0: இந்த மிஷனா, அதாவது அவ பாடின வேர்ட்ஸ் தான் இல்லாட்டி அவை இலக்கத்துல வந்தது. அந்த கீழ் நோக்கி மேல் நோக்கி ஒளி போல வர வேண்டுமே. அதை
1: வேணுமா பாருங்க,
0: அது அவடைய நிச்சயம் அவங்களே எடுத்து வர்றேன். நன்றி நன்றி நன்றி எல்லாருக்கும். என்னோடு இதுவரை நேரமும் அந்த பாடலை எடுத்து வர்றேன். அதை விட இன்னும் ஒரு பாடலும் எடுத்து வர்றேன். இந்த இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கிறேன். அது நெஞ்சிருக்கும் வரையும் நினைவிருக்கும் அது
1: பத்மினி படம்
0: சித்ராங்கியில. ஆமா சித்ராங்கி படத்துலதான் அந்த பாடல் என்று நினைக்கிறேன். சித்ராங்கில பத்மினி இல்லையே, இல்ல இது சித்ராங்கி இல்ல, இது சித்ராங்கி இல்ல பாருங்க.
1: அது செய்தமா காணிக்கொண்டு
0: நல்லது அது ஒரு நல்ல பாடல். இந்த இந்த நாங்க பேசியதுக்கு ஒத்ததாக இருக்கும். அப்ப எங்களுடைய ஞானசேகர மன்னா ராமன் மற்றும் எங்களுடைய ஷியாமலா நின்று போட்டு போன ரேவதி அம்மா மகாலிங்கம் ஃபாரூக் ராஜ்குமார் இன்று இணைந்தவர்கள் விஜயராகவன் ராஜ்குமார் பாலச்சந்தர் தீபன் பரத் மகாலிங்கம் ரதீஷ் செல்வகுமார் சந்திரராஜ் மாமா ஷியாமலா கண்ணன் ஞானசேகரன் அண்ணா எங்களுடைய ரேவதி அம்மா ராமன் ஃபாரூக். எல்லோருக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாடலை கேட்கலாம். சரியா? நன்றி நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்.

0: much down payment do I need for my first home?
1: அது பழைய பாடலை பாடுக்கணும். ஏன்னா அவர் சற்று வயதான அப்புறம் பாடியது கொஞ்சம் அதுவும் நல்லா தான் இருக்கும். என்றாலும் பழையசு கொஞ்சம் கம்பீரமாக இருக்கும். அதை கேட்கலாம்.

அருமையான பாடல், அருமையான பாடல். இந்த பாடலை கேட்டால் எனது தாயார் ஞாபகம் வரும். அம்மாவுடைய பாடல் கடைசி வரை இறக்கும் நேரத்திலும் கூட இந்த பாடலை பாட சொல்லி கேட்டிருந்தா. அவ அந்த பாடலுக்கு ஏதோ தெரியாத அவ கவர்ந்த ஒரு பாடல். இந்த பாடல அதிகம் நான் எடுத்து வருவது குறைவு, ஏனென்றால் நான் நிகழ்ச்சி செய்யும் போது நல்ல ஒரு பாடல். அதை எல்லோர் மனதையும் கொள்ளை கொண்டு அவருடைய கணீரண்ட குரல், எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாவுடைய அந்த கணீரண்ட குரல், அதை எல்லாரையும் அப்படியே ஈர்த்து எடுத்து வைத்திருக்கிறேன் தான் சொல்லலாம். நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் ஏதோ ஒன்றை நாங்கள் பேசுகிறோம், ஏதோ ஒன்றை நாங்கள் நினைக்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு பொம்மை போலதான் நடைப்பணமாக இருக்கிறோம். ஆனா இந்த ஒரு கொஞ்ச நேரம் இதுல வந்து பேசும் போதுதான் நான் நானாக நீங்கள் நீங்களாக வாழ்வின் அர்த்தங்கள் புரிந்து வாய்விட்டு சிரித்து வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை இந்த இடத்துல தான் வருகிறது. இதை விட்டு வெளியில போனோம்னு சாய் நீ என்ன இருந்த இதிலும் பகசிக்க செத்தே போயிடலாம் என்று வறுமை நண்டா, இது என்ன வாழ்க்கை என்றுதான் வருகிறது. ஆனால் இந்த காற்றிலே இந்த ஒளி வாங்கிக்கு முன்பாக இருந்து நான் பேசும் போதும், என் நண்பு உறவுகள் வந்து பேசும் போதும், இன்னும் கனகாலம் வாழ வேண்டும், நோய் நொடி இல்லாமல் இந்த இதுல இருந்து பேச வேண்டும், வாழ வேண்டும், எல்லா உறவுகளோடும் எனக்கு கிடைக்காத சொந்தங்கள் பந்தங்கள் கிடைக்கிறது என்ற அந்த ஞாபகத்தோடு தான் நான் இருக்கிறேன். என்னை விட்டு சென்றாலும் கூட அவர்களுடைய நினைவும் அவர்கள் பேசிய பேச்சும் எனக்கு இருந்து கொண்டே வரும். அவர்கள் மேல் எப்பவும் நாங்கள் அன்பாத்தானே இருப்போம். என்னதான் என்ன திருப்பி அடிச்சாலும் கூட அந்த அன்பு பாசம் மாறாது, உறவுகள் மேல் இருக்கிற அன்பு. எல்லோருடைய நினைவு கூர்ந்து கொள்வோம் நாங்கள். வெறுப்பு என்றது வராது, கோபம் கொஞ்சம் கோபம் வந்தாலும் கூட, சில நேரம் தவறாக ஏதாவது செய்த கோபம் வந்தாலும் கூட அது மறந்து போகும், நான் மறந்து விடுகிறேன். பின்பு அவர்களை பேச மாட்டோமா என்ற ஒரு ஏக்கம் வருகிறது. இதுல வந்து பேசுறவர்கள் என்னுடைய சொந்தங்களிடம் கூட அவ்வளவு இந்த ஈடுபாடு எனக்கு இல்லை என்றுதான் சொல்லலாம். உங்கள் எல்லாரும் மேலையும் எனக்கு இருக்கிறது, எனக்கு மட்டுமில்லை அப்பாவுக்கும். இன்னும் நாங்கள் இப்படி சந்தோஷமா எங்களுடைய வாழ்க்கை ஒரு சோர்வில்லாமல் கனவில்லாமல் வெறுப்பில்லாமல் இருக்கிறது என்றால் என் அன்பு உறவுகள் தான். இந்த காற்றலையும் இந்த காற்றலை இணைந்து பேசும் அன்பு உறவுகளும் தான் காரணம் என்று சொல்லிக்கொண்டு, இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, இன்று இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த என் அன்பு உறவுகளுக்கும், என்னோடு நீண்ட நேரம் இந்த இணைப்பிலே இருந்து பேசி சென்ற 15 பேர் இன்றைக்கு இணைந்திருக்கிறீங்க, எல்லாருக்கும் என் அன்பை தெரிவித்துக் கொண்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். இது உங்கள் மீரா. இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது எனக்கு மிகவும் பிடித்த பாடல். கேட்கலாம், நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும், உண்மையான அன்புக்கு அது உண்மை. எந்த காலத்திலும் நாங்கள் இருக்கும் காலம் வரையும் உங்க வைத்த அன்புக்கு நினைவு இருந்து கொண்டே இருக்கும் அந்த நெஞ்சில் என்று சொல்லி இந்த பாடலை, அருமையான பாடல் கேட்போம். நன்றி, வணக்கம். மற்ற நிகழ்வுகளை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்கலாம்.

0: கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. இப்பொழுது காட்டளிக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. மோன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோட காட்டளியில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். சிறி சிறிய நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.
2: தர்மபுரி மாப்பிள.
3: என்ன தம்பி, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? அப்பா
2: இது அவங்க ரெண்டு பேரும் அயல் நாட்டுல இருக்காங்க. நீங்க பொண்ணு கூப்பிடுங்க மாமோ, அவர் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. சீக்கிரம்
3: காய்த்துப்பா. எவ்வளவு கொடுப்ப?
4: 50,000. 50,000?
3: ஓங்கி அரைஞ்சா
4: 1,00,000 கொடுக்குறேன்.
3: ஓங்கி விடு. 1,00,000 ரூபாயா?

0: பேசு பேச பார்த்து பேசு.
1: சரி சரி. பொண்ண எனக்கு
0: டயலாக்கா அது ஒண்ணு இல்லைங்க மாமா, பொண்ண வர்ணிச்சு ஒரு கவிதை எழுதி கொடுத்த, அத மாத்தி சொல்லிட்டான். டேய் ஒண்ணுக்கு 10,000 தடவை நல்லா யோசிச்சு ஒரு நல்ல பதில சொல்றா.
1: 100,000 தடவை யோசிச்சாலும் எந்த மாற்றமும் இல்ல. பொண்ண பாருங்க, சின்னங்கேலி அல்வா, சிவகாசி மத்தாப்பு, மதுரை மல்லி, பழனி பஞ்சாமிர்தம், மொத்தத்துல இது ஒரு திருப்பதி லட்டு.
0: லட்டா அவன் மூஞ்சில் நடா முந்திரி பருப்பு ஏலகாயமா ஒட்டி
1: வச்சிருக்கேன். பொண்ண மட்டும் இல்லைங்க, இயல்பான அப்பா.
0: யார் இவனா?
1: இளமையான அம்மா.
0: எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி?
1: சுருக்கமா சொல்ல போனா, சின்ன வயசுல தோணில தொலைஞ்சு போன என் மாமா குடும்பத்தை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு.
0: உரிச்சு வைக்க பிரிச்சு வைக்க இதெல்லாம் பிரியாணி போட்டலமா? நீ பேச்ச மாத்தி மாத்தி பேசுற, போய் உன் பேரஸ் கூட்டப்போ.
1: போறதுதான் போறேன், போறதுக்கு முன்னாடி உன்ன பத்தியும் 2 வார்த்தை பேசிட்டு போறேன்.
0: வாங்கின காசுக்கு இப்பதான் வேலை செய்யறேன். சொல்ல.
1: நான் பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல அக்கடா நின்று இருந்தேன் அத்த, அப்ப இவன் வந்து என் கையில 10,000 ரூபாய் குடுத்துமாமா. உங்க பொண்ண
0: பிடிக்கலாம் பொண்டாட்டின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா, கண்ணத்தை வேற கிளிட்டு போறா. அப்ப ஏங்குது?

0: செருப்பு பிஞ்சிடும்.
1: ஏற்கனவே பிஞ்சு போய் தான்டா இருக்கு.
2: இது என்னன்னு தெரியுதா?
1: உன் புருஷன் தலைமுடியா? தெரியும் காயத்ரி, எந்த காலத்துல இந்த மாமாவை விட்டு கொடுக்க மாட்டேன்னு தெரியும்.
2: என்னது
1: அப்ப என்னது
2: இந்த ஜட்டி?

0: நடந்துச்சு. நாளைக்கு நீங்களே ஒரு பெனாஷாவோ ஒபாமாவோ
1: இருட்டு. இப்ப எதுக்கு நீ அவங்க பேர் எல்லாம் சொல்ற? முதல்ல இது விஷன் யாரா
2: சொன்னது
1: தெரியல. மாத்திரை சாப்பிடலாம்னு போனேன், உன்னால குடிக்கிருந்த பாலும் போச்சு, குடியிருந்த வீடும் போச்சு.
0: வீடு போச்சா? எப்படி
1: உனக்கு தெரியாது? நீ என் கூட வரல, பொண்ணு
0: பிடிச்சிருக்குன்னு சொல்லல. பாஸ், தக்காளி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா யாராச்சும் பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? ஆனாலும் பாஸ், என்னால டேமேஜ் ஆன உங்க வாழ்க்கைய நானே ரினிவல் பண்ணி தரேன்.
1: ஏண்டா ரினிவல் பண்றதுக்கு? என் வாழ்க்கை எப்படி போன ஆட்டோவா? உன் மேல நீ நம்பிக்கையில நீ கிளம்பு.
0: பஸ் பஸ் பஸ், ஒரு தடவை கை நீட்டி காசு வாங்கிட்டு வேலையை முடிக்கலன்னா என் மனசாட்சி என்ன குத்திடும். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, அந்த பொண்ணை உங்க கூட நான் செட்டி இருக்கிறேன். பிளீஸ் பாஸ், பாஸ் பாஸ், பிளீஸ் பாஸ்.
1: இரு, ரொம்ப கெஞ்சிரானே. நேத்து நீ போட்ட சீன்ல நான் வில்லனாவும் நீ ஹீரோவும் தெரிஞ்ச, இன்னைக்கு நான் போட போற சீன்ல நீ வில்லனாவும் நான் ஹீரோவும் தெரியணும்.
0: எப்படி பாஸ்?
1: அப்படி ஒரு புது சீன்.
0: புது சீனா? சொல்லுங்க சொல்லுங்க பாஸ்.
1: கிட்டவா சத்தம் போட்டு பேசினா எவனா திருடி படத்துல
0: வச்சிருவான்.
1: நம்ம ஹீரோயின் காயத்ரி காலேஜ் முடிஞ்சு போயிட்டு இருக்கா. நீ பின்னாடியே ஓடி போய் அவ ஹேண்ட் பேக் பிடிச்சிட்டு உடுடுனு ஓடிடுற. நான் உடனே உன துரத்திட்டு வந்து அடிக்கிற மாதிரி அடிச்சு அந்த பேக் பிடிங்கி காயத்ரி கொடுப்பேன். உடனே அந்த பொண்ணுக்கு நீ கெட்டவனாவும் நான் நல்லவனாவும் தெரியவன்.
0: எப்படி? ரொம்ப பழைய சீனா இருக்கேன். அஞ்சாவது பண்ணிட்டேன்.
1: எல்லாருமே பண்ணதாண்டா பண்றானுங்க. நம்ம காம்பினேஷன் பண்ணும் போது புதுசா இருக்கும்.
0: கையில
1: பண்றியா?
3: இப்பதான்
1: மாமா அசிங்கப்படுத்த கூடாது. இப்ப மாமா பண்ற ஆக்சன் தெரியும் எவ்வளவு பெரிய ஆம்பளை.
0: புரிய
4: நமக்கு மேல ஒருத்தர் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கான்.
1: ஏன்டா சொல்ல மாட்டேன், நான் கஷ்டப்பட்டு கோடு போட்டு ரோடு போட்டு பாலம் கட்டி பஸ் விட்டா அதுல ஏறி உக்காந்து ஈஸியா ஆறு நடிச்சிட்டு போயிட்டு இருக்கேடா.
5: நம்ம தியேட்டரோட ஒரு வார வசூல் மொத்தம் 36,40,264 ரூபாய் இருக்கு. இது வழக்கம் போல பிளாக் மணி இல்ல. நீ பண்ண சேவைக்கு நான் தர கிஃப்ட் கேப்பியா.
1: நடிச்ச வேட்டைக்காரன் படப்பெட்டியில 36,40,264 ரூபாய் போயிட்டு இருக்கு.
6: இங்க இருந்து ஸ்டேட் ரூட்ல போனா தனுஷ் சார் வருமா?
7: இப்ப அவர் கிளம்பிட்டாரு, என்ன பண்றது?
6: அங்க இருந்து யூடன் பண்ணுமா?
0: நான் பாத்துக்கிறேன், நான் சொல்றபடி நீ செய்.
1: ஓகே விஜய் நடிச்ச வேட்டைக்காரன் படம் ரிலீஸ் ஆகுதுங்க. அர்ஜென்டா ஒரு 32 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுங்க. எடுத்துட்டு வர முடியுங்களா?
0: 32 லட்சங்களா? கேஷ் இருக்கு உடனே.

வாங்க பாட்டு சுடுகாட்டு வரையும் ரீச் ஆகிட்டு போல போனவெல்லாம் ஏன் ஆடிட்டு போதுங்க. கொட்டி வந்துருச்சு கொளுத்துங்களா பட்டாசு.

0: முறையா கொண்டு வர்றது என்ன சீர் வரிசையா? அந்த பெட்டி எங்க தலையில வச்சு கொண்டு போறதா? எங்க தளபதிக்கு நான் கொடுக்குற மரியாதை
1: தளபதினு சொல்லிட்டு தலை மேல தூக்கி வச்சு ஆடுறான்.
2: கடைக்காரன் சொன்ன ரூட்டை விட நீ கூட்டிட்டு போற ரூட் ரொம்ப குழப்பமா இருக்கு. கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கமா. தேவைக்கு நீங்க எவ்வளவு தான் போறோம்.
1: அது வந்து போயிட்டே இருந்தா வந்துடும் சொல்றேன்ல. இவன் வேற யோ போல வர பேச ரோட்டு பத்தி வண்டி ஓட்டியா பெட்டி இவ்வளவு வேகமா தூ. நம்ம கொண்டு வந்தது வாத்தியார் நடிச்ச வேட்டைக்காரன் படத்தோட பெட்டி. இன்னைக்கு விஜய் நடிச்ச வேட்டைக்காரன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பெட்டி இவ்வளவு வேகமா எடுத்துட்டு போறானுங்க. ஏதோ டக்காச்சு கால் நடந்திருக்கடா உடனே போட்டிய. ஹலோ
0: படம் போட்டி தூக்கிட்டேன்.
1: ஓகே யோ தேட் வந்துருச்சு வண்டி நிறுத்து.
0: தெரியாம
1: அமர்க்கலம் பண்ண
0: ஆரம்பிச்சேன். அமர்க்க வேண்டாம் அட்டகாசம் விடாதீங்க.

0: விஜய் ரேஷன் மண்டலத்தில் கொடுத்த இலவச பிரியாணி நல்லி சும்மா கில்லி மாதிரி இருக்கு. நாம எம்ஜிஆர் நடிச்ச வேட்டைக்காரன் கொண்டு வந்தா அது விஜய் நடிச்ச வேட்டைக்காரனா மாறி போச்சு. இடையில ஒரு வேட்டைக்காரன் புகுந்து வித்தையை காட்டி விளையாண்டு போயிட்டான். நீங்க பொட்டி போனதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க. இந்த பொட்டாளத்தை பிரிச்சு ஒரு வட்டி வெட்டுங்க.
1: நான் சொன்ன மாதிரி 32 லட்சம் பணத்தை அடிச்சு கொடுத்துட்டேன். நீ சொன்ன மாதிரி காய்ச்சி பெட்டி கிடைச்ச உடனே வெட்டி விடலான்னு பாக்குறியா? இந்த பணத்தை அடிக்க ரெண்டு பேர் சேர்ந்தாண்டா திட்டம் போட்டோம்.
2: திட்டம் நீ போட்டியா? ஏடா தியேட்டர் சுத்தி வட்டம் தானே போட்ட?
1: வட்டம் திட்டம் காரியம் முடிஞ்ச உடனே மட்டமா பேசுற பத்தியா?
3: மாமா அவன் கிட்ட இந்த வெட்டி பேச்சு
4: நல்லது. என் அன்பு உறவுகளை, இதுவரை நேரமும் மொன்றியல் தமிழ் வானொலியின் சிறி சிறி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்து பாடல்கள். தொண்டர்களை சிரமப்படுத்தாத தலைவர் கணபதி, கணேசன், கணாதிபன், கணநாதர், கணநாயகன் என்று விநாயகருக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. இவை அனைத்திற்கும் கணங்களின் தலைவன் என்று பொருள். அதாவது கைலாயத்தில் உள்ள சிவகணங்களின் தலைவர் விநாயகர். மகா கணபதி தோத்திரம் என்னும் நூலில் கண கிராமணி என்னும் பெயரால் குறிப்பிடப்படுகிறார். இதற்கு கணங்கள் பரிவாரமாக சுற்றியிருக்க நடுவில் வீற்றிருப்பவர் என்று பொருள். பொதுவாக தலைவராக இருப்பவருக்கு தொண்டர்கள் பணிவிடை செய்வது நடைமுறை. ஆனால் விநாயகர் சிறிதும் தலைகணம் இல்லாதவர் என்பதால் தனக்குத்தானே காதுகளால் சாமரம் வீசிக்கொள்கிறார். இதனால் சாமர கர்ணர் என்ற பெயரும் இவருக்கு உண்டு. தேனாக பேசும் அம்பிகை. திருவாரூர் விளாமல் பதஞ்சலி மனோகரர் கோவிலில் உள்ள அம்பிகை மதுரபாஷினி என அழைக்கப்படுகிறாள். மதுரம் என்றால் தேன், பாஷினி என்றால் இனிமையாக பேசுபவள். சிவனைப் போல இந்த அம்மனுக்கும் நெற்றிக்கண் இருக்கிறது. நெற்றிக்கண் என்றாலே சிவபெருமானின் கோபக்கனல் நம் மனதில் தோன்றும். ஆனால் மதுரபாஷினிக்கு சந்திரனே நெற்றிக்கண்ணாக உள்ளது. குளிர்ச்சி மிக்க இக்கண்களால் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு மன வலிமை நல்லறிவை வாரி வழங்குகிறாள். பேச்சில் குறைபாடு நீங்கவும் கல்வி தடை அகலவும் பௌர்ணமி நாளில் அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடுகின்றனர். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

பறக்கும் என் கிள்ளைகள், பாடும் எம் பூவைகள், அரக்கன் என்ன தகும் அடிகள் ஆரூரை மறக்க இல்லாமையும் வளைகள் நில்லாமையும் உறக்கம் இல்லாமையும் உணர்ந்த வல்லீர்களே. பறக்கும் கிளிகளே, பாடும் நாகனவாய் என்னும் பெயர் கொண்ட பறவைகளே, எனக்கு தர்மத்தின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் திருவாரூர் தியாகேச பெருமான் மீது ஆசை. அவரை மறக்க முடியாததால் உடல் மெலிந்து விட்டேன். என் கை வளையல்கள் கழன்று விழுகின்றன. அவரை எண்ணி தூக்கமின்றி தவிக்கும் என் நிலையை அவருக்கு எடுத்துச் சொல்லுங்கள். தன்னை சிவன் மீது காதல் கொண்ட பெண்ணாக கருதி சுந்தரர் பாடிய தேவார பாடல் இது. தினமும் காலை மாலையில் வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்வது அவசியம். அப்பொழுது சிறிது நேரமாவது பக்தியுடன் மந்திரம், ஸ்தோத்திரம், தேவாரம், திவ்ய பிரபந்தம் போன்றவற்றை ஜெபிப்பது நல்லது. இதனால் ஒரு மடங்கு புண்ணியம் உண்டாகும். இதே வழிபாட்டை நதி, குளம் போன்ற நீர்நிலை பகுதிகளில் செய்தால் இருமடங்கும், பசு தொழுவத்தில் செய்தால் 100 மடங்கு புண்ணியமும் கிடைக்கும். காசி ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களில் ஜெபம் செய்தால் கோடி புண்ணியம் உண்டாகும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். சிலருக்கு வீடு கட்ட முடியவில்லையே, பெரிய பங்களாவில் குடியிருக்கும் பாக்கியம் கிடைக்கவில்லையே என்ற வருத்தம் இருக்கிறது. இவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே வீடு கட்டியிருப்பவர்கள் பாங்கில் வாங்கிய 15 லட்சம் கடனுக்கு வட்டியுடன் 25 லட்சம் கட்ட வேண்டியிருக்கிறதே என தங்கள் முன்னால் நீண்டு கிடக்கும் தவணை ஆண்டுகளை நினைத்து வேதனைப்படுகிறார்கள். இன்னும் சிலர் இருக்கிற வீட்டை இன்னும் விரிவுபடுத்தலாமே என்றெண்ணி கடனை வாங்கி கஷ்டப்படுகிறார்கள். உங்களுக்கு ஆண்டவர் சொந்த வீட்டை கொடுக்காமல் வாடகை வீட்டை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த மாதம் கொடுத்த வாடகையுடன் தொல்லை முடிந்தது என சந்தோஷப்படுங்கள். ஏனெனில் உலகமே நாம் தங்க வந்த வாடகை வீடுதான். சாமுவேல் பவுல் ஐயர் என்ற பிரபலமான போதகரை அருளப்பர் உபாத்தியாயர் என்ற ஊழியக்காரர் கவனித்துக் கொண்டார். மரணப்படுக்கையில் இருந்த அவர் அருளப்பரிடம், சகோதரரே, என் இந்த வீட்டை பாருங்கள், இந்த கூரையையும் பாருங்கள், எவ்வளவு கேவலமாய் இருக்கிறது. இதற்காக நான் வருத்தப்படவில்லை. ஏனெனில் நான் போகும் மாளிகைக்கு, அதாவது பரலோகம், இது ஈடாகாது. இதை காட்டிலும் மிக அலங்காரமான மாளிகை எனக்கு தயாராக இருக்கிறது. அவ்வீட்டிற்கு நான் கிளம்புகிறேன். அது ஆண்டவரால் எனக்கு இலவசமாக தரப்பட்டு இருக்கிற நிரந்தர வீடு. ஆலய மணி அடிக்கிறது. இதோ ஆண்டவரை காண புறப்படுகிறேன் என்றபடி கண்ணை மூடினார். இது புரியாமல் பூமியில் பிறந்த நாம் நம்மை சார்ந்த குடும்பத்தினர் மீது கண்மூடித்தனமான அன்பை வைத்து அதிலிருந்து மீள முடியாமல் சிரமப்படுகிறோம். இது பற்றி அப்போஸ்தலராகிய யோவான் என்ன சொல்கிறார் தெரியுமா? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாது இருங்கள் என்று. வாழ்க்கை பயணத்தின் இலக்கு மோட்சம்தான். பைபிளில் நீங்களும் நானும் மோட்ச பிரயாணிகள். நம்முடன் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய கண்களை இந்த உலகத்தின் மேல் பதிக்காமல் நித்திய ராஜ்யத்தை நோக்கி நாம் விரைந்து செல்வோமாக என்ற வசனம் இருக்கிறது. இந்த வசனம் வாழ்வின் யதார்த்த நிலையை வெளிப்படுத்துகிறது. நாம் இங்கே போலியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும், நிஜ வாழ்வு என்பது என்ன என்பதையும் இயேசு கிறிஸ்துவின் அமுத மொழிகள் நமக்கு புரிய வைத்திருக்கிறது. இனி ஏனும் இறை சிந்தனையுடன் வாழ்ந்து இங்குள்ள வீட்டை மறந்து நிரந்தர வீடான பரலோகத்தில் இன்ப வாழ்வு பெற ஜெபம் செய்வோம். இணைந்திருங்கள், பாடலை கேட்கலாம்.

விதிகளை மீறியவர்கள்தான் வேதனையில் சிக்கி அவர்களே வேதனையை வரவழைத்துக் கொள்கிறார்கள். இது நிஜம்தான். சட்டத்தை மீறுவதால் தானே துன்பம் வருகிறது. ஆண்டவர் நமக்கென சட்ட திட்டங்களை வகுத்திருக்கிறார். பொய் சொல்லாதே, களவு செய்யாதே, உழைக்காதவனுக்கு உண்ண உரிமை இல்லை, இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆனால் பெரும்பாலானோர் அதை கடைபிடிப்பதே இல்லை. சரி, ஒரு சர்வாதிகாரியை போல ஆண்டவர் நமக்கு ஆணையிட்டிருக்கிறாரா? இல்லையே. இன்னின்ன செயல்களை தவிர்த்தால் நீ சுகமாக இருக்கலாம் என்ற கரிசனையோடுதான் சொல்லியிருக்கிறார். அழகான உலகத்தை கொடுத்த தேவன் அங்கே வாழும் முறையையும் கற்றுத்தந்துள்ளார். கொடுக்கப்பட்ட செயல்முறைக்கு மாறாக நடந்தால் ஒரு மின்சாதனம் எப்படி செயல் இழக்குமோ அதுபோல ஆண்டவரின் கட்டளைகளை மீறி நடக்கும் போது பிரச்சனைகள் தலை தூக்குகிறது. ஆண்டவர் கொடுத்த சரீரத்தை குடித்தும் புகை பிடித்தும் கிடிக்கிறோமே, பின்னர் கஷ்டம் வரத்தானே செய்யும். பைபிளில் ஒரு வசனம், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கின்ற ரணமும் உள்ளது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயால் ஆற்றப்படாமலும் உள்ளது. மனித சரீரத்தின் உண்மை தன்மை இந்த வசனத்தில் வெளிப்படுகிறது. மனித உடல் ஒரு சதைப்பிண்டம். இதை வைத்துக் கொண்டு என்ன ஆட்டம் போடுகிறார்கள் என்பது மறைமுகமாக சொல்லப்பட்டுள்ளது. பாவத்தின் பலன்களே துன்பமாக நம்மை தேடி வருகின்றன. ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து விடுபடுங்கள் என்பது இந்த வசனம் உணர்த்தும் கருத்து. நமது துன்பங்களுக்கு நாமே காரணம் என்று புரிந்துவிட்டோம் அல்லவா? இனி நாம் தவறு செய்யாமல் இருக்கலாமே. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள். எல்லாம் வல்ல இறைவனை திக்ரு செய்பவரானீங்கள். அப்படியானால் உங்களுக்கு பல சுகங்கள் தேடி வரும் என்பதில் ஐயமில்லை. நபிகள் நாயகம் சொல்வதை கேளுங்கள். எவர் 40 நாட்கள் பரிசுத்தத்துடன் அல்லாவை தியானம் புரிகிறாரோ அவரது இதயத்திலிருந்து புறப்படும் ஞான ஊற்று நாவின் வழியே வெளிப்படும். மெல்லிய பஞ்சனையில் படுக்கையில் படுத்துக்கொண்டே நினைவு கொள்பவர்களையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் உன்னதமான ஸ்தானத்தில் நுழையச் செய்கிறான். அல்லாவின் நினைவு இதயங்களின் அழுக்கை போக்குகிறது. அல்லாவை நினைவு கொள்பவனும் கொள்ளாதவனுக்கும் உரிய வேறுபாடு உயிர் உள்ளவனுக்கும் மரணித்தவனுக்கும் சமமானது ஆகும். காலை தொழுகைக்கு பின்னும் மாலை தொழுகைக்கு பின்னும் அல்லாவை நினைப்பவருக்கு தண்டனை தர அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அவன் பாவியானாலும் சரியே. அல்லாவை நினைவு கொள்பவரின் முகத்தில் பலவிதமான ஒளி பிரகாசம் ஏற்படுகிறது. இறை நினைவு இதய நோய்களுக்கு மருந்தாகும். அல்லாவை நினைவு கூர்பவர் மீது அல்லாவின் சலாவத்தும் வானவர்களின் சலாவத்தும் ஏற்படுகின்றன. இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடலை கேட்கலாம்.

ஓதி வருகின்றாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்று சொல்கிறார். நமது நடைமுறை வாழ்க்கைக்கும் இது பொருந்தும். மாணவர்கள் தங்கள் பாடங்களை மனப்பாடம் செய்தால் மட்டும் போதாது, பொருள் தெரிந்து படித்தால் தான் வாழ்க்கைக்கு உதவும். வலது பக்கத்தின் மகிமை. நீங்கள் செருப்பு போடுகிறீர்களா? முதலில் வலது காலில் அணியுங்கள், இடது காலால் கழற்றுங்கள். நீங்கள் ஆடை அணிகிறீர்களா? வலதுபுறத்தே இருந்து ஆரம்பியுங்கள் என்கிறார் நபிகள் நாயகம். ஒருமுறை நபிகள் நாயகத்திற்கு தண்ணீர் கலந்த பால் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது நாயகத்தின் வலதுபுறத்தில் கிராமிய தோழர்கள் ஒருவரும் இடப்புறம் மற்றொரு தோழரும் அமர்ந்திருந்தனர். நாயகம் வலப்புறம் இருந்த தோழருக்கு பாலை கொடுத்துவிட்டு, வலது வலதுதானே என்றார். நிச்சயமாக அல்லாவும் அவன் வானவர்களும் சாப்புகளின், அதாவது தொழுகைக்கான வரிசை வலதுபுறம் உள்ளவர்கள் மீது சலாவத்து கூறுகின்றார். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிகின்றான். வானவர்கள் அவர்களுக்காக துவா செய்கின்றனர் என்னும் நாயகம் சொல்கிறார். இனி வலது பக்கத்துக்கு நாம் முக்கியத்துவம் தரலாம். பாடலை கேட்கலாம் நேயர்களே.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம். காற்றலையில் உங்களோடு இணையும் நான் அனு சாத்தப்பன், மதுரை கலையகத்தில் இருந்து. முதலில் நமது சிந்தனைக்கு, தானம் செய்வதாக இருந்தால் அன்பை தானம் செய்யுங்கள். அறிவு, ஞானம், யோகம், தியானம் ஆகியவை எல்லாம் அன்பிற்கு ஈடாகாது. யாருடைய நம்பிக்கையையும் குலைக்க வேண்டாம். முடியுமானால் நம்பிக்கையையும் விட மேலான பிறருக்கு கொடுக்க முயலுங்கள். முடிந்த அளவு பிறருக்கு கொடுங்கள். அது 1000 மடங்காக பெருகி மீண்டும் உங்களை வந்து அடையும். தியாகம் செய்வதில் விருப்பம் கொள்ளுங்கள். அன்பே வாழ்வின் அடிப்படை. ஆனால் வெறுப்பினால் மனிதன் தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறான். கோபத்தில் இருக்கும்போது மனிதனால் சிறப்பாக பணியாற்ற முடியாது. அமைதியான மனநிலையில் கடினமான பணி கூட எளிதாக நிறைவேறிவிடும். போராட்டமே மோட்சத்திற்கான வழி. சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமானால் அதனை நரகத்தின் வழியாகத்தான் செல்ல முடியும். உலகிலுள்ள அனைவருக்கும் ஒரே மாதிரியான இன்பம் அளிக்கும் பொருள் உலகத்தில் இல்லை. இயற்கையை வெல்லவே மனிதன் உலகத்தில் பிறந்திருக்கிறான். அதற்கு பணிந்து போவதற்காக அல்ல. விக்கிரகத்தை கடவுளாக கருதலாம். ஆனால் கடவுளே விக்கிரகம் என்று தவறாக எண்ணுவது கூடாது. உங்களை பற்றி சுயநலத்துடன் சிந்திக்கும் பொழுதெல்லாம் அமைதியை இழந்துவிடும் அபாயம் உண்டாகிறது. உலகிலுள்ள எல்லா மதங்களும் ஒரே உண்மையை வெவ்வேறு விதத்தில் விளக்கிக் கொண்டு இருக்கின்றன. எல்லாம் விதி என்று செயலாற்ற தயங்குபவன் கோழை. வீரனோ தனக்கான விதியைத்தானே வகுத்துக் கொள்கிறான். நாம் நம்மை பற்றி சிந்திக்காத நேரத்தில் மட்டுமே உண்மையான வாழ்க்கை வாழ்கிறோம். ஏழை கடவுளின் பிரதிநிதிகள். அவர்களுக்கு உதவி செய்ய நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். வெறுப்பு என்பது நம்மை நாமே அழித்துக் கொள்வதற்கு சமமானது. கருணையே இனிமையான சொர்க்கம். நாம் அனைவரும் கருணை நிறைந்தவர்களாக மாற வேண்டும். எந்த மனிதன் தன்னை வெறுக்கிறானோ அவனுக்கு அழிவில் வாசல் திறக்கும். அறிவோடு ஒரு செயலை செய்யும் பொழுதுதான் பிழையில்லாமல் இருக்கும். இதை ஆன்மீகம் மட்டுமல்ல அறிவியலும் ஒப்புக்கொள்கிறது. கோபத்தில் இருக்கும் போது மனிதனால் வேலைகளை சிறப்பாக செய்ய முடிவது இல்லை. சுதந்திரம் இல்லாத எதுவும் வளர்ச்சி அடைவதில்லை. சுதந்திரமே வளர்ச்சிக்கான ஆணிவேர். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது தகவல் அறியும் நேரம். ரப்பர் மரங்களின் தண்டுகளில் இருந்து வடியும் பால் போன்ற திரவமே ரப்பரின் மூலப்பொருளாகும். இதை லாடெக்ஸ் என்பர். இப்படி சேகரிக்கப்படும் லாடெக்ஸ் மூலப்பொருள் தொழிற்சாலைகளில் பல வேதி வினைகளுக்கு பின் விதவிதமான ரப்பர்களாக மாறுகின்றன. சார்லஸ் குட் ஏர் என்பவர்தான் லாடெக்ஸை கொதிக்க வைத்து அது இழகியதும் கந்தகத்தை சேர்த்தால் நீண்டகாலம் கெட்டியாக இருந்து தேவைப்படும் பொழுது மாற்றி பயன்படுத்தும் திடமான ரப்பர் பொருளை கண்டறிந்தார். அதன் பின்தான் ரப்பரின் பயன்பாடு மிகுதியானது. குட் இயரின் கண்டுபிடிப்புகளில் ஒன்றுதான் டயர். இதுவும் ரப்பரின் ஒரு வகையே. இன்றோ ரப்பர் பொருட்களை பயன்படுத்தாத துறைகளே இல்லை எனலாம். 7ஆம் ஆண்டிலிருந்து ரப்பர் தர ஆரம்பிக்கும் ரப்பர் மரம் 30 ஆண்டுகளுக்கு பயன் தரும். மரத்தில் 1 அடி உயரத்திற்கு லேட்டெக்ஸ் சேகரிப்பதற்காக கீறிவிடுவர். சிறிது நாட்களுக்கு ஒரு முறை கீறிவிடும் இடத்தை மாற்றுவர். 7 முதல் 10 ஆண்டுகளில் அந்த வடுக்கள் மறைந்து புதிய பட்டைகள் உருவாகிவிடும். ரப்பர் மரங்களின் தாயகம் தென் அமெரிக்கா. இதன் உபயோகத்தை முதலில் அறிந்தவர்களும் அவர்களே. ஆனால் புதையல் தேடி அலைந்த லத்தீன் அமெரிக்கர்கள் ஸ்பானிஷ்காரர்களே ரப்பரின் பயன்பாடு வேறு இடங்களுக்கு பரவ காரணமாக இருந்தனர். கடந்த 1870ல் ஹென்றி விஹாம் என்பவர் பிரேசிலில் இருந்து ரப்பர் விதைகளை திருடி இங்கிலாந்தில் பயிரிட்டு பார்த்தார். இங்கிருந்தே இலங்கை மற்றும் மலேசியா நாடுகளுக்கு ரப்பர் பரவியது. தற்போது உலகின் சரிபாதி அளவிற்கு செயற்கை ரப்பர் தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது ஆரோக்கியம் காக்க வழி நேரம். உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் மே 31 சர்வதேச புகையிலை இல்லா தினமாக அனுசரிக்கப்படுகிறது. உலக அளவில் புகைப்பழக்கம் அதிகரித்து வருகிறது. இந்தியாவில் புகையிலையை மெல்லுவது, புகையிலை பொருட்கள் கலந்த பான், பாக்கு, மூக்குப்பொடி, பீடி, சிகரெட் போன்றவற்றை நுகர்வதை காண முடிகிறது. இந்த பொருட்களால் ஆண்டுதோறும் 60 லட்சம் பேர் உயிரிழக்கின்றனர். இவர்களில் 10 லட்சம் பேர் இந்தியர்கள். புகையிலையினால் ஏற்படும் வாய்ப்புற்று நோய் 10 லட்சத்தில் 10 பேரை பாதிக்கிறது. உலகில் 47% ஆண்களும் 12% பெண்களும் புகைப்பழக்கத்திற்கு அடிமையாகி உள்ளார்கள். இதனால் என்னென்ன விளைவுகள் என்று பார்ப்போம். எய்ட்ஸ், காசநோய், வாகன விபத்துக்கள் போன்றவற்றால் ஏற்படும் மரணத்தை விட புகையிலை பழக்கத்தால் ஏற்படும் மரணம் அதிகம். புகைப்பிடிப்பதன் மூலம் வாய், நுரையீரல், சிறுநீரகம், மார்பகம் பாதிக்கப்பட்டு புற்றுநோய், ஆஸ்மா, காசநோய், இதய நோய், உயர் இரத்த அழுத்தம், செவிட்டுத்தன்மை, மலட்டுத்தன்மை போன்ற பலவிதமான நோய்கள் வருகின்றன. வாய், தொண்டை, நுரையீரல், வயிறு, சிறுநீரகம், சிறுநீர்ப்பையில் புற்றுநோய் ஏற்பட இது காரணமாகிறது. புகையிலையால் ஏற்படுகின்ற வாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவரின் எண்ணிக்கையும் அதிகமாகிறது. 90% மேலாக நுரையீரல் புற்றுநோய் மற்றும் பிற நுரையீரல் நோய்களை புகைப்பழக்கம் ஏற்படுத்துகிறது. இதயம் மற்றும் இரத்த குழாய் நோய்களான மாரடைப்பு, மார்பு வலி, பக்கவாதம், கால்களில் ஏற்படும் கேங்கரின் எனப்படும் புற இரத்த குழாய் நோய்கள் போன்றவற்றை ஏற்பட இது காரணமாகிறது. புகையிலை மறைமுகமாக நுரையீரல் காசநோயை ஏற்படுத்துகிறது. புகைப்பிடிப்பவர்களுக்கு டிபி ஏற்படும் வாய்ப்பு 3 மடங்கு அதிகம். புகையிலை நுகர்வதால் ஒவ்வொரு 8 வினாடியிலும் ஒரு மரணம் நிகழ்கிறது. புகையிலையை தவிர்ப்பதால் ஒருவரின் ஆயுள் 20 ஆண்டுகள் கூடுகிறது. உடல் முழுவதும் உள்ள தமனி எனப்படும் இரத்தத்தை ஏந்தி செல்லும் இரத்த குழாய் அதனுடைய சுவர்களை சேதப்படுத்துகிறது. சர்க்கரை நோய் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது. இரத்தத்தில் உள்ள நன்மை தரக்கூடிய கொழுப்பின் அளவை குறைக்கிறது. குறைந்த எடையுடன் வளர்ச்சியில் கோளாறு உள்ள குழந்தை பிறக்கும் வாய்ப்பும் உள்ளது. பிறந்த குழந்தை திடீரென இறக்கவும் வாய்ப்புகள் அதிகம். சரி, இந்த புகைப்பழக்கத்தை நிறுத்துவதற்கான வழிமுறைகள். உலக மருத்துவரின் ஆலோசனைப்படி நிகோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி சிகிச்சை செய்யலாம். சிகரெட் பிடிப்பவர்களோடு சேராமல் எப்பொழுதும் பிஸியாக இருப்பது போல வேலை வைத்துக் கொள்ள வேண்டும். வேறு வேலை இல்லாத நேரத்தில் பெரும்பாலும் சிகரெட் புகைக்க தோன்றும். இந்த நேரத்தில் உடற்பயிற்சி செய்யுங்கள். சிகரெட் பிடிக்காத நண்பர்களுடன் வெளியில் செல்லுங்கள். இது உங்களுக்கு சிகரெட் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நீக்கும். பாக்கு போடும் எண்ணம் தோன்றும் போதெல்லாம் அதற்கு பதிலாக உடலுக்கு நலம் தரும் உலர் திராட்சை, பேரீச்சை, கிராம்பு போன்ற பொருட்களில் ஏதாவது ஒன்றை வாயில் போட்டுக் கொள்ளலாம். புகையிலையை தவிர்ப்பதால் உடலில் ஏற்படும் நன்மைகள் என்ன என்றால், உங்களுக்கு புற்றுநோய் மற்றும் இதய நோய் ஏற்படும் ஆபத்து குறையும், இதயத்தில் ஏற்படும் அழுத்தம் குறையும், நீங்கள் நேசிக்கும் நபர் புகையிலையினால் பாதிக்கப்பட மாட்டார், புகையிலை பழக்கத்தினால் ஏற்படும் சளி மற்றும் இருமல் மறையும், உங்கள் பற்கள் வெண்மையாகவும் சுத்தமாகவும் இருக்கும். இதற்கான சமுதாய நன்மைகள் என்ன என்று பார்க்கலாம். நீங்கள் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் ஒரு நபராக இருப்பின் சிகரெட் உங்களை கட்டுப்படுத்தாது. உங்கள் சுய தோற்றம், சுய நம்பிக்கை வளரும். இப்பொழுதும் எதிர்காலத்திலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோர்களாக இருப்பீர்கள். புகையிலை தவிர்ப்பதால் மிஞ்சும் பணம் வீட்டிற்கும் நாட்டிற்கும் பயனுள்ளதாக இருக்கும். உலக மக்களின் ஆரோக்கியத்தை பாதிப்புக்குள்ளாக்கும் புகையிலை பயன்பாட்டை நாம் எளிதாக தவிர்க்க முடியும். அதற்கு தேவை மனதிடமும் தன்னம்பிக்கையும் தான். இதன் மூலம் நாம் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முடியும். எனவே புகையிலை பயன்பாட்டை நாம் தவிர்ப்போமாக. இணைந்திருங்கள்.

இனி நீதி நூல்களில் நிர்வாகம். எதையும் நீட்டி முழக்கி வளவளவென்று பேசக்கூடாது, நறுக்கென்று பேச வேண்டும் என்று சிலர் சொல்வார்கள். அது உண்மைதான். வெட்டு பேச்சினால் பயனில்லை, அதுபோல வெட்டி பேச்சினாலும் பயனில்லை, அதில் தீமையே விளையும். வியாபாரத்தில் கராராக பேசுவது நல்லது, ஆனால் அந்த பேச்சு மிகவும் இதமானதாகவும் இனிமையானதாகவும் அமைய வேண்டும். வெட்டன பேசேல். கேட்கப்படும் விலைக்கு பொருளை தர முடியாது என்றால் அதையும் வியாபாரி கனிவாகத்தான் சொல்ல வேண்டும். வெட்டென பேசுவதால் படியும் வியாபாரத்தை மட்டும் இழப்பதில்லை, ஒரு வாடிக்கையாளரையும் இழந்து விடுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அத்துடன் பலரது பகைமையையும் தேடி வளர்த்து கொள்ள நேரிடும். நம் வார்த்தைகளினால் புண்பட்டு போனவர் நம்மை பற்றிய மோசமான அபிப்பிராயத்தை உறங்கும் பரப்பினால் அது வியாபாரத்திற்கும் நம் பெயருக்கும் இடைஞ்சலாகிவிடும். வெட்டென பேச வேண்டாமே ஒழிய நம் நிலையிலிருந்து விட்டு கொடுக்காமல் உறுதியாகவும் பேசலாம். அது முடியாதது அல்ல. உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதும் சாத்தியமே. அடடா, போன மாதம் கேட்டிருந்தால் அதே விலைக்கு கொடுத்திருப்பேனே சார், இந்த முறை கொள்முதல் விலையே கூடுதலாகிவிட்டது, அடுத்த முறை குறைத்து கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன் சார். ஆனால் உங்களுக்கு தெரியாது இல்ல, ஏறிய விலை எங்கே குறைகிறது என்று கேட்கலாம். அதனால் அவர் அந்த பொருளை வாங்காமல் போனாலும் வியாபாரி இனிமையானவர் என்ற எண்ணம் நிற்கும். இந்த நல்ல பெயர் வியாபாரத்தில் என்றென்றும் கை கொடுக்கும். வியாபாரத்தில் மட்டும் என்று இல்லை, வெட்டன பேசாத இயல்பு எல்லோருக்கும் தேவைப்படுகிறது. மற்ற மனிதர்களின் அனுசரணை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. நல்ல வார்த்தைகளே இந்த அனுசரணையை பெற்றுத்தரும். கோச்செவி குரலை காற்றுடன் நெருப்பு. சொல்லுவதையெல்லாம் கேட்டு அவற்றை நம்பும் மக்கள் இருக்கிறார்கள். நம்புவதுடன் அல்லாது அவற்றை நாலு பேருக்கு சொல்லியும் விடுகிறார்கள். அந்த நான்கு பேர் இன்னமும் நான்கு பேருக்கு அதை சொல்லிவிடுகிறார்கள். இப்படியாக உண்மையோ இல்லையோ அந்த செய்தி ஊரெங்கும் பரவுகிறது. பரப்புகிறவர்கள் பரபரப்பை விரும்பி கொஞ்சம் கைச்சரக்கையும் சேர்த்து விடுகிறார்கள். இந்த வழியில் தவறான செய்திகள் வெகுவாக பரவப்படுகின்றன. சில சமயங்களில் இந்த போக்கு கலவரங்களுக்கு காரணமாகிறது. வருவனவற்றையெல்லாம் வாங்கி போட்டுக் கொள்கிற காதுதான் கோச்செவி என்பது. குரளை என்பது பொய்யான செய்தி. எதையும் கேட்கும் காதுகளுக்கு பொய் செய்திகள் போய் சேர்ந்தால் அவை காற்றுடன் கூடிய நெருப்பு போல வேகமாக பரவும், மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அண்மை காலத்தில் கூட வதந்திகளே பல சமுதாய கலவரங்களுக்கு காரணமாக இருந்தன என்பதை நாம் அறியலாம். தவறான செய்தி ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு செல்லும் பொழுது எப்படி புதிய புதிய செய்திகளை பொய்களை சேர்த்து கொள்ள முடிகிறது? ஒருவர் சொன்னார் என்று மற்றவர் சொல்லும் பொழுது பலர் உண்மையாக இருக்குமா என்று யோசிப்பது இல்லை. பங்குச்சந்தை வர்த்தகம் திடீரென்று விழுவதற்கும் எழுவதற்கும் கூட வதந்திகள் காரணமாக இருக்கின்றன. உண்மை எழுவதற்குள் பொய் ஊர் சுற்றப் போய்விடும் என்று ஒரு ஆங்கில பழமொழியும் உண்டு. பொய் அதிவேகமாக பரவுகிறது, உண்மை உடனே வெளிப்படுவது இல்லை. இதைத்தான் ஔவையார் கோச்செவி குரலை காற்றுடன் நெருப்பு என்றார். எதை கேள்விப்பட்டாலும் அது உண்மைதானா என்பதை சிரமப்பட்டாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இணைந்திருங்கள்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சேரையில் சார பரமேஸ்வரராக அருள் பாலிக்கிறார். இவரை பூஜிக்கும் விதமாக உதய நேரத்தில் சூரிய ஒளி கதிர்கள் சுவாமி மீது பிப்ரவரி 25 முதல் 3 நாட்களுக்கு விழுகிறது. இதை தரிசித்தால் நோயின்றி 100 ஆண்டு காலம் வாழும் பாக்கியம் கிடைக்கும். பிறகென்ன, இந்த கோவிலின் வரலாற்றை தெரிந்து கொள்ளலாமா? சிவனை அழைக்காமல் பார்வதியின் தந்தை தட்சகன் நடத்திய யாகத்தில் சூரியன் பங்கேற்றார். இதனால் சிவ நிந்தனைக்கு ஆளானார். இதற்கு பரிகாரம் தேடி பல சிவஸ்தலங்களில் வழிபட்டார். இதில் சார பரமேஸ்வரர் கோவிலும் ஒன்றாகும். இங்குள்ள சுவாமி அம்மன் மீது சூரியன் பூஜிக்கும் விதத்தில் பிப்ரவரி 25, 26, 27 அதாவது மாசி 13, 14, 15 இந்த 3 நாட்களில் சூரிய ஒளி வெளிகிறது. சூரிய ஒளிக்கதிர்கள் நேரடியாக படுவது குறிப்பிடத்தக்கது. அப்பொழுது சூரிய பூஜை சிறப்பாக நடக்கும். இதை தரிசித்தவர்கள் 100 ஆண்டு காலம் நோய் நொடியின்றி வாழ்வார்கள் என்று ஐதீகம். சேற்றூர் என்று அழைக்கப்பட்ட இத்தலம் காலப்போக்கில் சேரை என்றானது. தேவார பாடல்களில் வயல்களால் சூழப்பெற்ற ஊர் என்னும் பொருளில் வளநகர் என வழங்கப்படுகிறது. இதன் சிறப்பம்சம் என்னவென்றால், மூலவர் சார பரமேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். மூலவருக்கு இடப்புறம் அம்பிகை ஞானவல்லி அம்மனுக்கு சந்நிதி உள்ளது. நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை அருள்பவர் என்பதால் செந்நெறியப்பர் என்றும், அதற்குரிய ஞானத்தை அருள்பவளாக அம்பிகை இருப்பதால் ஞானவல்லி என்றும் பெயர் பெற்றனர். இவர் கடன் தீர்ப்பவராக இருக்கிறார். என்றும் 16 வயதுடைய மார்க்கண்டேய முனிவர் கோவிலின் உள்பிரகாரத்தில் ஒரு லிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார். இவருக்கு ரிண விமோசன லிங்கேஸ்வரர் என்று பெயர். இதற்கு கடன் நிவர்த்தி செய்யும் ஈசன் என பொருள். பணக்கடன் மட்டுமல்லாது பிறவி கடனில் இருந்தே விமோசனம் தருபவராக அருள்கிறார். ஆரோக்கியம், அழகு, அறிவு, கல்வி செல்வம் என எல்லாம் இருந்தும் வறுமையில் சிக்கினால் வாழ்வு சுகமாக அமையாது. அந்த வறுமையை போக்கி நல்வாழ்வு அளிக்கும் ரிண விமோசன லிங்கேஸ்வரருக்கு திங்கட்கிழமைகளில் அர்ச்சனை செய்து வழிபட்டால் கடனும் தீரும், செல்வ வளம் பெருகும். பிரகாரத்தில் விநாயகர், நடராஜர், ரிஷபாரூடர், தட்சிணாமூர்த்தி, காலபைரவர், துர்கை, சூரியன், சனீஸ்வரர் ஆகியோருக்கு சந்நிதிகள் உள்ளன. மார்க்கண்டேயரும் அவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ரிண விமோசன லிங்கேஸ்வரர், பாலசுப்பிரமணியர் ஆகியோரும் மேற்கு பிரகாரத்தில் அருள் பாலிக்கின்றனர். சிவதுர்கை, வைஷ்ணவி துர்கை, விஷ்ணு துர்கை என 3 துர்கை சன்னதிகள் இங்கிருப்பது குறிப்பிடத்தக்கது. குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட இத்தலத்தில் அபூர்வமான மாவிலங்கை மரம் தல விருட்சமாக உள்ளது. ஆண்டின் 4 மாதத்தில் மரம் முழுவதும் இலைகளாகவும், அடுத்த 4 மாதம் வெள்ளை நிற பூக்களாகவும், அதற்கு அடுத்த 4 மாதங்கள் பூ இலை ஏதும் இல்லாமலும் காணப்படும். பாடல் பெற்ற பைரவர். இங்குள்ள பைரவர் மீது திருநாவுக்கரசர் தேவார பாடல் பாடியுள்ளார். விரித்த பல் கதிர்கொள் சூலம் விடிபடு தாமருங்கை தரித்ததோர் கோலே கால பைரவனாகி வேழம் உரித்துமை அஞ்சக்கண்டு ஒண்டிருவோ மணிவாய் வெள்ள சிரித்தருள் செய்தார் சேரை சென்னடி செல்வனாரே என்பது அந்த பாடல். இந்த பைரவரின் இடதுமேற்கையில் சூலம் போட்ட மணி இருப்பது மாறுபட்ட அமைப்பு. இவருக்கு தேய்பிரை அஷ்டமி நாளில் வடமாலை சாத்தி அர்ச்சனை செய்தால் கிரகதோஷம் நீங்கும். இத்தலம் கும்பகோணத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

ஒரு பக்தி கதை காணலாமா? வேத ஆசிரியர் ஒருவருக்கு சால கிராம கல் ஒன்று கிடைத்தது. திராட்சை பழம் போல அளவே இருந்த அந்த கல்லை சந்தான கோபாலனாக நினைத்து வழிபட்டு வந்தார் ஆசிரியர். சந்தான கோபாலனும் அவன் வேத மந்திரம் முழங்கும் அழகு கண்டு ரசிப்பான். அந்த ஆசிரியருக்கு வெற்றிலை போடும் பழக்கம் உண்டு. பூஜை முடிந்ததும் அந்த கல்லை வெற்றிலை பெட்டிக்குள்ளேயே வைத்து விடுவார். ஒரு நாள் தவறுதலாக பாக்கு என நினைத்து அந்த கல்லை வாயில் போட்டு வெற்றிலையை குதப்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பணக்காரர் வந்தார். வெற்றிலை பெட்டியில் சால கிராமம் இல்லாததை கண்ட அவர், நீங்கள் கல்லை வாயில் போட்டிருக்கிறீர்கள் என நினைக்கிறேன், ஒரு பக்கம் உதைப்பாக தெரிகிறதே என்றார். பதறிப்போன ஆசிரியர் கல்லை வெளியே எடுத்து விட்டார். ஐயோ, இந்த சந்தான கோபாலனுக்கு தினமும் பாலும் பழமும் பஞ்சாமிர்தமுமாக அபிஷேகம் செய்வேனே, இன்று என் வாயில் போட்டு எச்சில் ஆற்றில் நீராடி விட்டேனே என்று வருத்தினார். கண்ணீர் முட்டியது. அந்த சால கிராமத்தை தன் வீட்டுக்கு கொண்டு போய் பூஜை செய்ய வேண்டும் என்று பணக்காரருக்கு நீண்ட நாளாக ஆசை இருந்தது. அவர் ஆசிரியரிடம், நீங்கள் இப்படித்தான், உங்களால் இதையெல்லாம் பாதுகாக்க முடியாது. ஒரு தெய்வ பிம்பத்தை போயும் போயும் வெற்றிலை பெட்டியில் வைப்பீர்கள்? என்னிடம் கொடுங்கள். என் வீட்டில் தங்க பேழை உள்ளது, அதில் வைத்து பாதுகாக்கிறேன். தங்கமான கோபாலன் தங்கப்பெட்டியில் தானே இருக்க வேண்டும் என்று பக்குவமாக எடுத்துச் சொன்னார். ஆசிரியருக்கும் மகிழ்ச்சி. ஆகா, என் கோபாலன் தங்கப்பெட்டியில் குடியிருக்க போகிறானா? அவனுக்கு சரியான இடம் அதுதான். சரி, அங்கேயே இருக்கட்டும் என பிராமணரிடம் சால கிராமத்தை கொடுத்து விட்டார். மகிழ்ந்து போன பணக்காரர் அதை தங்கப்பெட்டியில் வைத்தார். தினமும் எடுத்து அதற்கு எண்ணெய் என்ன, பலகாரங்கள் என்ன, இனிப்பு வகைகள் என்ன, பால் என்ன, பழ வகைகள் என்ன, இப்படி தினமும் நெய்வேத்தியம் செய்தார். ஊராரை எல்லாம் அழைத்து சால கிராமத்தை காட்டி பெருமைப்பட்டு கொண்டார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? ஒரு நாள் தங்கப்பேழைக்குள் இருந்து அழுகை சத்தம் கேட்டது. பதறிப்போன பணக்காரர் பேழையை திறந்தார். உள்ளே நாவல் பழம் அளவில் இருந்து சால கிராமத்தில் கோபாலன் எழுந்தருளி பேசினான். ஐயா, எனக்கு தங்கப்பேழை வேண்டாம். தினமும் சாப்பிடுவது மட்டும் என் வேலை அல்ல. வேத மந்திரங்களை நான் கேட்க வேண்டும். அது அந்த ஆசிரியரின் வீட்டில் தினமும் நடந்தது. என்னை திரும்பவும் அங்கேயே கொண்டு போய் விட்டுவிடுங்கள் என்றார். அவர் உன்னை வாயில் போட்டு எச்சிலாக்கி விட்டாரே கண்ணா என்று பணக்காரர் வருத்தத்துடன் சொல்ல, எனக்கு பாலாரை விட வேதம் சொல்லும் எச்சில் வாய் ஆரே உயர்ந்தது. அதனுள் கிடப்பதை நான் பெருமையாகவே கருதுகிறேன். யமுனைக்கரையில் வசித்த கோபிகைகள் தினமும் வாய்க்கொப்பளிக்கும் போது கிருஷ்ணா, முகுந்தா, மாதவா என்றெல்லாம் பகவானின் திருநாமத்தை உச்சரித்து உமிழ்வார்கள். அதனால்தான் அது புண்ணிய நதி ஆயிற்று. அதுபோலத்தான் இதுவும் என்றார். பணக்காரர் சால கிராமத்தை மீண்டும் வேத ஆசிரியரிடமே ஒப்படைத்து விட்டார். ஒரு பாடலை கேளுங்கள்.

இனிமையான வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. பொதிகை தென்றலோடு இணைந்திருக்கலாம். இனிமையான பாடல்கள் உங்களை நாடி வருகிறது. தென்றலோடு சுமந்து வரும் பொதிகை தென்றலில் வரும் முதல் பாடல் இது.

புதிய தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுமந்து வரும் பாடல்கள் அனைத்தும் காற்றோடு கலந்து இதமாக உங்களை நாடி வருகிறது. வரும் பாடல் இது.

இசைக்கு இசைந்திடும் மனங்களை எல்லாம் இசையோடு கலந்திட அள்ளி வருகிறது பொதிகைத் தென்றல். இனிமையான பொதிகைத் தென்றலில் தவழ்ந்து வரும் பாடல் இது.

புதிய தென்றலோடு இணைந்திருக்கிறீர்கள். இனிமையான பாடல் தன்னை கேட்டு மகிழ்ந்திட உங்களிடம் தேடி வரும் புதிகை தென்றல், தென்றலோடு தென்றலாக கலந்தே வருகிறது இனிய பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். மெல்லென தவழ்ந்து வரும் பொதிகை தன்றல், மனங்களை மெல்ல தழுவி இசையோடு கலக்க விடுகிறது. கலந்த இசை கனிவான எம் இதயத்தில் பதியாதா? தொடர்கிறது அடுத்த பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். பொதிகை தென்றல் மெல்லென தவழ்ந்து வரும் தென்றல் இது. தழுவிச் செல்லும் தென்றலில் கலந்து வருகிறது பாடல்.

வீசி வரும் தென்றல் இது, இனிமையான பாடல்களை சுமந்து வரும் தென்றல் இது. காற்றில் கலக்கும் இசை அனைத்தையும் கனிவாக எம்மிடம் கொண்டு வரும் பொதிகை தென்றல், இனிமையான பாடல் ஒன்று அடுத்து வரும்.

சின்ன சின்ன கனவுகளை மெல்லன சுமந்து வரும் பொதிகை தென்றல் இது. பொன்னான பாடல்கள் கனவோடு கலந்து காற்றலையில் கலக்கிறது.

சின்ன சின்ன சுகங்களை மெல்லன உங்களிடம் அழைத்து வருகிறது பொதிகை தென்றல். இனிமையான பாடலோடு கலந்து வரும் பொதிகை தென்றல் காற்றலையோடே உங்கள் இல்லம் தன்னை நாடுகிறது. வருகிறது அடுத்த பாடல்.

இதம் கொண்டு சுகம் சேர்க்க சொல்லாமல் மெல்ல எங்களை தழுவி விடுகிறது பொதிகை தென்றல். சுகமான பாடல் தன்னை மெல்லன சுமந்து எங்களிடம் கொண்டு வரும் பொதிகை தென்றல்.

பாடலோடு சுகம் தேடும் மனிதர்களுக்கெல்லாம் இதமான பாடலோடு சுகம் சேர்க்க வருகிறது பொதிகை தென்றல். மெல்லென இனிய பாடல்தனை கலந்து கனிவோடு எடுத்து வரும் பொதிகை தென்றல்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி. கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலிலிருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR

0: வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி. கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மோன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ்பெற்ற மொன்றியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலகத்தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை வீட்டுக்கு வீடு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. ஆமாம் நேர்களே, இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் பூவே என்ற சொல் வளம் வரும் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் முதலாவதாக தனியாத தாகம் என்ற படத்திலிருந்து பூவே நீ யார் சொல்லி யாருக்காக மலர்கின்றாய் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூவே பூச்சி உளவா என்ற படத்திலிருந்து பூவே பூச்சி உளவா என்ற நெஞ்சில் பால் வார்க்கவா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் கே ஜே ஜெயசுதாஸ்.

0: ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோழி கூவுது என்ற படத்திலிருந்து பூவே இளைய பூவே வரம் தரும் வசந்தமே மலிமீது தேங்கும் தேனே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் மலேசியா வாசுதேவன்.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாட்டுக்கு நான் அடிமை என்ற படத்திலிருந்து பூவே பூவே பொன்னம்மா வந்து பூஜை செஞ்சா என்னம்மா என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர்கள் மலேசியா வாசுதேவன், சித்ரா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன பூவே மெல்ல பேசு என்ற படத்தில் இருந்து சின்ன பூவே மெல்ல பேசு உந்தன் காதல் சொல்லி பாடு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. ஜெயச்சந்திரன்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் நடத்ததாக ஆத்தா உன் கோயிலிலே இந்த படத்திலிருந்து சின்னஞ்சிறு பூவே உன்னை தொழும் போதே மலைமின்னல் நெஞ்சுக்குள்ளே என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர்கள் மனோ எஸ் ஜானகி,

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTR FM தமிழ் வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTR FM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக என் ராசாவின் மனசிலே என்ற படத்திலிருந்து பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனே வசந்த காலம் தேடி வந்தது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SN சுரேந்தர், சித்ரா,

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பருவ ராகம் என்ற படத்தில் இருந்து பூவே உன்னை நேசித்தேன் பூக்கள் கொண்டு பூசித்தேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறைச்சாலை என்ற படத்திலிருந்து செம்பூவே பூவே உன் மேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சொல்லத் துடிக்கியது மனசு என்ற படத்திலிருந்து பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் கே ஜே ஜெயசுதாஸ்.

0: ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற படத்திலிருந்து மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், சுஜாதா.
1: மல்லிகை

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியின் நிறைவாக காதல் சொல்ல வந்தேன் என்ற பிரதிபலிருந்து செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ளமல்லி போனாய் நினைவில்லையா என இளைய பாடல். இந்த இளைய பாடலை பாடியவர் ஹரிஹரன்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கிய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் பூவே என்ற சொல் வளம் வந்த சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி. கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மோன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: இன உள்ளு தமிழன் என்றொரு இன உள்ளு தனிய அவர் பொரு குணவுண்டு தனிய அவர் பொரு குணவுண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேர

முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் உள்ளத்தில் குழந்தையடி என்ற திரைப்படத்து பாடல். அந்த திரைப்படத்தில் ஒலித்த ஒரு பாடல் கண்ணுக்கு நீ ஒரு கன்னி பொண்ணு என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும் பாடுகின்றது. இந்த பாடலை இன்று நெய்வேலி அரசடி குப்பம் சரவணன் அவர்கள் யாமிருக்க பயமேன் என்று நான் கூறிக்கொள்ளும் வேளையிலே அவருடன் இணைந்து பரதராஜபுரம் விஜயகுமார் கிருஷ்ணகிரி கனகராஜ் நண்பர்களுடன் கேட்டு மகள விரும்பும் வேளை ஒலிக்கின்றது பாடல்.

நடைபெறும் பாடல் கூட உள்ளத்தை அள்ளித்தா என்ற திரைப்படுத்த பாடலாக ஐ லவ் யூ லவ் யூ சொன்னாலே என்று வரி எடுத்து பாட வைக்கின்றார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள்.

உறவுகளை நாங்கள் கேட்கும் இனிமையான பாடல்கள் மூன்றாம் தமிழ் வானொலியின் நேயர் நேரத்திலே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்து வரும் பாடல்கள் ஒரே திரைப்படத்தில் வந்த இரண்டு பாடல்கள். முதலில் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய அப்பா அனந்தராமன் அம்மா விஜயத்தையும் நண்பர்களையும் அழைத்து கேட்கின்றார் ஒரு பாடல். 1984 ஆண்டு திரைக்கு வந்த தம்பிக்கு எந்த ஊரு திரைப்படத்தில் இசை குயில் எஸ் ஜானகி அம்மாவின் குரலில் பாடிய காதலின் தீபம் ஒன்று ஏத்தினேன் என் நெஞ்சில் என்று என்ற பாடலை

ஒலிக்க கேட்டோம் அந்த பாடலை மீண்டும் அதே வரிகளை ஒலிக்க வைக்கின்றார் டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலில். தம்பிக்கு எந்த ஊரு என்ற திரைப்படத்திலேதான் காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் என்று என்ற பாடல். அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களை நீங்களும் உங்கள் உறவுகளும் நண்பர்களும் உலகத்தமிழரோடு கேட்கின்றீர்கள். நாங்கள் வணங்குகின்றோம், கேட்டு மகிழ்வோம்.

பூக்காரி என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்போமா? 30 பைசா 3 முழம் முல்லை மல்லிகை கனகாம்பரம் என்ற பாடல். இனிமையான இந்த பாடலை இன்று எங்களோடு கேட்டு மகிழ வேண்டும் என்று நேயர் நேரத்திற்காக எழுதி அனுப்பியிருப்பவர்கள் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் அவரது உறவுகளான முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா ஷஹானா பர்வீன், நசீகா ரிஃபாகா இம்ரான் ஷாகில் உலகத் தமிழர்களோடு.

கருநீல மலைமேலே தாயிருந்தாள். அற்புதமான ஒரு பாடல். தாயே உனக்காக என்ற திரைப்படத்திலிருந்து அன்பு மகள் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா நீங்கள் பாட வைக்கின்றீர்கள். இந்த பாடலை உங்களோடு இணைந்து ஜெய வீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, நற்பவி, மதுசூரி, சிவசங்கரன், நறுமுகையாள், தமிழ் இனியாள் இவர்கள் இணைந்து கேட்கும் வேளை நாங்கள் அணைகின்றோம். உங்களோடு ஒலிக்கின்றது பாடல்.

0: சொன்னா புரியாது என்ற வரி கொண்ட பாடல் வேலாயுதம் திரைப்படத்து பாடல். இன்று இந்த பாடலை கேட்க வேண்டும் என்று அன்போடு எழுதி அனுப்பி இருப்பவர் நீண்ட கால உறவு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும், அவரோடு இணைந்து கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ராமி ஸ்ரீபதி, வெங்கடேஷ், சுதா, குமார் அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி இவர்களோடு, டாக்டர் நளினி, வில்சன் வினிதா லோஷன், ரியோனா, வினித் வில்சன் இவர்களும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: ஆகாசங்கிடுங்க, சென்னை தங்கமத்தில் தங்க மெடல் வாங்கிய

பறக்க பாஞ்சினி வாருமையா, ஆட்டத்தை படி பறக்கா.

நீ இந்த ஊரு நான் இந்த ஊரு என்ற வரி கொண்ட பாடல் திருப்பாச்சி திரைப்படத்தில் பாடியிருந்தது. அந்த பாடலை இன்று நாங்கள் எல்லோரும் கேட்போம் என்று முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலை ஊடாக தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிக்கு சிறுவை சந்தனராஜ் அவர்கள் பாட வைக்கின்றார்.

0: நாம அண்ணன் தம்பிடா.
1: வாராய் நீ வாராய் வாராய் என்ற போகன் திரைப்படத்து பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் அனுப்பிய வேளை உங்களுக்காக ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்ற தனக்கு மிகவும் விருப்பமான பாடல் அன்று குஷி என்ற திரைப்படுத்த பாடல் ஒன்று, மேகம் கறக்குது மின்னல் அடிக்குது என்ற வரி கொண்ட பாடல். யாரென்று உங்களுக்கு புரியும், அவர் வேறு யாருமல்ல, நீண்டகால உறவு வளைகுடாமன் குவைத்தில் இருக்கும் அன்பு ஜோஜ் அவர்கள்தான்.

0: அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயர்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து வந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். நீங்களும் நாங்களும் அங்கும் இங்கும் அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமை போல இன்றும் மொன்றியல் தமிழ் வானொலியில் கலந்து வர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

0: அலங்கரிக்கும் பாடலாக லிங்கா என்ற திரைப்படுத்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது. என் மன்னவா என்ற வரியை முதல் வரியாக கொண்டு பாடும் அந்த பாடலை கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி அனுப்பி வைத்து கேட்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.
1: நல்லா தான் இருக்கேன்.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான பாடல் தோடி ராகம் பாடவா என்று கூறும் அற்புதமான ஒரு பாடல் மாநகர காவல் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை நாங்களும் நீங்களும் கேட்டு மகிழ வேண்டும் என்று அன்புடன் அனுப்பி வைத்திருக்கின்றார் அன்பு டிராஞ்சி மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து ஈழமணி திருநாட்டு உறவாகும்.

மீண்டும் ஒரு பாடல். ஈழ நாட்டு உறவு. மத்திய மகனம் கண்டியில் இருந்து தருகின்றார் விஜய ராணி. கண்ணா கருமை நிற கண்ணா என்ற உருக்கமான பாடலை நானும் ஒரு பெண் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார். இதோ அந்த பாடல்.

அடுத்து வரும் இனிமையான பாடல் ஆங்கிலேய நாடன இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் அனுப்பி வைத்த பாடல். வசியக்காரி வசியக்காரி என்று வரி எடுத்து புதிய கீதை என்ற திரைப்படத்தில் பாடுகின்றது.

இத்தினூண்டு முத்தத்தில் என்று கேட்கும் ஒரு வரி தூள் என்ற திரைப்படத்தில் ஒலித்தது. அந்த பாடலை இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்பத்தில் ஒலிக்க வைக்கின்றார் கனடா மொன்றியலில் இருந்து தனுஷன் அவர்கள்.

இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

தொடரும் பாடல்களை அனுப்பி வைத்து கேட்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவுஸ் கனடா வான்கூவர் மாநிலத்திலே முதலில் இளவரசி தரும் பாடலை கேட்போம். மழை என்ற திரைப்படத்து பாடல் நீ வரும்போது என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

சின்ன துரல்.

0: இல்ல.
1: அவரை தொடர்ந்து காஞ்சனாவும் வன்குவர் மாநிலத்திலிருந்து தண்ணி பெண்ணியே பூவே பூவே என்ற அருந்ததி பாடலை தருகின்றார்.

வசந்தியும் ஒரு பாடலை வன்குவரன் தருகின்றார். கும்கி திரைப்படுத்து பாடலாக கையளவு நெஞ்சத்திலே சொய் சொய் என்று பாடுகின்றது அந்த பாடல்.

இவர்களை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடலை கேட்கும் வேளையிலே இவை ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடலாக அறிவோம். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தரும் பாடல். மயிலிறகே மயிலிறகே என்று வரியெடுத்து தென்காசி பட்டணம் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்கள்.

சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம். ரமணி, உங்கள் பாடல் இனிமையான ஒரு பாடல். போக்கிரி என்ற திரைப்படத்து பாடல் மாம்பழமாம் மாம்பழமாம் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

இவர்களோடு இணைந்து வளமை போல வரும் நீண்டகால உறவு எங்களோடு இசைப்பயணம் செய்யும் கேதீஸ் அவர்களும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து சிட்டு பறக்கது குத்தாலத்தில் என்ற வரியை நிலவே முகம் காட்டு திரைப்படத்திலிருந்து கேட்க வைக்கின்றார்.

சத்தியம் இது சத்தியம் என்ற பாடலை, இது சத்தியம் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் சிங்காரபூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அவர்கள்.

0: ஞானம் என்ற வரியை சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் என்னவள். உங்களோடு நாங்களும் என்னவளே, உங்கள் பாடலை நாங்களும் கேட்கின்றோம்.
1: ஆரம்பத்திலிருந்தே இந்த வீட்டை வாங்காதீங்க, அதுக்குள்ள போகாதீங்கன்னு சொன்னத செந்தில் தம்பி கேட்கல. நாளுக்கு நாள் இந்த வீட்டு பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. எல்லாரும் ஓ மேல தான் சந்தேகப்படுறாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட சரவணனால தான் முடியும்னு அந்த தம்பியை வர வச்சிருக்காரு செந்தில் நாதன்.
2: தர்கா,
3: தர்கா
4: தர்கா இல்ல, துர்கா.

போல சர்வதேச நேயர் விடுமுறை சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரித்து விடை விரை செய்கின்றார் நிகழ்ச்சியை பெட்டில் அழகு பதினெட்டில் அழகு என்ற பாடலோடு பூப்பறிக்க வருகின்றோம் என்ற திரைப்படுத்து பாடலாக அன்புக்கும் பாசத்துக்குரிய கார்வை சீனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து

நேயர்களே, நாங்கள் இதுவரை நிறமும் தித்திக்கும் தீனான பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே மீண்டும் ஒரு நிகழ்விலே சந்திக்கலாம் தானே என்று கூறி இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர முயற்சிக்கின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியோடு வாழ்வோம் தமிழோடு.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மண்டல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: தமிழன் என்றொரு இன உண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு. அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நே

முதல் பாடல் பராசக்தி என்ற மிகவும் பழைய ஒரு திரைப்படம். செவாலியர் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களே எங்களுக்கு தந்த அந்த திரைப்படம், அதில் ஒரு பாடலை தந்து இங்கு ஆரம்பிக்கின்றார் அன்பு மகள் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்கள், திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து. அவர் தந்த அந்த பாடலை ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, நட்பவி, மதுசுரி, சிவசங்கரன், நறுமுகையாள் இவர்களோடு தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கும் வேளையிலே அந்த பாடல் கொஞ்சம் மொழி சொல்லும் கிளியே என்று உருக்கமாக பாடுகின்றது. கேட்போமா?

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஆசை என்று 1956 ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படத்திலே ஆசை அன்பெல்லாம் கொள்ளை கொண்ட நேசா என்ற பல்லவியை கொண்டு மிகுதியை தருகின்றது. அரசடி குப்பம் நெய்வேலி யாமிருக்க பயனின் சரவணனும் வரதராஜபுரம் விஜயகுமார் கிருஷ்ணகிரி கனகராஜ் இவர்களும் இணைந்து கேட்கும் பாடலாகும்.

அடுத்து வரும் இனிமையான பாடல்கள், இரண்டு பாடல்கள் ஒரே திரைப்படத்தில் பாட இருக்கின்றது. முதலில் 1959 ஆண்டு கல்யாண பரிசு என்ற திரைப்படம் வந்த வேளையிலே அங்கு இசையரசி பி சுசீலா அம்மாவின் குரலில் உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட, உல்லாசம் பொங்கும் இந்த தீபாவளி என்ற பல்லவியை சரணங்களோடு மகிழ்வாக பாடியிருக்கின்றதல்லவா. அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் கே அனுசுயா கிருஷ்ணன் தனது அப்பா அனந்தராமன் அம்மா விஜயத்தோடும் உறவுகளோடும் கேட்க விரும்புகின்றார்.

அதே திரைப்படத்தில் வந்த ஒரு பாடல் மீண்டும் அதே பாடலாக ஒலிக்கின்றது. உன்னை கண்டு நானாட, என்னை கண்டு நீ வாட, கண்ணீரில் கதை சொல்லும் தீபாவளி என்று பாடுகின்றது. அந்த பாடல் ஒரே ராகம், பாடுபவர் வேறு. அது பாடுபவரை யார் என்று பார்த்தால் அவர் எங்களுடைய பிரபல பின்னணி இசை அமைப்பாளரும் பின்னணி பாடகருமான ஏ எம் ராஜா அவர்கள். கல்யாண பரிசு திரைப்படத்து பாடலில் இரு குரலிலும் அந்த பாடலை நாங்கள் இப்போது கேட்டு மகிழும் வண்ணம் தந்திருப்பவர் வேறு யாருமல்ல, தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணனும் அவரது நண்பர்களும்.

உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா தலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரம்.

ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் ஜில்லா ஜில்லா என்ற வரி எடுத்து துணிவு என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேலு ஓடுதுறை எஸ்ஐபு விஜயராகவன் அவர்களே, நீங்கள் தந்த பாடல்.

குரல் தந்த இந்த பாடல்களோடுதான் இன்னும் ஒரு பாடல் ஜிங்கின மணி என்று கூறும் ஜில்லா திரைப்படத்து பாடலாக ஒலிக்க வருகின்றது. அந்த பாடலை மே தின வாழ்த்துக்களையும் தந்திருக்கின்றார் அன்பு உறவுகளாக மயிலாப்பூர் மயிலை பட்டாவி அவர்கள். கண்ணன் சந்தரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் மற்றும் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோர் இணைந்த வேளையிலே அவரோடு மீண்டும் டி டாக்டர் நளினி வில்சன் வினிதா லோஷன் ரியோனா வினித் லோஷன் இவர்களும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல் இனிமையாக என்றும் கேட்டு மகிழ வேண்டும் என்று இவர்கள் அனைவரோடும் இணைந்து நாங்களும் இணைவோம். ஒலிக்கின்றது பாடல்

உறவுகளோடு உறவுகளாக அடுத்த பாடலை பாட வைக்கின்றார் அன்புடனே எங்கள் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள் நீண்ட காலத்து உறவு. கண்ணெதிரே தோன்றினால் கனிமுகத்தை காட்டினாள் என்ற இருவர் உள்ளம் திரைப்படுத்து பாடல் தான் இன்று அவர் தந்த பாடல். இதோ அந்த பாடலை அவர் கேட்கும் வேளை வளமை போல அவருடைய உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா ஷஹானா பர்வீன் நசீகா ரிபாகா இம்ரான் ஷாஹில் அவர்களோடு உலகத் தமிழரன் கேட்கின்றார்கள்.

0: கண்ணெதிரே தோன்றினார்.
1: இது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இனிமையான பாடல்களை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையிலேதான் அன்புடன் தருகின்றார் அடுத்த பாடலை. அன்புக்குரிய சாந்தி தர்மபுரி தகடூரில் இருந்து. சபாஷ் மீனா திரைப்படத்தில் பாடல் ஒன்றுதான் அவர் கேட்டிருக்கின்றார், காணா என்பம் கனிந்ததே என்ற பாடல் தான் அந்த பாடல். சந்துரு, ஜெய்ஸ்ரீ, நாராயணன், நிர்மலம்மா இவர்களும் அவரோடு இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

தொடர்ந்து ஒழிக்கும் பாடல்களுள் அடுத்து வரும் பாடல் சின்ன சின்ன கிளியே என்ற வரியெடுத்து கண்ணெதிரே தோன்றினால் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்ற தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிக்கை சிலுவை சந்தனராஜ் அவர்கள்.

தொடரும் பாடல்கள் பாட இருக்கின்றது. சில நேரம் சில பொழுது என்ற வரியை கொண்ட பாடல் கிச்சா வயசு 16 என்ற திரைப்படத்திலிருந்து. அன்புடன், கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ், நீங்கள் தந்த பாடல் ஒலிக்க கேட்போம்.

அதிர்வோடு இறுதியாக ஒரு பாடல் வெண்ணிலா என்ற வரி எடுத்து சுரகடிக்க என்ற வரி தொடுத்து பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. அந்த பாடல் ஜோஜ் அவர்களுக்காக வளைகுடாமன் குவைத்திலிருந்து கேட்டிருந்த வெளியீடு.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயர்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி கனடா கலையகத்திலிருந்து உங்களோடு நான் என்றும் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் கூறி இணைந்ததோடு அல்லாமல் அன்பு உறவுகளை நீங்கள் நலம் தானா என்றும் கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியையும் கூறிக்கொள்கின்றேன். எங்கும் நலமாக இருக்கும் நாங்கள் இன்று மூன்றியல் தமிழ் வானொலியில் கேட்டு மகளை இருக்கின்றோம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். ஜெயம் கொண்டான் என்ற திரைப்படத்திலிருந்து முதல் பாடலை தந்து மகளை வைக்கின்றார் ஆங்கிலேய நாடகம் இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன். நான் வரைந்து வைத்த என்ற முதல் வரியை கொண்ட பாடலை

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை ஏழு மணிக்கு ஒரு நாட்டின் மத்திய மாகாணத்திலிருந்து ஹட்டன் டி ராஞ்சி நீங்கள் தருகின்றீர்கள். வீடு மனைவி மக்கள் என்ற பாடலை வீடு மனைவி மக்கள் என்ற திரைப்படத்தில் இருந்து

இவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடல் மனதில் உறுதி வேண்டும் திரைப்படுத்த பாடல் கண்ணா வருவாயா என்று அழைக்கின்றது.

இன்னும் கனடாவுக்கு செல்வோம். மொன்றியல் மாநகரத்து தனுஷனின் பாடலுக்காக. எனக்கென ஏற்கனவே என்ற முதல் வரியை கொண்ட பாடல் பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார்.

அடுத்த பாடலும் கனடா, அல்பர்டா மாநிலம். சாந்தினி சாமி கிட்ட சொல்லிப்புட்டன் என்ற பாடலை தாஸ் திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

0: பதல் நெஞ்சு தட்டிச்சு.
1: டிஸ்மிஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இனிமே நான் வரமாட்டேன்.
2: உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்வது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

0: தொடர்கின்றன சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். கனடா உறவுகளின் பாடல்களாக வன்கூவர் மாநிலம் இளவரசி தந்த பாடல் ஒன்று கேட்போமா? கண்ண காட்டு போதும் என்ற ரெக்க திரைப்படத்து பாடல்தான் அவர் தந்த பாடல்.
1: ஆல் தி பெஸ்ட்.

0: பாட்டாவே படிச்சிட்டியா பாரதியார் பாட்டா?
1: பாரதி பாட்டா?

தொடர்ந்து மீண்டும் வன்கூவரிலிருந்து வசந்தி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் ஒன்ன போல ஒருத்தரை என்று கூறும் ஒரு பாடல் வெற்றிவேல் திரைப்படுத்தும் பாடலாகும்.

வான்கூவர் மாநிலத்து காஞ்சனாவின் பாடல் கொடி வீரன் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வருகின்றது. ஐயோ அடியாக்தே என்ற வரியை முதல் வரியாக கொண்டு

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்க ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களும் பாடலை தந்திருக்கின்றார்கள். அங்கே தந்தவர்கள் முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா, மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து. ஏதோ நினைக்கிறேன் என்ற தலைமகன் திரைப்படுத்து பாடலை பாட வைக்கின்றார்கள்.

பாடிக்கொண்டிருக்கும் சர்வதேச நேயர் விருப்பத்திலே எனது பாடலை தருகிறீர்களா என்று நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேவி தந்திருக்கின்றார். இனியவளே என்ற திரைப்படத்தில் இருந்து பிறந்தவளா என்ற அற்புதமான பாடலை

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் மீண்டும் ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரத்து ரமணி தந்த பாடல் வில் அம்பு திரைப்படத்திலிருந்து சாச்சு புட்டாளே கண்ணால் என்ற பாடல்தான் அவர் தந்த பாடல். இது

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து தினமும் மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் திசை என்றும் இசை பரப்பி தந்து கொண்டிருக்கின்றன.

காலத்தால் அழியாத ஒரு காவிய பாடல் தத்துவத்தோடு பாடப்படுகின்றது. மயக்கமா கலக்கமா என்ற முதல் வரியை கொண்டு சுமை தாங்கி திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலை சிங்கப்பூர் சிங்கார பூமி மகாலிங்கம் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். நாங்கள் முனைகின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

மீண்டும் ஒரு தடவை ஐரோப்பா கண்டம் செல்ல இருக்கின்றோம். ஜெனீவா நகர் சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து தொட்டு தொட்டு என்னை என்ற காதல் திரைப்படத்தை நிவேஷன் அனுப்பி வைத்திருக்கின்றார்.

0: ஐசு, நான் உன்ன கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டல்ல.
1: சொல்ல,
0: என்ன உனக்கு நிஜமாலுமே பிடிச்சிருக்கா?
1: இது ஏன் நீ எத்தனை வாட்டி தான் கேப்ப?
0: இல்ல, என் ஃப்ரெண்டு சொன்னா.
1: என்ன சொன்னா?
0: இந்த வயசுல பொம்பளை பிள்ளைங்க ஆசை ஆசையா காதலிப்பாங்களாம், பிறகு வீட்டுல பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு
1: போயிடுவாங்க.
0: நம்பல. இருந்தாலும் நான் ஒரு சாதாரண மெக்கானிக்கு, நீயும் பெரிய இடத்து புள்ள, அதான் நமக்குள்ள ஒத்துருமாண்டு கொஞ்சம் பயமா இருக்கு புள்ள.

ஐரோப்பா கண்டம் வந்தால் என்னவள் வர வேண்டுமே? ஆப்தில மீன்பிடிச்சு என்ற ஒரு ஆட்டுக்கார அலமேலு திரைப்படுத்து பாடலை இன்று கேட்க விரும்புகின்றேன் என்று எழுதிய வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

போல என்றும் கனடா. அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சேனா ஆசான் அவர்கள் விழிகளில் கோடி அபிநயம் என்ற பாடலை தந்து கண் சுமிட்டும் நேரம் திரைப்படத்தை ஞாபகப்படுத்தி நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வரச் செய்கின்றார்கள்.

உறவுகளே, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் ஒன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு சர்வதேச நேயர் விருப்ப பாடலை சந்திக்கும் வரை இப்பொழுது நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். உங்கள் அனுமதியோடு அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

அன்போர் உலக நலம் தானே எல்லோரும் முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் அனைவரும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. கதம்பம் நிகழ்ச்சி 2 மணித்தியாலங்கள் சரியா 12 மணி வரை கதம்பம். இன்று கதம்பத்தில் சதுரங்கம். என்று கதம்பத்தில் சதுரங்கம், அது எப்படி என்றா அப்படி சதுரமா சொல்ல கொண்டு வர போறேன். அதாவது ஒரு சச்சதுரமாக முதல்ல உங்களுக்கு நான் கொடுக்க போவது வந்து 3 எழுத்து சொற்கள் கொடுக்க போகிறேன். அது நான் சொல்லும் விதத்தை கேட்டு நீங்கள் அதுல கண்டுபிடிச்சு நீங்க வந்து சொல்லணும். இது சதுரங்கம் சரியா? முதல் கண் என்னை பெற்று தாய் தந்திருக்கு நான் நன்றி சொல்லிட்டேனா, கண்ணனையும் நினைந்து கொண்டேனா. ஒரு கண்ணன் பாடல் ஒன்று கேட்கலாம் முதல்ல. அந்த பாடலை தொடர்ந்து காற்றளிக்க வருகிறது சதுரங்கம். முதல்ல எல்லோரும் நலமா இருக்கிறீங்களா தானே? நலத்தோடும் சுகத்தோடும் எந்த நோய் இல்லாமல் எல்லோரும் சுகமாக வாழ வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுதல். எல்லோருக்கும் நலமாகவே நீங்க எல்லாரும் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கண்ணன் பாடல் ஒன்று காற்றலைக்கு வருகிறது கேட்போம்.

இப்ப கிளாஸ் ரூமுக்கு யார் யார் வந்திருக்கிறாங்கன்னு பாப்போம். கெட்டிக்காரர் யார் என்று எல்லாரும் இந்த வகுப்பறையில படிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். ஆக்களே, முதல்ல நாங்கள் ஒரு வணக்கம் சொல்லிடலாம். வடலூர் ஆனந்தன் உங்களுக்கு ஒரு வணக்கம், சந்திரராஜ் மாமாக்கு ஒரு வணக்கம். ரெண்டு எத்தனை பிள்ளைகள் வந்திருக்காங்கன்னு பாப்போம். குரு பாஸ்கர் அது புதிய தென்றலுக்கு போட்டிருக்கிறார், சாரி. அடுத்தது யாரு? வணக்கம் ராமன், வணக்கம் ராஜ்குமார், வணக்கம் மாமாவும் வணக்கம். அது வேற ஒன்றுக்கு தான் போட்டிருக்கீங்களா, அங்க பாக்கலாம். ஓ, கதம்பம் நேரலை, சரி. நீங்கள் மாமாக்கும் வணக்கம். நாளைய நாலு பிள்ளைகள் தான் இப்ப கிளாஸ் ரூமுக்கு வந்திருக்கிறீங்க, பாப்போம் இன்னும் யார் யாரெல்லாம் வர இருக்கிறீங்கன்னு. சுவாரஸ்யமா போகும் சுவமான சொற்கள் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு பல தரவுகளை தருவேன். யார் எத்தனை புள்ளிகள் எப்படி எடுக்கிறீங்கன்னு பாப்போம். கெட்டிக்கார பிள்ளைகள் ரங்கநாதனை ஒரு கொஞ்சம் கேட்போமா? இன்னொரு விடயம் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது வாழ்க்கையில் இன்ப துன்பம் இரண்டும் வந்து போகும். அப்படி இந்த காலகட்டத்தில் நாங்கள் எங்களை விட துன்பப்படுபவர்களை சற்று உற்று நோக்கினால் எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அட, இவ்வளவுமே போதும் என்று நாங்கள் எண்ணிக்கொள்ளுவோம். அதனால அதை நீங்கள் அடிக்கடி அதை செய்து கொள்ளுங்க. இன்னும் நான் அவர்களை விட அப்படி நடக்க அப்படி போகவில்லையே, பெருசா வரையிலேயே, அதுவும் இல்லையே, இது இல்லையே என்று ஏங்கவே கூடாது. எங்களை விட சிறியவர்களை நாங்கள் நோக்கினால் எங்களுடைய வாழ்க்கை இனி இல்லாத ஒரு சொர்க்கலோகம் என்று நினைச்சுக்கொண்டு பாடலை கேட்போம்.

நான் நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம். இது சதுரங்கம். அதாவது இப்ப நாங்கள் ஒரு சொல் எப்படி என்றால் அன்பு என்று நாங்கள் எடுத்து வந்தால் அது பூவில் முடிகிறது. அது ஆனா என்னன்னா பூனா முடிந்தால் கீழே இருந்து, அதாவது நான் சொல்லுவேன் இடம் இருந்து வடமாக இது மூன்றெழுத்து சொல், இது மூன்றெழுத்து சொல்லு தரவு கொடுப்பேன் சரியா. பின்பு நான் கீழிருந்து மேலாக, அதாவது கீழிருந்து மேலாக உங்களுக்கு அந்த பூனாவில் முடியக்கூடிய ஒரு சொல்லு நான் எடுத்து வருவேன். அப்ப அது வந்து உங்களுக்கு இடை சொல்லுகள் தான் மாறும், இடை எழுத்துக்கள் தான் மாறும் உங்களுக்கு. அதுக்கு ஒரு தரவு கொடுப்பேன். அப்ப அதை நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப நான் இப்ப முதல் கொடுக்க போற முதல் சொல்லு, முதல் சொல்லு இடமிருந்து வலமாக, இது மூன்றெழுத்து சொல். இடமிருந்து வலமாக இது மூன்றெழுத்து சொல். இது வீட்டை நாட்டை சில உங்களுடைய காணிகள் அல்லாட்டி இடங்களை எல்லாம் பாதுகாக்க கட்டி வைக்கக்கூடிய ஒன்று, கட்டி வைக்கக்கூடிய ஒன்று. இதை கட்டி பாதுகாப்பார்கள், இதை கட்டி வச்சு பாதுகாப்பார்கள். மூன்றெழுத்து சொல், இதை கட்டி வைத்து பாதுகாப்பார்கள். அது ஒரு சொல்ல நீங்க சொல்ல தொடங்கினால்தான் அடுத்த சொல்லு என்னன்னு நாங்கள் எடுத்து வரலாம். இதை கட்டி நாங்கள் பாதுகாப்போம், அதாவது வீட்டை. இப்ப நீங்க வீட்டுல இருக்கிற பொருட்களையோ வீட்டையோ உங்களுடைய காணியையோ உங்களோட சொத்தையோ உங்களையோ பாதுகாக்கிறதுக்கு வீடு கட்டணும்னா இதை கட்டி இவற்றை எல்லாம் பாதுகாப்பதுக்கு நாங்கள் கட்டி வைப்போம். அது என்ன என்றதுதான் இப்ப மூன்றெழுத்து சொல். இதை நீங்கள் கண்டுபிடித்தால் தான் மற்ற சொல்லுக்குள் செல்லலாம். அதே போல நாட்டில் பெரிய பெரிய இடங்களை எல்லாம் காணிகளை, இப்ப என்னுடைய இந்த காணி, அதாவது இந்த காணி அவ்வளவு என்னுடையது என்று நான் உரிமை கொண்டாடி எல்லோருக்கும் தெரியப்படுத்துவதற்கு இதை கட்டுவேன், இதை சுட்டி கட்டி வைப்பேன். இது என்ன மூன்றெழுத்து சொல், எங்கே கட்டிக்காரர் யார் என்று பார்ப்போம்.

ஒன்று, இந்த வீட்டில இருந்து உங்களோட வீட்டில இருந்து அடுத்த வீட்டுக்காரர் உங்களை பார்க்காம இருக்க இதை கட்டி வைப்பீங்க. நீங்க இதை நீங்கள் கட்டி கட்டி விடுவீர்கள். எங்க பாக்கலாம், இன்னும் சுலபப்படுத்தி இருக்கிறேன். உங்களுடைய வீட்டில் இருந்து உங்கள் வீட்டில் நடப்பதை எல்லாம் மற்ற வீட்டு அன்பு உறவுகள், அதாவது சொந்தங்கள் பார்க்காமல் இருக்க இதை கட்டி நீங்கள் பாதுகாத்து கொள்வீர்கள். குரு பாஸ்கர், வணக்கம். குரு பாஸ்கர் உங்களுக்கு.

0: நான் பேசுவது உங்களுக்கு கேட்கறதுன்னு நினைக்கிறேன், கேக்குறதுதானே. அதாவது நீங்க இப்ப இரண்டு வீடு இருக்கிறதுன்னு சொன்னா, இந்த வீட்டுல நடக்கிறப்ப நீங்க உங்கள் வீட்டில் நடப்பதை மற்றவர்களுக்கு தெரியாம இருக்க இதை கட்டி விடுவீர்கள். அடுத்த வீடு பார்க்காமல் இருக்க எங்க பாக்கலாம்? இன்னும் கொஞ்சம் இலவுபடுத்த, சரியா
1: இலவுபடுத்திட்டேன்னா
0: உங்களுக்கு வாழைப்பழம் வாங்கி கொண்டு நான் பழுக்க வச்சு அதை இனி தோலை உரித்து உங்களுக்கு இப்ப கையில தந்திருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அதை மெல்ல உங்களோட வாயில ஊட்டி விட வேண்டும் போல இருக்கிறத இங்க பாக்கலாம்.

0: அம்மா வணக்கம். ரேவதி அம்மா
1: வணக்கம். மீராம்மா
0: அம்மா
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க அம்மா? நீங்க எப்படி இருக்க?
1: நல்லா இருக்க மீராம்மா.
0: எனக்கும் அப்பாவுக்கும் ஒரே கவலையா இருக்கிறது.
1: என்ன பெரிய பையன் வீட்டுக்கு போயிருந்தேன்.
0: எனக்கு தெரியும் தெரியும் தெரியும் அம்மா.
1: சுவர் மேடம், சுவர் மீராம்மா, சுவர்
0: இதுக்கு மேலால ஏன் எட்டி பாக்குறீங்கன்னு கேப்பாங்க. இங்க பாப்போம். வணக்கம் ஜார்ஜ். ஜார்ஜ் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்.
0: தட்டி இல்லை, தட்டி இல்லை, இது கல்லால் மதில் அம்மா கொன்று அம்மா கண்டுபிடிச்சிட்டா உண்டு. மதில், மதில் என்பது சரி அம்மா, மதில் சரி.
1: வயல்ல எப்படி மீராமா வருது? வயல்ல எப்படி வரும்?
0: நான் வயல்ல சொன்னேன், காணி என்று சொன்னேன். காணி என்றா உங்களுடைய வீடு கட்டுற காணி, இவற்றை சுற்றி மதில் கட்டுவோம் இல்ல எங்களுக்குரியது. எங்கட ஊர்ல எல்லாம் நாங்க காணியில கட்டிடுவோம் முதலே, ஏனண்டா மற்றவர்கள் சண்டைக்கு வராம இருக்கிறதுக்கு இல்லையா? காணிய சுற்றி, இடத்தை சுற்றி நாங்கள் மதில் கட்டின பிறகுதான் வீடு கட்ட ஆரம்பிப்போம் நாங்கள். மதில் இருக்கிறது சரியா? அப்ப இடம் இருந்து வளமாக நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. இப்ப கீழ் இருந்து மேலாக
1: வளமாக.
0: இப்ப இது இனி கீழிருந்து மேலாக இல்ல தொடுக்கணும், இல்ல வரணும், அதாவது இல்ல முடியணும். கீழிருந்து மேலாக வரப்போம் எழுத்து சொல். இது மூன்று எழுத்து, மூன்று எழுத்து. கேள்வி கேட்டால் இது கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போம்.
1: பதில், பதில்,
0: பதில் ரெண்டு அம்மா அல்லது கட்டிக்காரி ரெண்டு. சரி, இப்ப நீங்க பதில் ரெண்டு முடிச்சிட்டீங்க இல்ல? அப்ப இப்ப பானா இருக்கிறது, பானா இருக்கிறது இல்ல? அப்ப பானாவில் தொடங்கக்கூடிய பலமிருந்து இடமாக,
1: பலமிருந்து இடமாக
0: மூன்று எழுத்து சொல் சரியா? இது ஒரு
1: பானாவில தொடங்கும். சரி சொல்லுங்க.
0: இது ஒவ்வொரு நாளும் வந்து போகும். இது
1: பதல்,
0: பதல் அம்மா கட்டிக்காரி மூன்று. சரி, இப்பொழுது வந்து நீங்க மேலிருந்து கீழாக, இப்ப நீங்க மதில் சொன்னீங்க, மதில இருந்து தொடங்குறது மானாவில் சரியா? இது பூமி எங்கும் உள்ளது, இது பூமி எங்கும் உள்ளது.
1: முடியுதா?
0: இல்ல முடியும். எந்த பகல் வந்தது அல்லவா உங்களுக்கு? அப்ப சச்சதுரம், சதுரமா போறது, சதுரங்கம்
1: எங்க உள்ளது? மாலை ஆரம்பிக்க
0: இல்லில் முடிய வேண்டும். அப்ப இது உலகெங்கும் உள்ளது, கடற்கரையில் நிறைய காணலாம், ஆனால் மக்களுக்கு இது முக்கியமாக தேவை.
1: மாயில், மாயில்ல நடுவில் ஒரு எழுத்துதான்
0: வர வேண்டும். சரி, மற்ற நேரிடம் விட்டு விடுவோமா? நன்றி நன்றி. எங்க இணைந்து கொண்டிருக்கும் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார்.
3: வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். இன்று சதுரங்கம் இது சரியா?
3: ஆமா ஆமா, கேட்டுட்டு இருந்தேன், லைனே கிடைக்கல. பதில் சொல்லிட்டாங்களா?
0: மூன்றுக்கு சொல்லிருக்கேன், அதாவது சதுரங்கத்துல மதில் முதல் வந்தது சரியா? இடம் இருந்து பலமாக
3: மதில்
0: பேர்ந்து கீழிருந்து மேலாக மதில் இல்லுக்கு வரக்கூடியதாக பதில் வந்து விட்டது. பதில் பேர்ந்து பானாவில் தொடங்கி பகல் வந்து விட்டது, வலமிருந்து இடமாக போய்விட்டது.
3: சரி,
0: அப்ப இல்லும் இல்லன்னாவும், அதாவது மானாவில் தொடங்கி இல்லன்னாவில் முடிய வேண்டும் ஒரு சொல். அது
3: மானாவில் ஆரம்பிச்சு
0: இல்லன்னாவில் முடிய வேண்டும். அது மூன்று எழுத்து, மூன்று சதுரங்கம் என்றால் மூன்று எழுத்து. இது உலகெங்கும் உள்ளது, இதுக்கு தரவு உலகெங்கும் உள்ளது.
3: அம்மாமா திருப்பி சொல்லுங்க, இது பதில் வந்துருச்சு.
0: மதில் வந்துருச்சு, மதில், மதில், மதில்ட இல்ல வந்து முடிகிறது பதில். சரியா,
3: பதில், பதில், பதில். அதாவது மேல இருந்துக்கலாமா, மேல இருந்துக்கலாம்,
0: கீழிருந்து மேல். மதில் வந்தால் இல் வந்து மேலே இருக்கும், பதில் வந்து பானா தீனா இல்லன்னா பதில் கீழே இருந்து மேல போகுது.
3: கீழிருந்து மேல்,
0: ஓ, மேலே கீழே இருக்கிற பானா, அதாவது இடப்பக்கம், அந்த வலப்பக்கம் இருக்கிற பானாவில் இருந்து இடப்பக்கம் செல்கிறது பகல், பகல். சரி, ஒரு நிமிஷம் தாங்க. வணக்கம் ஜார்ஜ், ஜார்ஜ் வணக்கம், ஜார்ஜ் வணக்கம், ஜார்ஜ், ஜார்ஜ், ஜார்ஜ், ஜார்ஜ் இருக்கிறீங்களா? ஹலோ,
2: வணக்கம்,
0: வணக்கம், வணக்கம் ஐயா. நீங்க கண்டுபிடிச்சீங்களா இது அம்மாவுக்கு சொல்லும் போது? இல்ல, அவருக்கு மணல், அவர் சொல்லிட்டார், ஜார்ஜ் சொல்லிட்டா பாஜகுமா, மணல் அவர் அடிச்சிட்டார், கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், நீங்க
3: கெட்டிக்காரன்.
0: சரி,
3: மீண்டும் வருகிறோம்.
0: நீங்க யாரு, ராஜ்குமார் போக போறீங்களா? உங்களுக்கு தர போறேன் தரவு. நான் ராஜ்குமார் போயிட்டீங்களா, போயிட்டீங்களா, ஓடிய போயிட்டேன். சரி, ஜார்ஜுக்கும், ஜார்ஜுக்கும் அது இதாகிறது. சரி, வணக்கம் தமிழ்வாணன், தமிழ்வாணன் வணக்கம்.
4: வணக்கம், வணக்கம், வணக்கம். நல்லா இருக்காங்க,
0: நல்லா அப்பா எல்லாம் நல்லா இருக்க. நாளைக்கு நேர் விருப்பம் இருக்காது தமிழ்வாணன், எல்லாருக்கும் ஏனென்றா நாளைக்கு நாங்கள் கொஞ்சம் வைத்தியரை பார்க்க போக வேண்டி இருக்கிறது.
4: மணல்,
0: ஜார்ஜ் வந்து சொல்லிட்டார் மணல் என்று சொல்லிட்டார். சரியா, சரி. இப்ப நான் இன்னொரு சதுரங்கத்தை உங்களையும் வச்சு கேட்கட்டுமா? உங்களை
4: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
0: சரி, இது மூன்றெழுத்து, இதுவும் இடமிருந்து வலமாக. இது எல்லோரிடமும் இருக்க வேண்டிய ஒன்று, மிருகங்களிடம், மனிதர்களிடம் இது இருந்தால்தான் ஒற்றுமையாக இருப்போம் நாங்கள். கூடுதலாக சொந்தங்களிடையே மட்டுமில்லை, இப்ப எனக்கெல்லாம் உங்கள் மேல் இது இருக்கிறது. மூன்றெழுத்து, இது எல்லோரிடமும் இருக்க வேண்டும், இருக்கவே வேண்டும், இருந்தால்தான்
4: மூன்றெழுத்து.
0: அந்த மாதிரி உண்டு, எங்கே பார்க்கலாம். பானா வரிசையில் தொடங்குறோம், பானா வரிசை,
4: பானா வரிசை.
0: உங்களுக்கு சொல்லுங்க. சரி,
4: மூன்று எழுத்து அம்மா,
0: சொல்லுங்க. இப்ப எடுத்தீங்க, இப்ப எடுத்தீங்க நீங்க.
4: பண்பு, பண்பு, பாசம்,
0: பாசம் என்பது சரி, உங்களுக்கு உண்டு. சரியா, பாசம்.
4: நன்றி.
0: சரி, இப்ப நான் மற்றது, இந்த பாசம் உம்மன்னால முடிஞ்சிருக்கல, உம்மன்னாவில். இப்ப நாங்கள் கீழிருந்து மேலாக போவோம், உம்மன்னால முடியக்கூடிய இன்னும் ஒரு சொல். சரியா, ஒருவருக்கு நான் உங்களிடம் நம்பிக்கை வைத்து நீங்கள் எனக்கு ஏமாற்றம் செய்தால் நான் உங்களை பார்த்து இப்படி சொல்லுவேன். இம்மன்னாவில் முடிய வேண்டும் மூன்றெழுத்து. இம்மன்னாவில் முடிய வேண்டும் மூன்றெழுத்து. பாசம் சொல்லிட்டீங்க, முடியும், அதாவது பாசம் வந்து உண்மையில முடிஞ்சிட்டு. அப்ப கீழிருந்து மேல் வரப்போறேன், அப்ப அது மூன்றெழுத்து. சரியா, அது வந்து இம்மனால முடியக்கூடிய மூன்றெழுத்து சொல். இப்ப நான் உங்கள் மேல் அன்பு வச்சு நம்பிக்கையா இருக்கும் போது நீங்கள் எனக்கு நம்பிக்கை இல்லாதவராய் இருந்தால் நான் உங்களை பார்த்து இப்படி சொல்லுவேன்.
4: இப்படி
0: இது வந்து மா வரிசையில் வருகிறது. இந்த சொல்லு மா வரிசையில் வருகிறது. அதாவது முதல் பாசத்தில், பாசத்தில் சாவும் இம்மும் இருக்க பா என்ற எழுத்து மாறுகிறது இந்த சொல்லல. அப்ப
4: சாபம்,
0: மன்னிக்கணும், இந்த சாபம் உம்மும் இருக்கிறது, பாசம் வந்து. அப்ப அந்த பா என்ற எழுத்தில் ஒரு எழுத்து, அந்த எழுத்து மாறுகிறது, மாற வேண்டும். சரி, நீங்க விடை பெற்று நீங்கள் வாங்கோ.
4: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ரேவதி அம்மா. வணக்கம் ரேவதி அம்மா.
1: மேடம் தோரை வரேன் மேடம். வரேன் வரேன் வரேன்.
0: வாங்க. குருபாஸ்கர் வணக்கம். குருபாஸ்கர்
5: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: மோசம்
0: மோசம் அம்மாக்கு உண்டு. சரி குருபாஸ்கர் நீங்களும் கண்டுபிடிக்கணும். இப்ப அம்மாக்கு சொல்றது, இப்ப பாசம் வந்து விட்டது, அந்த பாசத்துக்கு மோசம் அம்மா சொல்லிட்டா கீழிருந்து மேலாக, சரியா? அதே மாதிரி மோவில் தொடங்கி இம்மில் முடியும் இடமிருந்து வலமாக ஒரு எழுத்து மாறி நிக்கிறது நடுவுல. இது மனிதர்களுக்கு இருக்கிறது, இது இது மனிதர்களுக்கு உள்ளது, இது மனிதர்களிடம் இருக்கிறது. இது ஒரு ஒரு உணர்வு. இது
1: எதுல ஆரம்பிச்சு எதுல பாலா?
0: அதாவது இப்ப பாசம் இம்மில முடிஞ்சது.
1: ஆமா,
0: மோசம் மோசம் மோசத்துல, அதாவது மோவன்னா இம்மன்னா இருக்கிறது, நடுவில் ஒரு எழுத்து மாறி இருக்கிறது. நடுவில் இம்மன்னா இருக்கிறது
5: மோகம். அம்மா
0: மோகம் குருபாஸ்கர் கட்டிக்காரன் மோகம். குருபாஸ்கருக்கு ஒன்று, சரியா? ஐந்தாவது ஆளா வந்திருக்கீங்க குருபாஸ்கர். சரி, அடுத்தது இப்ப மோகம், இடமிருந்து வளமாக மோகம் சொல்லிட்டீங்க. அப்ப பாசம் மேல, மேலிருந்து கீழாக, மேலிருந்து மேலிருந்து கீழாக பாசத்துல எந்த எழுத்திற்கு பாவண்ணா இருக்குது, மோகத்துல இம்மண்ணா இருக்குது, இடையில ஒரு எழுத்து மாறி நிக்கிறது அம்மா, சரியா? இப்ப எந்த
1: மூணு மூணு கட்டம் போட்டா மூணு கட்டம் போருமா? மூன்று கட்டம் போரும்.
0: மூன்று கட்டத்துக்குள்ள நீங்க நிரப்பணும். அது அது நான் சொல்லி உங்களுக்கு விளங்குது தானே? இப்ப பாசத்துல இருந்து பானா முதல்
1: ஆரம்பிக்குது,
0: கடைசியில முடிகிறது இம்மண்ணா, கடைசியில ஒரு எழுத்து மாறி நிக்கிறது. இது வந்து
5: என்னத்தம்மா?
0: பாகம், கட்டிக்காரன் கட்டிக்காரன் பாகம். ஒன்றே ஒரு பொருட்களை கூறாக பிரித்து வைத்திருந்தால் இப்படி சொல்லுவாரு சொல்றதுக்கு இடையிலே பாகம் நினைச்சிட்டார். அவருக்கு அந்த பானாவையும் பாவனாவையும் உம்மனாவையும் சொன்னோடே பாகம் பிடிச்சிட்டா இருப்போங்க. அப்ப கட்டிக்காரன் விடைபெற்று மீண்டும் நீங்க நினைஞ்ச கொள்ளுங்க, நான் அடுத்த
1: வாரம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. கட்டிக்காரர் இருக்கிறாங்க, நான் நல்லா இலகுபடுத்துறேன், அதுதான், அதனாலதான் உங்களுக்கு தெரிகிறது. சரி பாக்கலாம். அப்படித்தான் இப்ப ஆரம்பத்துல எங்க பாப்போம். வணக்கம் ராஜேந்திரன். ராஜேந்திரன் வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம் அம்மா.
0: எப்படி இருக்கிறீங்க?
6: நலமாக இருக்கிறாங்க அம்மா.
0: சந்தோஷமா பேசணும், கலங்கலாண்டு
6: சந்தோஷம்தான்
0: பேசணும். என்ன விட நீங்க எத்தனை பாருங்க, நான் சொல்றேன். என்ன விட நீங்க 45 வயசு குறைய, அப்ப நீங்க எவ்வளவு துடி துடிப்பா பாருங்க. நானும் என்ன பாருங்க, உங்களை விட 45 வயசு கூடுன நான் எவ்வளவு துடி துடிப்பா பேசுறேன்.
6: இல்லம்மா 77 அப்படி
0: எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வயல கணக்கு போடுறாரு பாருங்க.
6: சொல்லுங்கம்மா.
0: சரி, உங்களுக்குரியது ஒரு கட்டத்திலே, அதாவது மூன்று எழுத்து சொல்லிது, இது இடமிருந்து வலமாக, சரியா? நடிப்புக்கு இது தேவை, வாழ்க்கையில் சிலர் இதை இப்படி இருக்கிறார்கள், இப்படி இதை செய்கிறார்கள். நடிப்புக்கு இது தேவை, மூன்றெழுத்து
6: நடிப்புக்கு தேவையாமா?
0: வாழ்க்கையிலும் மனிதர்கள் இது போடுகிறார்கள், இது போடுகிறார்கள்.
6: சொல்லட்டுங்களாமா? சொல்லட்டுங்களாமா? வேஷம்,
0: வேஷம், வேஷம் போடுகிறார்கள். ரைட். அடுத்தது இம்மன் நாவல் முடிந்திருக்கிறதா? கீழிருந்து மேலாக, சரியா? இது அண்ட சராசரத்தை இப்படி சொல்லுவர். அண்ட சராசரத்தை இப்படி சொல்லுவர், பூமியை இப்படி சொல்லுவர், ஊர்களை இப்படி சொல்லுவர், எல்லா ஊர்களையும் சேர்த்து, எல்லா ஊர்களையும் சேர்த்து இப்படி சொல்லுவர். இம்மன்னால முடியணும், கீழிருந்து மேலாக.
6: கேட்கவே இல்லையா?
0: அது அண்ட சராசரத்தை இப்படி சொல்லுவர். நீங்க வேஷம் சொல்லிட்டீங்க, இம்மன்னால இம்மன்னா இருக்கிறது, அதுல இம்மன்னால முடியணும். ரெண்டு எழுத்து இதுல முன்னுக்கு சேர்க்கணும். கீழிருந்து மேல், கீழிருந்து மேல்
6: ரெண்டு எழுத்து சேர்க்கணும்.
0: கீழிருந்து மேலாக.
6: சரிம்மா.
0: ஊர்களை, எல்லா ஊர்களையும் சேர்த்து நாங்கள் சொல்லுவோம் இதை.
6: உலகம், உலகம் அல்ல, மூன்று ஆகாயம்
0: இல்லை, உலகத்தை, உலகத்தில் இருக்கிற ஊர்கள் அந்த சராசரத்தையும் இப்படியே இப்படி சொல்லுவோம் நாங்கள். சரி, விடைபெற்று மீண்டும் வாங்க ஐயா. நன்றி. எங்கே யோசிச்சு கொண்டு வாங்கோ.

0: வணக்கம்.
1: சொல்லிட்டாம்மா?
0: இல்ல சொல்லுங்க.
1: உலகம்மா?
0: இல்லை இல்லை.
1: பூலோகம்?
0: இல்லை. இங்க வாழ எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லுவார்கள். நீங்கள் எங்கு வாழுகிறீர்கள் என்று கேட்டா என்ன சொல்லுங்க? எல்லா ஊர்களையும் பார்த்து ஒட்டுமொத்தமா சொல்வது
1: அகிலமாமா?
0: இல்லை. இம்மன்னாவில் முடிய வேண்டும். சரி, இப்படி சொன்னா சில நேரம் நீங்க பிடிக்கலாம். வேஷம் சொல்லி இருக்கிறார், சரியா? இரண்டு எழுத்து கூடி வர ஒரு எழுத்து மாறுபடுகிறது. இரண்டு எழுத்து கூடி வர ஒரு எழுத்து மாறுபடுகிறது, கண்டுபிடிங்க. வேஷத்துல ரெண்டு எழுத்து கூடி வருகிறது, அதுல போக இல்லை, அந்த ஒரே ஒரு எழுத்தை மட்டும் மாத்தணும். வேசத்தில், வேசம் என்ற சொல்லில் ரெண்டு எழுத்து கூடி வருகிறது இந்த சொல்லுக்கு, ஒரு எழுத்து மாறுபடுகிறது. நான் எழுத்த சொன்னா நீங்க பிடிச்சிடுறீங்க, அதான் முதல்ல அந்த அதுக்கெல்லாம் நான் சொன்ன வடிவா மனைவிக்கு. ஒரு அதாவது ரெண்டு எழுத்து கூடி வருகிறது. அப்ப ரெண்டு எழுத்து எது வரப்போகுது? இப்ப வேணா சானா வரப்போகிறதா, சானா உம்மன்னா வரப்போகிறதா இந்த சொல்லுக்குள்ள என்றது ட்ரை பண்ணுங்க. ஒரு எழுத்து மாறுபடுகிறது, ரெண்டு எழுத்து கூடி வர ஒரு எழுத்து மாறுபடுகிறது. யோசிச்சு கொண்டு ஓடியாங்க செல்ல குட்டியா. சரி, இப்ப சரி, இப்ப நாங்கள் உங்களுக்கு அதைத்தான் கண்டுபிடிக்க முடியல. அதாவது பாசம், பாசத்தில இருந்து வேஷம், வேஷத்தில இருந்து உங்களுக்கு கீழிருந்து மேலாக கண்டுபிடிக்க முடியல. வேண்ணாவில் ஆரம்பிப்போம், சரியா? வேண்ணாவில் ஆரம்பிக்கிறது மேலிருந்து கீழாக. இம்மன்னாவில் முடிய வேண்டும், கண்டுபிடிங்க பாக்கணும். மூன்று எழுத்து, அது என்னவென்றால் சைவங்களோடு சமயங்களோடு சம்பந்தப்பட்டது.
1: வேதம்,
0: கட்டிக்காரன், குருபாஸ்கர். சரி, அப்ப இப்ப நீங்க இப்ப வேதம் கண்டுபிடிச்சாச்சு, வேதம் இம்மன்னா வந்துடுச்சு, சரியா? இம்மன்னா இருக்குது, சரியா? இப்ப நாங்க இடமிருந்து வளமாக போக முடியாது. அந்த இம்மன்னாவுக்கு நாங்கள் வளமிருந்து இடமாக வருகிறோம், சரியா? மனிதனிடம் இது இருக்கிறது, மனிதனிடம் இது இருக்கிறது. ஆனந்தன் வருகிறார்.
1: வேகமா? வேகமா?
0: இல்லை.
1: விவேகம்?
0: இல்லை. இது மூன்றெழுத்து சொல்லு சொல்ல. வணக்கம் ஆனந்தன். ஆனந்தன் வணக்கம். கஷ்டமா இருக்க ஆனந்தன், அது பழக பழக சரி வந்துடும். இது இந்த வயசு சௌரங்கம் எல்லாம் பழக பழக நீங்க டக்குன்னு கண்டுபிடிப்பீங்க.
2: கோடு கோடு கட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தா வேலை கிழக்காது, அப்படியே மழை கிழக்கு போட்டாதான் சொல்லலாம். பேப்பர் பெஞ்சு எல்லாம் சொல்றது.
0: இதுல இப்ப இந்த சதுரங்கத்துல வேஷம் வந்து விட்டது மேலிருந்து, அதாவது இடமிருந்து வளம் வந்து விட்டது. இடத்திலேயே மேலிருந்து கீழ் வேஷத்தோட இவர்
2: தேசம் வருமாமா? தேசம், தேசம்,
0: தேசம். வேதம் சொல்லிவிட்டார், தேசம். இப்ப நீங்க கண்டுபிடிக்காம இருந்தீங்க இந்த குருபாஸ்கர், அது தேசம், தேசம், அது சரியான பதில். சரி, இப்ப தேயம் இருக்கிறது,
2: தேசமோ என்ன தேசமோங்கிற மாதிரி அந்த பாட்டுதான் வந்தது.
0: சரி, தேசம், தேசத்துல தேயம், வேதத்துல உம்மும் இருக்கிறது. இரண்டு எழுத்து கூடி வர ஒரு எழுத்து மாறி நிக்கிறது, அது இடமிருந்து வளமாக நீங்கள் பார்க்க வேண்டும். அது மனிதனிடம் இருக்கிறது. இது மனிதனிடம் இருக்கிறது, மனிதனிடம் இருக்கிறது.
2: தேகம்,
0: தேகம். யார் சொன்னது? யார் சொன்னது? கெட்டிக்காரன், கெட்டிக்காரன்,
2: கெட்டிக்காரன்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, அடுத்த ரெண்டு பேர் நீங்க விடுபட்டு மீண்டும் இணைஞ்சு கொள்ளலாம். நன்றி
2: நன்றி நன்றி நன்றி.
0: குரு பாஸ்கருக்கு போக மனம் இல்ல. சரி பாக்கலாம், நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. என்னடா இந்த தொலைபேசியில அப்பா சொல்றது சரி வர்றது, ஆக்கள் வர்றது போறது தெரியல. அப்ப நீங்க கட்ட மூன்று கட்டங்கள் நீங்கள் சொல்லி ஆகிவிட்டது.

இருக்க வேண்டும். பாசம் போல ஒரு சொல், இது மனிதர்களிடையே இருக்க வேண்டிய ஒன்று. பாசம் போல இடமிருந்து வளமாக, அந்த இடமிருந்து வளம் முடியும் இடத்தில் கீழிருந்து மேலாக. இது முதல் சொன்ன சொல்லு இருந்தால், நீங்கள் கண்டுபிடித்தால், அதிலிருந்து இதுவும் இருந்தால் மனிதனிடம் நன்றாக இருக்கும். இதை கணிப்பது நாங்கள் ஒருவருடைய பழக்க வழக்கத்தை பார்த்து கணிப்போம். இந்த இரண்டாவது சொல் இதுவும் மூன்று தான், சரியா? எங்கே மனிதனிடம் இருக்க வேண்டிய மூன்று எழுத்து சொல் எப்படி சொல்லுவோம்? அந்த நான் அந்த எழுத்து வரிசையை சொன்னா நீங்க கண்டுபிடிப்பீங்க. பாசம் போல ஒன்று, எங்கே மனிதனிடம் இருக்க வேண்டிய ஒன்று பாசம் போல. இது இருக்கு மூன்று எழுத்து சொல், ஓடி வாங்க. இது எல்லா யாருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். இது தெரியாமங்க ஃபாரக் ஓடி வாங்க, ஓடி ஓடி வந்தீங்க. இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று, நீங்க எல்லார் மேலையும் இதைத்தான் வச்சிருக்கீங்க. ஓடி வாங்க ஃபாரக், எங்க அச்சா பையன் போல ஓடியாங்க பாக்கலாம். மனிதரிடம் இருக்க வேண்டிய ஒன்று எல்லாருக்கும் இருக்கிறது. இது கூடினால் பேந்து விட்டு பிரிவது கஷ்டம். எங்கே ஓடி வாங்க பாப்போம். மூன்று எழுத்து சொல், மூன்று எழுத்து சொல், மூன்று எழுத்து சொல் அகர வரிசையில, சரி. எங்க எங்க ஓடி வாங்க, என்ன இது தெரியாம இருக்கிறீங்க?

0: வணக்கம். எங்க சொல்லுங்க. வணக்கம்.
1: நேசம்.
0: நேசம் இல்ல, நேசம் இல்ல. மற்ற அன்புறவாட்ட போங்க. வணக்கம். பால் சொல்லுங்க. ஆனா வரிசையில அகர வரிசையில இருந்து போறோம். இந்த காதல் எங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் குளிச்சு நல்ல கரைச்சு அதாவது இது வந்து இடமிருந்து பலமாக போகுது அன்பு. சரியா? இப்ப அந்த அன்பு பூ பூ அந்த எழுத்து வந்து கடைசியா வரணும். சரியா? கீழிருந்து மேலாக மூன்று எழுத்து சொல்லு கண்டுபிடிங்க. இது மனிதனிடம் இருக்கவே வேண்டும். அன்பு இருந்தால் இது இருக்கும். உங்களிடம் பழக்க வழக்கத்தை பார்த்து இதை சொல்லுவோம் நாங்கள்.
2: இந்த பண்டிகார
0: சரி. இப்ப பானா இருக்கிறது, பானா இருக்கிறது. சரியா? உணவுப் பொருள் தயாரிக்கும் போது இது இருந்தால் நல்லா இருக்கும். பானாவில் ஆரம்பிக்கிறது. அதாவது உணவுப் பொருளை தயாரிக்கும் போது இப்படி இருந்தால்தான் சரியாக வரும். பண்பு சொல்லிட்டீங்க, அப்ப பானாவில தானே வரும். முடிவெடுத்து சரி. ஆனா சரி, இதை கண்டுபிடிங்க. ஆனாவில் ஆரம்பிக்கிறது. சரியா? இது வந்து மனதை, உள் மனதை சொல்லும். இப்படி உள் மனதை இப்படி சொல்லுவோம். உள் மனதை உள்பக்கத்தை சொல்லுவோம். உங்களை பார்த்து உள்பக்கத்தை சொல்லுவோம்.
2: நன்றி
0: நன்றி நன்றி. இது சுடமமான உண்டு. சரி, ரெண்டு எடுத்துட்டா ரெண்டாலும் எங்க பாக்கலாம். ஓடி வாங்க. நான் ரெடி, நீங்க ரெடியா?
3: கிசு அடிக்க நான் ரெடி, நீங்க ரெடியா?
0: இது நல்லா இருக்கு. கிசு அடிக்க ரெண்டுக்கு தான் இந்த பாத்த கேக்குறேன்.

0: சாந்தியம்மா வாங்க கிஸ் அடிக்க வேண்டியதா நீங்க வாங்க பாருங்க.
1: பழம் சொல்லிட்டாங்க வீராமா,
0: பதம் நீங்க சொன்னது பதம். ஒரு அப்படியே நினைங்க, உங்களுக்கு புள்ளி போடுறேன் சாந்தியம்மா, உங்களுக்கு ஒரு புள்ளி. சரி, இப்ப அதாவது அன்பு வந்துருச்சு, பண்பு வந்துருச்சு, பதம் வந்துருச்சு. இப்ப வந்து பதத்துல உம்மன்னாவும் அன்புல ஆணாவும் இருக்கிற சொல்லா பார்த்து நீங்க சொல்லணும். நடுகழுத்து மாறி நிக்கிறது, இது
1: அகம்
0: அகம் கட்டிகாரி கட்டிகாரி கட்டிகாரி. சரி, அப்ப நீங்க விடுபட்டு வாங்குவோம். நன்றி நன்றி நன்றி. எங்கே ரேவதி அம்மா கொண்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். வணக்கம் ரேவதி அம்மா. அம்மா அம்மா வணக்கம்.
1: மீராமா பண்பு சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் பதம் சமையல்
0: பதம் அது சாந்தியம்மா சொல்லிட்டேன். அடுத்தது ஆனாவில் தொடங்கி உம்மன்னாவில் முடிகிறார். உள்புறத்தை சொல்லு
1: அகம்
0: அகம் அதுவும் சொல்லிட்டா அவர் கட்டி அவர் ரெண்டு புள்ளி எடுத்துட்டா.
1: வேற என்ன
0: முடிஞ்சிருச்சு. இப்ப நான் உங்களுக்கு
1: தரப்போறேன்.
0: சரி, இது உணவு தயாரிக்கும் ஒரு பொருள் இது. சரியா, மூன்றெழுத்து சொல், மூன்றெழுத்து சொல். உணவு தயாரிக்கும் ஒரு பொருள். ஆனா இது வந்து நீங்க எலக்ட்ரிக் அதாவது மின்சாரத்தில் நினைக்க கூடாது, இது வந்து பழமை வாய்ந்த ஒரு பொருள். அதாவது பொருட்களை மாவாக்குவதற்கு உதவும் இந்த பொருள். மூன்றெழுத்து சொல், மாவாக்க உதவும்.
1: உரல்
0: உரல் அம்மா உரல் கண்டுபிடிச்சிட்டீங்க. சரியா, இப்ப உங்களிடம் உங்களுக்கு இப்ப கீழிருந்து மேலாக இல் இருக்கிறது. சரியா, கீழிருந்து மேலாக மூன்றெழுத்து. ஊனாவும் இல்லன்னாவும் இருக்கிறது. மனிதனிடையே துன்பம் வந்தால் இப்படி சொல்லுவோம், இப்படி இருக்கும் எங்களுடைய மனம் எல்லாம். நடுக
1: முடியுமா,
0: இல்லில் முடியும். ஊனாவில் தொடங்கி இல்லில் முடிகிறது. துன்பம் வந்தால் இப்படி சொல்லுவோம், இப்படி இருப்போம் மனிதர்கள் எல்லாரும் இப்படி இருப்போம். நடுக தொடங்கி இல்லில் முடிகிறது.
1: ஊவில் தொடங்கி இல்ல
0: இல்லில்
1: முடிகிறது.
0: அடுத்த சொல்லுக்கு போவோம். அப்ப அதாவது இடப்பக்கத்துல உடலுக்கு ஊனாவில் தொடங்கி, ஊனாவில் தொடங்கி உரல் என்ற சொல்லில் இரண்டு சொல் நிற்க ஒரு சொல் மாறுபடுகிறது. வடிவா கேளுங்க, நான் அந்த சொற்க எழுத்து ஒரு ஒரு எழுத்து மாறுபடுகிறேன். நான் எழுத்து சொன்னா டக்குனு நீங்க பிடிச்சிருங்க. இப்ப அதாவது உரல்ல ரெண்டு எழுத்து நிக்க, இப்ப நான் சொல்ல போற சொல்லுக்கு ரெண்டு எழுத்து வரும், ஒரு எழுத்து இல்லாமல் போகும், ஒரு எழுத்து மாறுபடுகிறது. சரியா, இது இது இது இருந்தால்தான் அவன் மனிதன் பிறக்கும் போது இப்படி இருக்க வேண்டும். மனிதனாக பிறப்பதற்கு இது இருக்க வேண்டும்.
1: உடல் உடல்
0: உடல்
1: உடல்
0: உடல்
1: உடல்
0: உடல் ரேவதி அம்மா அடுத்த புள்ளி. ரேவதி அம்மாவை தேடுவோம், அவங்க நீங்க தான் முன்னுக்கு நிக்கிறீங்க. சரி, அப்ப உடலை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அம்மா, இல்லன்னா இருக்கிறது. சரியா, அப்ப நீங்க உடல்ல இருந்த அந்த ஊனா இருக்கிறது சொன்னேன் அல்லவா. உடல்ல உடல்ல இரண்டு எழுத்து நிற்க ஒரு எழுத்து மாறுபடுகிறது. இது பொருட்களை வைத்துக் கொண்டு போக எடுத்துக்கொண்டு வர உதவும். இது உங்களோட ஊர்ல சொல்லுவார்கள் நினைக்கிறேன். பொருட்களை காவி கொண்டு போவதற்கும் காவி கொண்டு வருவதற்கும் அதை எடுத்துக்கொண்டு போவதற்கு பாவிக்கப்படும் ஒன்று ஒன்று.
1: இது வந்து மாறுபடுறது எதுலேருந்து, கீழேந்தா வடமிலிருந்தா இடமிலிருந்தா?
0: அதாவது அதாவது இது நீங்க இப்படி கண்டுபிடிங்களேன். இப்ப உரல்ல ரெண்டு எழுத்து நிற்க அது உடல்ல ரெண்டு எடுத்து நீ இருக்கு, ஒரு எழுத்து மாறுபடும். அது ஊனாவும் ஊனாவும் இல்லன்னாவும் இருந்தா நடுவில் ஒரு எழுத்து மாறுபடுகிறது. அப்ப அது என்ன? எடுத்துக்கொண்டு போய் வர உதவும் உங்களுக்கு. நீங்க வெளியில போறேன்டா, இப்ப கடையைக்கு போறேன்டா, எங்கேயாவது போறீங்க, எடுத்துக்கொண்டு போவீங்க, இத எடுத்துக்கொண்டு போவீங்க. இது பழமை வாய்ந்தது, பழமையாக இப்படித்தான் சொல்லுவார்கள். இப்ப எல்லாம் நல்ல டீசெண்டா ஸ்டைலா சொல்றார்கள் எல்லாரும். பழமையானது.
1: வெளியில போன உடனே
0: வெளியில போயே நீங்க கையில எடுத்துக்கொண்டு
1: போயிங்க.
0: நீங்க
1: வெளியில போனவுடனே
0: என்ன வர இருந்தா வராது பயத்துல.
1: ஊயில்
0: இருக்கிறது ஒரு இடத்து நடுவில் நடுகெழுத்த மாட்டோம். சரி, உரல் வந்து விட்டது, உரல் வந்து விட்டது, உடல் வந்து விட்டது. ஊனாவை தொடங்கி உடல் வந்து விட்டது. இப்ப வந்து நீங்க இன்னொன்று கண்டுபிடிக்கவில்லை. அதாவது நான் சொன்னேன் ஊவும் இல்லுமண்டா, அப்ப இந்த சொல்லுக்கும் அந்த ஊ வருகிற, அப்ப ஊவில் இருந்து இல்லில் முடிகிற இன்னொரு சொல்லும் நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு தரவு நான் சொல்லி இருக்கிறேன். வேதனை, மனிதனிடம் வேதனை, மனிதனுக்கு வேதனை இருக்கும் போது இப்படித்தான் இருப்பீங்க எந்த நேரமும். இப்படி ஒரு அந்த வருது இல்ல, ஊசல் வந்து ஊசல் அது ஊ என்ன, இது ஊனா. உங்களுக்கு நோய் இருக்கும் போதும் இப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பீங்க. நோய் இருந்தா, நோய் இருந்தா இப்படி. சரி, யோசிச்சுடுவாங்க. நோய் இருந்தால் நீங்கள், உங்களுக்கு நோய் இருந்தால் இப்படி இருப்பீங்கள். அதாவது சுலபமா சொல்லுகிறேன், முதல் எழுத்து ஊனா வரும், கடைசி எழுத்து இல்லனா வரும், நடு எழுத்து மாறி வருகிறது. உங்களுக்கு நோய் இருந்தால் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். நெடுக நோய் இருந்து படுத்து இருக்கும் போதும் சில நேரம் நாங்க பார்த்தா அங்கும் இங்கும் நீங்க பிறண்டு படுக்கும் போது நாங்க சொல்லுவோம். இதுக்கு சரி இன்னும் ஒன்று, அது அதான பொருட்களை காவிக்கொண்டு போகுது. மற்றது அதுவும் ஊனாவில் தொடங்கி இல்லன்னாவில் முடியும். பொருட்களை இப்ப நீங்க சந்தைக்கு போறேன்டா, இதை எடுத்துக்கொண்டு போய் பொருட்களை வாங்கிட்டு வருவீங்க. இப்ப எல்லாம் வந்துட்டு அதுக்கு. சரி, நான் சுலபப்படுத்துவேன். பேக் இப்ப நீங்க கொண்டு போறீங்க இல்ல, பை என்று சொல்லுவீங்க இல்ல, அந்த பைக்கு ஒரு ஒரு வார்த்தை இருக்கிறது, பழமை எல்லோரும் பாவிக்கிற வார்த்தை பை. அது வந்து சாக்கால் மற்ற இன்னொரு சொல்லுவார்கள், அந்த உரம் அதுகள் வரும் அந்த பேகால் செய்திருக்கும், சாக்கால் செய்யப்பட்டது இல்ல மாதிரி இல்ல, எதுவும் சீலையால் செய்யப்பட்டது, இவற்றை இப்படி சொல்லுவார். அங்க இது தெரியாமல் இருக்கிறீங்க, ஓடி வாங்க.

ரெடி. கண்டுபிடிக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதா? எங்கே உரல் சொல்லி இருந்தா அம்மா சரி, உடல் சரி. இப்ப நோய் வந்து அங்கும் இங்கும் புரண்டு புரண்டு, அல்லாட்டி நீங்க சில நேரம் மனவேதனைகள் இருக்கும்போது இப்படி செய்வீங்க, இப்படி இந்த இந்த சொல்ல பாவிக்கலாம். நாங்கள் உங்களை பார்த்து என்ன இப்படி இருக்கிறீங்க, அத ஷோர்ட்டா மூன்று சொல்லல சொல்லக்கூடியது ஒன்று இருக்கிறது. அடுத்தது வந்து நீங்கள் பொருட்களை எடுத்து செல்வதற்கு வாங்கி வருவதற்கு இருக்கிறது சரி. அது நீங்க கடைசியில இதனுடைய விடையை நான் சொல்லுகிறேன், கண்டுபிடிக்கிறவர்கள் கண்டுபிடிக்கலாம், அடிக்கடி இடையில சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு இன்னும் சில இலகுவாக நான் சொற்கள் கொண்டு வர போறேன். எப்படி என்றால், இப்ப தானா இல்லன்னா கடைசியில முடியக்கூடிய சொற்களை எடுத்து வரப்போறேன். இது ஐந்து எழுத்து சொற்களாக இருக்கும். தானா இல்லன்னா எங்கே பார்க்கலாம். இது மனிதனின் ஒரு செயல்பாடு, பார்த்தால் அழகாயிருக்கும், அவரை பார்க்கும்போது சந்தோஷமாயிருக்கும். இன்றைக்கு இவர் சந்தோஷமாயிருக்கிறார்னு சொல்லுவோம். மனிதனின் செயல்பாடு, ரெண்டு எழுத்து நான் சொல்லிட்டேன், கடைசி எழுத்து ரெண்டு தல் தல், அப்ப எல்லாம் அப்படித்தான் முடியும். மூன்று எழுத்த கண்டுபிடிங்க. மனிதனின் செயல்பாடு தல் ரெண்டு முடியும். ஐந்து எழுத்து சொல், ரெண்டு எழுத்து நான் சொல்லிட்டேன், எல்லா எழுத்துக்கும் இப்ப ரெண்டு எழுத்து வரப்போகுது, தல் என்றது வரப்போகிறது. மனிதனின் ஒரு செயல்பாடு, பார்த்தால் சந்தோஷமா இருக்கும் அவர் இதை செய்தார். நீங்க எல்லாரும் செய்யறீங்க, நானும் செய்யறேன், எனக்கு விருப்பம் இது நல்ல எங்கே.

0: என்ன யோசிச்சு கொண்டிருக்கீங்க? கண்டுபிடிக்க எல்லாம் இருக்கா உங்களுக்கு? என்ன இது எல்லாரிடமும் இருக்கிறது. சந்தோஷம் வந்தால் இதை நீங்க செய்கிறீங்க, யாரையும் பார்த்தாலும் செய்கிறீங்க. நானும் அடிக்கடி செய்வேன், எனக்கு இது பிடித்த உண்டு. என்ன உங்களுக்கு பிடித்தது இதுதான் என்று நான் நினைக்கிறேன். சில பேர் பார்த்தா லூஸ் என்று சொல்றாங்க, அதை பார்த்துட்டு கல் என்று முடியவனும் ஐந்து எழுத்து சொல், மூன்று எழுத்தை கண்டுபிடிங்க. எங்க மூன்று எழுத்தை கண்டுபிடிங்க. மூன்று எழுத்தோட சேர்த்து அந்த தல் தானா இல்லைன்னாவ நீங்க சேர்த்து கொள்ளணும். லூஸ் என்றவன கண்ணன், வணக்கம் கண்ணன்.
1: வணக்கம் மேடம், வணக்கம்.
0: என்ன என்ன பார்த்தா லூஸ் என்று சொன்ன ஓடி வந்துட்ட கண்டுபிடிச்சு கண்ணன். தல் ரெண்டு முடிய வேணும். இந்த எழுத்து என்ன நினைமா இருக்கிறீங்களா கண்ணன் சொல்லுங்க.
1: தல்றதா மேடம்?
0: இல்ல தல் தானா இல்லன்னா வரணும். ஐந்து எழுத்து சொல், ஐந்து எழுத்து சொல்,
1: கடைசியில கடைசி ரெண்டு எழுத்து தள்ளணும்.
0: தல் ரெண்டு வரணும். இனி வர சொல்ல எல்லாம் தல் ரெண்டு வரும், அந்த ரெண்டு எழுத்து வரும்.
1: சாப்பிடுதல், இல்ல
0: என்ன என்ன பார்த்து நான் சாப்பிடுங்க. நீங்க உங்களுக்கு பார்க்க வந்து
1: நீங்க சாப்பிட்டு சந்தோஷமா இருப்போம் மேடம்.
0: இப்ப இப்ப உங்கள்ட்டையும் இது அதிகமா இருக்கு, என்னட்டையும் இருக்கு. இங்க வர எல்லா நேர்களும் சிரித்தல் உண்டு, சிரித்தல். சரி சரி, உங்களுக்கு கோபம் வந்தால் இல்ல கோபம் இது சிரித்தல் சரி. நான் அடுத்த சொல்லி சொல்ல போறேன். கோபம் வந்தால் இப்படி இப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பீங்க. எந்த நேரம் கோபம் வந்தால் ஒருவரிடம் பிடிக்காவிட்டால் இந்த தல் வரணுமா?
1: தல்
0: இல்ல இல்ல, இந்த தல் வரணும். தல் என்றது வரவானும் மூன்று கண்டுபிடிக்கும். இல்ல உங்களுக்கு கோபம் இருந்தால் நடுக இப்படி இருப்பீங்க, இப்படித்தான் இருப்பீங்க.
1: மூணு எழுத்து சொல்லுங்களா? காதல்.
0: அஞ்சு எழுத்து சொல்லு, இந்த தள்ள கூட்டுங்க. நீங்க கோபம் வந்தா இப்படித்தான் இருப்பீங்க. கோபம் என்ன இல்லையா? கோபம் வந்தா நடுக இப்படித்தான் நீங்க பேசும் போதெல்லாம் அப்படித்தான் செய்வீங்க.
1: முறைத்தல்
0: இல்லை.
1: மறைப்பேன் மேடம், கோவம் வந்தா
0: இல்ல. நீங்க
1: தடுதல், தடுதல் தடுதல் பாக்குறது, தடுதல்
0: இல்ல இல்ல.
1: முறைத்தல், தடுதல்
0: ஒன்று சொல்லிட்டீங்க.
1: வெறுத்தல், வெறுத்தல், கோபம்
0: என்ன கோபம்னா வெறுத்தல். நீங்க பேச மாட்டீங்க இல்ல, இது பேசிக்க இது உங்களுக்கு புலப்படும். இது பேசிக்க தெரியாது எந்த நேரம் அப்படி
1: தெரியாது.
0: என்ன இவர் இப்படி இருக்கிறாரு? ரெண்டே கண்ணுக்கு வைப்போம் நாங்க கண்ணன. ஓடிட்டார் முறைச்சாச்சே, முறை சொல்லிட்டு. சரி இன்னொரு தல் தருகிறேன் பாக்கலாம். சரியா? அழகான பெண்கள் போனால் நீங்கள் இப்படி நீங்க இதை செய்வீங்க.
1: மகிழ்தல், புன்னகைத்தல்,
0: இல்ல சிரித்தல், இல்ல அழகான பொண்ணு உங்களை கடந்து போகும் போது நீங்க இதை செய்வீங்க.
1: சொல்லு விடுதல், இல்ல
0: கண்ணன் அஞ்சு கண்ணன். அழகான பெண் உங்களை கடந்து செல்லும் போது நீங்க இதை செய்வீங்க.
1: மகிழ்தல்,
0: என்ன பார்த்தல்? ஐயா ஐயா பாருங்க கண்ணன், நீங்க ரெண்டு எடுத்துருக்கீங்க ரெண்டு. சரி, நிறைய கடினமான உழைப்பு வேலை செய்தால்
1: இது வரும்.
0: இல்ல மாற போறது சரி, அஞ்சு இடத்துல வேணும் இல்ல. நீங்க சரி, சிறுக சிறுக பணத்தை நீங்கள் இப்படி செய்வீங்க, எப்படி செய்வீங்க? கண்ணன்,
1: சேமித்தல்
0: இல்ல,
1: சேமித்தல்
0: இல்ல, சிறுக சிறுக பணத்தை நீங்கள் இப்படி செய்வீர்கள்.
1: செலவு, செலவு செய்தல்
0: இல்லை. சிறுக சிறுக பணத்தை நீங்கள் இப்படி செய்வீர்கள்.
1: உண்டியல், உண்டியல்,
0: உண்டியல், சின்ன பெரிய பானையில ஒரு உண்டியல், ஒரு மஞ்சள் துணி கட்டி ஒரு உண்டியல். பாருக்கு வர இருப்பாங்க, பாருக்கு சொல்லுங்க, பாருக்கு வந்துட்டு வந்துட்டு ஓடுவீங்க ஐயா, ஓடியாங்க வந்த ஓடிட்ட எப்படி உண்டியல் ரெண்டாவது ஓடிட்ட, உண்டியல் இல்லையா ஐயா, வாங்க அது தவறு. அவரை சும்மா உண்டி எல் இல்ல, வருது தல் வரும், தல் வரும், தல்
1: உண்டிதல், ஓ தல்லனா,
0: தல் தல் தல் ரெண்டு வரும். எங்க பாக்க கட்டிக்காரன்,
1: அது சேமித்தல் வருது இல்ல.
0: சரி, அத இன்னொரு விதமா சொல்லுங்க. பணத்தை சிறுக சிறுக
1: சேமித்தல்,
0: சிறுக சிறுக. சரி, ரெண்டு இப்ப காந்தத்தையும் இரும்பையும் இப்படி செய்வார்.
1: இழுத்தல், இழுத்தல், கவருதல், கவருதல்
0: காந்தத்தையும்.
1: காந்த கவரம் இருக்கு ரெண்டுமே இல்லைங்க. நீங்க
0: ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சா அவைய சமாதானப்படுத்துவோம், இப்படி செய்வோம்.
1: கட்டி பிடித்தல்
0: இல்ல, ஐயோ ரெண்டு பேர் சண்டை பிடித்தால் நாங்கள் இப்படி செய்வோம், இதுவும்
1: சமாதானம்
0: இல்ல. சண்டை பிடித்து கொண்டு இருக்கும் போது இப்படி செய்வோம்.
1: விளக்குதல்,
0: உங்களுக்கு யாராவது அடிக்க வந்தால் நீங்கள் இப்படி செய்வீங்க.
1: தடுத்தல்,
0: அது சரி, கடவுளே இதெண்டாலும் ஒன்று கண்டுபிடிச்சிட்டீங்களே, தடுத்தல். அது எங்க அடி வாங்கி இருக்கீங்க, நன்றி ஐயா.
1: நீங்க சொன்ன இடம் நான் நிறைய தள்ளு சொல்லிட்டேன்,
0: நிறைய தள்ளு சொல்லிட்டீங்க நீங்க, அதெல்லாம் இனி வேறும் பாப்போம், யாரும் கண்டுபிடிக்காம. நன்றி, நன்றி கண்ணா, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி,
1: நன்றி. சரி
0: சரி, எங்கே அன்பு உறவுகள் ஓடி வாங்க, இந்த இந்த தள்ள கண்டுபிடிங்க பாப்போம். நான் சொல்றேன், சொல்லிக்கணேன். இதுல இப்ப கண்ணன் வந்து தடுத்தல், பார்த்தல், சிரித்தல் மூன்றும் எடுத்துக்கொண்டு வந்துட்டார். தடுத்தல், பார்த்தல், சிரித்தல், இப்படித்தான் இப்ப தல் வரப்போகிறது. எங்க பாப்போம், ராஜேந்திரன் வர வாங்க. சாந்தி அம்மா எங்க நீங்க வராம விட்டுட்டீங்க, ஓடி வாங்க. இந்த புள்ளி உரைய போகுது. ராஜேந்திரன்,
2: ராஜேந்திரன்
0: யாரை? ரெண்டு பேர் சண்டை பிடிச்சாவா?
2: ஆமா, ஆமாமா. காந்தத்தையும் இருமைய வச்சா இணைச்சிருமில்லமா, இணைத்தல்,
0: இணைத்தல். அத வேற மாதிரி சொல்லுங்க பாப்பா. இப்ப நான் சொன்னேன்ல, இப்ப நீங்க கோவிச்சு கொண்டு நிக்கிறோம், நாங்க கை ரெண்டையும் கொடுத்து ரெண்டு பேரும் அந்த
2: சண்டை பிடிச்சாலும் இணைத்தல் தான்
0: இணைத்தல் இல்ல. ரெண்டு பேரும் பாடசாலைக்கு அனுப்பும் போது ரெண்டு
2: பேர் சேர்த்தல்,
0: கேட்டிக்காரன், சேர்த்தல், சேர்த்தல், தெரியுது அப்புறம் தெரியாம சேர்த்தல். பூக்கள், பூக்கள் இப்படி செய்யும், பூக்கள் இப்படி செய்யும், பூக்கள் இப்படி செய்யும்,
2: பூக்கள்
0: இப்படி செய்யும்.
2: அது தல் தல் தான்,
0: தல் தல் வர மூன்று மூன்றெழுத்து முன்னுக்கு. பூக்கள் இப்படி செய்யும், இப்படி இப்படி செய்தால்தான் அது பூ, பூவா வர, அப்படி மொட்டா இருக்கும்.
2: விரித்தல்
0: இல்லை, அல்லாட்டி மொட்டா, மொட்டா இருக்கிறது, இப்படி வந்தா இப்படி செய்தால்தான் பூக்களா வரும். இவ்வளவு சுலபமா கொடுக்கறேன். சாந்தியமா வாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். எதுக்கு நீங்க ஒதுங்கி ஒதுங்கி கடவுள ஒளிச்சு நிக்கிறீங்க, ஓடியாங்க பாக்கலாம்.
2: அம்மா, அம்மா, மலர்ந்தல், மலர்ந்தல்
0: இல்ல, இல்ல, அஞ்செழுத்து சொல், எங்கே கிழங்கு முட்டா இருக்கிறது இப்படி நடந்தாதான் அது பூக்கும்.
2: அம்மா வளர்தல்.
0: ஐயோ இந்த வாயாலையும் சொல்றேன் நான் அத
2: சொல்லுங்கம்மா வேற எல்லாம்
0: சரி. இன்னொன்று உங்களுடைய சுவாசத்தை பொத்தி பிடித்தால் இப்படி நடக்கும். உங்களுடைய உங்களை மூச்செடுக்க விடாம பொத்தி பிடிச்சாலும் இது நடக்கும்.
2: அடைத்தல்.
0: பொத்தி பிடித்தாலும் இது நடக்கும். அம்மா கண்டு பிடிச்சதா வருங்க. வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம்.
3: மலர்தல். மலர்தல் இல்லையா?
0: இல்லை இல்லை. பூவா வர்றதுக்கு இப்படி நடந்தா தான் இப்படி சொல்லுவோம் நடக்கும்போது. சரி அம்மா, உங்களுடைய சுவாசத்தை நீங்க எடுக்க மூச்சை இப்ப அடுத்த சொல்லுங்க போறோம். அடுத்த சொல்லுங்க.
3: சுவாசித்தல்.
0: இல்ல, சுவாசத்தை மூக்க பொத்தி பிடித்தால் இது நடக்கும். மூச்செடுக்க விடாம இது நடக்கும். ஐந்தெழுத்து. தள்ளண்டு முடியும்.
3: விடுதல். மூச்சு விடுதல்.
0: இல்ல, பொத்தி பிடித்தால் இது நடக்கும். மூச்செடுக்க விடாமல் பொத்தி பிடிச்சா இது நடக்கும். இது நடக்கும் பொத்தி பிடித்தால். நிறைய நேரம் பொத்தி பிடிச்சு கொண்டு வந்த பலானியால அமர்த்தி பிடிச்சு வச்சிருந்தா என்ன நடக்கும்? ஆமா,
3: மூச்சு விடுதல்.
0: சொல்லுங்க. இந்த தல் வரக்கூடியதா?
3: இறத்தல்.
0: இறத்தல். இறத்தல். அம்மா பலானியால பொத்த வச்சிட்டீங்களே. சரி, இறத்தல்.
3: அப்படி இல்ல, வாயால சொல்ல கூட விரும்பல. இறத்தல.
0: இறத்தல. அது என்ன? சரி, அடுத்ததுக்கு போகலாம். அந்த இப்படித்து இப்ப நான் ஒரு கயிறை இழுத்து பிடிச்சு வச்சிருந்து விட்டு விடுறேன், அதை என்ன சொல்லுவது? கை விட்டு விட்டா
3: விடுத்தல.
0: விடுத்தல். ஆமா சரி. அம்மா புள்ளி எடுத்துக்கொண்டு போறா, மற்றவையெல்லாம் அப்படியே யோசிச்சுக்கொண்டு நிக்கட்டும். எல்லாரும் என்ன ரேவதி அம்மா? ராஜேந்திரன். நன்றி நன்றி அம்மா. அவரிடம் கேட்கலாம். நன்றி நன்றி
3: நன்றி.
0: எங்கே ராஜேந்திரன்? ராஜேந்திரன்
2: திணறுதல். அம்மா திணறுதல். மூச்சு திணறுதல்.
0: இல்ல, இறத்தல் சொல்லிட்டா. இறத்தல். இறத்தல். ஆனா அமர்த்தி வச்சு கொண்டு வந்தா நீங்க இறந்து போவீங்கல்ல. இறத்தல். மற்ற விடுத்தல். விடுத்தல் அம்மா சொல்லிட்டேன். இந்த பூ பூக்குறத சொல்றீங்க இல்லையா நீங்க? மொட்டு மலர்றத.
2: வளர்தலும்
0: அம்மா. இந்த பூ மலர் மலர்றத சொல்றீங்க இல்லையே. ஐயோ, தல் வரணும்.
2: சுவாசித்தல்.
0: என்ன பூக்களா? பூக்கள் சுவாசிக்கிறதா?
2: சுவாசிக்கிறதா?
0: சரி, நூலில் மணிகளை இப்படி செய்வோம்.
2: கோத்தல்.
0: கோத்தல். சரி, மற்றது அடுத்தது. அடுத்து உங்களுக்கு அடுத்து கொடுக்கறேன், போடுங்க. நீங்கள் வெயிலில் சென்றால் இப்படி ஆவீர்கள்.
2: வேத்தல்.
0: இல்ல, நல்ல வெள்ளையா இருக்கிறவர் வெயில்ல நிறைய நேரம் போய் நின்றுட்டு வந்தால் இப்படி
2: கருத்தல்.
0: அது நல்ல உங்களுக்கு நல்லா கிட்டவா சொல்லி கொடுக்கணும். இல்ல, அதாவது வயிற்றில் இருந்து குழந்தை வெளிவரும் போது இப்படி சொல்லுவார். அடுத்தது நீங்க இப்ப கணக்கு எடுத்துட்டீங்க, இப்ப எத்தனை நீங்க சொல்லிட்டீங்க? நீங்க சொன்னது வந்து கருத்தலுக்கு சொல்லி இருக்கீங்க ராஜேந்திரன், புறத்தல் சொல்லிட்டீங்க, புறத்தல். மற்றது இன்னொன்று சொன்னீங்க நீங்க, கோர்த்தல். கோர்த்தல் சொன்னீங்க. சரி,
2: கருத்தல், பிறத்தல்,
0: கோர்த்தலும் சொன்னீங்க. கோர்த்தல் மணியை நூலில் இப்படி செய்வார் சொன்னோன்னு சொன்னீங்க. நன்றி,
2: கோர்த்தல்.
0: நன்றி. சரி, நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம். நீங்க மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள்.

ஒரு பொருள், ஒரு பொருளை இன்னொருவருக்கு இன்னொருவருக்கு நாங்கள் தானம் செய்தால் இப்படி சொல்லுவார். பொருள் ஒரு ஏதாவது ஒன்றை இன்னொருவருக்கு அளித்தால் இப்படி சொல்லுவார். அளித்தால், வழங்கினால் இப்படி சொல்லுவார். ஒரு பொருளை இன்னொருவருக்கு வழங்கினால் இப்படி சொல்லுவார்.

0: நல்ல பையனா இருக்கும் ஒரு பையனை ஒருவர் கூட்டிக் கொண்டு போய், அதாவது சிகரெட் குடிக்க பழக்கினால் நாங்கள் இப்படி சொல்லுவோம், நல்ல பையனாய் வாழும் ஒரு பையனை கூட்டிக் கொண்டு போய் சிகரெட்ட குடிங்க அப்படி என்று ஏதாவது தகாத முறைகளை பழக்கத்துக்கு கொண்டு பழக்கி விட்டால் இப்படி சொல்லுவோம், செய்வதை இப்படி சொல்லுவோம். அது இது ஃபாரூக்கு தெரிஞ்சிட்டு ஓடி வர பாருங்க. அங்க வாங்க ஃபாரூக் சொல்லுங்க. ஃபாரூக் வணக்கம். பூத்தல் கட்டிக்காரன், இது தெரியாம இவ்வளவு நேரமா பூத்தல தெரியாம இருந்துட்டாங்களே இல்ல. சரி, இப்ப உங்களை கூட்டிக் கொண்டு போய் சிகரெட்டும் குடிக்க விட்டு நல்ல கூடாத பழக்கங்களை எல்லாம் பழக்கினால் இப்படி சொல்லுவோம். எங்க தல் வரணும், இந்த பையனை கூட்டிக் கொண்டு போய், நல்ல பிள்ளைய கூட்டிக் கொண்டு போய் கெடுத்தல் கட்டிக்காரன். அடுத்தது உங்களுக்கு நான் நிறைய வாரி வழங்கினால் அதை இப்படி
1: சொல்லுவேன்.
0: கொடுத்தல் கட்டிக்காரன். சரி, இதோட கொடுத்தல் கெடுத்தல் பூத்தல் மூணு சொல்லிட்டீங்க கட்டிக்காரன். உங்களுக்கு அஞ்சு புள்ளி எடுத்துருக்கீங்க. நன்றி. கட்டிக்கார் டக்கு டக்குன்னு பாத்தீங்களா, அது இப்ப

விழுந்த பொருளை நீங்கள் உங்கள் கைகளால் இப்படி செய்வீங்க. உங்களுக்கு தேவையான பொருளை உங்கள் கைகளால் இப்படி செய்வீங்க. உங்களுக்கு தேவையான பொருளை உங்கள் கைகளால் இப்படி செய்வீர்கள்.

வார்த்தை இன்னொரு சொல்லு, உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டி செல்வதற்கு கூப்பிட்டால் போக விருப்பம் இல்லை என்றால் நீங்கள் இப்படி செய்வீர்கள், போக விருப்பம் இல்லை என்றால் இப்படி செய்வீர்கள்.

0: எங்க ராஜேந்திரன் சொல்லுங்க, எதுக்கு
1: செல்ல போறீங்க?
0: அது ராஜேந்திரனுக்கு உண்டு எடுத்தல். சரியா, அடுத்தது என்ன கண்டுபிடிச்சீங்க? எடுத்தல். எடுத்தல் கண்டுபிடிச்சிட்டீங்க, சரி எடுத்தல். சரி, மற்றது நான் சொன்னேன்ல, உங்களுக்கு ஒரு இடத்துக்கு நான் கூப்பிடும் போது உங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டால் இப்படி செய்வீர்கள், இப்படி செய்வீர்கள்.
1: விருப்பம் இல்லையா?
0: விருப்பம் இல்லையென்றால் வாங்க ராஜேந்திரன் போவோமான்னு கேட்டா உங்க விருப்பம் இல்லையென்றால் நீங்கள் இப்படி செய்வீர்கள், இப்படி செய்வீர்கள். நீங்க அம்மாட்ட கேப்போம். வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம். ரேவதி அம்மா வணக்கம்.
2: ரேவதி அம்மா, மீராமா வணக்கம். வணக்கம். மறுத்தல்.
0: மறுத்தல் அம்மா, சரி. மறுத்தல் விருப்பம்
2: இல்லாட்டியும்
0: அது மற்றது
2: வேற என்னமோ ஒண்ணு சொன்னீங்க, கைகளால் பிசைதல்.
0: இல்ல அது கொடுத்தல், அது எடுத்தல். எடுத்தல் அவர் சொல்லிட்டேன், எடுத்தல் கைகளால் எடுத்தல். மற்றது அதாவது மிச்சம் பிடித்தல். இப்ப நான் உங்களுக்கு ஏதாவது அள்ளி அள்ளி கொடுக்காமல் மிச்சம் பிடிச்சு பிடிச்சு கொஞ்சம் வச்சிருப்பதை இப்படி
2: சொல்லுவேன். வார்த்தை தான் சொல்ல தெரியல. புரியுது.
0: கொடுக்காம
2: சுகம் பிடிக்கிறது. பிடித்தல். பிடித்தல்
0: இல்ல,
2: பிடித்தல்
0: இல்ல. அத செலவு செய்யாமல், செலவு செய்யாமல் மிச்சம் பிடிக்கிறது. சாந்தியம்மா வணக்கம். சாந்தியம்மா எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க. சாந்தியம்மா
3: வணக்கம். வீரம்மா
0: வணக்கம். ரேவதி அம்மா ஒரு வணக்கம் சொல்லுங்க. எது வருத்தல்?
3: சாந்தியம்மா வணக்கம்.
0: பிடிக்கல.
3: மறுத்தல்.
0: அது மறுத்தல். மறுத்தல் வரமாட்டேன்னு. சரி, இப்ப அம்மாவுக்கு இப்போ நான் சொன்னேன் இல்ல அம்மா, என்ன சொன்ன நான் உங்களுக்கு?
2: அதாவது செலவு செய்யாம
0: சாப்பாடு இருக்கும், அத கணக்கு அள்ளி போட
2: மாட்டாங்க.
0: அள்ளி போட மாட்டீங்க மற்றவருக்கு. மிச்சம் பிடிக்கும். இல்ல
3: மறுத்தல.
0: இல்ல இல்ல
3: போட மாட்டோம்.
0: போட மாட்டீங்க. அப்படி அத புடிச்சு புடிச்சு வச்சிருப்பாரு.
3: கடித்தல் வந்து திட்டுறது.
0: கடித்தல். கடித்தல்
2: கடிதல்.
0: கடிதல் அது கடிதல்.
2: கடிதல் அதாவது லோபி மாதிரி. லோபி கொடுக்காம அப்படியே மனசு வராம. மனசு வராம சொல்லிக்கிறது
0: அந்த. அதாவது இப்ப இருக்கும். இப்ப எங்கள்கிட்ட அவ டக்கு டக்குன்னு சிலவழிக்க மாட்டோம். அத மிச்சம் பிடிச்சு மிச்சம் பிடிச்சு வச்சிருப்போம். கஞ்சம் வந்து ஆக்களுக்கு இதுக்குள்ள இதுக்குள்ள நாங்கள் வாழ வேணுமெண்டு ஒரு வாழ வரமுறை இருந்தா அத அது அப்படி வாழ்றது. இத நீங்கள் பொய் சொன்னால் உங்களுக்கு இது ஏற்படும். அடுத்ததுக்கு போலாம். நீங்கள் பொய் சொன்னால், பொய் சொன்னால் அல்லது களவெடுத்தால் ஏதாவது தப்பு செய்தால் உங்களுக்கு இது ஏற்படும்.
2: தண்டித்தல்
0: இல்ல.
3: அது தள்ளிய முடியுங்களா?
0: இது தள்ள முடியும்.
3: அதுவும் தள்ளல.
0: தள்ளல் அஞ்சலத்து இன்றைக்கு நான் இருந்து இந்த தள்ளெல்லாத்தையும் கொண்டு வந்தேன். நீங்க களவு செய்தால், பொய் செய்தால், மாட்டினால் ஒரு ஆளை பதிவு பண்ணி நன்றி அம்மா. அம்மா விடப்பட்டு நீங்க எங்க சாந்தியம்மா
3: யோசிச்சுட்டு இருக்க.
0: களவு செய்தால், பொய் செய்தால் உங்களோட மனம் இப்படி இருக்கும், இப்படியாக இருக்கும் சொல்லுவார்கள். கோபம் வந்தால், கோபம் இருந்தால் இப்படி இருக்கும். அடுத்த சொல்லு, கோபம் இருந்தால் எந்த நேரம் உங்களுக்கு இப்ப என்ன வெறுப்புன்னா எந்த நேரம் இப்படி செய்யும். இப்ப கணவன் மனைவி இடையே ஒருவருக்கு ஒருவரோட பிடிக்காத தன்மை இருந்தால் நெடுக இப்படித்தான் நடந்து கொள்வார்கள். இதை எப்படி சொல்லுவார்? எந்த நேரம்
3: அதுதான் வெறுத்தல். வெறுத்தல்
0: வெறுத்தல் ஒரடியா வெறுக்கிறது. வேணாம் எனக்கு வேணாப்போ வெறுப்ப இது இல்ல. சும்மா தொட்டு தொட்டு தொட்டு தொட்டு இப்படி செய்வார்கள். சின்ன குழந்தைகள், குழந்தைகளுக்கு
3: அடித்தல் அடித்தல் அடித்தலா
0: நல்லா வாங்கிருக்க. வாங்கினீங்களோ கொடுத்தீங்களோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். இல்ல இல்ல இல்ல கணவன்
3: குழந்தையா
0: குழந்தைகள் குழந்தைகள் இப்ப நீங்க ஒரு கேட்ட பொருள் வாங்கி கொடுக்காடி நடுக்க இப்படி செய்வார்கள்.
3: அது அடம் அடம் பிடித்தல. அடம் பிடித்தல் தான் வருது.
0: யோசிச்சு வாங்க யோசிச்சு வாங்க. நான் ரெடி. இங்க நீங்க ரெடியா? யோசிங்க யோசிங்க.

0: আমার আমার কবিতাল মা
1: பேசுனது வழியில வரையில குழந்தைகள் கொஞ்சம் விளையாட்டு பொருள் வாங்கி கொடுக்காட்டி இப்படி செய்வார்.
0: கோவித்தல்
1: கோபத்து கோபம் இருக்குல்ல, கோபத்துக்கு மறுபெயர் என்ன? கோபத்துக்கு மறுபேர்
0: என்னங்குதல்
1: குலுங்குதலா? எங்க இருந்து கண்டுபிடிச்சீங்க இதெல்லாம்? கோபம்
0: குலுங்குதல் இல்ல புனைக்கிறம் சொல்றோம்லமா தமிழ் வார்த்தையில புனங்குதல் அப்படின்னு வரும்ல,
1: பிணைப்பு பிணக்கு பாடு, அது வந்து சண்டை. இல்ல கோபத்துக்கு மறுபேர் என்ன?
0: கோபத்துக்கு மறுபேர்
1: என்ன என்ன எடுக்கிறீங்க? அந்த அந்த சினங்கள் வேற, சினங்கள் வேற, சினங்கள் ராஜேந்திரன் எனக்கு தெரியாது, உங்கள்ட்ட இருக்கிற ஆட்டுல நாலு ஆட தாங்க சினுங்கிறது.
0: கோபத்துக்கு மறுபெயர் தெரியலம்மா, இருக்கு ஆனா வெளியிட்டு வர மாட்டேங்குமா.
1: கோபத்துக்கு மறுபெயர் தெரியாது. சரி, களவெடுத்தால் பொய் சொன்னால் உங்களிடம் ஏதாவது ஒரு கள்ளத்தனம் இருந்தால் உங்களோட மனம் இப்படி இருக்கும். எந்த நேரம் இல்ல
0: தண்டித்தல்
1: இல்ல மனம் இப்படி இருக்கும், குறுகுறுகுறுன்னு இருக்கும்,
0: உறுத்துதல்
1: உறுத்துதல் அது மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்க உங்களுக்கு உண்டு. அங்க ராஜேந்திரன் உறுத்துதல் உறுத்துதல் சரி, அது சரி. இப்ப இத கண்டுபிடிக்கல, கோபத்துக்கு மறுபெயர்
0: கோபத்துக்கு மறுபெயர் இருக்கு ஆனா வெளியில வர மாட்டேங்க.
1: யோசிச்சு கொண்டு வாங்க.

சரி, சதுரங்கத்துக்கு போகலாம். அது வந்து அந்த சொல்ல நீங்க கண்டுபிடிக்காட்டி அதை கடைசியில நான் சொல்றேன். சதுரங்கத்துக்குள்ள போகலாம். சதுரங்கம் வந்து ரெண்டு எழுத்து சொல் இது, சரியா? பூக்களால் இதை செய்யலாம், பூக்கள் பலவற்றை எடுத்து இதை செய்யலாம். இது ரெண்டு எழுத்து, கண்டுபிடிங்க. பூக்கள் பலவற்றை எடுத்து இது செய்யலாம், ரெண்டு எழுத்து. எங்க பாக்கலாம்?

0: ஃபாரக் வணக்கம். ஃபாரக் வணக்கம். சின்னத்தல் கட்டிக்காரன் சின்னத்தல் நீங்க ஃபாரக். சரி, இப்போ இது இது சதுரங்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னத்தை கொண்டு வந்தீங்க நீங்க சாந்தியம்மா?
1: இல்ல, என்னன்னு கேட்கலாம். அந்த கோபத்துக்கு மறு
0: அது சினத்தல் சினத்தல் சினத்தல் சொல்லிட்டேன் சினத்தல். சரி, நான் இப்ப சதுரங்கம் வந்து ரெண்டு பேரையும் வச்சு கொடுக்க போறேங்க, பாக்க யாரு சொல்றீங்கன்னு பாக்கோம். சரியா? சதுரங்கம் இது பூக்கள் பலவற்றால் ஆக்கக்கூடிய ஒன்று. ரெண்டு எழுத்து சொல்லுங்க. பூக்கள் பலவற்றால் ஆக்கக்கூடிய ஒன்று. ரெண்டு எழுத்து, ரெண்டு எழுத்து. மாலை ஃபாருக்கு கொண்டு. சரியா? இப்ப மாலையில இருந்து லை வந்துட்டுதா, இந்த லை கூடி வரும் ஒரு எழுத்து மாறி நிற்கும். சரியா? இது சாலை கட்டிக்காரி சாந்தியம்மா. என்ன சாந்தியம்மா ரெண்டோடைய நிக்கிறீங்க புள்ளி? இது மூன்றா?
1: வரவே இல்லை.
0: சாலை இப்ப சா இருக்க ஒரு எழுத்து மாறி நிற்கும். எங்க சாவண்ணா இருக்கிறது ஒரு எழுத்து மாறி நிக்கும். ஒரு ஒருவரை நான் புள்ள விட்டுட்டு உங்களை இப்படி செய்வேன், மற்றவர்களுக்கு சொல்லுவேன்.
1: சாடியா?
0: சாடு. சாடு கட்டிக்காது. சாடி இல்ல, சாடு. அடுத்தது அப்ப டூ இருக்கிறது மாலையில மா வந்துட்டு அந்த கண்டுபிடிச்சிருங்க. சாலை மாலை சாலை
1: மாட்டிய
0: சாடு மாடு சாடு மாடு. சரி சரி சரி. காட்டில் வாழும் நாலு எழுத்து ஒரு மிருகம். சரியா? காட்டில் வாழும்
2: சிங்கம். சிங்கம்
0: சிங்கம்
1: முடியுமா?
0: சிங்கம் சிங்கம் சிங்கம் நாலு எழுத்து சிங்கம் பாரு சொல்லிட்டார். சரியா? இந்த சிங்கத்துல இம் இம் இம் இருக்கிறது. சரியா? மற்ற மூன்று எழுத்து ரெண்டு எழுத்து கூடி வர ரெண்டு எழுத்து மாறி நிற்கும். சரியா?
1: சிங்கத்துல
0: ஓ சிங்கத்து
1: கூடி ரெண்டு எழுத்து
0: மாறி நிற்கும். கீழிருந்து மேலாக அது சொல்ல தேவையில்லை. ரெண்டு எழுத்து மாறி ரெண்டு எழுத்து கூடி நிற்கும். அப்ப சீனாவும் உம்மன்னாவும் இருக்கும், மற்ற ரெண்டும் மாறுது. சரியா?
1: இது
0: இல்ல சிரமம். எத்தனை எழுத்து? நாலு எழுத்தா?
2: சிம்மம்
0: இல்ல இல்ல கூடி நிற்கும். நான் தரவ கேட்கணும் நீங்க. ரெண்டு அதாவது தரவு என்னவென்றால், இப்ப ஒருவர் இறந்தாலும் அவர் ஞாபகார்த்தமாக இருக்கிறது ஒரு பொருள், அத அப்படி சொல்லுவார்.
1: சொல்லுங்க மீராமா.
0: அதான் அவர் ஞாபகார்த்தமா இப்ப ஒரு பொருள். இப்ப இப்ப நான் இறந்துட்டேன், நான் உங்களுக்கு ஒரு ஞாபகார்த்தம் ஒரு ஒரு பொருள் தந்திருப்பேன். அந்த பொருள் உங்களுக்கு எந்த ஞாபகமா இருக்கும் அதை பார்த்து. இது இவருடைய சின்னம். சின்னம் சிம்மம் இல்ல சின்னம் சின்னம். சரி சின்னம். சரி அது அது வந்துருச்சு. சின்னம் வந்துருச்சா? இப்ப அப்ப ரெண்டு எழுத்து கூடி நிக்க ரெண்டு எழுத்து மாறி நிற்கும். இது பழங்காலத்திலிருந்து இந்த காலம் வரை அழியாத தொன்று, அழியாத தொன்று, அழியாத
1: சிதிலமா?
0: இல்ல அழியாத தொன்று. கற்களால் ஆக்கப்படலாம்.
2: சிற்பம்.
0: சிற்பம் சரி. அடுத்தது ரெண்டெழுத்து கூடி நிக்க ரெண்டெழுத்து மாறி நிக்கும். சரியா? உயரமாக இருக்கும்.
1: சிகரம்
0: கட்டிக்காரி சாந்தியம்மா. ரெண்டு பிள்ளைகளும் கட்டிக்கார பிள்ளைகள் நீங்க. சரியா?
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. ஒன்று கொண்டு ஒரு தடவை மாறி மாறி டக்குன்னு சொல்லிட்டீங்க. நன்றி நன்றி. ரெண்டு பேருக்கு நன்றி நன்றி நன்றி.

0: அடுத்து வந்துருச்சு மீராமா.
1: அடுத்தது சரி, அடுத்தது தரப்போறேன்னா, ஒரு பொருளை உருவாக்க உருவாக்குவதை இப்படி சொல்லுவார், நான்கெழுத்து சொல், நான்கெழுத்து சொல். ஆனா வரிசை
0: ஒரு காவா
1: உருவா ஒரு
0: பொருள் வரிசை
1: ஆனா வரிசை ஆனா அவனை இணை ஆனா
0: அம்மா
1: இல்ல ஒரு பொருளை உருவாக்க
0: அம்மா வரிசை அந்த ஆவணா
1: ஆனா இல்ல ஆனா அவனாவில் ஒரு ஒரு பொருளை உருவாக்குவதை இப்படி சொல்லுவார்,
0: ஆக்கம்
1: ஆக்கம் ஆக்கம். சரி அடுத்தது அதே ரெண்டெழுத்து நிக்கு ரெண்டெழுத்து மாறி நிக்கும் சரியா. எந்த ஒரு விடயத்துக்கும் இவை தேவை. இப்ப நீங்க ஒரு ஒரு
0: ஆர்வம்
1: இல்ல ஒரு ஒரு அலுவலகம் அங்கேயாவது போவதற்கு இவையை இவற்றை எடுத்து செல்ல வேண்டும்.
0: எடுத்து செல்ல வேண்டும்
1: அலுவலகங்களுக்கு ஏதாவது போறதுக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்வதற்கு இவற்றை எல்லாம் எடுத்து செல்ல வேண்டும். இது இருக்க வேண்டும்.
0: ரெண்டுமேவா
1: இல்ல
0: அதாவது
1: இல்ல இல்ல இந்த ஆவண்ணாவும் உம்மண்ணாவும் இருக்கிறது ரெண்டு எழுத்து நிக்க ரெண்டு கூடி வர ரெண்டு எழுத்து இல்ல ரெண்டு எழுத்து மாறுபடுகிறது சொல்லுங்க கண்டுபிடிங்க. ஆக்கத்துல ஆக்கத்தில் ரெண்டு எழுத்து கூடி வர ரெண்டு எழுத்து மாறுபட்டு நிக்கிறது. தேவை உங்களுக்கு இப்ப நீங்க எங்க போறாலும் சில இதுகளை எடுத்துக்கொண்டு போகணும். நீங்க அலுவலகம் வங்கி வைத்தியசாலை இவற்றுக்கெல்லாம் போகும்போது இவற்றை எடுத்து செல்ல வேண்டும். சரி இங்க அடுத்தத பாக்கலாம். அதே கட்ட அதே சதுரங்கத்துல இங்கும் ரெண்டு எழுத்து ஆனாங்க முன்ன ஆவண்ணாங்க முன்ன இருக்கிறது ரெண்டு எழுத்து கூடி வர ரெண்டெழுத்து மாறி நிக்கிறது. இது சமயத்தோடு சேர்ந்த ஒரு சொல், சமயத்தோடு சேர்ந்த ஒரு சொல்.
0: ஆலயம்
1: இல்லை சமயத்தோடு சேர்ந்த ஒரு

0: அலுவலகத்திற்கு எடுத்துட்டு போகிறது
1: கண்டுபிடிங்க.
0: ஆதாரம்
1: பாரு கோடி வர்றாரு அவருக்கு தெரிஞ்சிட்டு எங்க பாப்போம். வணக்கம் பாரு. வணக்கம் பாரு. வணக்கம்.
2: ஆவணம்.
1: ஆவணம் கெட்டிக்காரன். உண்மையா கெட்டிக்காரன் பாரு. ஆவணம்.
0: ஆவணம்
1: செல்ல பிள்ளை. உண்மையா கெட்டிக்காரன். எனக்கு பெருமையா இருக்கு இந்த பிள்ளை இவ்வளவு கெட்டிக்காரன் இருக்கான். சரி அடுத்தது அந்த ஆவணத்து ரெண்டு எழுத்து கூடி வர ரெண்டு எழுத்து மாறி நிக்கிறது. இப்ப ஆனாவும் அவனாவும் உம்மனாவும் இருக்கிறது ரெண்டு எழுத்து. இது இருப்பதற்கு உதவும்
2: ஆசனம்.
1: கெட்டிக்கார ரெண்டு எழுதும் கெட்டிக்கார. நன்றி நன்றி நன்றி.
0: உடைப்பாரு
1: பெருமையா இருக்கு.

இது ரேவதி அம்மா நீங்க எல்லாரும் கேட்ட ஒன்றுதான், அது சொல்லப்படாமல் இருக்கிறதோ அதை நான் சொல்லுகிறேன். உரல் வந்தது, உரல் உரல்ல பேந்து ஊனாவில் தொடங்கி இல்லனாவில் முடியும் ஒன்று உடலையும் சொல்லிவிட்டா அம்மா. உரல் உடல் இரண்டும் சொல்லிவிட்டா. இந்த உழல், உழல் என்றது உழற்றது. நீங்க நடுக உழல் நடுக ஏதாவது அண்டு சின்னந்து கொண்டு விழுந்த உங்களுக்கு நோய் இருந்தால் ஏதோ ஒரு மனசு வந்து உழல்றது. அப்ப உழல் ஊனா மவுளா உல இல்லன்னா உழல். அடுத்தது வந்து நான் சொன்னேன் கொண்டே சென்று இந்த பொருட்களை எல்லாம் உமல் என்று சொல்லுவார்கள். உமல் இந்த பேக முந்தி வந்த சாக்குல அல்லாட்டி அந்த உர பேக இல்ல மற்றது சீலையில தைச்சதலை உமலை எடுத்துக்கொண்டு வர சொல்லுவோம் உமல். மற்றது இந்த ஓலையால பின்னப்பட்ட பேக் இவற்றையெல்லாம் உமல் என்று சொல்லுவார்கள். அதைத்தான் நீங்க சொல்ல விட்டுட்டீங்க. உமல், உழல், உரல், உடல் இந்த நான்கையும் கொண்டு வரப்பட்டது. சரியா, அது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சொல்லாதபடியா.

0: ரெடி, நீங்க ரெடியா?
1: சரி, காட்டில் வாழும் ஒரு மிருகம் காணாவரிசையில் ஆரம்பிக்கிறது. எங்க வந்து சொல்லுங்க பாப்போம், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று சரியா? காட்டில் வாழும் மிருகம், அதாவது சச்சிதமா சொல்லிக் கொண்டு போறோம்னு இல்லா சொல்லையும் நீங்க கண்டுபிடிங்க. காட்டில் வாழும் மிருகம், மூன்று எழுத்து சொல், அது வந்து இடமிருந்து வளமாக போறது, கீழிருந்து மேலாக வருகிறது. அந்த மிருகத்திட கடைசி எழுத்தோட தொடரும் கண் இல்லாதவர்களை, பார்வை இல்லாதவர்களை இப்படி சொல்லுவோம். இந்த தரவுக்கு கண்டுபிடிச்சால் நீங்க அந்த காட்டில் இருக்கிற மிருகத்தை கண்டுபிடிக்கலாம். அதாவது இடமிருந்து வளமாக காட்டில் இருக்கும் மிருகம், அந்த காட்டில் இருக்கும் மிருகத்தின் கடைசி எழுத்தோடு இணைகிறது கீழிருந்து மேலாக. பார்வை இழந்தவர்களை இப்படி சொல்லுவோம் சரியா? பார்வை இழந்தவர்களை. வணக்கம் சாந்தியம்மா, எங்கே சாந்தியம்மா? வணக்கம்
2: வணக்கம். அடுத்தது வந்து சந்திரமா.
1: அடுத்தது வந்து காட்டில் வளரும், காட்டில் வாழும் மிருகத்தின் பெயர் மூன்றெழுத்து இது சரியா? இது இதனுடைய கடைசி எழுத்தோடு கீழிருந்து மேலாக வரும் மற்ற சொல்லு என்னத்தை குறிக்கிறது? பார்வை இழந்தவர்களை இப்படி சொல்லுவர், அதுவும் பெண்களை இப்படி சொல்லுவோம். பார்வை இழந்த பெண்களை இப்படி சொல்லுவோம்.

0: நாங்கள். சரியா?
1: குருடி இது.
0: வணக்கம் ராஜேந்திரன். ராஜேந்திரன் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். எதை கண்டுபிடிங்க?
2: கரடி.
0: கரடி. ராஜேந்திரன் சொல்லிட்டார் பாம, அவரு கொண்டு போடலாம். கரடி குருடி ரெண்டும் கொண்டு சாச்சு. சரியா? அது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டீங்க. சார் அடுத்தது அந்த மிருகத்தின் ஒரு எழுத்தோடு இது எங்களுடைய இலங்கையில் ஒரு இடம்.
2: கண்டி.
0: கண்டி. கட்டிகாரன் ராஜேந்திரன். அட்டி அப்பா. அத கண்டி. சரி அடுத்து அந்த கடைசி சொல்லு. கடைசி சொல்லு இது மிருகங்கள் மிருகங்களின் சின்னதை இப்படி சொல்லுவார்.
2: குட்டி. எப்படி
0: குட்டி சொல்லிட்டா? குட்டி குட்டி குட்டி. கட்டிகாரர். கட்டிகார். கட்டிகார். நன்றி நன்றி. ரெண்டு பேருக்கு நன்றி நன்றி. புள்ளி. அப்ப இந்த கண்டி தெரிஞ்சிருக்குது ராஜேந்திரனுக்கு. வாழ்த்துக்கள் ராஜேந்திரன் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி.

0: அடுத்த சதுரங்கத்துக்குள் செல்லலாம். அடுத்த சதுரங்கத்துக்குள் செல்லலாம். பாட்டை இப்படி இப்படித்தான் நாங்கள் செய்வோம். பாடு பாட்டை பாட்டை இசை பா நீங்க ஒரு மனிதன் பாட்டை இப்படி செய்வார், இப்படி எடுத்து வருவார். பாட்டண்டா பேச்சண்டா பேசுவார், பாட்டண்டா என்ன செய்வார்? எங்கே நாலு எழுத்து சொல், இது நாலு எழுத்து சொல். பாட்டை இப்படி செய்வார். இந்த அந்த சொல்லில் இருந்து கடைசி சொல்லோடு இணைகிறது. கீழிருந்து மேலாக நடனத்தை இப்படி சொல்லுவார், நடனத்தை இப்படி சொல்லுவார். இது நாலு எழுத்து சொல், இதெல்லாம் நாலு எழுத்து சொல். சரியா அந்த வணக்கம் சாந்தி அம்மா, வணக்கம் மற்ற எல்லாரும், ஓ வணக்கம் வணக்கம். சரி, பாட்டை என்ன செய்வீங்க நீங்க? பாட்டை சொல்லுங்க பாப்பா, நாலு எழுத்துல.
1: பாடுதல்
0: பாடுதல்
1: பாடுதல்
0: கட்டிக்காரி நாலு எழுத்து பாடுதல். சரி, அப்ப இந்த இல்லன்னா ரெண்டு எழுத்து கூடி வர, மூன்று எழுத்து கூடி வர, ஒரு எழுத்து மாறி நிக்கிறது. சரியா
1: இல்ல முடியணும்,
0: இல்ல முடியணும். இந்த பாடுதல்ல மூன்று எழுத்து கூடி வர, ஒரு எழுத்து மட்டும் மாறி நிக்கிறது. நடனத்தை இப்படி சொல்லுவார்,
1: ஆடுதல்
0: ஆடுதல். நான் சுலபமா கொடுக்கணும் குட்டி, இது அறுவரி அறுவரி ஸ்கூல் பிள்ளைகள இது. சரி,
1: ஆமா
0: என்னாலும் சொல்ல வேணுமே, இதுல வந்தா சொல்ல மாட்டீங்களே. சரி, இந்த பாடுதல்ல ரெண்டு எழுத்து கூடி வர, ரெண்டு எழுத்து மாறி நிக்கிறது மேலிருந்து கீழாக. சரியா, இது மிருகம் எல்லாம் இப்படி செய்யும், மனிதர்களும் இப்படி செய்வார்கள். எங்கேயாவது உயரத்தை கடந்து போவார்கள், உயர
1: மேலிருந்து பாடுதல்
0: ரெண்டு எழுத்து கூடி வரும், இல்ல மூன்று எழுத்து கூடி வரும், ஒரு எழுத்து மாறி நிக்கும் பாடுதல்ல இதுவும். ஆனால் எங்கேயோ எங்கும் உயரத்தை மிருகமோ மனிதனோ
1: தாவுதல் தாவுதலா
0: இல்ல மாத்தி சொல்லுங்க பாப்போம். ராஜேந்திரன் வா, ராஜேந்திரன் சொல்லுங்க. ராஜேந்திரன் எங்க? பாடுதல் சரி, ஆடுதல் சரி. மிருகமோ மனிதனோ உயரமான இடத்தை, சரியா,
1: குதித்தல்
0: இல்ல தாண்டுவதை, தாண்டுவதை இப்படி சொல்லுதல், தாண்டுவதை இப்படி சொல்லுதல். மிருகமோ தாண்டி செல்வதை, அதை அதாவது வேலியை தாண்டி செல்வதை இப்படி சொல்லுவார், இப்படி சொல்லுவார். மிருகமோ வடிவா யோசிங்க, வடிவா யோசிங்க. பாடுதல்ல மூன்று எழுத்து கூடி வர, ஒரு எழுத்து தான் இதுல மாறுது.
1: மூன்று எழுத்து கூடி வர,
0: ஒரு எழுத்து மாறுது.
1: தேடுதல்
0: என்ன? தேடுதல் உயரமாக எடுத்து அம்மா சும்மா
1: ஓடுதல்.
0: செம்மறி என்ன செய்ய? ஒரு செம்மறி செய்யறத மற்றது செம்மறி செய்யும், என்ன செய்ய?
1: தாண்டுதல்
0: இல்ல. மான் என்ன செய்யும்? மான்
1: தாவுதல்.
2: மான்
1: தாவி தாவிதான் போகும்.
2: ஓடுதல் ஓடுதல் தான் செய்ய.
0: உயரத்தை நீங்க என்ன செய்வீங்க? உயரம்
2: உயரம் தாண்டுதல்,
1: குதிப்போ
0: இல்ல,
2: ஏறுதல்
0: இல்ல,
2: ஏறுதல் இல்லையா?
0: ஐயோ
1: ஏறுதலா
2: இல்லையா?
1: மூணு எழுத்து வராதே, மூணு எழுத்து கூடி வரன்ட்டீங்க.
2: மேலம ஏறதானா கீழம
0: இறங்கறதா? இல்ல சரி, மேலே இருந்து கீழே என்ன செய்வீங்க? அது குதித்தல், அதுதான் குதித்தல்.
1: இறங்குதல்
2: தாண்டுதல், தாண்டுதல்
0: இல்ல
2: தாண்டுதல்.
0: நீங்க உயரம் பாஞ்சிருக்கீங்களா?
2: இல்லம்மா
0: இல்ல
2: இல்லம்மா.
0: ஹை ஜம்ப் ஆயா இல்லையா நீங்க ரெண்டு பேரும்? ஹை ஜம்ப்
2: தாண்டுதல்
0: தாண்டி போறது.
2: ஆமா,
1: உயரத்தை வந்து
2: குதித்தல். குதித்தல்
0: இல்ல, குதித்தல் குதிக்கிறது, குத்து குத்து குத்து குத்து குத்து குத்து துள்ளி துள்ளி.
1: உயரம் தாண்டுதல்னா போடியே
0: கூடி வர ஒரு எழுத்து மாறி நிற்கும். சரியா? நான் சரியா? துன்பப்படும் போது உங்களுடைய அரவணைப்பு இப்படியாக இருக்கும்.
2: துன்பப்படும் போது,
0: அதாவது ஆடுதலில் மூன்றெழுத்து கூடி வர, ஆடுதல் இருக்கல்லோ ஆடுதல், மூன்றெழுத்து கூடி வர ஒரு எழுத்து மாறி நிற்கும். நான் துன்பப்படும் போது நீங்கள் எனக்கு
1: ஆறுதல்
0: ஆறுதல் ஆறுதல் நல்லா சொல்லிருங்க. இந்த இத மட்டும் சொல்றீங்க இல்ல,
1: நீங்க
0: இப்ப சரி, இப்ப தண்ணி ஓடுது ஒரு வாய்க்கால், அதை தாண்டி போ சொல்லி தானே சொல்லுவீங்க?
2: தாண்டுதல்
0: எனக்கு தாண்டி காட்டணும். இன்னொரு இன்னொரு சொல்லி இருக்கிறது
1: தாண்டது தாவறது
0: தாண்டது
1: என்னோண்டு
2: ஒரு பேர் சொன்னீங்களா, உமல்
0: உமல் உமல். ஆமா,
2: அந்த பேர் இன்னைக்கு
0: பின்னி வச்சிருப்பார்கள். மற்றது அந்த உரத்து உர பேக் வரும் இல்ல, அந்த ஒரு பிளாஸ்டிக் மை பேக், அதுல தச்சு வச்சிருப்பார்கள், சாக்குல தச்சு வச்சிருப்பாரு.
2: அதெல்லாம் கேள்விப்பட்டதே, அதெல்லாம் இல்லம்மா. கோணிம்பாங்க, சாக்கும்பாங்க,
0: அதுல தச்சு வச்சிருப்பாரு. அத உமல் உமல் பேக் என்று சொல்லுவாங்க, உமல் பை என்று சொல்லுவார்கள். உமல்
2: கேள்விப்பட்டதே இல்ல.
0: உலல் உலல்ன்றது நீங்க உலட்டுறது, உலர் உலர், அது அது ரெண்டும் நீங்க
2: உலட்டிக்கிட்டு இருக்காங்க சொல்லுவாங்கம்மா. உலகங்க உலட்டிக்கிட்டு இருக்காங்க.
0: நீங்க என்ன சொல்லலாம், இத சொல்றீங்க இல்லையே.
2: அதம்மா தாண்டுதல் தாவுதல் குதித்தல் ஏறுதல் இறங்குதல்.
1: உதாரணம் சொல்லுங்க.
2: இது மட்டும்தான்.
0: தண்ணீர் என்ன செய்யும்?
1: பாயும்,
2: பாயுதல்
0: பாயுதல் பாயுதல். அது நீங்க சும்மா சாதாரணமா நீங்க சொல்றீங்க பாயுதல். நாங்கள் உயரம் பாயுதல் என்று தான் சொல்லுவோம். உயரம்
2: பாயுதல்
1: கூடி வரீங்களே மீரம்மா,
0: அதான் வருதுதானே பாயுதல்ல. யூ மட்டும் யூ மட்டும் தானே மாறுது. பாடுதலில் பாடுதலில் மூன்றெழுத்து கூடி வர ஒன்று மாறுது.
1: பாடுதான் பாய வருது, புளி பாயும்.
0: யார் பாயுதல்? பாயுதல் யார் சொன்னது?
2: சொன்னது.
0: சரி, நன்றி நன்றி. ஃபாரூக் வாரார் என்னன்னு என்னத்தையோ சொல்ல வார. வணக்கம் ஃபாரூக். வணக்கம் வணக்கம்
2: ஃபாரூக்.
0: தவழு உயரத்தை தவள போறாரு. பாயுதல் ஐயா, பாயுதல் பாயுதல் உயரம் பாயுதல். உயரம்
2: பாயுதல்.
0: நன்றி நன்றி, ரெண்டு பேருக்கு நன்றி நன்றி. நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டது. நன்றி நன்றி அம்மா, நன்றி அடா, நன்றி நன்றி. நல்லது என் அன்பு உறவுகளே, சதுரங்கம் நிகழ்ச்சிகள். எத்தனை பேருக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு தெரியல. பழக பழக எல்லாம் மனசுக்கு பிடிக்கும், அதுதான் முறை. அதனால நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். கதம்பத்தில் சதுரங்கம், இதுல சில சில சொற்கள் நான் சும்மா கொண்டு வந்தது, அந்த தல் என்ற சொற்களை எடுத்து வந்திருந்தேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டவர்கள் வந்து முதல்ல ரேவதி அம்மா பங்கெடுத்து கொண்டார். ரேவதி அம்மா, மற்றது ராஜ்குமார். ராஜ்குமார் வந்துட்டு போயிட்டார், புள்ளிகளே எடுக்கல. ஜார்ஜ், தமிழ்வாணன். தமிழ்வாணன் ஒரு புள்ளி எடுத்திருக்கிறார், வேணும் என்ன. மற்றது குருபாஸ்கர், ராஜேந்திரன், ஆனந்தன், ஃபாரூக், சாந்தியம்மா, கண்ணு, இவ்வளவு பேரும் பங்கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு எனக்கு பிடித்த ஒரு பாடலை எடுத்து வந்து நான் எத்தனை புள்ளிகள் நீங்கள் எடுத்திருக்கிறீங்க என்று பார்க்கலாம்.

நேரம் சரியாக இப்பொழுது 12 மணி சரியாக. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்திய இலங்கை நேரம் சொன்னேன், கரை நேரம் சரியாக 2:30. புள்ளி விவரம், எங்களுடைய ரேவதி அம்மா 8 புள்ளிகள் எடுத்திருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அம்மா. ராஜ்குமார் ஒரு முட்டை எடுத்திருக்கிறார், வந்துட்டு ஓடிட்டார், அதனால அவருக்கு ஒரு முட்டை. அப்ப அடுத்தது ஜார்ஜ் 1 புள்ளி எடுத்திருக்கிறீங்க, கட்டிக்காரன். தமிழ்வாணன் 1 புள்ளி, குருபாஸ்கர் 3 புள்ளிகள், ராஜேந்திரன் 9 புள்ளிகள் எடுத்திருக்கிறீங்க, ஆனந்தன் 2 புள்ளிகள் எடுத்திருக்கிறீங்க, ஃபாரூக் நீங்க 13 புள்ளிகளை எடுத்திருக்கிறீங்க வேலையில இருந்து கொண்டும், கட்டிக்காரன் நீங்க, கட்டிக்காரன். சாந்தியம்மா 15 புள்ளிகளை நீங்க எடுத்திருக்கிறீங்க, கட்டிக்காரி. மற்றது கண்ணன் 3 புள்ளி எடுத்திருக்கிறீங்க. உண்மையிலேயே வந்து இணைந்த என் அன்பு உறவுகள், என்னையும் ஊக்கப்படுத்தி நீங்களும் வந்து இதுல கலந்து கொண்டீர்கள். இது சின்ன சின்ன சொற்கள் தான், இருந்தாலும் எப்பவோ நாங்கள் இவற்றையெல்லாம் சில நேரம் மறந்திருப்போம். இது ஒரு விளையாட்டாக, ஏதோ எங்களுக்கு தெரிந்தவற்றை நாங்கள் எடுத்து வருகிறோம் ஒரு நிகழ்ச்சியாக, அதையும் நீங்கள் ரசிக்கிறீர்கள். இதில் எத்தனை பேர் ரசித்தீர்கள் என்பது இனித்தான் தெரியும். சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும், கேட்டு ரசித்த என் அன்பு உறவுகளுக்கும் என் அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் எல்லா அன்பு உறவுகளும் இருக்க வேண்டும் என்று இந்த பாடலோடு எங்களுடைய ஜெகபிரசாதி கண்ணாவுடைய நிகழ்ச்சி காற்றலைக்கு வருகிறது. நன்றி, வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.

அன்பு உறவுகளுக்கு ஒரு வேண்டுகோள். இன்றைய தினம் இரவு நேரம் 8 மணிக்கு வருக இருக்கிற நேயர் நேரம் அன்பு உறவுகளுக்கு ஒரு வேண்டுகோள். இன்றைய தினம் 8 மணிக்கு வர இருக்கும் நேயர் நேரம் தவிர்க்க முடியாத காரணத்தால் இடம் பெறாது அன்பு உறவுகளை நாளைய தினம் தொடரும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

இனிமையான வணக்கம் என் அன்பவர்களுக்கு. நலம் தானே எல்லோரும், எப்படி இருக்கிறீங்க? முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. எல்லோரும், இந்திய இலங்கை நேரம் இப்பொழுது 11:37, அது பகல் நேரம். எங்களுக்கு இரவு நேரம் 2:08. என் அன்பவர்களே, ஏனென்றால் இன்றைய நாள் இரவு வேளையில், அதாவது உங்களுடைய இரவு 8:30 to 9:30 கதம்ப நிகழ்ச்சி காற்றலைக்கு வராது, அதை அறிய தருகிறோம். அடுத்து உங்களுடைய நேர் விருப்ப நேரம் 4:00 வர இருக்கும் சிந்தனை செல்வன் அவர்கள் தோத்து வழங்கும் நிகழ்ச்சியும் காற்றலைக்கு வராது. நீங்கள் நேர் நேரத்தில் எழுதிய பாடல்கள் பதிவு செய்து உங்களுக்கு நாளைக்கு எடுத்து வரப்படும் அந்த நேரத்தில் உங்களுக்கு. அதனால் கதம்ப நிகழ்ச்சியை நேரடியாகவே இந்த நேரத்தில் எடுத்து வருவதற்கு நான் வந்திருக்கிறேன். என்ற இரவு நேரம் எடுத்து வர முடியாத பட்சத்தில் கதம்ப நிகழ்ச்சி, கதம்ப பாடல்கள், கதம்ப நிகழ்ச்சி பாடல்கள் நீங்கள் கதம்பம் கேட்கும் நேரத்தில் நீங்கள் கேட்கலாம். அந்த நேரத்தில் அந்த பாடல்கள், அது 2 மணித்தியாலங்கள் அந்த பாடல் கேட்கலாம். நேர பாடல்கள் கேட்கலாம். அது வந்து பதிவு செய்ய புதிய நிகழ்ச்சி அது. அது நீங்க கேட்ட பாடல்களை நீங்கள் கேட்கலாம். குரல் முரசு புதுசாக கேட்கலாம். ஜெகவர் சாதி கண்ணாவுடைய நிகழ்ச்சியும் நீங்கள் புதிய நிகழ்ச்சி மாலை நேரத்தில் இருந்து தொடர்ச்சியாக போகும். அது இன்று மட்டும்தான், நாளை பல வளமை போல ஆகும். ஏனென்றால் நாங்கள் நிகழ்ச்சி இன்றைக்கு நாளைக்கு உங்களுக்கு நேரடியாக எடுத்து வர முடியாது என்பதற்காகவே நாங்கள் இதை எடுத்து வருகிறோம். நாளை இல்ல, இரவு, மன்னிக்க வேணும், எங்களுக்கு நாளை என்பதனால் நாளை என்று சொல்கிறேன். உங்களுக்கு இரவு இரவு நேர நிகழ்ச்சிகள் இன்று இப்பொழுது இந்த கலம்பம் காற்றலைக்கு வருவதற்கு நான் எடுத்து வந்திருக்கிறேன். ஒரு சின்ன விடயத்தை பார்க்கலாம். இன்றைக்கு கலம்பத்தில் கூடுதலாக நீங்கள் ஆண்களே வருகிறீர்கள். இன்றைக்கு இப்ப பெண்களை நாங்கள் அழைத்து பார்க்கலாம். இந்த நேரத்தில் இப்ப நீங்கள் எல்லாம் கணவர்மார் வந்திருக்கிறீங்க, வர்றீங்க, போறீங்க. பெண்கள் வந்து பாடல் கேட்டுட்டு என்னோடு பேசிக்கிட்டு போனால் அவர்களுக்கு உடனே இந்த பாடலை கொடுக்கப்படும். இன்றைக்கு அதுதான் இன்றைக்கு இந்த கலம்பத்தில் இருக்கிற ஒரு சுவையான நேரம். முதல்ல பெண்களுக்கு ஒரு இடத்தை கொடுக்கலாம். தயவு செய்து பெண்கள் முதல்ல நீங்கள் அழைப்புக்கு வந்தால் நன்றாக இருக்கும். மகளிர் மட்டும் 1 மணித்தியாவது கதை எடுத்து வரலாமா? அப்படி எடுத்து வந்தால் சில நேரம் பெண்கள் எல்லாம் சமையல் நேரத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் டக்குண்டு வந்து ஒரு பாடலை கேட்டுட்டு பேசிட்டு போங்க. நிறைய நேரம் நான் உங்களை தொந்தரவு செய்யவில்லை. கணவன்மார் தான் அதை சொல்லி கொடுக்க வேண்டும். சரி, நீங்க ஒரு பாட்டு இன்றைக்கு உங்களோட நாளப்பா ஒரு மணி காலத்துக்கு ஒரு பாட்டை கேட்டுங்கொண்டு பார்க்கலாம். எந்த பெண்மணி எத்தனை பேர் நீங்கள் வருகிறீர்கள் பார்ப்போம். இன்றைக்கு பெண்களுடைய தினமாக ஒரு மணித்தியாலம் எத்தனை பெண்கள் வருகிறீர்கள் பார்ப்போம். தயவு செய்து சொல்ல முடியாது. சில பேர் பெண் குரல்ல பேசிக்கொண்டு வந்தாலும் வந்துடுவீங்க. அந்த வர்றா ஆதங்கத்தில் வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, எப்படியும் கதம்பம் நிகழ்ச்சி இப்பொழுதாண்டு நான் அதில் எடுத்து வந்திருந்தேன். எங்கே கதம்பம் வந்து செல்வகுமார், புதுக்கோட்டை செல்வகுமார் வணக்கம், கதம்பம் வந்து சொல்லிட்டார். நேரத்தை போடுவோம் இல்லாட்டி கதம்பம் அப்படி என்று. சரி, பெண்கள்ல முதல் பெண் நேராக இணைய போகிறார். அதுக்கு முன்பாக ஒரே ஒரு பாடலின் ஒரு சின்ன வரிகளை எடுத்து வருகிறேன். முதல்ல இணைஞ்சு நீங்க அப்படியே போகாம நின்றாங்க. நீங்க தான் முதல் ஆளாக வந்திருக்கிறீங்க. ஒரு 2 வரி எங்களுடைய கண்ணன் பாடல், மாயவனுடைய பாடல்.

0: இன்றைக்கு பெண்கள் தினமாக இருக்கிறது. சரி, ஒரு மனத்தியாரத்துக்கு பெண்கள் இணைந்து கொள்ளலாம். இன்றைக்கு முதல் பெண்ணாக இணைகிறார் எங்களுடைய ஆண்டாள் அம்மா. அம்மா வணக்கம். அம்மா அம்மா
1: வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா சுகமா இருக்கிறேன். உங்களோட குரல் எங்க இன்னொருக்கா பேசுங்க. வணக்கம் சொல்லுங்க பாப்போம். இனிய குரல், பெண் குரல்ல முதல்.
1: வணக்கம். வணக்கம்.
0: இன்னைக்கு பெண்கள், இது பெண்களுடைய நேரம். பெண்கள் வந்து கேட்கிற பாடல் சுட சுட கிடைக்கும். அப்ப என்ன செய்யணும்? கணவர் மேல உங்களுக்கு பாடல் வேணும்னா பெண்களை தூண்டி விட்டு நீங்கள் அவர்களை காட்டிலில் வந்து உடனே அந்த பாடலை கேட்டு நீங்கள் ரசித்துக் கொள்ளலாம். ஒரு ஒரு மணித்தியாலம் அல்லது ஒன்றரை மணித்தியாலத்துக்கு பெண்களுக்கு இடம் கொடுங்க. இன்றைக்கு பிளீஸ் உங்களை எல்லாம் கிங்கி கேட்கறேன். அப்படித்தான் நம்ம கேட்கணும் ஆண்களை, இல்ல வெரைட்டி விட்டு கொடுங்க. எந்தபடி வெரைட்டி கேட்க கூடாது, ஆண்கள்ட்ட பணிவாக்கணும். பிளீஸ் நீங்க நல்லவங்களா இருக்கிறீங்க எல்லாரும், பெண்களுக்காக விட்டு கொடுங்க. இன்றைக்கு ஒரு மணித்தியாலம் வேண்டாலும் ஆண்டாளம்மா உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: 16 வயதுல பணம் ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு அந்த பாட்டு
0: என்னமா ஒரு காதல் பாட்டு கேப்பீங்கன்னு பார்த்தா ஆட்டுக்குட்டி முட்டைய கொண்டு வந்துட்டீங்க நீங்க.
1: காதல் பாட்டா
0: ஆட்டுக்குட்டி முட்டையோட வந்துட்டீங்கம்மா, என்னம்மா நடந்தது உங்களுக்கு? நானும் பாத்தேன், பெண்கள் ஜாலியா ஒரு காதல் பாட்டுகள் கொண்டு வர போறாங்கன்னு பார்த்தேன். இனி அடுத்த
1: காதல் பாட்டு போட்டுருந்தேன், எனக்கு தெரியல
0: காதல தெரியாண்டு சொல்லிட்டீங்க. இதுதான் எனக்கு அழகு அழகியா வர்றது, காதல தெரியாண்டு சொல்லிட்டீங்க. என்னம்மா? அம்மா பழைய பாடல்ல காதல் பாடல் ஒன்று சொல்லுங்க பாப்போம். நீங்க பழைய பாடல்ல பழைய
1: ஏற்கனவே சொன்ன பாட்டு சொல்லுமா?
0: காதல் பாடு
1: எங்க வீட்டு பிள்ளைல போடுங்க. மாதோ பிள்ளைந்திருந்தேன்
0: ஹேமலதாவோட நிக்கிறது நீங்களாமா அந்த படத்துல? இல்ல
1: இல்ல இல்ல
0: இல்ல இல்ல, ஹேமலதா
1: வேற. அது நான் இல்ல, அவங்க தம்பி வைப்பு
0: அப்படி இருக்கிறாங்க. நானே நீங்களா கொண்டு விட்டு விட்டு பார்த்தேன். அம்மா
1: அவங்க சென்னையில இருக்காங்க இப்போ.
0: ஓ ஆஹா, அம்மாக்கு ஒரு பழைய காதல் பாட்டு நான் தேடுறேன். இப்ப நல்ல பாட்டு. அம்மா அம்மா மாந்தோப்புலயே நிக்கிறான். அப்ப யோசிச்சு பாத்து அம்மா, நீங்க உங்க நீங்க மாந்தோப்பு பாத்துருக்கீங்களா? நீங்க
1: நிறைய இருக்கு வில்லேஜ்ல.
0: பெரிய தோப்பு, தோப்புக்குள்ள போயிருக்கீங்களா?
1: பாத்துருக்கோமா மாந்தோப்பு.
0: களவு களவு எடுத்துருக்கீங்களா?
1: களை என்ன புரியல?
0: களவு களவு களவண்டா கள்ளத்தனம் செய்யிருக்கீங்களா? திருட்டு திருட்டு.
1: அது செய்ய மாட்டோம்.
0: செய்ய மாட்டீங்க. ஏன் இப்ப உங்கள்ட்ட எங்கள்ட்ட தோப்பு இல்ல, இன்னொருத்தர் தோப்பு வச்சுக்கிறார், தோப்புக்குள்ள வராதுன்னு சொல்ற.
1: அவர்கிட்ட கேட்டே ஒண்ணு வாங்க வாங்கன்னு தவிர அத போய் அங்க போய் திட்டி சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது.
0: பிடிக்காது.
1: அவர்கிட்ட கேட்டா ஒரு மாங்காய் தருவாரு.
0: அதான் கேட்டேன். அம்மா கேட்காமலே ஒரு மாங்காய் களை எடுக்கலாம். கேட்டு ஒரு மாங்காய் தருவாரு. எவ்வளவு ஒரு கஞ்சத்தனமா
1: இருக்காம எடுக்க கூடாதுமா?
0: எடுக்க கூடாது.
1: கோடி ரூபாய் இருந்தா கூட நான் எடுக்க மாட்டேன். ரோட்ல இருந்தாலும்
0: கேட்காம துப்புரவுக்கு நீங்க எதுவும் எடுக்க மாட்டீங்க அப்படித்தானே?
1: ஆமா.
0: அம்மா என்ன கேட்காம எடுக்க வைக்கலாம்? இதத்தான் இப்ப நான் யோசிக்கிறது. என்னத்தை அம்மாவை கேட்காம எடுத்து? அம்மா உங்களுக்கு துள்ளாத மனமும் துள்ள என் பாட்டு தரவா?
1: ஓ
0: துள்ளாத மனமும் துள்ளும்
1: ஜிக்கி கேட்டாங்க. உங்க குரல் அவ்வளவு சூப்பரா இருக்கு. அதே மாதிரி உங்க தாமரைன்னு ஒருத்தங்க வராங்களா, அவங்க குரல் உங்க குரல் ஒரு
0: கூட. அப்ப ரோஜாண்டும் வராங்க, அவங்க என்ன மாதிரி
1: தெரியலையா? ரோஜா நான் கேக்கல, குரல் உங்க குரல்தான். பாட்டு பாடுறாங்களே சூப்பரா, ரெண்டு பேரும் சேமா இருக்கு. அம்மா தான் வந்துட்டாங்களா அப்படின்னு நினைச்சு ஏன் வந்து போயிருந்தேன். தாமரை பேச
0: ஐயோ ஏமாறக்கூடாது. சரி, இன்னொரு அன்பு பெண் ஒரு ஆள் இணைகிறார். அவரை யாரு உங்களோட நாங்க பேசலாம். வணக்கம், வாங்க ராணி அம்மா.
2: வணக்கம்
0: வணக்கம் என்ற ராணி அம்மா. பெண்கள் பாருங்க கெட்டிக்காரங்க ரெண்டு ஒரு வணக்கம் சொல்லியிருந்தேன். அங்க பக்கத்துல ஆண்டாள் அம்மா இருக்கிறான். இன்றைக்கு பெண்களுடைய நாள் திருநாள்.
2: வணக்கம்
0: போதும். பேசி வெல்ல முடியாது. இன்னைக்கு சுட சுட பாட்டு இன்னைக்கு உங்களுக்கு சரி. இன்னைக்கு உங்களோட ராணியமான பாட்டு என்ன?
2: என்ன பாட்டுனாலும் கேக்கலாமா?
0: என்ன பாட்டும் கேக்கலாம். ஏங்க காதல் பாட்டு கேட்க பயமா இருக்கா? மாமா ஒண்ணும் சொல்ல மாட்டேன், நீங்க கேளுங்க. என்ன சொல்லுங்க?
2: காதல் பாட்டு சொல்லுங்கன்னா
0: அதுதான்.
2: அப்படிதான் கேக்கணும்.
0: ஏ உங்களுக்கு காதல் பாட்டு தெரியாதா உங்களுக்கு? என்னங்க நீங்க ராணியம்மா காதல் பாட்டு தெரியாது? மாமா என்ன பழகி வச்சிருக்காச்ச? ஒரு மனைவி காதல் பாட்டு தெரியா சொல்லி கொடுக்க ஆண்டாளம் பாட சிரி கொடுக்க. மாமா என்ன மாமா சரியில்லை, காதலை பத்தி சொல்லி கொடுக்காம ராணியம்மா ஒரு காதல் பாட்டு கேளுங்க. இப்ப மாமாவை நினைச்சுக்கோங்க நீங்க, அதாவது கல்யாணம் கட்டி முதல் நாள் ஒரு 1 வீக்குள்ள நீங்க அவரை பார்த்து என்ன பாட்டு உங்களுக்கு தோணிச்சு அந்த அப்படியே ஒரு யோசிச்சு கொண்டு நீங்க அந்த பாட்டை
2: கேளுங்க.
0: இந்த பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க முதல்ல முன்பிற்கும் நீங்க சொல்லி இருக்கிறீங்க, மாமா வரும்போது எனக்கு அந்த மீச பிடிக்கும் அப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறீங்க. நீங்க இந்த பொய்
2: சொல்லக்கூடாது. யோசிக்கல
0: சரி,
2: உங்க மாதிரி ஒரு ஆள் பக்கத்துல இல்ல எனக்கு சொல்லி தர்றதுக்கு.
0: ஐயோ ஒரு பிள்ளைய விட்டுட்டீங்களே நீங்க. நீங்க சரி இப்ப நீங்க இன்னைக்கு நீங்க இன்னைக்கு நீங்க அப்படி நினைச்சுக்கொண்டு மாமாக்கு ஒரு பாட்டு காதல்
2: பாட்டுக்கணுங்க.
0: அப்படி சொல்லுங்க. வாசாத்தி மனசுல
1: அவங்க
2: அவங்க கேட்க நினைக்கிற மாதிரி தானே நான் கேட்பேன்.
0: அவங்க கேக்குறேன், நான் உங்களை கேக்க சொல்றேன். நல்லா இருக்குது. ராசாத்தி நினைப்பு ராசாத்தி மனசுல ராசாவின் நினைப்பு தான். அது சரி. அத பாருங்க பாக்கலாம். ஆண்டாளம்மா கேக்கட்டும். இன்னைக்கு இன்னைக்கு ஐயா பெண்களுடைய தினம். நீங்க வழியில பாருங்க. என்னண்டு எப்படி
2: எனக்கு தெரியாது, அதோட லிரிக்ஸ் தெரியாது.
0: ராசாத்தி மனசுல இந்த
2: ராசாத்தி
0: ஒரு நேசம் என்ன பக்கத்துல ராசா வச்சுக்கொண்டு ஒரு பாட்டு பாட்டு தெரியாம நிக்கிறேன் பாருங்க. சரி இந்த பாட்டு தெரியுமா? ராசா

0: பாத்தீங்களா இப்ப இங்க இருந்து வந்தது அடிக்கடி நீங்க சமைக்கவே போன தேவையில்லை. இப்ப நாலு வரி பாடிட்டு பட்டினி போட்டீங்கன்னா சும்மா இருப்பேன். குரூப்ல என்ன போட்டிருக்கார் மாமா? என்ன எங்களை போல கும்மாளம் போட ஓடி வாருங்கள் அம்மா அழைக்கிறார். ஓகே அது இல்ல. மாமா என்ன போட்டிருக்க? பெண்கள் அழைத்தால் எங்களுக்கு சாப்பாடா? அழைத்தால் எங்களுக்கு சாப்பாடு. மாமா இதை யோசிச்சிட்டாருங்க, சாப்பாடு கிடைக்காதா? மாமா எழுதி போட்டிருக்காரு. பொறுங்க பொறுங்க பொறுங்க பொறுங்க மாமா என்ன போட்டிருக்கான்னு பாப்போம். மாமா போட்டுக்க மல்லியன் ராவை அம்மா வணக்கம் வருகன்னு போட்டிருக்காங்க. பெண்களை அழைத்தால் எங்களுக்கு சாப்பாடு. ஏ ஒரு கொஞ்ச நேரம் தானே பேச போறோம், நாங்க சாப்பாடுல என்ன அப்படி நாங்க சமைக்காம அவங்க சாப்பாடு நீங்க கொண்டு வந்துருக்கீங்க. மக்களுக்கு பயம் வந்துருச்சு, பெண்கள் கூடனா தாங்க தள்ளுபட்டுருவாங்க, வழியில போட்டுருவாங்க. அது ராணியம்மா இப்ப உங்களுக்கு நான் இப்ப முதல்ல ஆண்டாளம்மான பாட்டு, அடுத்தது உங்களோட பாடல் உடனே வரும். நீங்க காட்டறையில கேட்டு மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க, பேசலாம். சரியா?
1: நைட்டு வாங்கம்மா. நைட்டு வாங்க.
0: இன்னைக்கு நைட்டு வர முடியாது, அதனாலதான் இப்ப கதமம் எடுத்து வந்தேன். இன்னைக்கு மட்டும் லீவு கொடுங்க எனக்கும் அப்பாக்கு. நாங்க சரியா 5:30 வழி கட்டுருவோம், இங்க இருந்து போறோம். நாளைக்கு நாங்க எங்க நிகழ்ச்சி வளமை போலவே இருக்கும். இன்னைக்கு மட்டும் சரியா? நிகழ்ச்சி கேளுங்க, நிகழ்ச்சிய கேளுங்க கேளுங்க. அழைச்சா ஓடி வாங்க, சாப்பாடு மாமாக்கு கொடுங்க. சரியா? சரி நந்தி அம்மா. நந்தி ஆண்டாளம்மா உங்களுடைய பாடல் எடுத்து வர்றாம்மா, நீங்க மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. கோவக்கா பொரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க.
2: சூப்பர். வெண்டக்காய் சாம்பார்.
0: வெண்டக்காய் சாம்பார். அப்புறம் அப்புறம் தொட்டுக்க
2: ரசம் மோர்.
0: ரசம் மோர். அப்புறம்
2: இருக்கு மாங்காய் ஊருக்கா இருக்கு, நெல்லிக்காய் ஊருக்கா இருக்கு.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி அப்ப அதுலயும் தாங்க. நல்லதம்மா நீங்க மூன்று மணிக்கு போடுங்க, கேட்டுக்கொண்டிருங்க. சரியா?
2: கேக்குறேன்.
0: நன்றி நன்றி நன்றி. இப்ப எங்களுடைய அம்மா ரேவதி அம்மா வாங்க. பெண்கள் இன்னைக்கு மகளிர் மட்டும். ஆஹா மகளிர் மட்டும். அம்மா என்ன சத்தம் போடாம நிக்கிறீங்க? அம்மா அம்மா நான் பேசுறது கேக்குதா? அம்மா ரேவதி அம்மா ரேவதி அம்மா அம்மா நான் பேசுறது கேக்குதா? அம்மா அம்மா என்னமா அம்மா என்னமா செய்யறீங்க? அம்மா அம்மா அம்மா இப்ப கேக்குறேன். அம்மா ரேவதி அம்மா 4 கேக்குறேன் பாருங்க. அந்த நிகழ்ச்சிய
1: அவங்களோட சமையல் கேட்டிருந்தீங்களே, என்னதானா
0: உறுதிப்படுத்தீங்க? சார் இல்ல அவங்கள
1: வணக்கம் நீடாமா.
0: வணக்கம் வணக்கம். இன்னைக்கு சுட சுட பெண்களுக்கு மட்டும் பாடம் இன்னைக்கு.
1: அப்படியா?
0: உடனே உங்களுக்கு அந்த பாட்டு கிடைக்கும். இப்ப ஆண்டாளம்மா துள்ளாத மனமும் துள்ளம், ராணி அம்மா ராசா ராசாத்தி மனசுல ராசாவின் நினைப்பு தான். இப்ப நீங்க என்ன கேட்க போறீங்க? நீங்க
1: நான் வந்து நீங்கதான் சொல்லிட்டீங்களே கேட்டதெல்லாம் நான் தருவேன், என்னை நீ மறக்காதே.
0: ஆமா
1: நல்லமில்லா படம் தருவேன், என்னை நீ தடுக்காதே. அந்த படம்
0: அம்மா நீங்க நினைக்கிறீங்களா பெண்கள் இன்னும் வருவாங்க? சரியான கணவர் மாறண்டா, இவ்வளவு நாளா தாங்கள் வந்து பேசினாங்கல்ல, இன்றைக்கு இன்றைக்கு பெண்களை அனுப்பி வைக்கணும், இல்லாட்டி நாளைக்கு நான் இப்ப எல்லாம் பேரு எழுதி பார்த்து வச்சிருப்பேன், இப்ப யார யார அனுப்பலையோ அவங்களையெல்லாம் நான் காட்டலையில எடுக்க மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தவிக்க விட்டுதான் எடுப்பேன். அந்த கணவர்
1: இன்னைக்கு ஆட்சேபனை பண்றாங்க, இத்தனை நாள் எல்லாமே அவங்களுக்குதான் முன்னுரிமை, இன்னைக்கு சாப்பாடு வேணும் எங்களுக்கு, எப்படி சாப்பாடு
0: எப்படி சாப்பாடு பாருங்க, வர சொன்னதுக்கே முடிச்சு அதுவும் அம்மா சாப்பாடு அவன் சமைச்சு கொண்டு அங்க வச்சிருக்கிறான், அதுக்கிடையில மாமா கேக்குறான் பாருங்க,
1: ஆள் எங்க போட ஆள் வேணும்
0: போட, இப்படி எத்தனை பேரும் சொல்லுங்க, ஊட்டி விட வேணும் வந்து சொல்லுவீங்க நீங்க போங்க ஊட்டி,
1: அதுவும் செய்யலாம்ல,
0: அது பரவாயில்ல, நான் என்ன இப்படி நான் வானொலியில பேசிக்கொண்டு காதுல இப்படியே போனை வச்சுக்கொண்டு ஊட்டுவேன், சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க நான் பேசுறேன், அப்படி செய்யலாம் இல்ல, அப்படி செய்யலாம் இல்ல,
1: செய்யலாம் செய்யலாம் செய்யலாம்,
0: நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். சரி இப்ப நாங்க அம்மா உங்களுக்கு கேட்டதெல்லாம் நான் தருவேன்,
1: நீ கண்டிப்பா, அதனாலதான் மீரா மாட்ட கேக்குறேன், இன்னைக்கு பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட பிறந்த நாள்,
0: நிச்சயம் நிச்சயம்
1: அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து நம்ம எம்டிஆர் குடும்பம் நேயர் சார்பாக சொல்லிக்கிறேன், நம்ம வானொலி சார்பாக, அப்புறம் அவரோட பாடலை விரும்பி கேக்குறேன்,
0: நிச்சயம் நான் தர்றேன், அது நாங்க எங்களுடைய மத்திய தமிழ் வானொலி நேயர்கள் சார்பாகவும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொண்டு, பக்கத்துல என்ன புதுக்கோட்டை செல்வகுமார் தெரியாம வந்துட்டாரு மனைவி அனுப்பாம, நான் எடுத்து விட்டுருந்தேன் மோனா பேச போறாண்டு, பார்த்தா அவர் பேசாம ஓடிட்டாரு, நான் இப்பவே நான் எல்லாருக்கும் வார்னிங் கொடுத்துட்டேன்னம்மா, இன்னைக்கு யார் யார் மனைவிய எல்லாம் பேச விடையலையோ நாளைக்கு இந்த காட்டலையில அவங்கள நான் எடுத்தாலும் பேச விட மாட்டேன், நீங்க கொஞ்சம் சத்தம் போடாம நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்க, பேசாதீங்க பேசாதீங்கன்னு வச்சிருப்பேன், இது அப்படி ஒரு சண்டனை கொடு சண்டனை கொடுக்க தானியம்மா வேணும், நீங்க என்ன சொல்றீங்க, சரி ஆமா சரி, நீங்க ஒரு சமையல் குறிப்பு சொல்லுங்கம்மா கேக்கலாம்,
1: சமையல் குறிப்பு
0: ஏதாவது ஏதாவது ஒரு சமையல் குறிப்பு
1: ஈஸியாக
0: ஈஸியாக உடனே
1: உடனே செய்து
0: சாப்பிடுறேன்,
1: இது வந்து நெல்லிக்காய் சாதம் மேடம்,
0: அங்க அடையப்பா நான் இன்றைக்குதான் கேள்விப்பட்டேன், சொல்லுங்க சொல்லுங்கம்மா,
1: நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய நல்லா அலம்பிட்டு துருவிடணும், அந்த விதைய எடுத்துட்டு துருவிடணும், அப்புறமா பச்சை மிளகா இந்த நெல்லிக்காய் அரைச்சியும் பண்ணிக்கலாம், இல்ல திருவிழாவும் வச்சுக்கலாம் மாங்காய் மாதிரி, இல்லன்னா அரைச்சோம்னாலும் நல்லா ஒரு சேர வரும் ஒன்று சேர, இப்போ வானால கடுகு தாளிச்சிட்டு கடுகு போட்டுட்டு நம்ம இந்த நெல்லிக்காய் பச்சை மிளகா எல்லாத்தையும் அழகா வதக்கிட்டு தேவையான உப்பு,
0: அம்மா அம்மா ஒரு நிமிஷம் தாங்க ஒரு நிமிஷம், வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் அமுதா பாருங்க, ஆஹா அமுதா
1: யார் மேடம்,
0: அமுதா வந்து மல்லியன் ரவியுடைய மனைவி, வணக்கம் அமுதா, அமுதா அமுதா வணக்கம், கேக்குதா அமுதா, ஏன் மினிட் பண்ணிட்டீங்க வாங்க அமுதா.

0: அலமுதா சுவை தேனமுதா இல்லை பார்க்கடற்கரைந்த
1: கனி அமுதா
0: அமுதா
1: இங்க வாங்க அமுதா
0: உள்ளாவே அமுதாவே வரும் மேடம்
1: உள்ள அமுதா
0: சொல்ல அமுதா இல்லை சுவை அமுதா அதை சொல்ல அமுதா
1: வரும் மற்றது இன்னும் ஒன்று அந்த சாந்தி பாட்டும் அமைதிக்கு பேர் தான் சாந்தி அதுவும் சாந்தி சாந்தி வரும் அன்றைக்கு நிவேதா வந்தது நிவேதா நிவேதா நிவேதா இப்படி சில
0: பார்த்தேன் துடித்தேன் பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர துடித்தேன் தேன் தேன்
1: தேன் தேன் தேன் அம்மா நான் நினைக்கிறேன் அமுதா அமுதா வந்து நீங்க அந்த சமையல் குறிப்பை சொல்லட்டு மண்டு ஆறுதல அப்படியே மினிட் போட்டுட்டு நிக்கிறான் நீங்க சொல்லுங்கம்மா நெல்லிக்காய கழுவிட்டு நீங்க சொல்லுங்கம்மா
0: கழுவிட்டு நல்லா அந்த நெல்லிக்காயோட விதையோட நீக்கிட்டு நெல்லிக்காய மட்டும் நம்ம துருவல்ல லேசா துருவிக்கலாம் இல்லன்னாக்கா நெல்லிக்காய் பச்சை மிளகாய மிக்சியில போட்டு அரைச்சுக்கலாம் அடிச்சுக்கிட்டு இங்க என்ன பண்ணணும்னா நல்லா எண்ணெய் போட்டு கடுகு தாளித்து இந்த விழுதை போட்டு நன்றாக கொஞ்சம் பச்சை வாசனை போக வறுத்து கொஞ்சம் உப்பு போட்டு தேவையான உப்பை போட்டு பெருங்காயத்தூள் போட்டு ஆரிய சாதத்தை அதனுடன் சாதத்தை நல்லா வடிச்ச சாதத்தை அதோட கலந்து சாப்பிட்டால் சுவையான நெல்லிக்காய் சாதம் ரெடி
1: சூப்பர் எல்லாரும் இன்றைக்கு கணவன்மாருக்கு நெல்லிக்காய் சாதம் கொடுங்க சொல்லிட்டேன்
0: சி உள்ளது விட்டமின் சி உள்ளது
1: விட்டமின் சி
0: கொரோனாவை எதிர்க்கும் தன்மை உள்ளது
1: அம்மா பாருங்க இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி கொண்டு வந்து பாத்தீங்களா எல்லாரும் கொரோனாவை எதிர்ப்பதுக்கு அம்மா ஒரு சாதம்
0: செய்திருக்கிறான் புளிப்பு காரமான சாப்பாடு
1: சரி அமுதா அமுதா இப்ப யாவது பேசுங்க அமுதா சரி இப்ப நாங்க மோகனாவை இணைச்சு கொள்ளலாம் மோகனாவை இணைக்கலாம் மோகனாவை இணைச்சு கொள்ளலாம் வணக்கம் மோகனா இல்ல
0: வணக்கம்
1: இவங்க மோகனா இவங்க வந்து புதுக்கோட்டை செல்வகுமாருடைய மனைவி
0: கோட்டை
1: கூப்பிடல உங்களுக்கு நேரம் இருக்குது முதல் லேடிஸ் ஃபர்ஸ்ட் இல்லையாமா இல்லையா
0: அதுக்கப்புறம் அவங்க ராஜ்யம்தான் மேடம் நான் நைட்டுக்கு எல்லாம் வரவே முடியல ஒரே ஆண்களோட பேசிட்டு இருக்காங்க சரி கேட்டுட்டு முடிச்சிட்டு ஓகேன்ட்டு
1: போயிடுறேன் அதனால நீங்க
0: எல்லாரும் பேசுறாங்க நாலஞ்சு நாளா
1: நீங்க நேர்த்தி வைக்க வேணாம் அல்லாட்டி ஏதாவது சூனியம் செய்ய தெரியாத உங்களுக்கு அவங்க வரையில
0: இருக்கட்டும் மேடம் மேடம் வித்தியாசமா கேக்குறமே வித்தியாசமா என்ன சொல்றாங்கன்னு நம்மளே பேசுறதே இல்லாம அவங்க சொல்ற கருத்துக்களையும் கேக்கலாமே
1: அவங்களதான்
0: நான் வர முடியல கேட்டு மட்டும் கேட்டேன் உறுநேயர்கள் நிறைய பேர் இருக்காங்க
1: சரி மோகனாமா மோகனாமா மோகனாமா
0: எங்க போயிட்டாரு
1: மோகனாமா நீங்க முதல்ல உங்களோட பாட்டு வணக்கம் வணக்கம் பாட்டு சொல்லுங்க மோகனாமா முதல்ல உங்களோட
0: என்ன படாது
1: அன்னைவா
0: படத்துல பாட்டுங்கம்மா
1: என்ன பாட்டுங்க
0: லவ் பேர்ட்ஸ்
1: லவ் பேர்ட்ஸ் இது உங்க
0: லவ் பேர்ட்ஸ் சொல்லுது மேடம் மேடம்
1: எப்படி
0: பின்னாடி ஒரு லவ் பேர்ட்ஸ்
1: இல்ல சொல்றேன் நான் மனைவியே தான் பேச சொன்னேன் இவர் எதுக்கு கட்டாயமா லவ் பேர்ட்ஸ்
0: இல்ல நீங்க என்ன பாட்டு
1: நீங்க அது அவர் சொல்லட்டேன் ஆனா

0: முன்பாதி பெண் பின்பாதி ஆனா
1: அதான் தெரியல. வணக்கம் வணக்கம் ஐயப்பன் சங்கர்
2: ஐயப்பன்
1: அடே அப்பா இன்னைக்கு
2: மேடம்
1: என்ன பேர் அக்கா பேசுறீங்க
2: மேடம்
1: ஐயப்பன் அக்கா
2: பெண்களுக்கு
1: மட்டும் வந்து நாங்க கூப்பிடக்க நீங்க இணைஞ்சுக்கணும் சரியா? அடிக்கடி இணைஞ்சுக்கணும் நீங்க அடிக்கடி இணைஞ்சுக்கணும் நீங்க புஷ்பலதா.
2: இன்னைக்கு
1: மகளிர் தினம் இல்லைங்க,
0: மகளிர்
1: தினம் இன்றைக்கு தான் இந்த மகளிர தனியை ஆண்கள் பேசக்கூடாது சொல்லிட்டாங்க. ஆண்கள் மட்டும்தான் பேசுவாங்க.
2: என்ன
1: பாட்டு வேணும் புஷ்பலதா உங்களுக்கு?
2: எனக்கு வெள்ளத்திருந்த கதை மேடம். வெள்ளத்திருந்த
1: கதவுல
2: என்ன
1: பாட்டு?
2: ஹலோ மேடம்,
1: பாட்டு பாட்டு
2: சொல்லுங்க.
1: தேரும் என் தேரும் கண் பார்வை. அதுல அம்மா பாடுறா அங்கால விரைவதி அம்மா பாடி காட்டுறா. தேடும் கண்பார்வை துடிக்க. இந்த பாட்டு நீங்க யாருக்காக கேக்குறீங்க? உங்களோட கண் யார தேடுது புஷ்பலதா? அவங்களே தோறீங்க இந்த
2: பாட்டு.
1: என்னங்க என்னங்க பாடல் வரும் சரியா? நன்றி நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.
1: ரேவதி அம்மா, ரேவதி அம்மா இப்படி ஒரு ஐடியா
0: மேடம்
1: ஐடியா போட்டதுல பாருங்க, எங்களுக்கு ஒரு மக புஷ்பலதா கிடைச்சிட்டாங்க. மோனா லவ் பேர்ட்ஸ் அவர் சொல்லி
0: தந்ததுல அமைதி காத்துறாங்கல்ல மேடம், அவங்க பாட்டு வரும்போது தான் வராங்க.
1: இல்ல பாருங்க, இல்ல நீங்களும் பாருங்க, பெண்கள் வராங்க எப்படி பேசுறாங்க போறாங்க, ஆண்கள் வந்தா பாருங்க எப்படி. எங்க நான் நேற்று சொன்னேன் இல்லையா, கெட்ட பையங்க என்னையும் என்னையும் கூடாத பள்ளி ஆக்கிடுறாங்க. அதனால சண்டை தான் பிடிக்க வேண்டி இருக்கு பாருங்க. இண்டியில யாரும் வராம விட்டுருவாங்களோ தெரியல, பரவாயில்ல
0: ரொம்ப பாக்காதீங்க.
1: பாட்டு பாடுங்க பாக்கலாம். லவ் பேர்ட்ஸ்
3: லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ஸ் லவ் பேர்ஸ் தக்க திமித்தா இந்த காலத்தில் வா தக்க திமித்தா காதில் சொல்ல காதல் அந்த காதல் உண்டாச்சா.
1: அவ்வளவுதான் மேடம். என்னங்க இவ்வளவு அருமையா பாடுறீங்க, இவ்வளவு அருமையா பேசுறீங்க. செல்வகுமார் இவ்வளவு நாளா பாருங்க போன குடுக்கல ரேவதி அம்மா. இத
0: பாத்தீங்கன்னா
1: என்ன என்னம்மா என்ன சொல்றீங்க?
0: இல்ல வீட்டில் வீட்டில் வேலை போல பாட்டுக்கு பாட்டு பாடுங்க. வாங்க பாடவே பாடலாம்,
1: அதுல வந்து பாடுங்க, பாடுவோம் ஞாயிற்றுக்கிழமையில வந்து பாடுங்க.
0: கண்டிப்பா வரேங்க.
1: நிச்சயமா வாங்க, நாங்க இதை பாக்குறோம். மோனா நன்றி நன்றி நன்றி.
0: சமையல் குறிப்பு கேட்கலையா மேடம்?
1: அவங்கள்ட்ட சமையல் குறிப்பு, சமையல் குறிப்புன்னு சொல்லணுமா? திடீர் சமையல் குறிப்பு. இப்ப அம்மா சொன்னது போல நெல்லிக்காய், நெல்லிக்காய் சாதம் சொன்னா சூப்பரா இருந்தது. நீங்க
0: வெண்ணெய சாதம் வானையில கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு குக்கர்ல செய்யலாம், இல்ல

0: சாதா செஞ்சு நீங்க தாளிக்கனாலும் தாளிச்சுக்கலாம். அந்த மாதிரி குக்கர்ல செய்யறதுனா கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு பருப்பு ஈரப்பம் வெந்தயம் கருவேப்பிலை போட்டுட்டு பச்சை மிளகா இருந்தாலும் போடலாம், இல்ல வர மிளகா காஞ்ச மிளகா போடலாம், எது விருப்பமோ. அடுத்து வந்து வெங்காயம் தக்காளி நறுக்கி போட்டு வதக்கி
1: விட்டுட்டு ஒரு நிமிஷம் தாங்க, ஒரு நிமிஷம் தாங்க, ஒரு நிமிஷம் மோகனா. வணக்கம் அமுதா, அமுதா வணக்கம், அமுதா வணக்கம்.
2: நல்லா இருக்குங்களா?
1: என்ன வெட்கப்பட்டு ஓடக்கூடாது, நீங்க நாங்க பெண்கள் தானே,
2: வேலை செஞ்சுட்டு இருக்கோம்மா,
1: வேலை செய்து
2: வேலை செஞ்சுட்டு இருக்கோம்.
1: என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. அமுதா அமுதா சொல்லுங்க என்ன பாட்டு.
2: அடிமை பெண், அடிமை பெண்ல எம்ஜிஆர் பாட்டு
3: போடுறேன்.
2: ஜெயலலிதா,
1: ஜெயலலிதா அம்மா என்றால் அன்பு,
2: என்றால் அன்பு
1: அம்மா. எல்லாரும் கணவர் மாதிரி சொல்லி கொடுக்கலதான் சொல்றாங்க அப்பா, எவ்வளவு இல்ல அவங்க சொல்லி பாருங்க, எவ்வளவு பாருங்க அவங்க. நீங்க சொல்லுங்க உண்மையா சொல்லுங்க, நீங்க நீங்க தொட்டு சொல்லுங்க
2: உண்மையாதான். எனக்கு எம்ஜிஆர் பாட்டு ஜெயலலிதா பாட்டு தான் பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து அந்த படம் எல்லாம் பாக்க
1: வருவோம். நம்பிடலாமா அமுதாவ? ரெண்டு வீட்டுலயும் ஆண் குரல் கேட்டது இல்ல. அங்கால போட்ட லவ் பேர்ட்ஸ் அவர் சொல்லி கொடுத்தாரு, இங்க வந்து அம்மா என்றால் அனுமை பெண் பாட்டு கேளுன்னு சொல்லி கொடுக்குறேன். பாருங்க இவர் அமைதியா சொன்னார், கேட்காம ஆனா எனக்கு கேட்டுருச்சு உங்களுக்கு. பாருங்க பாருங்க, முட்டு கொடுக்க சொல்றேன், அவங்க அடிமை பண்ணு பழத்தை தான் சொல்லி உடனே வரும் வானொலிய கேளுங்க. நல்லதம்மா, நல்லது
2: அம்மா. நீங்க பகல்ல இருக்கீங்க?
1: ஓ இருந்தா இன்னைக்கு இரவு நிகழ்ச்சி வராது. இன்றைக்கு இன்னைக்கு இரவு நிகழ்ச்சி வராது, நாளைக்கு வளமா போல இருக்கும். நாங்க கொஞ்சம் காலையில எங்களுக்கு இப்ப இரவு நேரம் சரியா 2:42. நாங்க 5:30 நாங்க வழியில நானும் அப்பாவும் போயிருவோம், கொஞ்சம் தூர இடம் போறோம் நாளைக்கு.
4: ஓஹோ சரி,
1: அதனாலதான். நன்றி நன்றி அமுதாம்மா, நீங்க மீண்டும் மீண்டும் நினைச்சு பெண்களுக்கு அந்த நாள் வரைக்கும் நீங்க ஓடி வந்துடுற சரியா?
2: சரிமா சரிமா.
1: அந்த போனை புடிங்கிக்கொண்டு ஓடி வாங்க கையில இருந்து.
2: தமாஷா
1: சொன்னது சரியம்மா. நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்க இப்ப மோகனா நீங்க சொல்லுங்க
4: ஒரு
1: டம்ளரா அரிசி, ஒரு டம்ளரா
4: அரிசி, ஒரு டம்ளர் மேடம் சாதம் ஊற்றினா நல்லா
1: மூணு ஆள் சாப்பிடலாம்.
4: அங்கால
1: கேட்க கூடாது எனக்கு குரல். 10-15
4: எண்ணெய் போதும்
1: சொல்லுங்க.
4: கடுகு பருப்பு சீரகம் போட்டு வறுத்துட்டு, அடுத்து வந்து பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா போடலாம் போட்டுட்டு, கருவேப்பிலை போட்டுட்டு.
1: எப்படி தரக்கி போடணுமா சின்ன
4: பச்சைமா? பச்சை மிளகாய்
1: கீறிட்டு போட்டா
4: அடுத்து கருவேப்பிலை போட்டுட்டு, தக்காளி 2 தக்காளி, சின்ன தக்காளி இருந்தா 2, பெரிய தக்காளி இருந்தா 1 போதும்.
1: 1
4: வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் நறுக்கி வச்சுக்கணும்,
1: நல்லா நறுக்கி வச்சுக்கணும்.
4: அதையும் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் பூண்டும் நாலு புல்லு போட்டு தட்டி போடலாமா. பூண்டு வந்து ஒரு நாலு புல்லு தட்டி முதல்ல வதக்கி விட்டுலாம் வெங்காயத்தோட போட்டு வதக்கி விட்டுட்டு அடுத்து வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அடுத்து தண்ணி ஊற்றலாம். ஒரு டம்ளர்னா மூணு டம்ளர் தண்ணி, இது குக்கர்ல எவ்வளவு ஆக்கி ஊற்றுறாங்களோ அந்த அளவுக்கு தண்ணி. தண்ணி ஊற்றிட்டு அரிசியும் போட்டு கலந்துட்டு ஃபுல்லா கட்டி வச்சுட்டோம்னா ஒரு மூணு நாலு விசில் எடுத்தோம்னா நல்லா இருக்கும்.
1: நல்லா இருக்கும். சரி, இப்ப
4: நல்லா இருக்கும்.
1: இப்ப நெல்லிக்காய் சாதம், வெந்தய சாதம் ரெண்டும் கேட்டுட்டேன்.
4: இந்த கோடை காலத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
1: உடலுக்கு குளிர் குளிர் நல்ல நல்ல சந்தோஷம் சந்தோஷமா மோகனா. சந்தோஷம், நன்றி நன்றி நன்றி உண்மையிலே நன்றி. உங்களோட பாடல் உடனே வரும், உடனே வரும்.
4: அம்மா ரேவதியம்மாவுக்கு நன்றி. நன்றிங்க, நன்றி அம்மா, நான் ரொம்ப நன்றி
1: நன்றி.
4: உங்க சமையல செய்து பாக்குறோம்,
1: எல்லாரும் செய்து பாருங்க, எல்லாரும் செய்து பாருங்க, நான் கேட்டு பாக்குறேன் அவ்வளவுதான். சரியா அம்மா இப்ப இப்ப நான் எழுதி வைப்பேன். ரேவதி அம்மா வீட்ட நெல்லிக்காய் சாதம், உங்கள்ட்ட வெந்தய சாதம், நான் மற்ற அம்மா கிட்ட கேட்கல, அவங்கள்ட்ட அடுத்த முறை எழுதி வச்சிட்டு அங்க வந்தா ஒரு ஆக்கள்கிட்ட வீட்டுல இந்த சாதம் தான் வேணும், வேற ஒண்ணுமே நீங்க செய்யக்கூடாது, சொன்ன மாதிரி செய்து செய்து கொடுக்கணும் சொல்லிட்டேன். நன்றி எங்க நீங்க பெண்கள் இணைகிறவங்க இணைஞ்சிருங்க பாருங்க. நான் உங்களை காட்டிலுக்கு எடுக்க மாட்டேன்னு ரெண்டு பேர் பயத்துல உடனே போய் பேசிடு, சமையலை விட்டுட்டு ஒருக்கா போய் பேசு போன்னு சொல்லிட்டாங்க. அதனால மனைவி தான் பேச வர்றாங்க என்று எழுதியிருக்கிறேன். தானண்டா எடுக்காம விட்டுருவேன் என்று புதுக்கோட்டை செல்வகுமார் பாருங்க. பிரகாஷ் யார் அப்படி சொல்றீங்கன்னு தெரியல. பேச சொல்லலாம் பேச சொல்லலாம். சரி, எங்க இப்ப நாங்கள் ஆண்டாளம்மா உங்களுடைய துள்ளாத மனமும் துள்ளும் காற்றலைக்கு வருகிறது. இணைஞ்சு கொள்ளலாம். இந்த பாடல் முடிவடையும் போது வருகிற பெண்கள் இணைஞ்சு கொள்ளலாம், இல்ல இடையில வந்தாலும் நான் உங்களை எடுத்து வச்சிட்டு பாடல் முடிஞ்சோடனே உங்களுடைய காற்றடையில பேசலாம். எங்கேயே நீங்க அழைக்கலாம். வேற எந்த பெண்கள் இணைய போறீங்கன்னு பாக்கலாம். ஆறு பேர் வந்திருக்கீங்க. அந்த அந்த பேரை பாக்கலாம். ஆசையா இருக்கு பெண்களுடைய பேர். இவ்வளவு நாள ஆண்களுடைய பேரை எழுதி எழுதி நான் களைச்சு போனேங்க. ஆண்டாளம்மா, பாணியம்மா, ரேவதி அம்மா, மோகனா, புஷ்பலதா, அமுதா. அப்பா என்ன சூப்பரான பேர்கள் பாருங்க, எப்படி இருக்கு. இவ்வளவு நாள நான் வாசிச்ச என்ன ஆண்கள பேரை வேணா எதுக்கு இப்ப பேர்ந்து அவங்களுக்கு கோபம் ஊட்டுவா. துள்ளாத மனமும் தொள்ளும் ஆண்டாளம்மா உங்களுடைய பாடல் காற்றடைக்கு வரும். பாடல் வரும் நேரம் சரியா 12:18, அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியா 2:48.

0: சரியாக 12:21. இது மகளிர் மற்றும் நிகழ்ச்சி. எங்கே நீங்கள் காற்றில் இணைந்து கொள்ளலாம்? அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379. கலைவாணன் மெர்சி ராணி நீங்க என்றுதான் நினைக்கிறேன். இணைங்க, பெண்கள் மட்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு இந்த பாடல் ஆண்டாள் அம்மாவுடைய பாடலுக்கு என் மனதில் எழுந்த வரிகள், கவி என்று சொல்ல முடியாத வரிகள். துள்ளாத மனம் உன்னை கண்டு, துள்ளாத மனம் துள்ளும் உன்னை கண்டு, துள்ளுதே மனம் உன்னை கண்டு, மின்னுதே கண்கள் உன் முகம் கண்டு, சொல்லாமல் நானுதே என் மனம் உன்னை கண்டு. இந்த வரிகளை, இந்த பாடலை கேட்கும் போது எனக்கு வந்தது. சரி, அடுத்த பாடல் யாருடையதுன்னு பார்க்கலாம். எங்களுடைய ராணி அம்மா கேட்ட பாடல், மெர்சி ராணி நீங்க இணைந்தால் இணைஞ்சு கொள்ளுங்க. பாடல் ஒளிபரப்பும் போது நான் உங்களை எடுப்பேன், ஆனால் காட்டிலையில் பேசாமல் உள்ள பேசிட்டு பேர்ந்து எடுத்து வரலாம் என்று சொல்லிக்கொண்டு, ராணியம்மாவுடைய ராசாத்தி மனசுல ராஜாவின் நினைப்பு தான், ராசாவின் நினைப்பு தான், ராசாத்தின்னு வந்தா ராசா வரணும். அதுதான் எனக்கு தெரியல, ராசாத்தி ராணி என்று வந்தா தான் ராஜா வரணும். சரி, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. சரி, எங்க எப்படி மெர்சி ராணிய சந்திச்சிடலாம். வணக்கம் மெர்சி ராணி. வணக்கம் மெர்சி ராணி. வாங்க வாங்க செல்லக்குட்டி, வாங்க. எங்க
1: இன்னைக்கு
0: சந்தோஷமா இருக்கேன். மகளிர் மட்டும், இன்றைக்கு பெண்கள் மட்டும், இன்றைக்கு பெண்கள் மட்டும், இன்றைக்கு எல்லாரும் சோகத்திற தங்களை அப்படி யோசிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கடையில வேற கேள்வி கூட கேட்டிருக்காங்க, நாங்க சாப்பாடுக்கு என்ன செய்யறேன் பாருங்க. தாங்கள் விதைக்க மாட்டோம்.
1: அப்பா நலமா இருக்காங்களா?
0: அப்பா நலமா இருக்காங்க. ஏனம்மா நலமா இருக்காங்க? நலமா இருக்கிறாங்க.
1: நிகழ்ச்சி வந்தாச்சு.
0: அது என்னன்னா, இந்த இரவு நிகழ்ச்சி அப்பான நிகழ்ச்சியும் வராது. 4 மணிக்கு உங்களுக்கு 4 மணி, 6:30 இங்க காலையில. அப்ப அதனால நாங்கள் 5:30 இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போக வேணும். நாங்கள் வழிக்கிட்டு போகவா, நானும் அப்பாவும் கொஞ்சம் தூரம். அப்ப அதனால இரவு நிகழ்ச்சிகள் எல்லாம் புதிய நிகழ்ச்சி வரும். ஜெகவர் சாதி கண்ணாட மற்றது நேரம் புதிய நேரம் அது வந்து பதிவு செய்தது, நீங்கள் இந்த புலனத்தில் எழுதியது இருக்கிறது. அது மற்றது கதம்ப நிகழ்ச்சி, அதுவும் நேற்று கேட்ட பாடல்கள். நேற்று நீங்க வர இல்ல, அப்சென்ட் போட்டுட்டீங்க, உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் குறைவு. பாட்டு சொல்லுங்க முதல்ல.
1: எனக்கு முதல் முறையாத படத்துல ஒண்ணுமா, வெட்டி வீடு வாசம், அந்த பாட்டு
0: வெட்டி வேறு வாசம்.
1: ஆமாங்கம்மா, அந்த பாட்டு கொடுங்கம்மா.
0: வெட்டி வேறு வாசம், விடலப்புள்ள நேசம். விடலப்புள்ள என்ன
1: தெரியலையே, விடலப்புள்ள வயசு கண்ட பிள்ளையா இருக்கும். வயசு கண்ட
0: பிள்ளையா தெரிஞ்ச வந்து சொல்லுங்கம்மா, அந்த விடலப்புள்ள என்ன பாருங்கம்மா. பெண்கள் ஆராயலாம் இத, ஆண்கள்ட்ட இப்ப கேட்டா டக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு பொய்ய சொல்லியிருப்பாங்க.
1: ரேவதி அம்மாவுக்கு தான் தெரியும், அவங்க எல்லாம் ஆண்ட அனுபவிச்சவங்க, நாங்களும் இப்ப சின்ன பிள்ளைங்க.
0: விடலை, விடலையா விடலையா, வீணாவா வேணாவா, அதுவும் தெரியல எனக்கு. விடலை புள்ள வேண்டாம், யாராவது பெண்கள் உடலை பிள்ளையண்டா என்ன தெரிஞ்சா வாங்க. ஆண்கள் வரக்கூடாது, வந்தா இப்ப இந்த நாளைக்கு உங்களுக்கு இடம் இல்ல
1: சொல்லிட்டாங்க.
0: சொல்லுங்கம்மா. அம்மாக்கு யாருன்னு தெரியல, அம்மா விடற பிள்ளையோ
1: மோனிக்கு அம்மா மோனிக்கு அம்மா
0: மோனிக்கான அம்மா
1: மோனிக்கா அம்மா ஓகே நம்ம பாடல் பாடுவல அழகா தெரியும் எனக்கு மனைவி
0: வாய்க்கும்
1: கைக்கும் சண்டை நடக்குது
0: மேடம்.
1: எங்க வீட்டுல டைரக்டா சாப்பாடுதான்.
0: சரிதானே எங்க 12 மணி 21 அம்மா நீங்க சாப்பிடுங்கம்மா, நாங்க கஷ்டப்படுத்துல பேருந்து கேக்கலாம்.
1: இருக்கட்டும் இருக்கட்டும், நான் வரேன், சொல்லிடுறேன், சொல்லிட்டு வரேன். ஆனா அத பத்தி எனக்கு தெரியாது. எங்க வீட்டு சமையல் பீட்ரூட் பொரியல், தேங்காய் தொகையல், தக்காளி ரசம், அப்புறம் தயிர், மாம்பழம்.
0: சரி ஆமா, நீங்க
1: வெஜிடபிள் சாதம், எங்க வீட்டுல வெஜிடபிள் சாதம், வெஜிடபிள் ரைஸா, நாக்குல தண்ணி ஊறுதே.
0: அம்மா நீங்க சாப்பிடுங்கம்மா, சாப்பிடும் போது பேசக்கூடாது.
1: சரி மறுபடியும் கலந்துக்கிறேன்.
0: நீங்க சரி வையுங்க அம்மா.
1: நன்றி.
0: நீங்க மெர்சிராணி, மெர்சிராணி விடல புள்ளிய இப்ப விடுவோம். இப்ப எனக்கும் தெரியல உங்களுக்கு தெரியல, தெரிஞ்ச யாராவது வந்தா கேக்கலாம். சரியா? வெட்டி வேறு வாசம், விடல புள்ள நேசம், உங்களுடைய பாடல் நான் எடுத்து வர்றேன், கேட்டுக்கொண்டிருங்க. இன்னைக்கு உடனே உங்களோட பாடல்ல வரும். நீங்க சரியா 7வது ஆளா நினைஞ்சிருக்கீங்க. சரியா?
2: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா,
0: நன்றி, நன்றி மெர்சி ராணி, நன்றி, நன்றி, நன்றி,
2: நன்றிம்மா, நன்றிமா,
0: நன்றி, நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 12:28, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மகளிர் மட்டும். இது நல்லா இருக்குல்ல, பூ பூக்கும் நேரம் இது. எல்லா பூக்களும் பாருங்க எவ்வளவு தூரம் கட கட கடன்னு வருகிறாங்க. இப்ப என்னட்ட பேச்சு வாங்கன்னு போறாரு அருள். வாங்க அருளோட குரல் கேட்டா பேசுவேன். நான் சொன்னது பெண்கள் மட்டும். அருள், அருள், இது நான் சொன்னேன், இது ஆண்களுக்குரியது இல்லைன்னு சொன்னேன், இது பெண்கள் மட்டும். யாரும் பெண்கள் இருக்காங்களா உங்க வீட்டுல? அருள், சரி, நீங்க அத தெரியாம இணைஞ்சு கொண்ட, அதான் சொல்றது வானொலிய கேட்கணும். அருள் கேட்டுட்டு தான் நீங்க வரணும். எங்க எங்களுடைய ராணியம்மா, வாசாத்தி மனசுல வாசாவின் நினைப்பு. சோறு போடுங்க மாமாக்கு, முதல்ல வாசாக்கு. இப்ப பாட்டை கேட்போம். ஐயோ, வணக்கம், வணக்கம் அருள், வணக்கம் அருள், வணக்கம், மன்னிச்சு கொள்ளுங்க, சொல்லுங்க. ஒரு பெண் குரல் கேக்குது, வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் விளங்கி இல்லைங்க, கொஞ்சம் நீங்க நிக்கிற இடத்துல இருந்து அப்ப நேற்று வேலை செய்யும். வாசலுக்கு போங்க, வாசலுக்கு. எங்க வாசலுக்கு போய் பேசுங்க, எங்க எங்க பேசுங்க, பேசுங்க, எங்க பேசுங்க, கொஞ்சம் வெளியில நின்று பேசுங்க. அந்த அவர் சொல்லித்தாரர், வெளியில போங்கம்மா.
3: ஹலோ,
0: இப்ப கேக்குது, சொல்லுங்க, உங்க பேரை சொல்லுங்க. வணக்கம், வணக்கம்,
3: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன, பேரை சொல்லுங்கம்மா. பேர், பேரை சொல்லுங்க, பேரை. இல்ல உங்களோட நெட்வொர்க் சரியில்லை, நீங்க கொஞ்சம் விலகி வீட்டுக்கு வெளியால போயலாதான். நீங்க உங்களோட வீட்டுக்கு வெளியால போய் சொல்லி சொல்லுகிற அளவுக்கு வந்துருச்சு இந்த நெட்வொர்க். சரி, நீங்க மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. அந்த வெளியில போயின்னு எடுத்தா சில நேரம் நெட்வொர்க் வேற செய்யும். அவர்கள் அவங்கள பேச சொல்லுங்க. ஒரு பொன் குரல் கேட்டுச்சு. பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. ஐயோ, சரி, பாடலை கேட்கலாம் ராணியம்மா. வாசாத்தி மனசுல வாசாட நினைப்பு எந்த அளவு இருக்குன்னு பாப்போம்.

பாடல் வாணியம்மா கேட்ட பாடல். வாணியம்மா, நீங்கள் கேட்ட பாடலுக்குரிய வரிகள் என் மனதில் பட்டது. ராசா, உன் மனதில் எனக்கோர் இடம். ராசா, உன் மனதில் எனக்கோர் இடம். ராசாத்தி, என் மனசில் உனக்கோர் இடம். போட்ட கோலம் அழிந்திடும், என் மனதில் போட்ட கோலம் அழியாது. அது உன் பெயர் அல்லவா? போட்ட கோலம் அழிந்திடும், என் மனதில் போட்ட கோலம் அழியாது. அது உன் பெயர் அல்லவா? சரி, இப்ப அடுத்த பாடலை பார்க்கலாம். அடுத்த பாடல் எங்களுடைய ரேவதி அம்மா கேட்ட பாடல். அதாவது, கேட்டதெல்லாம் நான் தருவேன், என்னை நீ மறக்காதே. சூப்பர் பாடல் அம்மா, உங்களுடைய பாடல் காட்டிலே வருகிறது. எங்கே என்ன, இவ்வளவுதானா பெண்கள்? ஏழு ஏழு பேர் தானா? எங்க யாரும் அழைக்க இல்ல? எத்தனை ஆண்கள் வந்து போறீங்க? உங்களோட மனைவி மேல அனுப்ப கூடாதுன்ற என்ன சட்டம் இது? உடனே அனுப்பி வைங்க நல்ல பிள்ளைங்க மாதிரி. எங்க பாக்கலாம், சமைக்கணும்னு சொல்லி வீட்டுல. இது பெண்கள் நிகழ்ச்சி மட்டுமா? ஆதங்கத்தோட எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. நல்ல முயற்சி என்று சொல்லதான் மனசுல, ஆனா ஒரே புகைச்சலோடுதான் சொல்றார் மல்லி என்றவை. இது பெண்கள் நிகழ்ச்சி மட்டுமா என்று கேட்டிருக்கிறார் எங்களுடைய செல்வகுமாரன். ஆமாம் ஆமாம், பெண்களுக்குன்ற ஒரு இடம் நீங்க கொடுக்காமலே இருக்கிறீங்கல்ல, அதனால உங்களுக்கு முதல் இன்னைக்கு பெண்கள் நிகழ்ச்சி எடுத்து வந்தாச்சு. சரி, அடுத்தது எங்க பாக்கலாம். பிரகாஷ் கேட்ட கல்விக்கு தான் எனக்கு பதிலே தெரியல. சூப்பர் என்று சொல்லியிருக்கிறார் எங்களுடைய குவைட்ல இருந்து ஜார்ஜ். செல்வகுமார் அம்மா, என் மனைவி தான. அவங்க வந்து பேசிட்டாங்க, என்னம்மா செய்வது அம்மா, நான் என்ன. பிரகாஷ், ஏன் இந்த சோகம் உங்களுக்கு? மிக விரைவாக பார்க்கலாம், பார்க்கலாம் விரைவாக. நீங்கள், உங்களுக்கும் இப்படி பேச விடுறதுக்கு ஒரு ஆள் நாங்கள் ஏற்பாடு பண்றோம். எங்களை போல கும்மாளம் போட ஓடி வாருங்கள் அம்மாண்டு போட்டிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு இடம் கிடைக்காம போயிடும். பெண்கள் எல்லாம் நாங்கள் கும்மாளிக்க தொடங்கினா உங்களுக்கு இடம் கிடைக்காமலே போயிடும். சரி, அடுத்த பாடல் ரேவதி அம்மாவுடைய பாடலுக்கு போகலாம். பெண்கள் எங்க எங்க என்று கேட்கிறீங்க. ஐயோ ஐயோ, சிரிப்பா சிப்பு? சிப்புத்தான் வருது. அது என்ன சிப்பு? என்ன சிரிப்பத்தான் சிப்பு என்று போட்டீங்களோ? பெண்கள் எங்க எங்கன்னு கேக்குறீங்களா? என்ன பெண்களை நீங்க விட்டாதானே? நீங்க பெண்களை கூப்பிட்டோம்னா சமைக்கணும், சாப்பாடு செய்யணும்னு எத்தனை கேள்வி இதுல வந்துருச்சு. நீங்க பெண்களுக்கு, நீங்க வீட்டுல இருந்து நீங்க அவருக்கா போய் பேசிட்டு வாமான்னு விடுங்க, அப்பதான் அவங்க வந்து பேசுவாங்க. சிரிக்காதீங்க, சொல்லிட்டேன் சரியா? பெண்கள் எங்கே எங்கேன்னு தேடுறீங்க. ஐயோ ஐயோ, சிரிப்பு தான் வருது. சிரிப்பு, சரி பரவாயில்ல. எங்க, சரி அடுத்த பாடலை பார்க்கலாம். ரேவதி அம்மா உங்க பாடல்.

சரியா 12:43 இந்த பாடல் எங்களுடைய ரேவதி அம்மா கேட்ட பாடல். அவருடைய பாடல் காட்டிலைக்கு வந்தது. அவருடைய பாடலுக்கு நான் எடுத்த வரிகள், கேட்டால் கொடுப்பேன், கேட்டால் கொடுப்பேன், கேட்டதும் கொடுப்பாய், கேட்டால் கொடுப்பேன், கேட்டதும் கொடுப்பாய், கேட்காமல் கொடுப்பதற்கு ஏதுமில்லை என்னிடம், நீ கேட்காமல் கொடுப்பதற்கு ஏதுமில்லை என்னிடம், நானே உன்னிடம், நானே உன்னிடம் தானே இருக்கிறேன், கேட்டால் கொடுப்பேன், கேட்டதும் கொடுப்பாய், கேட்காமல் கொடுப்பதற்கு ஏதுமில்லை என்னிடம், நானே உன்னிடம் தானே இருக்கிறேன். சரி, அடுத்த பாடல் யாருடைய பாடல்? அன்பேவா என்ற படத்தில் இருந்து எங்களுடைய மோகனா கேட்ட பாடல், அதாவது புதுக்கோட்டை செல்வகுமாருடைய மனைவி கேட்ட பாடல், கேட்கலாம் அந்த பாடலை. மற்ற பெண்களை வாங்கோ வாங்கணும், 7 பெண்கள் தான் வந்திருக்கிறார்கள், எல்லாரும் சமையல்ல இருக்கிறீங்க போல இருக்குது. சரி, நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க என்று சொல்லிக்கொண்டு பாடலை கேட்கலாம்.

நேரம் சரியாக 12:49. தேடுங்கண் பார்வையை தேடுனதுல லவ் பேர்ட்ஸுக்கு வரி எழுத முடியாமல் போய்விட்டது. இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு 2 வரி தான் எழுத முடிந்தது. என்னென்னால் தேடும் கண் பார்வையை தேடுனதுல அது யார் பாட? எங்களுடைய புஷ்பலதாட பாட. சரி, பக்கத்திமை போடும் என் மனம், தனிமையில் வாடுது என் மனம், தாவியே உன்னை தேடுது என் மனம். இது இந்த லவ் பேர்ட்ஸுக்கு. இது வந்தது சொல்லிட்டுனுங்க, எழுதி வைக்கல. சரி பரவாயில்ல, அடுத்த பாடலை பார்க்கலாம். இது தேடும் கண் பார்வை, எங்களுடைய புஷ்பலதா. நினைக்கிற ஆண்கள் எல்லாம் நேர்ந்து கொண்டிருக்கீங்க போல, பெண்கள் வரக்கூடாது. இப்ப என்ன 2 பாட்டோட முடிஞ்சிடும், எங்களை கூப்பிடுவோம் அம்மாண்டு யோசிச்சு கொண்டிருக்கீங்க போல இருக்குது. பெண்களை வராமல் ஒரு நேர்த்தி வச்சு கொண்டிருக்கிறீங்க போல இருக்கு. பரவாயில்ல, பார்க்கலாம். இந்த பாடலாத்தையும் கொடுத்துடலாம் முண்டைக்கு. மீராமா கேட்பதெல்லாம் தற்போது என்ன தந்துட்டாங்க, மிக்க நன்றி என்று அம்மா போட்டிருக்கிறார். கவிதை அருமை என்று சொல்லியிருக்கிறீங்க, வடிவேல் காமெடி என்று சொல்லியிருக்கிறார் செல்வகுமார். எதுக்கு உங்களுக்கு இப்படி காமெடியா இருக்கு செல்வகுமார்? பெண்களை பெரிதும் மதிப்பது ஆண்களே. சூப்பர் சூப்பர் சூப்பர், அதுக்கு தானே. அம்மா என் பாடல் தந்தமைக்கு மிக்க நன்றி புதுக்கோட்டை செல்வகுமார். அது நீங்கள் இல்லை, உங்களோட மனைவி சொல்லியிருக்கிறார். நல்லது, சந்தோஷம். கண்ணன் எதுக்கு சிரிக்கிறீங்க கண்ணன்? பெண்கள் எங்கே எங்கேன்னு தேடுவீங்க, அதுக்கு உங்களுக்கு என்ன சிரிப்பு வேண்டி கிடக்குது கண்ணன்? நீங்க அது யார் அவர் செல்வகுமார் சொன்னதுக்கா நீங்க போட்டிருக்கீங்க? நல்லது, சந்தோஷம். இந்த 2 பேருக்கு தான் இந்த பெண்களை பற்றி தெரியல பிள்ளைங்க. செல்வகுமார் உங்களுக்கும், செல்வகுமாரனுக்கும் கண்ணனும் என்று அவர் சொன்னதுக்கு தான் கண்ணன் நீங்க சிரிச்சிருக்கிறீங்களா? சூப்பர் சூப்பர், வாங்க உங்களுக்கு நான் பாக்குறேன். காட்டிலையில வச்சு உங்களுக்கு நான் பாட்டு தர்றேனா இல்லையான்னு பாப்போம். சரி, எல்லாரையும் கணிச்சு வச்சிருக்கவனும் தானே. அடுத்த பாட்டுக்கு போலாம், தேடும் கண் பார்வை. சரியா புஷ்பலதா, உங்களுக்குரிய பாடல் கேட்க மறக்க வேண்டாம், கேளுங்க.

புஷ்பலதா உங்களுடைய பாடல், இனிமையான பாடல் இந்த பாடல். இந்த பாடலுக்குரிய வரியை பார்க்கலாம். தேடுவாய் நீ, தேடுவாய் நீ, தேடாமல் வருவேன் உன்னிடம். தேடுவாய் நீ, தேடாமல் வருவேன் உன்னிடம். தவிக்கிறதா உன்மனம், தவிக்கிறதா உன்மனம், தாவுகிறதே என் மனம் உன்னிடம். தேடுவாய் நீ, தேடாமல் வருவேன் உன்னிடம். தவிக்கிறதா உன்மனம், தாவுகிறதே என் மனம் உன்னிடம். இந்த பாடல் அந்த வரிக்கு, அந்த பாடலுக்குரிய வரி அது, என என்னுள் ஏற்பட்ட வரி. அது கவிதை என்று சொல்ல மாட்டேன், கவி என்று சொல்ல மாட்டேன். சரி, அடுத்த பாடலுக்கு சொல்லலாம். அடுத்த பாடல் எங்களுடைய அமுதா, நீங்கள் கேட்ட பாடல் காட்சியலைக்கு வருகிறது. மலியன் ரவி, திருமதி மலியம் ரவி அமுதா அவர்கள் கேட்ட பாடல்.

சரியாக 1:01 அது உங்களுடைய பகல் நேரம். இங்கே வந்து 3:32. முதல் நான் உண்மை ஆலிய உயர்த்தி பேசினேனா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. அதாவது தேடும் கண் பார்வைக்கு அந்த கவிவரிகளோட அது கேட்டுதான் உங்களுக்கு. யாராவது கேட்டிருந்தாலும் ஆலி உயர்த்தாதது போல இருக்கிறது, என்னது மனம் சொல்லுது. சிலவளை உயர்த்திட்டு பேசிட்டு கீழே இறக்கி விட்டேனோ தெரியவில்லை. இப்ப இந்த அம்மா என்றால் அன்பு என்பதுக்குரிய வரிகளை பார்க்கலாம். அன்புக்கு மறுபெயர் அம்மா, அன்புக்கு மறுபெயர் அம்மா. வாழ்க்கையின் ஆரம்பமே அம்மா, வாழ்க்கையின் ஆரம்பமே அம்மா. ஆசையாய் அணைப்பதும் அம்மா, அன்பை அள்ள அள்ள தருபவள் அம்மா. அன்புக்கு மறுபெயர் அம்மா, வாழ்க்கையின் ஆரம்பமே அம்மா. ஆசையாய் அணைப்பவள் அம்மா, அன்பை அள்ள அள்ள தருபவள் அம்மா. இது இந்த பாடலுக்கு. யாருடைய பாடல்? அமுதா உங்களுடைய பாடலுக்கு. அடுத்து நிறைவாக ஒரு பாடல். மற்ற பெண்கள் எல்லாம் சமைக்கிறார்கள், எதில நீ போய் பேசக்கூடாது, சமைச்சு தர வேணும், வீட்டு வேலையை செய்யன்னு சொல்லி அடக்கி வச்சிருக்கீங்க, பரவாயில்ல. இது முதல் நாள், முதல் நிகழ்ச்சி. இதுல வெற்றி கண்டிருக்கிற 7 பேரெண்டாலும் இணைஞ்சிங்க இல்ல, என்னோட சேர்ந்து 8வது பெண். சரி, இருந்தாலும் பாடலை பார்க்கலாம். யாருடைய பாடல்? மேர்சி ராணியுடைய வெற்றி வேறு வாசம் விடல புள்ள நேசம். அந்த பாடலை கேட்பதற்கு முன்பாக எனது குரல் அந்த கவி வரிகள் அந்த வரிகள் வந்ததா, நன்றாக இருந்தது சரி, அது முதல் நான் வாசித்தது வந்ததா, அல்லது நான் ஆலிய கீழே இறக்கிட்டு தான் பேசினேனா என்பதுதான் எனக்கு தெரியவில்லை. பரவாயில்லை, சும்மாவே பேசிட்டு விட்டுட்டேனா என்ன தேடும் கண் பார்வைக்கு என்று தெரியவில்லை. கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் யாராவது கேட்டது என்று பொய்க்கு சொல்ல வேண்டாம், கேட்டிருந்தால் கேட்டேன்னு சொல்லுங்க, பொய்க்கு சொல்ல வேண்டாம். அது ஒரு சந்தேகமாகவே இருக்கிறது. அந்த தேடும் கண் பார்வைக்கு நான் சொன்னது, அந்த பாடல் கேட்டிருக்கும் உங்களுக்கு நான் பேசியது வந்ததா அந்த கவி வரிகள் என்றது தெரியவில்லை. வரவில்லை என்றால் சொல்லுங்கள், மறுபடியும் அதை எடுத்து வருவதற்கு. கஷ்டப்பட்டு எழுதிட்டேன் இல்ல, அதை வாசிக்காம விடக்கூடாது. வெற்றிவேறு வாசம் விடலப்புள்ளம் நேசத்தை பார்ப்போம். அந்த விடலப்புள்ள ஏண்டா என்னன்னு தெரியாம கேட்டேன், யாரும் சொல்லித்தாருங்க இல்ல. சரி, பாடலை கேட்கலாம். அது மெர்சி ராணியுடையது.

ஆலமரம் பட்டு போய் அரச மரம் பூ பூத்த கதையா? சாதி விட்டு சாதி சம்பந்தம் பண்ணி இருக்காங்களே இந்த பாவி மனுஷன். ஆட்டு மந்தையில கலந்த மாதிரி குறும்பாட்டையும் வெள்ளாட்டையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்காங்களே. இது நம்ம வம்ச

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய கலைவாணன் மேர்சி ராணி அவர்கள். கேட்ட பாடல் அருமையான பாடல், சூப்பர் பாடல். அந்த விடலுக்குள்ளதான் என்னன்னு தெரியல. சரி, அதற்குரிய வரிகளை பார்க்கலாம். நேசங்கள் பலவிதம், நேசங்கள் பலவிதம். நேசித்தால் பாசம் வரும், நேசித்தால் பாசம் வரும். பாசம் வந்தால் பழகச் சொல்லும், பாசம் வந்தால் பழகச் சொல்லும். பயம் இருந்தால் பார்வை சொல்லும், பயம் இருந்தால் பார்வை சொல்லும். பழகிவிட்டால் பணிவிருக்கும், பழகிவிட்டால் பணிவிருக்கும். இது மெர்சிராணி உங்களோட பாடலுக்குரிய கவிதை. இங்க எனக்கு ஒரு பாடல் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எட்டாவது பெண்ணா போடவனும் இல்ல என்ற பேரை. சரி, அப்ப அதுல என்ன எனக்கு பிடித்த திடீரென்று நான் தெரிவு செய்த பாடல். அந்த காலத்து பழைய பாடல் உண்டு, இனிமையான பாடல். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு என்ற பாடல். அந்த பாடலை கேட்கலாம், இனிமையான பாடல். மனம் படைத்தேன்.

0: பார்ப்பதற்கே நான் ஒடிவெடுத்தேன் உன்னை. அங்கால தெரியல, கேட்டு பார்க்கலாம். சரியா? இங்க அதுக்கு முன்பாக ஒரு பெண் இணைகிறார் என்று நினைக்கிறேன். வணக்கம், காற்றலையில இருக்கிறீங்க? வணக்கம், காற்றலையில இருக்கிறீங்க? வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: ஒரு நிமிடம். நல்லா இருக்கீங்களா? நீங்க
0: நல்லா சோமா இருக்கீங்க. நீங்க யார் பேசுறீங்க?
1: தர்மபுரி சாந்தி.
0: தர்மபுரி சாந்தி, அடே அப்பா, என்ன இன்னைக்கு உங்களோட நாய்ப்புறத்தை காண இல்ல, அதனால நான் நீங்க அழகிய காண இல்ல.
1: என்னோட என்னோட மகளோடது.
0: ஓ, இந்த படம் வந்து உங்களோட மகளா?
1: என்ன படம் வந்திருக்கு?
0: ஒரு நாய்க்குட்டியோட உங்களோட அழகியோட ஒரு பொண்ணு
1: இருக்கிறான். அவதான், அவதான்.
0: சூப்பர் சூப்பர். ஆஹா, சரி சாந்தி அம்மா, இது பெண்கள் மகளிர் மட்டும். எங்க?
1: ஆமா, நாங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு தான் இருந்தேன். அதனாலதான் அவசர அவசரமா முடிய போது குடுன்னு எங்க சாத்தியம் சொல்லி குடுக்கவே மாட்டேன். நான் ஒரே தொல்லை பண்ணி வாங்கினேன்.
0: அப்படியே அப்பா, அவக்கு பே அவக்கு உண்மையிலே அவக்கு அவ கட்டி வைக்கணும் அவ. நான் சும்மா சொன்னது, அவ கோவிச்சுக்க கூடாது. சரி, உங்களுடைய பாடல் என்னன்னு சொல்லுங்க அம்மா பாக்கல.
1: என்னோட பாடலா அது? காதல் கனவா உன்னை கைவிட மாட்டேன்.
0: சூப்பர் பாட்டு, எனக்கு மிகவும் பிடித்த பாடல். அது
1: எனக்கு உங்களை தொடர்பு கொள்ளவே முடியல. அவரு என்னோட கணவர் வந்து அவரோட அண்ணன் வீட்டுக்கு போயிட்டாங்க, அதனால தொடர்பு கொள்ளவே முடியல உங்களை. நானு வீட்டுல நானு பேஸ்புக்ல உங்களுக்கு முகநூல்ல எல்லாம் மெசேஜ் அனுப்புனேன். கரெக்டா பெண்களுக்காக நேரம் ஒதுக்குங்க அப்படின்னு நேற்று நைட்டு தான் அனுப்புறேன். நீங்க கரெக்டா இன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருந்தது. என்னடா நம்ம அனுப்புன மெசேஜ பாத்துட்டு நடத்துறாங்களான்னு ஒரு சந்தேகம்.
0: இல்ல, என்னுடைய முகநூல், எனக்கு நாலு முகநூல் இருக்கிறது. ஆனால் ஒன்று வந்து எம்டிஆரோட முகநூல், ஒன்று என்னுடைய மீரா ராஜ்ன்றது என்னுடையது, ராஜி ராஜ் என்னோண்டு இன்னொரு முகநூலும் இருக்கிறது. ஆனா எந்த முகநூலுமே நான் பார்ப்பதில்லை இப்ப இந்த காலகட்டத்தில்.
1: இப்ப வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை அனுப்புங்கள் வந்ததே என்னோட முகநூலுக்கு.
0: யாரு போட்டது அது?
1: உங்க இதுல இருந்துதான் வந்திருக்கு, எம்டிஆர்ல இருந்துதான் வந்திருக்கு.
0: இல்ல, யார் அப்படி போட்டிருப்பா? அப்படி யார் போட்டு?
1: நான் உங்களுக்கு என்னோட போட்டோ அனுப்பியிருந்தேன், என்னோட கணவரோட போட்டோவும். நானும்
0: இல்ல, நீங்க எந்த பேர்ல வேற யாரும் எதுவும் வச்சிருந்தாலும், நீங்க என்ன எம்டிஆர் கண்டா போட்ட? நீங்க எம்டிஆர் அடையா?
1: எம்டிஆர் தான், எம்டிஆர் தான் போட்டேன். உங்க பேர் போடல.
0: அப்ப அது யாரு? அதுல யாருமே அதுல இப்ப பாக்குறது இல்லையே, யார் அதை போட்டிருப்பாங்க? முகநூல்ல எதுல போட்டீங்க? உள்ளுக்குள்ள மெசேஜுக்கு போட்டீங்களா?
1: மெசேஜர்ல போட்டேன், மெசேஞ்சர்ல.
0: இல்ல, இது எனக்கு ஏதோ ஒரு வித்தியாசமா தெரியலண்டா. நான் அதுக்கு பதில் இன்னும் போனா பாக்கவே இல்லையே.
1: அப்படியா? நேத்து வணக்கம் மீராம்மான்றது உங்க எம்டிஆர் சிம்பிள் போட்டுதான் வந்தது, கரெக்டா?
0: சரி, அதுக்கு யார் ரிப்ளை பண்ணி இருக்கிறது? நான் ரிப்ளை பண்ண மாதிரி போயிருக்கா?
1: ஆமா, உங்களோட சிம்பிள் தான் அந்த இல சிம்பிள். அந்த
0: இல சிம்பிள் இருக்கட்டும், ஆனா யாரு அதுக்குள்ள இருந்து? வாட்ஸ்அப் நம்பர் நீங்க போட்டுட்டீங்களா அதுக்குள்ள?
1: வாட்ஸ்அப் நம்பர் வந்து இன்னைக்குதான் இப்பதான் நான் போட்டேன், என்னோட மகள் நம்பர் கேட்டாங்க, அதனாலதான் நான் என்னோட மகள் நம்பரை
0: அனுப்புனேன். இது எனக்கு தெரியவில்லை, நான் பாக்குறேன் எதுக்கும்.
1: என்னுடைய
0: வாட்ஸ்அப்ல நீங்க போட்டிருக்கலாமே, நீங்க எதுக்கு இதுக்கு போனீங்க?
1: இல்ல, அது இன்னொரு போன், அதுல வந்து வாட்ஸ்அப் கிடையாது, ஒன்லி வைஃபை தான் யூஸ் பண்ண முடியும், மெசஞ்சர் யூஸ் பண்ணலாம். அது நம்பர் இல்ல, நம்பர் இல்லாத போன் அது. என்னோட பொண்ணோட இருந்துதான் இப்ப பேசிட்டு இருக்கேன், அதுல வந்து மெசேஜ் எல்லாம் அனுப்புனேன் என்னோட வைஃபை நம்பர்ல.
0: நான் உங்களோட நீங்க அப்படி இணைப்புல இருந்து கொள்ளுங்க, தயவு செய்து இருந்து கொள்ளுங்க. உங்களுடைய பாடலை சொல்லிட்டீங்க, ஒரு நிமிஷம் தாங்க எனக்கு. சரியா? அடுத்து என்னுடைய பாடலை எடுத்து வந்து சாந்தியுடைய பாடலை எடுத்து வரலாம். இது என்னுடைய பாடல், கேட்போம்.

நேரம் சரியாக இப்பொழுது 1:21 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீர்கள். என்னுடைய பாடலுக்கு நான் கவி வரி எழுதவில்லை, சற்று இக்கட்டான ஒரு நிலை. சாந்தியம்மா உங்களுடைய பாடலுக்கு எழுதவில்லை, பாடலை கேட்கலாம். காதல் கனவா கைவிட மாட்டேன் என்ற சத்தியம் சத்தியம் அந்த பாடலை காட்டலையில் எடுத்து விடலாம், கேட்போம். அந்த பாடல் தெளிவா எடுத்து வரலாம்.

0: சரியாக இப்பொழுது 1:29 கதம்ப நிகழ்ச்சியில் மகளிர் கூடிய நேரம் முடிவடைந்து விட்டது. நாங்கள் எத்தனை மணிக்கு தொடங்கினோம்? அட 2:00 ஆயிடுச்சு. 11:30 தொடங்கினோம். 12:30 இரண்டு மணி தியாலங்கள் பிடித்திருக்கிறதா? ஆகவே இணைந்தது வந்து 8 பேர் தானே. சரி, பாடலை முடித்து வந்து உங்களுக்கு உடனடியாக கொடுத்தா இப்ப நீங்கள் ஆண்கள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அதை என்ன இப்பதான் நான் கூப்பிடுறீங்க, நாங்க வர்றோமா இல்லையா பாப்போம். நாங்க வரமாட்டோம், நீங்க அடம் பிடிக்கலாம், ஆனா அது பரவாயில்லை. இருந்தாலும் நிகழ்ச்சிகளை எடுத்து வந்து நான் விடை பெற்றுக் கொள்வேன். நீங்க இனி ஆண்களுக்குரிய நேரம் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். எல்லாரும் உங்க ஆண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்கள் பெண்கள் எல்லோரும் இணைந்து கொள்ளலாம். இது பெண்களுக்கு இப்படி எடுத்து வந்ததுக்கு காரணம், ஒரு மணித்தியாலும் இப்படியும் ஒரு கிழமையில ஒருக்கா பெண்களுக்கு குழந்தைகளுக்கு நாங்கள் எடுத்து வர இருக்கிறோம். அது நிச்சயமாக எடுத்து வருவதற்கு நாங்கள் ஒரு சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமையில ரெண்டு பேருக்குரிய நிகழ்ச்சி ஒவ்வொரு மணித்தியாலும் எடுத்து வர இருக்கிறோம். இரண்டு பாடலுக்கு அந்த கவி அந்த வரிகளை எழுத முடியாம போய்விட்டது, அதுக்கு மன்னிப்பை கேட்டுக்கொண்டு நீங்க இனி இணைஞ்சு கொள்ளலாம். இனிமையான பாடல் கேட்கலாம். அதை உடனே கொடுக்குறேன்டா, உடனே ஓடி வந்துடுங்க, அது மட்டும் எனக்கு தெரியுது. இனி ஆண்கள் இணைஞ்சு கொள்ளுங்க பாப்பா, யார் முதல்ல இணைகிறீங்கன்னு பாப்போம். இவ்வளவு நேரங்கள் வாயடிச்சிங்கல்ல, இப்படித்தான் நினைப்பீங்க. நான் மனசுல நீங்க நினைக்கிறத நான் அப்படியே புட்டு புட்டுன்னு வைக்கிறேன் பாருங்க. இவ்வளவு நேரம் நீங்க வாயடிச்சிங்கல்ல, இப்ப பாக்கலாம் நாங்க வர்றோமா இல்லையாண்டு, நாங்க இங்க வர்றத பாக்கலாம் என்று நீங்க யோசிக்கலாம். சரி, நீங்க இனி இணைஞ்சு கொள்ளுங்க. பிபி பிரகாஷ் இணைஞ்சு கொள்ளுங்க, மகாலிங்கம் இணைஞ்சு கொள்ளுங்க, மற்றது வேற யாரு சொன்னோம் நான் பாண்டடா. வாங்க பிரகாஷ், வாங்க பிரகாஷ், வாங்க. நல்லா எப்படி இருக்கிறீங்க பிரகாஷ்?
1: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கு. நான் சொன்னதெல்லாம் மறந்துருப்பீங்கன்னு
1: நினைக்கிறேன். இல்ல
0: இல்ல, ஆண்களை பற்றி சொன்னல, கொஞ்சம் பெண்கள் வரும்போது பெண்கள பக்கம் இருந்து எதுவும் தவறா சொல்ல இல்ல. இல்ல நான் நல்ல பிள்ளையில இல்ல,
1: என்ன செய்யறதுன்னு கேட்டேன். எனக்கு யாரும் இல்ல, எல்லாரும்
0: வீட்டுக்காரும் இருந்தே சில பேர் விடையில பாருங்க, வரட்டும் இன்றைக்கு நான்
1: நீங்க
0: பாருங்க, இப்ப வீட்டிலேயே ஆக்களை வச்சுக்கொண்டு யார் யாருன்னு இப்ப வரையக்குதான் நான் கண்டுபிடிப்பேன். இப்ப அதாவது செல்வகுமார், புதுக்கோட்டை செல்வகுமார் தப்பிட்டார், அவர் தப்பிட்டார், எங்களுடைய சந்திரராஜ் மாமா தப்பிட்டார், எந்த ராணியமா வந்துட்டா. இப்ப அடுத்தது யாரு? மல்லியம் ரவி. ஆ, ரவியான மகாலிங்கம் தான் இன்றைக்கு நான் எடுக்கவே மாட்டேன். அவர் அனுப்பல அவங்கள, கலாவை அனுப்பல, ஏன்னா அங்க சமைக்கணும் இல்ல. உண்மையா அந்த டைமுக்கு சாப்பிடணும். ஒரு கொஞ்ச நேரம் கதைக்க விடாம பண்ணிட்டாரு பாருங்க, இது நல்லா இருக்கான்னு பாருங்க. சரி, எங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கவி வரி சொல்லிட்டு பாட்டுக்கு, இன்னைக்கு உடனே பாட்டு கிடைக்கும். இப்ப பாருங்க எல்லாருங்க சடா சடாமண்டு உடனே ஓடி வருவாங்க பாருங்க, டட டட டட டட பாட்டு கிடைக்கும். இன்னைக்கு பாட்டு கிடைக்கும் உங்களுக்கு, பாட்டு உடனே இப்ப
1: சூடா இருக்கு காலமான போட்டா. உறவென்று சொல்லிக் கொள்ள யாரும் இல்லை என்றாலும், உயிரென்று சொல்லிக் கொள்ள ஒரு நண்பன் இருந்தால் போதும்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்ல நல்ல. அந்த நண்பனா எங்களை நேச்சு கொள்ளுங்க, எங்களை எம்டிஆர், எங்களை இங்க வர்ற எல்லாரையும்.
1: இப்ப நண்பன் சொல்றீங்கன்னா, செல்வகுமார் வந்து புதுப்பட்டாருன்னா இங்க இருந்து போட்டிருக்காரு. அவரு
0: என்ன போட்டிருக்காரு?
1: ஒரு கடல், கடல்ல 4 பேர் மூழ்கி இருக்காங்க. கடல்ல 4 பேர் மூழ்கி இருக்காங்க. அதுல முத கை அம்மா, ரெண்டாவது கை கோடி, ஒரு கோடி போனோம், 3வது கை காதலி, 4வது கை நண்பன். அதுல மெசேஜ் அனுப்பினதான் அம்மானு போட்டேன். இப்ப உங்கள்ட்ட சொன்னதும் நண்பனை பத்தி கேளுங்க.
0: உயிரோடையும் கலந்தவ, அவ இதுக்குள்ள கலக்கலாத அவ அந்த அம்மாவை போட்டதே இப்பல முதலாவது. சரியா? ஒரு கோடி காதலி நண்பன், அந்த மூன்று பேரை மட்டும் போட்டிருக்கலாம், நீங்க அம்மாவும் அதுக்கு சேர்த்திருக்கவே கூடாது. சரியா? அது சரி, நாலு கைக்கு ஒரு தலை தானே தெரியுது, அங்க எனக்கு எதுவும் தலைமாய்க்கும் தெரியும். உங்களுக்கு காதலி இல்ல, நீங்க நண்பன், நீங்க யார, நீங்க அம்மா விடுங்க, அம்மா விட்டா யார காப்பாத்துங்க?
1: அடுத்த
0: நண்பன் காதலி இல்ல, அதனால நண்பனை சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல உயிருக்குயிரா ஒரு காதலி இருந்தா என்ன செய்வீங்க?
1: அதெல்லாம் சீக்கிரம் தொடுவானத்துலதான் சொல்லுவான்,
0: தொடுவானம் அடுத்தது யாரப்பான்னு கேட்டோன்னு சொல்ல, அதெல்லாம் ரகசியம், அதெல்லாம் சொல்லக்கூடாது, அந்த நேரம் தான் தெரியும். சொல்றேன் பேசிட்டாரு என்ன, அப்ப பாருங்க நான் சொல்லிடுவேன். சரி பாக்கலாம். இப்ப அவர் மூணு வச்சு வருவாரு. வாங்க வாங்க செல்வகுமார், செல்வகுமார் நீங்க தப்பிட்டீங்க, ஆனா மகாலிங்க இந்த பக்கம் வர முடியாது. மகாலிங்கம்
2: நாலு கையும் பிரவு கலர் தான், கலர் அதாவது எந்த கலர் இருந்தாலும் லெட்டர்ஸ் இல்ல, நாலு கையோட பேரு
0: இல்ல, ஒரு தலை தானே தெரியுது பின்னுக்கு, அதான் கேட்டேன்.
2: தலை
0: தலை படம் உண்டு, சரி இத போட்டவரோட படம் இல்ல, அது எனக்கு தலைமாயிட்டு. ஒரு தடவை படம் இருக்குங்க, ஒருவருடைய போட்டோ அதுல தெரியுது, அத பாக்கலையா நீங்க?
2: அது சின்ன அந்த படத்தை போட்டிருக்காரு ஒருத்தர், ரெடி பண்ணி
0: ரெடி பண்ணி அவர் போட்டிருக்காரு.
2: அதாவது நாலு கையும் கலரும் ஒன்னா இருந்தாலும் நாலு கையோட பேரு மாறதுல்ல,
0: அது சரி
2: அம்மா,
0: அது சரி அது சரி, நான் அத சொல்ல அம்மாவை நீங்க சேர்க்க கூடாது, அம்மாவை இதுக்கு சேர்க்க,
2: அவங்களுடைய மனநிலை உணர முடியும்.
0: அம்மா எப்படி என்ன செய்தாலும இல்லைங்க, என்ன செய்தாலும் அம்மாவை தான் எல்லாரும் சொல்லுவோம், அதனால அம்மாவை சேர்க்க கூடாது. அம்மா எங்களோட உதிரத்தோட இருக்கிறவ, அவங்க
2: மனிதனுடைய மனநிலைய உணரணும்னா இதுவும் போட்டா தான் தெரியும், வெயிலோட நிழல்லதான் தெரியும். இனிப்பு உன்னுடைய சுவை, கசப்புனுடைய சுவை எப்ப உணர முடியும்னா இனிப்பு சாப்பிடும் போதுதான் கசப்போட சுவை தெரியும். ஆஹா இனிப்பு இப்படி இருக்கு, கசப்பு இப்படி இருக்குன்னு அம்மாவும் படம் போட்டதுனாலதான் ஆவிகளுடைய யாருடைய மனநிலை உணர முடியும். அந்த இது நாலு தேவை இல்ல, மூணு தேவை இல்ல, எனக்கு அம்மா மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அப்பதான் அது உங்களுடைய மனநிலை கம்ப்ளீட்டா உணர
0: முடியும். எனக்கு அம்மா மட்டும்தான் போதும், அம்மா இல்லாம போட்டீங்கன்னு சொன்னா, எனக்கு அம்மா இல்லாம நீங்க போட்டீங்கன்னு சொன்னா நண்பன் நண்பன் அவங்கள பெட்டி சொல்றதுக்கு
2: சின்ன பிரகாஷ் சொன்னாரு, நண்பர்கள் நல்ல நண்பர்கள் இருந்தா போதும்னு.
0: நிச்சயம்
2: இருந்தாலும் அம்மாவுக்கு அடுத்துதான் நண்பர்கள்,
0: அது பாட்டு கொடுக்க மாட்டேன். சரியா? இப்ப எல்லாருக்கும் முன்னாலே நான் சொல்லிட்டேன், மகாலிங்கத்துக்கு மட்டும் நான் பாட்டு கொடுக்க மாட்டேன் இன்னைக்கு. ஏன்னா அவர் வந்து கலாவை அனுப்பல,
2: போயிட்டாரா?
0: பிரகாஷ் நிக்கிறா, பேசுங்க பேசுங்க பிரகாஷோட. மகாலிங்கத்துக்கு
2: பிரகாஷ்
0: அவர் போட்டிருக்காரு, நாங்க இங்க அவன் நண்பரை பத்தி கதைக்கிறோம்.
2: அம்மா உணர்வுக்குள்ளே எல்லாமே அடங்கிடுமா, நண்பர் தோழி சகோதரி எல்லா பசங்களுமே அம்மா அம்மாக்குள்ள அடங்கிடும்.
0: நிச்சயம். இப்ப நம்ம மல்லியன் ரவிய கூப்பிடுறேன், அவருக்கு பாட்டு இருக்கு, பிரகாஷுக்கு பாட்டு இருக்குது, மனைவி இல்லாதவங்களுக்கு எல்லாருக்கும் பாருங்க. ஐயப்பன் பாருங்க, ஐயப்பன் சங்கர் தன்னுடைய யாரு தன்னுடைய சகோதரி அனுப்பிட்டாரு, அவர்
2: கண்ணன் போட்டாரா?
0: கண்ணனும் பாட்டு இல்ல, கண்ணன் சிரிச்சாருங்க. அதாவது யாரோ என் செல்வகுமாரன் ஏதோ எழுதுறாரு, நீங்க பாருங்க, நீங்க பெண்களை கூப்பிடுறீங்க, அவர் ஏதோ சொல்லுதுன்னு ஒண்ணு, அவர் சிரிச்சார் கண்ணன். கண்ணனுக்கும் பாட்டு இல்ல, சுத்தமா பாட்டு இல்ல கண்ணனுக்கு சொல்லிட்டா. மகாலிங்கம்
3: பிபி அவர்களே வணக்கம்.
1: வணக்கம்.
0: நீங்க எவ்வளவு காய்ச்சாலும் இன்றைக்கு உங்களுக்கு பாட்டு இல்ல, அது மட்டும் சொல்லிட்டேன். எல்லாருக்கும்
3: நீங்கதான் பாட்டு பாடுறீங்களா? மகாலிங்க பாட்டு இல்ல, மகாலிங்கத்துக்கு பாட்டு இல்ல, அப்புறம் என்ன எனக்கு பாட்டு
0: பாருங்க.
1: ஒரே புராணமா இருக்கு,
3: அதுவே போதும். அதே
1: இருக்கு,
3: 100 பாட்டு கேட்ட மாதிரி இருக்கு.
0: சொல்லுங்க செல்வகுமார்.
2: செல்வகுமார் போட்டு பார்த்தாலாம் என்னங்க, மகளிருக்கு மட்டும்தான் நாங்கெல்லாம் எப்படி போறதுன்றாரு.
0: என்னென்ன அதுல எழுதுனாரு பாருங்க, சிரிப்பு சிரிப்பு உண்டு. அவரு இங்க வரையில அந்த கோபத்துல சிப்பு வந்து போட்டுட்டாரு. சிப்பு சிப்பா வருதுண்டு.
3: சாதாரண நேரத்துல நான் வந்து வீட்டுல கூப்பிட்டு பேச வைக்கலையா? நான் இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டோமா, குருவாரத்துக்கு பாபா கோயிலுக்கும் எங்க குருசாமி ஒருத்தர்
0: இருக்கேன்
3: பாத்தீங்களா, ஒன்னு பத்துக்கு ஒன்னு பாஞ்சுக்கு என்னமோ எழுதியிருக்கேன். அப்பதான் நீங்க நம்பிக்கிறீங்க.
0: உங்ககிட்ட
3: பேசிட்டு நான் உடனே நான் கோயிலுக்கு போயிட்டேன். ரவிக்கு கூட தெரியும், இன்னைக்கு குருவாரம்னா கதனமங்கலம் கோயிலு பாபா கோயிலுக்கும் குருட்டையா கோயிலுக்கும் போயிடுவோங்கிறத.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்றது நல்ல உண்மைதம்மா, உண்மைதம்மா,
0: உண்மைதான்.
4: பாட்டு கொடுங்க, உங்களுக்கு சேஞ்ச் அடி கேட்ட கொடுங்க கொஞ்சம்.
0: என்ன
3: எப்போதும் குருவாரத்தை நான் போயிடும்.
0: என்ன செய்து கொடுங்க,
4: சேஞ்ச் அடி கேட்ட போட்டு விடுங்க நீங்க அவருக்கு.
1: ராத்திரி 1 மணி இல்ல, பகல் 1 மணி காத்து பேசுங்க.
0: பிரகாஷ் நீங்க துக்கப்படாங்க, நான் எப்பவும் எனக்கு பாட்டு கேட்கறது இல்ல, எந்த பாட்டு போட்டது நீங்க உங்களுக்காக. அப்ப சரியா நீங்க
3: அனுப்பிடுங்க.
1: நீங்க
3: நடந்திருக்குயா சாமி
1: விளம்பரம் கொடுத்து அம்மா அழிக்கின்றார் ஓடி வாருங்கள்
0: அப்படின்னு போட்டு எட்டு பேர் தான் வந்தாங்க பாருங்க. மகளிர் மட்டும் உடனே ரெடியா இருந்த எல்லாரும் அதிர்ந்து போயிருந்தாங்க. தாங்க இல்லையா தாங்க
3: அம்மா வந்தாங்களா?
0: அம்மா வந்தாங்க, அம்மா வந்தா, ஆண்டாள் அம்மா வந்தா,
3: ஆண்டாள் அம்மா.
4: மகளிர் மட்டும் என்ன ஒரு செய்தி உங்களுக்கு ஒரு வித்தியாசம் கேட்டீங்கன்னா, அவங்க சொல்ற சில குறிப்புகளும் நமக்கு சில கொஞ்சம் தேவைப்படுற மாதிரி சில விஷயங்கள் இருக்குமா. பொம்பளைங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய விஷயங்கள் ஆம்பளைங்களுக்கு
0: தேவைப்படுதுமா?
4: பேசிட்டு இருக்கிறோம், அது நம்ம விஷயம், ஆம்பளைங்க விஷயம் தனி வேற. பொம்பளைங்க தான் இந்த பாருங்க நல்லிக்க சாதாரங்கிறாங்க, ஒருத்தவங்க சமையல் குறிப்பு, இந்த மாதிரி சில குறிப்புகளும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க மனசையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு. மன்னிக்கு இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
0: சொல்லுங்க ராணி அம்மா எங்களுடைய சந்திரராஜ் மாமாட. ராணி அம்மா தான் சந்தோஷம் கேட்டோன்னு கிடைக்கும் போது அம்மா எங்களுடைய சந்திரராஜ் மாமாட.
3: சந்திரராஜ்
4: சந்திரராஜ்
0: மாமாட மாமாட மாமி
4: பெண்களுக்காக மட்டும் ஒதுக்கி போட்டிருந்தாங்க.
3: பெண்களுக்கு போடும் போது பெண்கள் சமையல் குறிப்போடன் வர வேண்டும்னு ஒரு இது கொடுத்துடணும்.
4: இல்ல இல்ல சமையல் அவங்களுக்கு
0: தெரிஞ்சாங்க, தையல் குறிப்பு கொண்டிருக்கலாம், அழகு குறிப்பு கொண்டிருக்கலாம், சமையல்
3: ஒரு குறிப்போட வாங்க. குறிப்புன்னு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியோட வாங்கன்னு சொல்லி கேட்க
0: கொஞ்சம் பொறுங்க. எல்லா குறிப்பும் வரலாம். கணவனு எப்படி அடிக்கிறாங்க
3: அது சாதாரணமா, இதெல்லாம் இப்ப நடக்கிறது சகஜம்
0: தான். செல்வகுமார கொஞ்சம் பேச விடுங்க பாங்க, லவுட் பேர்ட் ஸ்பாட் இல்ல இல்ல நல்லா பேசிக்கொண்டு இருந்தாருங்க. யாரு எங்கட மோகனா வந்து லவ் பேர்ட்ஸ் மகாலிங்க தேர்தல் கூட மோகனா வந்து லவ் பேர்ட்ஸ் பாட்டு கேட்டாங்க. அதோட இந்த சூப்பர்
3: பாட்டு
0: பாடுனான் அவன் நல்லா பாடுறான்.
3: பாடினாங்களா?
0: பாடினாங்க அவங்க நல்லா
4: பாடி பாட்டு.
0: செல்வகுமார்
3: செல்வகுமாரை பார்த்து முத முத பயந்து போய் ஜுரம் வந்தவங்க இல்ல, அதனால
2: அந்த பாடல் பாடும்போது ஆளு உயர்த்தல போல இருக்குமா? வெளியவே கேட்கலையா?
3: செல்வகுமார் பேசும்போது மட்டும் நல்லா கேட்கும் போது நல்லா கேக்குறாங்க, செல்வகுமார் பேசும்போது மட்டும் விக்கி விக்கி வருது.
4: இல்ல இல்ல நெட் ப்ராப்ளம்,
2: நெட் ப்ராப்ளம்
3: பாருங்க.
0: சரி சரி,
3: என்ன என்ன சிம் போட்டிருக்கீங்க?
0: கொஞ்சம் பண்ணுங்க, கொஞ்சம் ஏர்டெல்
3: ஜியோ போட்டுங்க. அதே நம்பர்ல
0: காசை கொடுங்க நீங்க.
3: மட்டும் குடுத்துட்டா அது வந்து வந்துடலாம்.
0: அப்படியா?
3: ரீசார்ஜ் பண்ணும் போது
0: யாரு வேண்டது?
3: அவரே தான் செல்வகுமார்.
2: அதனால அவன்கிட்ட பேசுனீங்க, அந்த ஊ இங்கிட்டு வந்துருச்சு.
0: குட்டி குட்டி குட்டி குட்டி குட்டி அவனோட பேசணும். அவங்களுக்கு ஒரு அதாவது சனி ஞாயிறு ரெண்டு நாளும் இந்த வேலையில குழந்தைகளை கொண்டு எங்களுடைய பெண்களுக்கு கொண்டு ஒவ்வொரு ஒரு மணித்தியான ரெண்டு மணித்தியான நிகழ்ச்சி அது வளம போல உங்களுக்கு மற்ற நிகழ்ச்சிகள் மற்ற நேரத்துல வரும். இது நான் எடுத்து வர போறேன். அப்பதான் சரி இந்த
4: பிரேசை கட்டும் போது நான் ஒரு கேள்வி கேக்குறமா, இப்ப பிள்ளைங்க இல்லாத நாங்களா என்ன பண்றது?
3: இதே பிள்ளைதான் ரவியண்ணா. ரவியண்ணா
1: பிள்ளைங்க எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் அதை பத்தி அப்புறம்
0: பேசணும்.
4: இப்ப புதுசா பொண்ணு இப்ப புதுசா பொண்ணாட்டி கிட்ட இன்னும் பிள்ளைங்க வேற பெற்றுக்கணும் போல் இருக்க. ஒரு
0: என்ன
2: செல்வகுமார்
0: பாட்டு
2: மலரோடு தனியாக
0: நீங்க பழைய பாட்டை விட மாட்டீங்கல்ல
4: மின்னலை
2: பிடித்து மின்னலை பிடித்து போடுங்க.
0: எத்தனை ஆசை மனசுல இருக்கு பாருங்க. ஒன்றில் மலரோட நிக்க போற தனிய அல்லாட்டி மெல்லினத்தை பிடிக்க போற அல்லாட்டி மின்னலை பிடிக்க போற
1: என்ன
0: உலகம்
2: மெல்லினம்லாம் என்னன்னு கண்டுபிடிச்சுக்க முடியாது. மெல்லினமா இருக்கும்
1: வாட்ஸ்அப்புக்கு
4: ஒரு மெசேஜ் ஒண்ணு கொடுத்துட்டு மெல்லினம் தேவை அர்ஜென்டா தேவை சொல்லிட்டு
1: உங்க மேல உள்ள மரியாதையால உங்கள்ட்ட மகளிர் மகளிர் நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு குண்டாட்டி குழந்தைங்க நிகழ்ச்சியில பேசுறதுக்கு
4: நான் தான்
1: பேசிட்டு வேற கொத்து அடிச்சுட்டு அங்கதான் பேசுறியா இல்ல வேற எங்கேயாவது பேசுறியான்னு
4: பிரச்சனை.
0: மெல்லினம்னா
4: அது ஒரு இனம் அது தனி அது அது ஒரு சைஸ் இது அந்த காலை வயசு கட்டான சைஸுங்கிற மாதிரி இது ஒரு சைஸ்.
1: அப்படி இல்லையா நீ வேற
0: அதுதான் மெல்லினம் அவருடைய உடலத்தான் சொல்றது உடல
1: ரீசெண்டா உள்ள பாட்டை பாடுங்க குறுக்கு சிறுத்தவரன்னு வர சொல்றாங்க அது மாதிரி பாடி
0: குறுக்கு
4: அது அது சென்று
1: குறுக்கு சிறுத்து இருந்தானா பெருத்து இருந்தானா ஏதாவது ஒரு ஆள் கிடைச்சா சரி போதும் இல்ல பிரகாஷ் சொன்னதுதான் எப்படியா இருந்தாலும் பரவாயில்லைங்க பொண்ணு பாருங்க
4: குணமா இருக்கணும்
1: போனாலா இருக்குமா பணமா இருக்குமா பணமா இருக்கணுமா கோணலா
0: பாட்டு கேட்ட பெண்களுக்கு எல்லாம் துக்கமா இருக்கும். ஐயோ எங்களுக்கு
1: அதான்டா தனியா பிரிச்சு விட்டாங்க.
4: அதோட ராத்திரில வந்து குத்தடிச்சு பகல்ல வந்து குத்தடிக்க வந்துட்டாங்க.
1: அம்மா ராத்திரில கேட்டாலும் நம்ம தூங்கிடுவோம், இந்த பகல்ல பகல்ல பேச வச்சுட்டு நம்மள இப்ப வயிற்றுல
4: இதுவரைக்கும் அமைதியா இருந்து நாங்க வந்துட்டு வந்தோம். இப்ப வந்து கலட்ட பண்ணியாது
0: பாருதான். பிரகாஷ் மோல் யாருக்கும் சொன்னாங்க அண்ணா உங்களுக்கு இது பகல் நேரம் பார்த்து பேசுங்கன்னு சொன்ன சொன்னாரா இல்லையா? இதுக்கு
1: அவங்க ஜோலிய பாத்துட்டு வாங்க பேச்ச கேட்க மாட்டாங்க. இருந்தாதான் உன்னிப்பா கவனிப்பாங்க. மகள்ல பகல் ராத்திரில அது கூட பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
5: ஏன்னா வேலை செஞ்சாலும் கவனமா கேக்குறவங்க எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க
1: சொல்றீங்க. ரேடியோ வச்சுட்டு இருந்தா கேக்கலாம், ரேடியோவே வைக்காம இருந்தா தெருவுல கேப்பாங்கல்ல.
5: மொட்டமாடியில
1: போய் நிக்க முடியாது, மொட்டை மாடியில நிக்க முடியாது வெயில்
5: நிக்க முடியாது வெயில் வேற சொல்லி சொல்லுங்க.
0: முதல்ல விடலை பிள்ளைங்க யாருக்காவது தெரிஞ்ச வேற சொல்ல சொல்லுங்க. விடலை பிள்ளை
1: விடலை அதாவது
0: ரேவதி அம்மாக்கே தெரியாது விடல பிள்ளை
1: இல்ல விடலைன்னா வயதையும் விடல கீழே விடல மேலையும் போகல அது நடுவுல இருக்கிறதுதான் விடலை. சிறுமியாகவும் அல்லாத சிறுமியாகவும் அல்லாமல் மூலவளாகவும் அல்லாமல் இடையில இருப்பவள் தான் இடையில் இருப்பவள் தான் விடலை.
0: சரி பண்ணுங்க. பெண்கள்ல பெண்கள்ல எத்தனை பாக இது இருக்குது? குழந்தை பேந்து வந்து சிறுமி அப்புறம் குமரி. குமரிக்கு அப்புறம் என்ன?
5: தாய் பருவம்.
0: தாய்
1: குமரி
6: மங்கை மங்கை மாங்கை தெளிவை பேரிழம்பு சொல்லுவாங்க.
0: என்னங்க என்ன கச்சனுங்க இதெல்லாம்
1: வடிவத்தில்
6: அதாவது மங்கை மடங்கை சொல்லி அது கடைசியா பேரிளம்பன் அப்படிங்கறதுதான் கடைசியா முடியும். ஆறு பேரும் வந்துருச்சியா
1: மங்கை மடந்தை
0: மாடு
1: மங்கை தான் சின்ன பொண்ணு.
0: என்னங்க மாடுன்றீங்க நீங்க?
1: இல்ல மாடு இல்ல மாடு மடந்தை மடந்தை
5: மடந்தை
1: மடந்தை எதுக்கு தெரியுமா சொல்லுவாங்க? அம்மாவுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா மறதியாவும் இருக்கணும், அதாவது ரோசன் இல்லாதவளாவும் இருக்கணும். அதுதான் மடந்தை அம்மாவா இருக்கிற மறதி இருக்கணும். மறதி இருக்கணும், புத்தி புத்தி கட்டவளா அதாவது புத்தி உள்ளவளாவும் இருக்கக்கூடாது, அறிவில்லாதவளாவும் இருக்கணும். இருப்பாங்க இருப்பாங்க இருப்பாங்க தாய்மையில மகன் மகன் கணவனுக்கு அறியாமையா இருப்பா, மகனுக்கு புத்தி இல்லாதவளா இருப்பா, மற்றவர்களுக்கு அதாவது விவரம் தெரியாதவளா இருப்பா. அந்த மாதிரி
5: அனைத்து உணர்வுகளையும் அடக்கி
1: மடந்தை. இன்னும் குறிப்பா சொல்ல போனா அது என்ன சொல்றது நான் அப்புறம் சொல்றேன் பேசுங்க. சரி விடலைக்கு அதுக்கப்புறம் என்ன பதில் யாராவது சொல்றாங்களா? விடலை பருப்பு
6: ரவியன் சொன்னா வித்தியாசமா சொல்லுவாரு.
1: கன்னி பையன் இதுவரைக்கும் கன்னி பையன் தானே, அதனாலதான் முட்டை இடாதவர்.
0: யாரு முட்டை இடம் அவரு பையன்கள் எல்லாம் முட்டை
1: காசு
0: என்னங்க நீங்க?
3: ஏங்க கன்னித்தன்மை இழக்காதான் முட்டை இடாது இதுதாங்க கன்னி இது தாய்மை அடையாதது.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 6வது நாள் அறிவன் கிழமை. கனடா கலையகத்திலிருந்து காற்றோடு காற்றாக கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று இவர்களையெல்லாம் அறியும் வண்ணம் தந்த அன்பு தமிழ் கொண்டு உங்கள் வானொலியில் நானும் வந்து இணைந்து உங்களோடு பேசும் ஆற்றலை கொடுத்து எங்களை எல்லோரையும் ஆட்கொண்டிருக்கும் இவர்களையெல்லாம் எனக்கு அளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு இணைந்து வணங்கி தாழ் பணிந்து சிரம் தாழ்த்தி உங்களோடு நானும் இணைந்து கொண்டேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் என்று கூறினேன். மீண்டும் நீங்கள் நலன்தானா என்று கேட்கும் இந்த வேளையிலே நாங்களும் நலம் என்று கூறியதோடு அல்லாமல் முகம் தெரிந்து தெரியாத என் அன்பு உறவுகளே, உங்கள் அனைவரையும் முன்னியல் தமிழ் வானொலியின் இன்றைய கதம்பத்திற்கு வருக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே நான் வந்து அமரும் வேளையில் காலநிலையை ஒரு தடவை அவதானித்தால் நேற்று இருந்த மகிழ்ச்சி இன்று இல்லை, இன்று இருந்த மகிழ்ச்சி நாளைக்கு வருமா என்று கேட்கின்ற வாழ்க்கை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்று இப்பொழுது நான் பூச்சியத்துக்கு மேலே 6 பாகையில் இருக்கின்றேன். நேற்றைய தினம் இருந்த அந்த குதூகலம் என்று காணவில்லை, ஆனாலும் குளிர் நிலை இல்லை. இரவு முழுவதும் அன்று நாங்கள் பேசியது போல் இடி இடித்து மழை பொழிந்து எல்லாம் நின்னாச்சு. இரவு நல்ல இடி முழக்கத்தோடு நல்ல பெருமழை பொழிந்து காற்றும் வீசி எல்லாம் எங்கள் வெளிப்பகுதியில் உள்ள சில சில உப பொருட்கள் எல்லாம் வீசப்பட்டிருந்தது. காலையில் எழுந்து பார்க்கும்போது அவ்வளவு தூரம் எல்லாம் அடித்து அதிகாலையில் எல்லாம் நின்று விட்டது. காற்றோட்டம் நின்று விட்டது, அப்படி அமர்ந்திருக்கின்றது. பகவானின் பகல் வெளிச்சத்தை காணவில்லை. மழை பெய்து நீராக நீர் ஊறி எல்லாம் ஈரமாக இருக்கின்றது. நிலங்களெல்லாம் கட்டடங்களின் மேல் கூரைகள் எல்லாம் ஈரளிப்பாக இருக்கின்றன. வீட்டினுள்ளே நாங்கள் வெப்ப கருவியோ அல்லது குளிர் சாதன பெட்டியையோ மிடுக்கவில்லை. சாதாரணமான நிலையிலே இருக்கின்றோம். இது தொடரும் என்றுதான் எண்ணுகின்றேன். ஆனால் கனடாவை பொறுத்தவரையில் காலநிலை தொடர்வது கடினம். ஒரு நாளைக்கு ஒன்று என்ற மாதிரி அல்ல, மணி நேரத்துக்கு மாறிக்கொள்ளும், நிமிடத்துக்கு நிமிடம் மாறிக்கொள்ளும். ஒரே நாளையில் காற்று, பனி, வெயில், மழை இவை எல்லாத்தையும் காண முடியும். அப்படியான ஒரு சூழல் உள்ள சீதோஷ்ண மலை நாடுகள் தான் இருக்கின்றோம். ஆனாலும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் மகிழ்வாக இருக்கின்றோம் என்று கூறும் இந்த வேளையிலே ஈழமணி திருநாட்டிலும் இந்தியாவிலும் தென்னகத்திலும் இப்பொழுது பார்த்தால் நேரம் சரியாக இரவு நேரம் 9:05 காட்டுகின்றது. எங்களுக்கு முற்பகல் 11:35 காட்டுகின்றது. இப்பொழுது முதல் காற்றலையிலே நாங்கள் கலந்து மகிழ்ந்து சிறப்பிப்பதற்காக என்று என்ன நிகழ்வாக இருக்கலாம் என்று எண்ணும் வேளையிலே அதன் ஓசையை ஒரு தடவை கேட்போமா?

வேண்டும் என்று கூறும் இந்த வேளையிலே பாவிக்கும் பதங்கள் எப்படிப்பட்டவை என்பதை ஒரு தடவை மீட்டி பார்க்கும் வகையிலும், இளைய தலைமுறைகளுக்கு நாங்கள் இதை எடுத்துக் கூறும் வகையிலும், இதை நாங்கள் கையாண்டால் அவர்களும் கையாளுவார்கள், உலகளாவே இருக்கின்றவர்கள், மொழி சிதைந்த நாடுகளில் வாழுகின்றவர்களுக்கு கூட இந்த மொழியே எப்படி இருக்கும், எங்களுடைய தமிழ் மொழி அதனுடைய ஆழம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வகையாக இருக்கும் என்ற வகையிலே நாங்களும் நீங்களும் இணைந்து இந்த பணியை செய்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியிலே வாரத்தில் ஒரு நாள் 2 மணி நேரம். இந்த நிகழ்வு வரும் என்று முன்னரே தெரிந்த எங்கள் அன்பு ஜெகபர் சாதிக் அவர்கள் அழகான ஒரு படம் வரைந்து, அதற்குள்ளே இன்று எம்ஜிஆர் எஃப்எம் வழங்கும் கதம்பம் நேரலை பொக்கிசம் என்று தடித்த எழுத்திலே எழுதி இணைந்திடுவீர்கள் அன்பு உறவுகளே என்ற வேண்டுகோளையும் விடுத்திருக்கின்றார் அன்போடு. அவரையும் அன்போடு அந்த வரவேற்பு படம் அனுப்பி வைக்க நன்றி கூறி, அவருக்கும் நான் வாழ்த்து கூறி, இணைந்து கொண்டிருக்கும் ஏனைய உறவுகளுக்கும் அன்பு கூறி, இணைந்திடுவீர்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம். அதற்கான எண் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களை உங்கள் கைபேசியிலிருந்து அழைத்துவிட்டால் எங்களோடு தொடர்பு கொண்டு நேரொலியில் பேசிக் கொள்ளலாம். பழமை போல இன்றும் 20 பெட்டிகளை நான் கொண்டு வந்து இங்கே வைத்திருக்கின்றேன். 20 பெட்டிக்குள்ளும் 20 அற்புதமான பதங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரிந்த பதங்கள், தெரியாத பதங்களும் இருக்கின்றன. தெரியாத என்றல்ல, ஒரு எங்கள் மொழியிலே ஒரு பொருள் கொண்ட பல பதங்கள் இருக்கின்றது. அதேபோன்று ஒரு பொருள் கொண்ட பல பொருள்களும் இருக்கின்றது. பல பொருள்களுக்கு ஒரு பதம் உண்டு, ஒரு பதத்துக்கு அதேபோன்று ஒரு பொருளுக்கு பல பதம் உண்டு. உதாரணமாக ஒரு பதத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், அல்ல ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டால், அல்ல ஒரு சொல்லை கண்டுபிடிப்போம் என்றால், ஒரு பதம் ஒரு பொருளுக்கு பலது இருக்கும். இப்போ காடு என்றதை எடுத்துக்கொண்டால் எத்தனை பதங்கள் இதுக்கு இருக்கின்றது. எத்தனையோ சொற்களால் அழைக்கின்றோம், எங்களுடைய அரும் சொற்கள் எல்லாம் அதற்குள்ளே இருக்கின்றது. தீன் தமிழ் என்றெல்லாம் கூறுகின்றோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் 20 பதங்களையும் கண்டுபிடிப்பதற்கான 20 பெட்டிகள் இங்கே வந்திருக்கின்றன. அதற்குள்ளே பதங்கள் பதியப்பட்டிருக்கின்றது. நாங்கள் நகைச்சுவையோடு அதை நாங்கள் பேசி மகிழ்ந்து அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற பதத்தை கண்டுபிடித்து முதலில் பெட்டியை திறந்து கண்டுபிடித்தவர்கள் 2 2 புள்ளிகளாக 40 புள்ளிகளை பகிர்ந்து கொள்ளப் போகின்றார்கள். கடந்த வாரம் அற்புதமான ஒரு நிகழ்வு, எல்லா பெட்டிகளும் திறந்து எல்லா பெட்டிகளும் எல்லோரும் கூறியிருந்தார்கள். வந்தவர்கள் பகிர்ந்து கொண்டு சென்றார்கள். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. 40 புள்ளிகளை முழுமையாக பெற்றுக் கொண்டார்கள். இன்றும் பார்ப்போம் எத்தனை பேர் வருகின்றீர்கள், எத்தனை புள்ளிகளை பெறுகின்றீர்கள், எப்படி இந்த நிகழ்ச்சி செல்கின்றது. பாராட்டுகளை பெறும் இந்த நிகழ்ச்சிக்கு எல்லோரும் இணைவீர்கள், மகிழ்வீர்கள் என்று எண்ணிக்கொண்டு ஆரம்பிப்போம். வாருங்கள், பொக்கிசம் பொக்கிசம் பொக்கிசம்.

0: அன்பாக எழுதி அனுப்பிய அந்த பதிலை, அந்த பதிவை பார்த்து மகிழ்ந்த வகையிலே நான் பேசுவது உங்கள் அனைவருக்கும் கேட்கின்றதா என்பதையும் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதனால் எனக்கு அடையாளம் இட்டுவிடுங்கள், ஒலி துல்லியமாக கேட்கின்றது என்று. ஒலிபரப்பும் பாடலும் என்னுடைய குரலும் சரியாக வருகின்றது. வந்துவிட்டார் ஒரு அன்பு உறவு, இணைவோம். வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர், ஜெகபிரசாதி, தாங்கள், மீராமா அனைவரும் நலமாக இருக்கீங்களா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நான் எனது சில்லக்கீரை, பச்சைக்கீரைகள் மற்றும் அனைவரும் நல்ல நலமாக மகிழ்வாக இருக்கேன் ஐயா.
0: உண்மை, அந்த பதிலை கொண்டு நான் அறிந்து கொள்வோம் எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்கள் என்று. இதுதான் நாங்கள் எல்லோரும் எதிர்பார்ப்பது, எல்லோரும் நலம் பெற்று வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு இருக்கின்றோம். உங்கள் நாகப்பட்டினம் நாகூர் பகுதியிலே காலநிலை இப்பொழுது எப்படி இருக்குது? இப்பொழுது எப்படி, இப்பொழுது நேரம் உங்களுக்கு 9:10 இரவு நேரம், எப்படி இருக்கின்றது?
1: லேசான வந்து சூடான பதமாக தான் இருக்கேன். இன்றைக்கு அடித்த வெயிலில் கொஞ்சம் கூட காற்றே அறவே இல்லை.
0: ரெண்டு அக்கினி நட்சத்திரம் ஆரம்பித்து விட்டது.
1: ஆமையா? ஆமையா, ஆமையா.
0: 24 மணி நேரம் வெப்பமாக இருக்கும், தனியாது.
1: ஆமாம்,
0: அப்படி இரவு நேரம் வந்தாலும் பகல் வெப்பம் அங்கே தேங்கி நின்று இரவு

0: அனல் வீசிக்கொண்டிருக்கும், வெளியே போக அனல் போக அனல் போன்றிருக்கும். நான் உணர்வேன், நானும் ஒரு ஆசிய மண்ணை சேர்ந்தவன் தானே, ஆசிய மண்ணில் பிறந்து தவழ்ந்து வளர்ந்தவன் தானே. அது எனக்கு இன்னும் பசுமையாக அந்த நினைவுகள் இருக்கின்றது. இந்த முறையிலே மேனியில ஆடைகள் இருப்பது அருவறுப்பாக இருக்கும், வேண்டாம் என்பது எல்லாம் கலண்டி எறிய வேண்டும் போல் இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த வேளையிலே ஜெகபர் சாதிகையா அவர்களே இந்த இந்த இந்த காணல் நேரத்திலே கொசுக்கள் வருமா?
1: கண்டிப்பா.
0: சில வேளைகளில் அதிகமான குளிருக்கும் அதிகமான வெப்பத்துக்கும் இந்த நுழம்பு அதாவது கொசு வராது என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆனால் இந்த புள்ளையிலே தான் சிறு சிறு சிறு கொண்டு பறந்து வந்து மொய்க்குது ஐயான்னு.
1: ஆமையா ஆமையா,
0: அதுக்கு தெரியும் சூடான இரத்தம் கிடைக்கும். இங்கே எங்களுக்கு நல்லதோர் மழை ஒன்று இரவு நேரம் நன்றாக படுந்து, நேற்றைய தினம் அற்புதமான ஒரு காலநிலை. நானும் எனது நண்பர்களும் இரவு ஒரு மணி வரை கூட்டமாக இருந்து பேசி மகளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது நேற்று. உள்ளே இல்லை வெளியே இல்லை, உள்ளே தான், வெளியே மழை. ஒரு நண்பர் வீட்டுக்கு ஒரு மகள் போன்ற என்னுடைய ஒரு தூர அதாவது என்ற நாட்டை சேர்ந்த தமிழ் பெண் குடும்பம், நீண்ட 40 வருடமாக பழைய குடும்பம், பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாகி அதில் ஒரு பேர குழந்தைக்கு சரி அவள் தாத்தா தாத்தாண்டனை அழைத்து கொண்டு அவள் வந்து பாடசாலையில் கிடைத்த ஒரு சலுகை, பாடசாலை படிப்பு ஒரு ஆய்வு சம்பந்தமாக மேல் படிப்புக்கு போக முன்பு அவள் பிரான்ஸ் நாட்டுக்கு சென்று ஒரு மாத காலம் அங்கே ஆய்வுகள் செய்து கொண்டு வந்து வந்திறங்கி விட்டார். அவரை சந்திப்பதற்கு சென்றிருந்தேன். அப்பொழுது வெளியே நல்ல மழை, உள்ளே நாங்கள் நல்ல காரசாரமாக உணவுகளும் உண்டு சாப்பிட்டு மகிழ்ந்து சிரித்து எல்லாம் செய்யக்கூடிய சாதாரண உடையிலே இருக்கக்கூடியதாக இருந்தது. இன்று அதிகாலை அதெல்லாம் நின்று விட்டது, இப்பொழுது எல்லாம் அமுங்கி போயிருக்கின்றது. இப்போ பெருங்கூட்டங்கள் நடந்து எல்லாம் கூட்டமெல்லாம் குலைந்து அந்த காட்சியெல்லாம் முடிந்தவனும் அந்த மான அந்த அந்த அந்த மன்றங்கள் அந்த மைதானங்கள் எப்படி வெறிச்சோடி கிடக்குமோ அதே ஒன்று எல்லாம் ஸ்தம்பித்து விட்டது இங்கே. சரி, நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய வந்த விடயத்தை கவனிப்போம், கண்டுபிடி கண்டுபிடி என்ற பாடலை கேட்டு நீங்கள் நல்லது ஒரு
1: வேலை.
0: அந்த வேளையில் உங்களுக்கு போட்டியாக இன்னும் ஒரு படம், அழகான ஒரு வானொலி பெட்டி, பொக்கிஷம் என்று எழுத்தெழுதி எம்ஜிஆர் வானொலி கனடா என்றெல்லாம் எழுதி இங்கே என்னுடைய பெயரையும் அதற்கு பொறித்து பகிர்ந்திருக்கின்றார் அரசரி குப்பம் சரவணன் அவர்கள். அவர் நேற்றைய தினம் ஒரு தடவை எட்டி பார்த்தார், வரவில்லை, இன்று வருவார் என்றார் எண்ணுகிறேன். சரி, வரட்டும், பேசி மகிழ்ந்து கொள்வோம். வாழ்த்துக்கள் அவருக்கும் வரவேற்பும் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு வரவேற்றுக் கொள்ளுங்க. என் மகள் ஷியாமலாவை காணவில்லை இன்னும், எதுவும் அங்கே நல்ல மழையோ தெரியவில்லை, அல்ல
1: மழை இல்லை.
0: உங்களுக்கு அருகாமையா ஐயா? நான் நாகூரும் இஞ்சிக்குடி திருப்பூர் அதில் கிட்டவா? திருவாரூர் அவர்கள் திருவாரூர் என்ன?
1: இல்லை இல்லை, அவர் திருவாரூர் பக்கம் தான். நாகூர்ல இருந்து
0: 30 கிலோமீட்டர்.
1: அவர் வீட்டுக்கெல்லாம் பல முறை வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன்.
0: போயிருக்கேன் பக்கத்திலேயே தான். நாளையே பேருந்திலே போவீர்களா இல்ல மகளுந்திலே போவீர்களா மிதி வண்டியிலே போவீர்களா?
1: இல்ல, இந்த நம்ம சொந்த வண்டி இருக்கு, அதில தான் போய்.
0: அதான் என்ன,
1: இருசக்கர வாகனம்?
0: இருசக்கர வாகனம், மோட்டார் சைக்கிள் கூறுவார்கள்.
1: ஆமா,
0: இருசக்கர வாகனம். சிறப்பு, எல்லோரும் நலமாக இருக்கும் இந்த வேலையில். இன்று நாங்கள் பொக்கிஷத்தோடு ஒரு தடவை விளையாடுவோம் என்று எண்ணிக்கொண்டு உங்களுக்கான பட்டியை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கேன். உங்களுக்கு விருப்பமான பட்டியை தாருங்கள்.
1: எனது பெட்டி எண் 2.
0: இன்று உங்களுக்கு பெட்டி எண் 2 வேண்டும். சரி, 2வது பட்டியை நான் எடுத்துக்கொண்டு உங்கள் பெயரில் பதிவு செய்து கொண்டு வந்து வைக்கின்றேன். நாங்கள் அதை திறந்து பார்ப்பதற்கு எங்களுக்கு அதனுடைய கடவுச்சொல்லை மந்திரமாக கூற வேண்டும். கூறுங்கள்.
1: ஆமையா, அண்டகா கசம் அபுகா கசம் திறந்துடு சீசே.
0: திறந்து விட்டது பெட்டி அழகாக, முதல் முதல் வந்து கைவிசுவாசமாக அழகான ஒரு பெட்டி. அதற்குள்ளே பதிந்து கொண்டு வந்து மந்திரத்தை கூறி சிறப்பாக திறந்து விட்டது. இப்பொழுது உங்களுடைய ஊகத்தை ஒரு தடவை, நீங்கள் அதிலே கெட்டிக்காரன் தானே, ஊகித்து உடனே பிடிப்பதில் கிட்டத்தட்ட எத்தனை எழுத்துக்களை கொண்ட பதமாக இருக்கலாம் என்று சும்மா இது இந்த ஊகம் வந்த சாத்திரமோ அல்லது இதில் சும்மா சும்மா சொல்லி பார்ப்பது, பொடி போக்கில் சொல்றேன்னு சொல்லுவாங்க.
1: 3 எழுத்தையா?
0: கெட்டிக்காரன் தான், ஆனால் இன்னொரு 3 செய்து 6 எழுத்து வந்து. மகிழ்ச்சி நகைச்சுவை, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, எப்போதும் மகிழ்வாக. உலகத்திலே சிறந்த மருந்து எல்லா நோய்களுக்கும் சிரிப்புத்தான் சிறந்த மகள் மருந்துன்னு கூறுவார்கள். சரி, அதை நாங்கள் இலவசமாக பரிமாறிக்கொண்டோம். இந்த வேளையிலே அந்த 6 எழுத்துக்களை கொண்ட பதம் அழகு படுத்துதலை கூறுகின்றது. பொறுமையாக இருங்கள், நான் தரவுகளை முழுமையாக தந்து முடிந்த பின்பு இலகுவாக கண்டுபிடிக்கலாம். அந்த அலங்கா அந்த அந்த அழகை அழகுபடுத்துவதற்கு ஒரு பதம் இருக்கின்றது. ஒரு திருமணப்பெண் மணமகளாக வருவதற்கு முன்பு, இல்லை ஒரு நாடக மேடையிலே அந்த நாடக மேடையிலே அந்த ஒரு நடிப்பை நடிப்பதற்கு ஒரு நடிகர் அதுக்கேற்ற ஆயத்தங்களை செய்து வரும் பொழுது, இல்லை ஒரு ஒரு விழா நடக்கும்போது அந்த மேடைகள் மண்டபங்கள் இதுகளை எல்லாம் செய்வது, அழகுபடுத்துதலுக்கு ஒரு பதம் இருக்கின்றது. ஆறு எழுத்துக்களை கொண்டது. இந்த எழுத்திலே ஒரு பாடலும் இருக்கின்றது. எங்கே கூறுங்கள்
1: அலங்காரம்.
0: இடையிலே என் வாயில் ஒரு அலங்கண்டு வந்து விட்டது. இதுதான்
1: அலங்காரம் குலையாத பெண் ஒன்று கண்டேன்.
0: கெட்டிக்காரன் அதுதான் அந்த சரியான பதத்தை கண்டுபிடித்து விட்டீர்கள். இந்த அலங்காரம் என்பது அதிலேயே அந்த அலங்காரம் என்பதை எங்கள் இல்லம் அலங்காரமாக இருக்க வேண்டும், அழகாக மகிழ்வாக இருக்க வேண்டும் என்று ஒரே ஒரு விடயத்தை பெண்கள் செய்வார்கள். அது கடந்த வாரம் பொக்கிஷத்திலே வந்து அனுஷியாவினால் கூறப்பட்டது அந்த பதம், கோலம் என்றது இல்லையா?
1: ஆமாய்யா,
0: கோலம் போட்டால் அது அழகுதான் வீட்டுக்கு என்று கூறுவார்கள். எங்கும் அது இருக்கும், எங்கும் இருக்கும். ஒரு பண்டிகை வந்தால், தைப்பொங்கல் போன்ற பண்டிகை வந்தால், ஆலய திருவிழா உற்சவம் நடக்கும், மேடை பெரிய விழாக்கள் நடக்கும், அலங்காரம் மிக முக்கியம். சிறப்பான அந்த பதத்தை நீங்கள் அதை அலங்காரமாக கண்டுபிடித்து, அலங்காரமாக அந்த பதத்தை பெற்று, அலங்காரமாக இரண்டு புள்ளிகளை உங்கள் பையிலே போட்டுக் கொள்ளுகிறேன். வாழ்த்துக்கள். கெட்டிக்காரன் என்ற பதத்தை, அலங்காரம் என்பது மிக மிக முக்கியம். இப்பொழுது பாருங்கள், அலங்காரம் என்று கூறும் பொழுது ஒரு ஒரு அந்த பேர் உடனே எனக்கு வருவது, இந்த மாட்டுகள் சவாரி போட்டி எப்படி சொல்லுவோம், அந்த
1: ஜல்லிக்கட்டு,
0: ஜல்லிக்கட்டுக்கு போகும் பொழுது கூட அந்த மாடுகளுக்கு அலங்காரம் செய்வோம் இல்லையா?
1: ஆமாயா, ஆமாயா, மாலை, ஆமையா.
0: அந்த எங்கள் சமயத்திலே இன்னும் ஒன்று இருக்கின்றது, இந்த சில ஆலயங்கள் அண்ணாம அந்த மூல குலதெய்வங்களுக்கெல்லாம் பலி கொடுப்பார்கள். உயிர் பலி கொடுக்கிற உயிரினங்களுக்கு கூட அலங்காரம் செய்து கொண்டு போய் தான் கழுத்த விடுவார்கள். சரியா? அலங்காரம் என்பது பல விடயத்தில் எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையிலே பின்னி கொண்டு இருக்கின்றது. அலங்காரம் என்ற ஆறு எழுத்துக்கள் கொண்ட பதம் முதல் பதமாக வந்து பெற்றுக்கொண்டார் எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள். அவர்கள் இப்பொழுது இரண்டாவது பெட்டி திறப்பதற்கு தகுதி காண்கின்றார். அப்படி என்றால் இரண்டாவதாக எந்த பெட்டியை நீங்கள் தெரிவு செய்வீர்கள்?
1: பெட்டியின் மூன்று,
0: மூன்றாவது பெட்டி எண்ணெய் தாருங்கள். அந்த பெண்ணை, அந்த எண்ணெய் தந்து விட்டார்கள். அந்த எண் பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்பொழுது நீங்கள் உங்கள் மந்திரத்தை கூறுங்களேன்.
1: அண்டகா கசம் அபுகா கசம் திறந்துடு சீசே.
0: சிறப்பு, திறந்து விட்டது. அண்டகா கசம் சொல்லும் பொழுது டா எனக்கு ரா போன்று தெரிஞ்சே இல்லை, அது டா தான், அண்டகாசம் தான். சிறப்பு. இங்கே வந்து விட்டால் மகள் ஷியாமலா, அப்பா வணக்கம் தந்திருக்கின்றார், அவருக்கு நாங்களும் வணக்கம் என்று கூறி அவர் வரவேற்று கொண்டு இணைத்து கொள்ளலாம். சரி, இதுக்கும் எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
1: ஒரு நான்கு எழுத்தியா.
0: கெட்டிக்காரனையா அச்சொட்டா கூறிட்டு பார்த்து விட்டீர்களோ? நான்கு எழுத்துக்களை கொண்ட, நான்கு எழுத்துக்களை கொண்ட பெட்டி தான் இங்கே கிடைத்திருக்கின்றது. சரி, இந்த நான்கு எழுத்துக்களை கொண்ட பெயர் ஒரு திரைப்படத்தின் முதல் பதமாக வருகின்ற ஒரு பெயர். இது உங்கள் ஊர், எங்கள் ஊர், எல்லா ஊர்களிலும் இருக்கின்றது. வித்தியாசமான வடிவங்களிலே, வித்தியாசமான இடங்களிலே. இது என்னவென்றால், மக்களெல்லாம் கொண்டு வந்து தங்களுடைய பொருட்களை, அதாவது தாங்கள் விளைவித்த அல்லது செய்த அல்லது உற்பத்தி செய்த உற்பத்தி பொருட்களை கொண்டு வந்து குவித்து விட்டு விற்பனை செய்யும் இடம். பாவனையாளர்கள் எல்லாம் தங்களுக்கு தேவையான பொருட்களை அங்கு சென்று சுற்றி பார்த்து விலைகளை கேட்டு பார்த்து வாங்கி அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக் கொள்வார்கள். விற்பதும் பெறுவதும் ஆன இடம் அந்த இடத்துக்கு பெயர். அது பகலிலும் நடைபெறும், இரவிலும் நடைபெறும். குறிப்பிட்ட நேரத்துக்கு ஆரம்பித்து குறிப்பிட்ட நேரத்துக்கு மூடப்படும் சில இடங்களிலே. அதாவது ஒரு இடமிலே பல வியாபார பொருட்கள் குவிந்து செய்யப்படுகிற ஒரு இடம், அதுக்கு இந்த பெயர் உண்டு. நான்கு எழுத்திலே அதை எப்படி கூறுவீர்கள்? அந்த எழுத்திலே ஒரு திரைப்படமும் வந்தது. தனி அந்த எழுத்திலே மட்டுமில்லை, அதோடு சேர்ந்து இன்னும் ஒரு எழுத்து சேர்ந்து. நீங்கள் ஒரு பொருளை உங்களுக்கு வேண்டுமென்றால் எங்கே செல்வீர்கள் வாங்குவதற்கு?
1: அங்காடி.
0: அதுதான், அங்காடி தெரு என்ற திரைப்படம் வந்தது தானே? அங்காடி என்று சந்தை என்று கூறுவோம், கடை வீதி என்று சொல்லுவோம், மார்க்கெட் என்று சொல்லுவோம், பஜார் என்று சொல்லுவோம். ஆனால் இது வந்து அங்காடி என்பது வந்து அங்கே நிறைய பலவிதமான பொருட்களும் இருக்கின்ற இடம்தான் அங்காடி. அங்காடிகள் கடை. வாழ்த்துக்கள். அங்காடி என்ற பதத்தை கண்டுபிடித்து 2 புள்ளிகளை மேலும் பெற்றுக்கொண்டு அவருக்கு ஒரு கட்டாய ஓய்வு கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் நான் இருக்கின்றேன். அந்த வேளை அவருக்காக ஒரு பாடல் கொடுக்கலாம் என்று எண்ணுகிறோம். உங்களுக்காக என்ன பாடலை ஒலிபரப்பலாம்?
1: எனக்கியா அருணோதயம் அப்படிங்கிற படத்துல வந்து,
0: அருணோதயம் திரைப்படத்தில் என்ன பாடலா இருக்கும்?
1: ஆமா, முத்து பவளம் முக்கனி சர்க்கரை மூடி வைக்கலாமா அப்படிங்கிற பாடலை.
0: இது எல்லாம் அங்காடியிலே கிடைக்குமா?
1: ஏன் கிடைக்காதயா? கிடைக்காதயா?
0: ஏன் கிடைக்காது?
1: அது என்ன இதெல்லாம் வந்து கிடைக்கிறது வந்து நகை கடைகள் தான் கிடைக்கும்.
0: கடைகளும் இருக்கும் தானே. அங்காடி என்பது என்ன? பஜார் தானே ஐயா? பஜார்ல இந்த கடை பட்டி கடை முதல் கொண்டு இருக்குமே ஐயா, அங்கே தேநீர் கடை இருக்கும். அப்ப முக்கனி என்ற மாம்பழ கடை இருக்கும், பலாப்பழ கடை இருக்கும், வாழைப்பழ கடைகள் எல்லாம் தனித்தனியாகவே இருக்கும். பவளக்கடை, பவளங்கள் முத்து நகை கடைகளில் வாங்கிக் கொள்ளார். ரத்தின கற்கள் விற்கிற கடைகள் அங்கே அங்கே இருக்கின்றது, அங்கே இருக்கும். அது இப்பொழுது அப்படி வந்து விட்டது. மால் என்று கூறுவார்கள், மால் ஆங்கிலத்திலே மாலுக்கு போறோம் என்று கூறுவார்கள். அறிந்தீர்களா மால்? அது இப்பொழுது நாகரிகமாக வந்து அந்நிய சொற்கள் புகுந்து விட்டது. அங்காடி என்று யார் கூறுகிறார்கள்? முன்பு அப்படி இல்லை. கடையிலே போய் வாங்குவதை விட அங்காடியில் சென்று வாங்கினால் மலிவாக வாங்கலாம். ஏன்னா அங்கே தெரிவுகள் பல உண்டு. இப்போ ஒரு மாம்பழக்கடை என்றால் 10 மாம்பழக்கடை அதுக்குள்ளே இருக்கும். எங்கே விலை குறைவு, எங்கே தரமாக இருக்கின்றதோ என்று பார்த்து வாங்கலாம். அதன் அங்காடி சிறப்பான பதிலை தந்திருக்கேன். முத்து பவளம் முக்கனி சர்க்கரையும் விற்கிறது. அடேங்கப்பா, முக்கனி சர்க்கரை அதை மூடி வைக்கலாமா? இல்லை, திறந்து வைத்தா தான் அதோடைய அழகும் சுவையும் தெரியும். சுவையும் அழகும் தெரியும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு பாடலை தந்திருக்கின்ற கேட்டு உங்களோடு நாங்களும் மகிழ்கின்றோம். இப்பொழுது அடுத்த உறவிடம் செல்ல இருக்கின்றேன். உங்களுக்கு விடை கொடுக்கின்றேன். மீண்டும் பெற வேண்டும். ஒரு தடவையோட நீக்க வேண்டாம். வாருங்கள், முடிந்த வரையில் வாருங்கள். நன்றி ஜெகபிரசாதி அவர்களே. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் பொக்கிஷம் வளமை போல இன்றைய அறிவன் கிழமையிலே இன்றும் ஒலிக்கின்றது. வந்து இணைந்து விட்டு சென்றார் அன்பு ஜெகபர்சாதிக்கு அவர்கள். சிறப்பாக விளையாடி 2 பெட்டிகளை எடுத்து 2 பெட்டிக்கும் சரியான பதிலை கண்டுபிடித்து 4 புள்ளிகளை தன்னுடைய பையிலே சேர்த்து கொண்டு மீண்டும் ஓடி வந்து இணைந்து புள்ளிகளை பெறுவதற்காக ஓய்வு பெற்று செல்கின்றார். எங்கே அடுத்த உறவுகள் அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள்? உங்களுக்கிலே போட்டி, அழைப்பவர்களுக்கே போட்டி நடைபெறுகிறது போல என்றால் இருவர் தொடர்ந்து அழைக்கின்றார்கள். யாருடைய இணைப்பு எனக்கு முதலில் கிடைக்கிறதோ அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறும் வேளையிலே அந்த வாய்ப்பு அரசடி குப்பம் சரவணன் அவர்களுக்கு தான் கிடைக்கின்றது போல் தெரிகின்றது. வணக்கம், வணக்கம். ஜாமிருக்க பயமேன் சரவணா,
2: வணக்கம்.
0: எங்கே இந்த 2-3 நாட்கள் ஆளை காணவில்லை, நலமாக இருக்கின்றீர்களா? வேலைப்பழு, அத்துடன் அங்கே அரசியல் நிலைமைகள் பலவாகத்தான் இருக்கும். வாக்கு பதிவு எல்லாம் இருந்திருக்கும். வாக்கு முடிவுகளை கேட்டவுடன் அங்கே மகிழ்வுகள், நிகழ்வுகள், கொண்டாட்டங்கள், போட்டிகள் புறால் எந்த ஊடகத்தை திறந்தாலும் அதே ஒரே தேர்தல். அது ஒரு ஒரு வாரத்துக்கு அப்படித்தான் இருக்கும். நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக
2: இருக்கின்றீர்கள்.
0: அங்க கூட காலநிலை என்று எப்படி இருக்கிறது? காலநிலை,
2: காலநிலை ஒரு மகிழ்வான காலநிலை நிலைதான்.
0: இன்னைக்கு சிரித்து கொண்டு வருகிறீர்களா?
2: 29
0: அடேங்கப்பா, அடேங்கப்பா. மழை பெய்யுது
2: இரவிலும் ஒரே காலநிலை 29 பாகுது.
0: அடேங்கப்பா, அடேங்கப்பா. மழை பெய்யுதா? மழை
2: ஒரு 11 மணி அளவில் மழை பெய்யுது.
0: சபாஸ் சபாஸ் என்னும் கூறிக்கொள்ளுவோம். சபாஸ் எங்களுக்கும் மழை பெய்தது, எங்களுக்கும் வெயில் அடித்தது. அப்படியா? எங்களுக்கு நேற்றைய தினம் எங்களுக்கும் மழை பெய்தது, எங்களுக்கும் வெயில் அடித்தது. எங்களுக்கும் 28 பாகையை தொட்டு பார்த்தோம். நல்லதோர் பொழுது வாழ்க்கையிலே கனடாவில் இப்படியே போவாத ஒரு தடவை தான் கிடைக்கும். அது நேற்று கிடைத்தது. அதேக்கு நேர்மாறாக இடி இடித்து மழை பொழிந்து எல்லாம் நின்னாச்சு. இப்போ இப்பொழுது ஆறு பாகையில் தான் இருக்கின்றோம். இது ஆகக்கூடியது என்று ஒன்பது பாகை மட்டும்தான் உயரும், அதற்கு மேலே உயர மாட்டாது. சூரிய பகவானும் மெதுவாக நகர்ந்து இப்பொழுது சரவணனை கண்டவிட தான் இங்கே கொஞ்சம் வெளிச்சம் வருகின்றது. சரவணா
2: அதே போலதான் மதியம் 3 மணிக்கு மேலதான் சூரிய பகவான் வந்தாரு, கொஞ்சம் இருந்து மழை.
0: இந்த காலநிலை உங்களுக்கு உங்களுடைய விவசாயத்துக்கு சிறப்பான காலநிலை இல்லையா?
2: ஆமா, சிறப்பான காலநிலை. என்ன கேட்டீங்கன்னா, ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு கடுமையான வெயிலா இருந்தது, அந்த வெயிலின் தாக்கத்தை சரி செய்யும் வகையில் இந்த மழை பெஞ்சிருக்கு,
0: பெய்திருக்கு. நான் கூறினேன் தானே, எவ்வளவு தூரம் அதிக வெப்பம் ஏற்படுகின்றதோ அதற்கேற்ற மாதிரி மழை பொழியும் என்று. எங்களுடைய மகாலிங்கம் அவர்களும் கிருஷ்ணனும் வந்து கூறினார்கள், அங்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்து விட்டது, கிட்டத்தட்ட 27 நாட்கள் அது லாபரும் அந்த அந்த வெப்பத்தில் இருக்கின்றோம் என்று.
2: இன்னைக்கு 3வது.
0: நீங்களும் அதை கூறுங்க. அதனால் நாங்கள் இந்த நேரத்தில் அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்த காலத்தில் வரும் மழை மிகவும் கடும் மழையாகத்தான் இருக்கும், நன்றாக இருக்கும். ஒரு கொட்டு கொட்டி போட்டு தான் போகும் இல்லையா?
2: நாளைக்கு
0: இருக்கு, மாறி மாறி எப்படி வெப்பம் உங்களுக்கு தொடர்ந்து உங்களை வாட்டி வதைத்ததோ அதே போன்று மழையும் வந்து வருத்தி கொண்டு தான் போகும். ஆனால் இந்த மழை உடனே காய்ந்து விடும், பாய்ந்தோட மாட்டாது வெள்ளங்கள். ஆனால் இந்திய நாட்டு செய்திகளை நான் செய்திகளை தட்டி கொண்டு போகும் பொழுது அங்கே பல இடங்களில் பாய்ந்தோடுற வெள்ளங்கள் பாய்ந்தோடுவதை கண்டிருக்கின்றேன். வெள்ளங்கள் பெருக்கு அழிவுகளில் வெள்ளங்கள் பெருகி ஓடுவதை காட்டுகிறார்கள். சிறப்பான, நாங்களும் நல்ல வசந்த காலத்தை அனுபவித்துக் கொண்டு இப்படித்தான் இங்கே அனுபவிக்கலாம். நேற்றைய தினம் எல்லோரும் ஒருவரை ஒருவர் கண்டு சாதாரண மலர்ச்சியோடு நன்றாக சிரித்து மகிழ்ந்து கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து கைவாக கொடுக்குற அளவுக்கு வெளியே நின்று பேசக்கூடிய அளவுக்கு இருந்தது. ஆனால் இரவு நேரம் மழை பொழிந்து இடி இடித்து எல்லாம் நின்று போய் வெளியே அதிகாலை தூக்கம் பிடித்து பார்த்தா வெளியே எங்கள் தாவரத்து எங்கள் வீட்டை சுற்றி எங்கள் வீடு கூரையிலே வருகின்ற தண்ணி அந்த தாவரத்திலிருந்து நிலத்தில் விழாமல் இடையிலே ஒரு பீலி என்று நாங்கள் கூறுவோம், ஒரு வாய்க்கால் மாதிரி அதை செய்திருப்பார்கள். அதற்குள்ளே இருந்து ஒரு இடத்தாலே கீழே வடிந்து ஓடும், அதற்கேற்ற குழாய்கள் வைத்திருக்கின்றார்கள். அப்போ மேலிருந்து கூரையிலே விழுந்து சுவர் பக்கத்தால் அந்த தாவரத்தால் வந்து வழிந்து கீழே வந்து நிலத்திலே போவதற்கு அழகாக ஒரு நீள குழாய் வைப்போம், அது சென்று ஒரு குறிப்பிட்ட இடத்தால் போகும் பயிர்களுக்கு அல்லது மரங்களுக்கு. அப்படி வைத்த அந்த துண்டு அந்த காற்று வந்து அதை பறித்து கொண்டு போய்விட்டது வேறு இடத்துக்கு, அவ்வளவு தூரம் காற்று இருந்தது. அப்ப நிலத்தில் இருக்கின்ற குழாய் உருளக்கூடிய வகையில் காற்று என்றால் மேலேயும் நல்ல காற்று தான் அடித்திருக்கின்றது பார்த்தேன். அதை விட்டு மரங்களை பார்க்கும் பொழுது எங்களுடைய மரங்கள் என்று நான் பக்கத்திலே இருக்கின்ற எங்கள் வீட்டுக்கு பின்னாலே இருக்கிற ஆப்பிள் மரம் இருக்கின்றது, அவர் காய்ந்து தடியாக பட்டு போய் விட்டதோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு தான் அது தோன்றியது கோடை காலத்திலே. இப்பொழுது அதனுடைய ஒரு தளிர் முகை விட்டு அழகாக இலையை தொழுந்து காட்சி அளிக்கின்ற ஒரு பகுதியை நான் படம் பிடித்தேன். வீட்டுக்குள்ளிருந்து அந்த படத்தை பிடித்தேன், அதை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்கின்றதுன்னு சொல்லி.
2: சரிங்க சார்.
0: அப்படி எவ்வளோ அழகாக காட்சி அளிக்கின்றது அந்த இலை, அந்த தடி ஆப்பிள் கொடியினுடைய மேல் தளிர் அந்த கிளையிலே சின்ன சின்ன முகம் வந்து அப்படியே இலையாக மலர்ந்து விட்டது, இனிப்பூவாக வரும். இதுதான் சிறப்பு. இந்த அப்போ இந்த காலையிலே சிறப்பாக இருக்கும் போலையிலே இன்று நேற்றைய தினமெல்லாம் பாட்டு சவாரிக்கு வாக்களிக்கிறது யாரும் குறைந்து விட்டார்கள். முந்தைய நேற்று 103 நாள் வாக்களிப்பதற்கே வரவில்லை, ஆக்கள் வந்தது குறைவு. ஏனென்றால் அங்கே வாக்களிப்பு நடைபெற்றது அல்லவா, அதனாலே தான். இருப்பினும் சிறப்பாக நடைபெற்றது. சரி, இப்பொழுது நாங்கள் நீண்ட நேரம் பேசுகிறோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள், மகிழ்வாக இருக்கின்றீர்கள். இந்த வேளையிலே உங்களுடைய பணிகள் எல்லாம் இப்பொழுது சுமை குறைந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். இன்று உங்களுக்கான பதத்தை தேடி கண்டுபிடிப்பதற்காக 20 பெட்டிகளுள் 2 பெட்டிகள் சென்று விட்டன, 2ம் 3ம் ஏனைய பெட்டிகள் இருக்கின்றன. உங்களுக்கு வழக்கமாக உங்களுடைய இலக்கம் உங்களுடைய 16 என்று எனக்கு நன்றாக தெரியும். 16 நிறையாத பருவம் எங்களிடம் வந்துவிட்டேன், அல்லது பகடை 16 என்று போவோம். இப்படி இந்த 16க்கு பெரும் ராகங்கள் 16 என்றெல்லாம் 16 ஒரு அதிர்ஷ்டமான ஒரு பெறுமதியான ஒரு எண், உங்களுக்கு அந்த எண் விருப்பமான எண், அதிலே நான் கொண்டு வந்து வைத்து விட்டேன். அதற்கான மந்திரத்தை நீங்கள் கூறினால் பட்டி உடனே திறக்கும். அங்கே கூறுங்கள்.
2: அண்டகாகசம் அபுக்காகும் திறந்திரு சிசி.
0: திறந்து விட்டது அந்த பட்டி. இந்த மந்திரத்தை கூறும்பொழுது உங்கள் உள்ளத்திலே என்ன ஏற்படுகின்றது?
2: இந்த மந்திரத்துக்கு வரும்போது எங்களுக்கு அந்த திரைப்படத்தோட நினைவு தான் வந்துட்டு
0: நகைச்சுவை கொண்ட ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது அல்லவா?
2: ஆமா,
0: மகிழ்ச்சிக்கு பல காரணங்கள். அது இது ஒரு நகைச்சுவை போன்றதா இருந்தது. அண்ட காகம் அபு காகம் திறந்திரி செய்து கொண்டால் என்ன ஐயா, அது என்ன கருத்து அதற்கு?
2: அது என்ன மொழி?
0: இல்ல, அது ஒரு மொழி தான், அது இருக்கிறது. அண்ட காகம் அபூ காகம் திறந்துட்டு, அதாவது ஏதோ மூடப்பட்ட பெட்டி திறக்க வேண்டும் என்றாக்க ஒரு மந்திரம் போல, அல்லது மூடப்பட்ட திரை விலக வேண்டும், மூடப்பட்ட கதவு திறக்க வேண்டும் போன்ற ஒரு கருத்து தான் இந்த கருத்து. அப்படித்தானே அலிபாபா 40 திருடர்களையும் குதிரையிலே சென்று அதை திறப்பார்கள் என்ன? அண்ட காகம் அபூ காகம்னு திறந்தோம். சரி, இப்பொழுது இங்கே சின்ன பெட்டி, அதுக்கு உங்களுடைய மந்திரம் பலித்து திறந்து விட்டது. உங்களுடைய எண்ணத்தின்படி, ஊகத்தின்படி அதற்குள்ளே இருக்கும் பதம் நல்ல பதமாகத்தான் இருக்கும். அது எத்தனை எழுத்துக்களில் இருந்தால் நலம் உங்களுக்கு?
2: 4 எழுத்து.
0: கெட்டி காரன் தான், ஆனால் 1 எழுத்து குறைந்து 3 எழுத்திலே இருக்கின்றது.
2: 3 எழுத்தில்
0: என் மூச்சு இருக்கும். சரி, அந்த 3 எழுத்துக்கான பதம் எதுவென்று நான் தரவுகள் தருவேன். குறிப்பாக நன்றாக உற்று கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த பதம் அநேகமாக நாங்கள் எங்களை அலங்காரம் செய்யும் பொழுது செய்யும் ஒன்று. அது ஆண்களுக்கும் சாதாரணமாக இருக்கின்றது, ஆனால் பெண்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதை அந்த அந்த அதற்கு அந்த அதை வைத்து பாட்டும் இருக்கின்றது. அது உடலே உள்ள ஒரு இடத்திலே செய்வது பெண்களால் அதிகமாக செய்யப்படும். உடல் என்றால் கீழே அல்ல, மேலே, எல்லாவற்றுக்கும் மேலே உள்ள இடத்திலே செய்யப்படுகின்ற ஒரு விடயம். அலங்காரம் செய்யும் பொழுது அதை கண்டிப்பாக செய்வார்கள். அதை ஒரு தடவை உணர்ந்து பார்க்கின்றீர்களா? பாட்டும் இருக்கின்றதற்கு அதற்கும் மேலே தலையிலே தலையிலே தலை தலை முடி இருக்கின்றது அல்லவா, அதற்குள்ளே பெண்கள் செய்து கொள்ளுகின்ற ஒரு விடயம். உச்சி பகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச அந்த பாடல் இருக்கு அங்கே, உச்சியிலே பகுடெடுத்து. பகுடு என்பது அற்புதமான பேச்சு தமிழிலேயும் இருக்கின்றது, இலக்கண இலக்கியத்திலையும் புராண காலத்திலையும் இருக்கின்றது. அந்த பகுடு என்பதை இப்பொழுதும் நாங்கள் உபயோகிக்கின்றோம் இல்லையா? ஆனால் அந்த உச்சி வகுண்டெடுத்து குறுங்கள்,
2: இப்ப இருக்கிற சிறிய வயதில் உள்ளவர்கள்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல.
0: அதைத்தான் கூற வருகின்றேன். அந்நிய நாகரிகம் வந்து பெண் என்றால் உச்சி வகுண்டெடுக்க வேண்டும். பெண் என்றால் குழந்தைகள், குழந்தைகளுக்கு கிடையாது, மலர்ந்து அவர்கள் குமர் பருவத்தில் வரும் பொழுதும் இல்லாது விட்டாலும் பெண்ணாக வரும் பொழுது உச்சி கண்டிப்பாக வைத்து வகுடெடுக்க வேண்டும். அங்கே பூச்சூட வேண்டும், நெற்றியிலே பொட்டு வைக்க வேண்டும் என்றெல்லாம் கூறுவது எங்களுடைய தமிழ் பெண்களுக்குள்ள அழகு. அந்த வகுடு என்பது மிகவும் முக்கியமாக நாங்கள் இப்பொழுது உபயோகிக்கிறோம். நீங்கள் கூறியது போல இன்றைய தலைமுறைக்கு அது தெரியாது. ஆண்களுக்கும் வகுடு, நாங்களும் வகுடு எடுக்கின்றோம். உச்சியில் அல்ல, ஒரு சிலர் உச்சியில் எடுப்பார்கள், அங்கே ஒரு சிலர் நடு உச்சி நேர் உச்சி பிடிப்பார்கள். நாங்கள் கன்ன உச்சி என்று கூறுவோம். எங்கள் கன்னத்திலே அதை உச்சி கன்ன உச்சி என்று கூறுவோம். பகுடு என்பது பெண்களுக்குரியது தான். கவனிக்கின்றீர்களா? இப்போ நாங்களும் நீங்கள் அப்படி தலை செய்வீர்கள், மேவியல் அவற்றை மூடி எழுப்பீர்கள். நான் வலது என்னுடைய இடது பக்கத்திலே 2 பக்கம் வலிச்சு நடுவில் ஏறு உச்சி வைத்து தான் நான் அன்று தொட்டு இன்று வரை இருக்கின்றது. இப்பொழுது இருந்தாலும் தெரியாது, ஏனென்றால் அதில் உள்ள அலங்காரம் தானே. ஆனால் அந்த ஒரு சிலர் நடுவிலே நேராக பிரித்து விடுவார், பிரித்து விடுதல். ஆனால் அதிலே பிரிப்பது என்பதுக்கு பல கருத்து கூறுங்க.
2: பழைய நினைவுகள் கொண்டு போறீங்க.
0: அப்ப உங்களுக்கு உங்களுக்கு இப்ப உங்களுக்கு உச்சி மகடெடுக்கக்கூடிய வகையில் இருக்கின்றதா? அந்த தொல்லை எங்களுக்கு இல்லையா? அப்படியே கையாலே ஒரு தடவை தடவை போட்டு போகிறாங்க இல்லையா?
2: ஒரு நாளைக்கு மூன்று முறை நான்கு முறை அந்த வீடு எடுத்து
0: என்னுடைய சிறிய தாயார் அன்னை, அன்னையுடைய சகோதரி, அவளுக்கு நல்லம்மா என்று பெயர். அவ ஒரு நல்ல அம்மா தான், எங்களுக்கு அம்மான்றதை அழைப்போம். நான் கொஞ்சம் சின்ன வயதிலிருந்து அந்த விடயத்திலே கெட்டிக்காரன், விருப்பத்துக்குரியவர். என்னை நான் அலங்கரிப்பதில் நான் நடிகனாக வந்தேன் அல்லவா, கலைஞனாக இருந்தேன் அல்லவா, நல்ல தோற்றத்தோடு என்னை பெற்று வளர்த்து எடுத்திருக்கின்றார். அப்போ அடிக்கடி எங்கள் வீட்டிலே ரெண்டு மூன்று நிலக்கண்ணாடி வைத்துக் கொள்வேன். அந்த அடிக்கடி இவர்களோடு பேசினா நிலை கண்ணாடியாக அப்படி அப்படி பார்த்துக்கொள்ளும். அங்கே சீப்பு, எனக்கு விருப்பமான சீப்பு தலைவாரியையும் வைத்திருப்பேன். அடிக்கடி அந்த தலையை அழகாக நெளிவிட்டு என்ன சுருளாக எல்லாம் வைத்திருப்பேன் என்று சின்னம்மா கூறுவார். இப்படியெல்லாம் அடிக்கடி தலை வாரக்கூடாது மகனே, விரைவில் கலைந்து விடும், கொட்டி விடும் என்று உதிர்ந்து விடும் என்று கூறுவார். அதே மாதிரி ஆகிவிட்டது. ஆனால் அது இங்கே கனடாவுக்கு வந்தான் எனக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் கனடாவில் நாங்கள் இயற்கை நீர் உபயோகிப்பதில்லை தானே, இயற்கையாக எங்களுக்கு கிடைக்கிற நீர் வந்து அது பதப்படுத்தப்பட்டு வருகின்ற தண்ணீர் தான். அதுக்கு ஒவ்வொரு கிருமிகள் வந்து தொற்றாமல் கொள்ளாமல் ஆற்றிலே எடுப்பது தான். மழை நீர் தேக்கி அதிலிருந்து எடுக்கின்ற, எங்கள் நாடு மாதிரி கிணறு வெட்டி மண்ணுக்கு கீழே ஊற்றெடுத்து வருகின்ற நீர் நாங்கள் பாவிப்பதில்லை. இங்கே குழாய் கிணறு என்றால் அது வந்து விவசாயத்துக்கு தான் பாவிப்பார்கள். எங்களுக்கு அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்தாபனங்களினாலே பெரிய பெரிய நில உயரத்திலே, ஒரு பனையள உயரத்திலே பெரிய அந்த அதை எப்படி கூறுவது, அந்த தொட்டியை கட்டி டேங்கியன்னு கூறுவோம், அதுக்குள்ளே நீர் எடுத்து அதை வந்து பதப்படுத்துவார்கள். மின்சாரம் அதெல்லாம் உபயோகித்து இந்த பவுடர் இதெல்லாம் அப்படி போட்டு அதை அந்த தண்ணீரைத்தான் நாங்கள் உபயோகிக்கின்றோம். அதை குளிக்கும் பொழுது நாங்கள் தனியே குளிர் நீரிலே குளிக்க முடியாதான, வெந்நீர் கலந்துதான் குளிக்க வேண்டும். அப்படியே குழாயை திறந்து விட்டால் மீளால் தலைக்கு கொட்டும் என்ற காரணங்களை கூறுகிறார்கள். இரண்டாவது, தொப்பி அணிந்து கொள்ளுகிறோம் அநேகமாக. அது கோடை மாறி குளிர் வெப்பம் என்று இல்லாமல் அதற்குரிய துணிகளால் ஆக்கப்பட்ட தொப்பிகளை அணிந்து கொள்ளுவோம். நான் கனடாவுக்கு வந்து பணிபுரியும் பொழுது நான் பணிபுரிந்த இடத்தில் தொப்பி அணிந்து பணிபுரியும் கடமையில் தான் இருந்தேன். 8 மணி நேரம் தொப்பியோடு இருந்து அப்படியெல்லாம் உள்ளுக்கு வியர்வை அதில் வந்து அந்த முடி கொட்டுவதற்கு ஏற்பட்டு விட்டது. ஏனென்றால் என் சந்ததியில் என் தந்தையாருக்கு நல்ல முடி, ஆனால் மாமனுக்கு இல்லைத்தான், என்னுடைய தாய் மாமனுக்கு. சரி, இப்போ நாங்கள் அந்த பிரச்சனைக்கு போக வேண்டாம். வகுடு என்பது யாருக்கு சொந்தமானது? பெண்களுக்கு தான் வகுடு. எங்களுக்கு வகுடு உண்டு, பெண்களுக்கு தான். அதை நீங்கள் கூறியது போல் இன்றைய தலைமுறை அதை மறந்து விட்டார்களோ தெரியவில்லை, பெண்கள் கூட அதை செய்கிறார்கள் இல்லை. இன்னும் ஒன்றை கவனித்து பார்ப்போம். நான் யாரையும் குறை கூறவில்லை. எங்கள் பெண்கள் தங்களுக்கு அழகாக இருக்கும் என்று தலைவிரி கோலமாக வருகின்றார்கள். மங்களமான வைபவங்களுக்கு கூட தலைவிரி கோலமாகத்தான் வருகின்றார்கள். எல்லாம் விரித்து விட்டு சுருட்டி விட்டு காய வைத்து கொண்டு வருகிறார், தங்களுக்கு அழகென்று எண்ணிக்கொண்டு. உண்மையிலே தலைவிரி கோலமாக வருவது அளவிறந்த சோகத்தில் உள்ளவர்கள் தான். கணவனை இழந்து முக்கியமாக தாரம் இழந்தவர்கள் தான் தலையிலே அடித்து முடி அவிழ்த்து விட்டு குளர்வார்கள், அழுவார்கள். அவர்கள் தலை கூட்டி அலங்காரம் பண்ண மாட்டார்கள். கவனித்திருக்கின்றீர்களா? ஆனால் இன்று யாரை பார்த்தாலும் தலைவிரி கோலம்தான். அப்போ இவர்கள் எல்லோரும் கணவனை இழந்தவர்களா? மங்களமான விடயங்கள், மங்களமான காரியங்களிலும் பாருங்களேன், ஆலயங்களுக்கு சென்றால் பாருங்களேன், பிரித்து கொண்டு தான் பெறுவார்கள். சரி, அது ஒரு புறம் இருக்க. இந்த வகுடு என்ற பதத்தை இன்றைய பொக்கிஷத்திலே நாங்கள் கண்டுகொண்டோம். வகுடு மூன்று எழுத்து தான். இது எவ்வளவு தூரம் எங்களுடைய பண்பாடுகளில் இணைந்திருக்கின்றன, பழக்க வழக்கங்களை கடைபிடித்து வர வேண்டும். வகுடு என்ற பதத்தை கண்டுபிடித்து எல்லோருக்கும் அறியக்கூடிய வகையில் 2 புள்ளிகளை சரவணன் அவர்கள் தன்னுடைய பையனுள்ளே போட்டுக்கொண்டார் இல்லையா? நேர்மையாக உங்களுக்கு அப்படியே கொடுத்து, அதில் எந்த கொசரம் விடாமல் அப்படியே கொடுத்து விட்டேன். 2 புள்ளிகளை அதில் எந்த பிடிப்பும் இல்லாமல் அப்படித்தான். சில இடத்துல பிடிப்பு பிடிப்பு ஒன்று தெரியுது, கமிஷன் பிடிப்பு. சரி, இப்பொழுது உங்களுக்கு 2வது பதத்தை பெட்டியை திறக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கின்றது. எந்த எண் வேண்டும்?
2: 8. 8.
0: 8க்கு ஈடாக எதுவுமே இல்லையா? 8ஆம் நம்பர் காரணம் என்றால் ஒரு தனி மரியாதை உண்டு. 8ப்பா அவன், 8ஆம் நம்பர் அப்பான். எங்கட மக்கள் நம்பர் என்ற எண்ணையும் பார்ப்பார்கள், நட்சத்திரத்தை பார்ப்பார்கள் இல்லையா? குறிப்பாக எங்களுடைய வழக்க வழக்கம் நட்சத்திரத்தை தான் பார்க்க வேண்டும். இவர்கள் ஒரு எண் சோதனத்தை நம்புபவர்கள், எண்ணை பார்க்கின்றார்கள். அது பின்பு வந்தது பலருடைய வாழ்க்கையை பார்த்து அனுமானத்தில் எழுதப்பட்டது அந்த எண் என்பது இல்லையா. எண்கள் எல்லாம் நல்ல எண்கள் பொருத்தம். சரி, அது ஒரு புறம் இருக்க, இப்பொழுது உங்களுக்கு இலக்கம் எண் 8 பெட்டியை கொண்டு வந்து சரவணா உங்கள் பெயரில் வைத்து விட்டேன். இப்பொழுது உங்களுடைய திருவாயால் மந்திரத்தை உச்சரியுங்கள். அழகாக மகிழ்வாக அடக்க ஒடுக்கமாக திறந்து விட்டதையா அந்த பெட்டி. சரி, இப்பொழுது எத்தனை எழுத்துக்களை அதுக்கு இருக்கும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள்?
2: 3 எழுத்து குறைவா வந்திருக்கு முதல்ல, இப்ப 4 எழுத்த சொல்லு.
0: சரி, 4 அரைவாசி எவ்வளவு ஐயா?
2: 4
0: எண்களிலே அரைவாசி எத்தனை?
2: 2
0: 2 எழுத்திலே தான் வந்துடும். நீங்கள் கிட்டிக்காரன், அதனால தான் குறைந்த எழுத்திலே வருகின்றது கிட்டிக்காரன். சரி, இந்த 2
2: வந்தாலும் சில விடைகளை சொல்ல முடியாத கூட போயிடுது.
0: அது நீங்கள் வடிவாக குளித்து மொழியை விபூதி எல்லாம் அடித்து சாமி கும்பிட்டு ஒன்று வந்தால். சரி, இப்பொழுது இந்த 2 எழுத்துக்களை கொண்ட பதம் எதுவாக இருக்கும் என்று தரவுகளை நான் தருகின்றேன். இது எங்கள் உடலில் உள்ள ஒரு பாகம், ஒரு பகுதி. குறிப்பாக இந்த பகுதி பெண்களுக்கு அழகு கொடுப்பது. நாங்கள் ஒரு பெண்களிடம் அழகு என்று பார்க்கும் பொழுது முதலில் இதைத்தான் பார்ப்போம். 2 எழுத்துக்களை கொண்டது. சரி, இதுக்கு பல உதாரணங்கள் கூறப்பட்டிருக்கின்றது. மரஞ்செடி கொடிகளிலே உதாரணம் கூறப்பட்டு இருக்கின்றது. அதிலே பெருசு சிறுசு என்ற கருத்துக்களோடு பல பாடல்கள் வந்திருக்கின்றது.
2: ஆ, கொடி ஒடி
0: கருங்க,
2: கொடி ஒடிவது போல
0: இடை பார்த்தீர்களா? பெண்களில் எவ்வளவுதான் இருந்தது, இடையை கவனித்துக் கொள்வார்கள் உலகத்திலே. ஆண்கள் மட்டுமல்ல, எல்லோரும் பெண்களுக்கு பெண்களே அலங்காரிஞ்சு அப்படியே நல்ல இடை அவருக்கு இடை அழகாக இருக்கும். இடை சிறப்பது பெண்களுக்கு அழகு என்று முன்னோர்களே கூறியிருக்கின்றார். அப்படித்தான் அவர்களும் தங்கள் இடையை வைத்துக் கொள்வார். எங்களுக்கு அப்படி, எங்களுக்கு வண்டி தொந்தி எல்லாம் வந்துவிடும். சரி, இடை என்ற சரியான பதத்தை கண்ட சரியான இடத்திலே கண்டுபிடிச்சிருக்க. நீங்கள் இதை கண்டுபிடிப்பதில் கட்டிக்காரன் போல் தான் தெரிகின்றது. அதுவும் எப்படி இடை என்றதையும் கூடிய கொடி இடை என்று ஒடிவது போல் இடை இருக்கும் என்ன அப்பா கற்பனை வளர்ந்தான். உடனே வந்து விட்டது இல்லையா? ஆமா, தாவரம் செடி கொடி என்றெல்லாம் சொன்னபோது விளங்கணும். கெட்டி காரணையா, கற்பூரம் ஐயா, நீங்கள் பொருத்தி பிடித்து விட்டது. உடனே 2 புள்ளிகளை உங்கள் பையிலே போட்டுக்கொண்டேன். வந்ததுக்காக 4 புள்ளிகளை 2 பதங்களை குறி பெற்றுக்கொண்ட சரவணா உங்களுக்கு வாழ்த்து கூறும் இந்த வேளையிலே உங்களுக்காக என்ன பாடலை ஒளிபரப்பலாம் நாங்கள்?
2: செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா செய்தி என்னக்கா.
0: அவருக்கு சின்ன இடம் இருக்குமா?
2: இல்ல, அந்த 16 வயது நிலை படத்தில் இருந்தோ வரும் அந்த பாடல்.
0: பாருங்கள், 3 விடயங்கள் அடங்கி இருக்கின்றது. 16 வயது என்ற திரைப்படமும் இந்த பாடலுக்குள்ளே அமைகிறது. செவந்தி பூ முடித்த சின்னக்கானுக்கு பூ முடிக்கும் போது வகுடு எடுத்திருப்பாதானே தலைக்கு. அடுத்து அழகான ஒரு பெண்ணுடைய இடையும் சிறத்திருக்குந்தானே. பாருங்கள் எப்படி பொருந்தி வந்திருக்கு பாடல். செவந்தி பூ முடித்த சின்னக்கா, பெரியக்காவுக்கு இல்லை, பெரியக்காவுக்கு என்றால் இடை சிறக்காது இல்லையா? பெரியக்கா வந்து அவ தாயாகி தாயாகி விடுவாள். இது சின்னக்கா தானே? என்ன அடேங்கப்பா, எப்படி இந்த பாடல எழுத கவிஞர் யாரப்பா, என்ன அழகாக இருக்கார். பெரியக்கா என்றால் அவ குழந்தை எல்லாம் பெற்று அவ எல்லாம் உருவம் மாறிவிடும் இல்லையா? சின்னக்கா என்றால் இடை சிறந்து தான் இருக்கு.
2: படத்தோட பேரே 16 வயதிலே,
0: அதுதானே 16 வயது நிலை என்றா இப்படித்தான் இருக்கும். அருமையான அழகான ஒரு நல்ல மகள். ஒரு கவிஞர் பாடலை எழுதும் பொழுது களத்துக்கு, அந்த திரைப்படத்துக்கு அந்த களத்துக்கு அந்த சிச்சுவேஷன் கூறுவார். அதுக்கேற்ற பாடலை தான் அவர்கள் கருத்து வெளிபெறக்கூடிய வகையில், ரசிகர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில், ரசிக்கக்கூடிய வகையில் தான் எழுதுவார்கள். அதற்கும் அதற்கேற்ற இசையைத்தான் தேர்ந்தெடுத்து இசையமைப்பாளர் கொடுக்கும் பொழுது அதற்கேற்ற குரலாளர்கள் வந்து பாடலை தருவார்கள். எல்லோரும் ஒரே ஒரு பாடலை எல்லோரும் பாட மாட்டார்கள். ஒரு சில ஒரு பாடல்களுக்கு இன்ன குரல் தான் பொருத்தம், இந்த சந்தர்ப்பத்துக்கு இவர்கள் தெரிவு செய்து கொடுப்பார்கள். சிறப்பு செவந்தி பூ முடித்த சின்னக்கா என்ற பாடலை உங்களோடு கேட்டு நாங்கள் மாளலாம். உங்களுக்கு 2வது சந்தர்ப்பம் இப்பொழுது கொடுக்கப்பட்டு வெற்றி அடைந்து விட்டீர்கள். கட்டிக்காரன் தான், அடுத்த சந்தர்ப்பத்துக்காக நீங்கள் ஒரு கட்டாய லீவ் ஒன்று தருகின்றேன். லீவ் நிச்சயமாக நீங்கள் ஓய்வு பெற்று சென்று மீண்டும் வந்து அழைக்க வேண்டும். வளமை போல ஒரு தடவையுடன் நின்றுவிட வேண்டாம். மீண்டும் மீண்டும் பாருங்கள், உங்களுக்கான பெட்டிகள் இங்கே காத்து கொண்டோம். நன்றி சரவணா, சிறப்பு சிறப்பான நேரத்தை பகிர்ந்து கொண்டோம் இருவரும். இப்பொழுது அடுத்த உறவிடம் செல்லலாம் என்று எண்ணுகிறேன். மீண்டும் சந்திப்போம், பாருங்கள், மீண்டும் அழையுங்கள். முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் மொழியிலே மகளே அழைத்தீர்கள், வர வேண்டும். மீண்டும் வந்துவிட்டார் அன்பு மகள் ஷியாமலா. வணக்கம் மகளே.
3: வணக்கம்.
0: நலம் மகளே, நலமாக இருக்கின்றீர்களா? வணக்கம் மகளே, வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களாம்மா? பாசம் மழை பொழியும் பொழுது மேகமும் கருணை மழை பொழிந்தது. நின்று விட்டதா இப்பொழுது மழை?
3: முடியல.
0: அவர்கள் சென்று விட்டார்களா? பிள்ளைகள் இருக்கின்றார்களா? வாழ்த்துக்கள். அவர்கள் வந்து பாசத்தை பொழிந்தவளை மழையும் பொழிந்து உங்களை மகள வைத்திருக்கின்றது. அங்கே இப்பொழுது எப்படி இருக்கின்றது? வெப்பம் திரும்பி விட்டதா?
3: சாயங்காலம் 5 மணிக்கு வெயில் அடிச்சது. அதுக்கப்புறம்
0: எங்களுக்கு காத்து அடிச்சது மட்டுமல்ல, சேர்த்து அடித்து விட்டது எங்க குழாய்கள் எல்லாம் வெளியே. மகள் எழும்பி அப்பா எங்களுடைய அந்த தண்ணி போற குழாயத்தை அடுத்த வீட்டு பக்கம் போய் விட்டதப்பான்னு அந்த ஒடிப்பை எடுத்து பொருத்தி விட்டு வந்தார வந்த வெளியே சென்று. அந்த குளிர் என்பது இல்லை, ஆனால் நேற்று இருந்த வெப்பம் அந்த நேற்று இருந்த காலையில் இன்று இல்லை, எல்லாம் குறைந்து விட்டது அம்மா. இன்று இப்பொழுது 6 பாகை 8 9 பாகை வரை தான் நாங்கள் செல்லும் அந்த வெப்பம். நேற்று 28 கண்டோம் அல்லவா? இதே நீ எப்போ வருகிறதோ தெரியாது, எப்போவாவது வரும், கண்டுகொள்ள வேண்டியது. ஆனால் எங்களுக்கு தொல்லை இல்லை. சிறப்பு
3: சிறப்பு.
0: சொல்லாமல் கொள்ளாமல் முன்பே வந்து விட்டதோ கட்டிக்கார மழை.
3: ரொம்ப இயங்கிட்டு
0: இருக்கா அதிக வெப்பம் ஏற்பட்டால் மழை. இப்போ நட்சத்திரம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்த காலம் நிச்சயமாக வெப்பம் தான், ஆனால் அக்னி நட்சத்திர காலத்திலும் மழை உண்டு. அது இதிலே தெரியும் எங்களுக்கு. ஏனென்றால் வெப்பம் அதிகமாகி நீர் ஆவியாக மேலெழுந்து சென்று ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு சென்றவுடன் அது குளிர்ச்சி அடைந்துவிடும். அந்த வெப்பமான ஆவி குளிர்ச்சி அடைந்துவிடும். அது நீர் தானே ஆவியாக மேலெழும்புகிறது, அப்படியே படிந்துவிடும். பனிக்காலங்களில் பாருங்கள், அதிக வெப்பம் இறங்கி வரும் பொழுது இலைகளை பார்த்தால் இலைகளின் மேற்பகுதியில் இலைகளின் கீழ்ப்பகுதியில் வியர்வை மாதிரி துளி இருக்கும், கவனித்திருப்பீர்கள். அதன் கீழே இருக்கும். வாழ்த்துக்கள் சிறப்பு. சரி, இப்பொழுது நாங்கள் வந்தபடியே ஒரு தடவை கவனிப்போம். இருவர் வந்து 4 புள்ளிகளை பெற்றுக்கொண்டு சென்று விட்டார்கள். உங்களுக்கு இங்கே பெட்டிகள் இருக்கின்றது. அது எந்த இலக்க எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும் நான் கொண்டு வந்து தருகிறேன், கொண்டு வாருங்கள். எந்த எண் பெட்டி உங்களுக்கு வேணும்? 2, 3, 8, 16 போய்விட்டது.
3: 9
0: கெட்டிக்காரி. 9 என்ற பதத்தை பெட்டியை எண் கொண்ட பெட்டியை கொண்டு வந்து வைத்து சியாமலாவின் பெயரிலே பதிவு செய்து வைத்தாய்த்து. இப்பொழுது சியாமலா தான் அந்த பெட்டிக்கு பொறுப்பு. திருப்பி நான் ஒப்படைப்பேன், நீங்கள் பெட்டிக்குள்ளே இருக்கிற பதத்தை கண்டுபிடித்த பின்பு. அதனால் பெட்டி திறக்கப்பட முடியாது என்னால். கடவுச்சட்டு உங்கள் பற்றி உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் தான் கூற வேண்டும். எங்கே அந்த மந்திரத்தை கூறுங்கள். சரியா தடக்கப்படும் போது இன்னொரு தடவை கூறுங்க.
3: அண்டகாகசம் அபுகாகசம் திறந்திருச்சி.
0: சரியாக சொன்னீர்கள். முதல் அபு என்று விட்டு மீண்டும் ஒரு தடவை அபு சொன்ன முடியாது, முடியாதுன்னு சொல்லிவிட்டது. பத்திரம் எப்படி கவனமாக அந்த மந்திரம் சொல்ல வேண்டும். மந்திரம் என்பது ஒரு தடவை தான் கூறலாம். அந்த ஒரு தடவை சரியாக கூறினாத்தால் அந்த மந்திரம் பலிக்கும் என்று கூறுகிறார்கள். அதே போன்று சரியாக சொல்லிவிட்டீர்கள். வாழ்த்துக்கள். சரி, அதற்குள்ளே நீங்கள் ஊகித்து பாருங்கள், எத்தனை எழுத்துக்களை கொண்ட பதம் இருக்கலாம்.
3: 4
0: கட்டிக்காரே. பூத கண்ணாடி வைத்த மாதிரி பார்த்து விட்டு சொன்னால் மகள் 4 தான் இங்கே இருக்கின்றது அந்த பெட்டிக்குள்ளே உள்ள பதத்துக்கு. இப்பொழுது நான் அந்த பதத்தினுடைய தரவுகளை தர இருக்கின்றேன், கவனமாக கேளுங்கள். இந்த 4 எழுத்துக்களை கொண்ட பதம் இந்த உலகத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் ஒன்றான பூமியை குறிக்கின்றது. இந்த பூமிக்கு பல பதங்கள் இருக்கின்றது, நான் உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் இருக்கிறோம், ஒரு சொல்லு பல பொருளை குறிக்கும், ஒரு
4: பொருளுக்கு பல சொற்களும் உண்டு. அதே போல புவனம் என்றது, பூமி, நிலம், வையகம் என்றெல்லாம் இருக்கின்றதுலவா. அந்த வகையில் இது நான்கு எழுத்துக்களை கொண்டது என்ன பதமாக இருக்கும்? பூலோகம். பூலோகம் எப்படி சரியாக கண்டுபிடிச்சீர்கள்? சரியாக கண்டுபிடிச்சிருக்கோம், சரியான பதம் சரியாக கண்டுபிடிச்சிருக்கோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இரண்டு புள்ளிகள் உடனடியாக தந்துவிட்டேன், வேறு பேச்சுக்கிடமில்லை. பூலோகம் என்றதை நீங்கள் தந்தபடியால் அதற்கு இந்த வேறு என்ன பதம் இருக்கின்றது பூலோகத்துக்கு? பூமி என்று கூறுகிறார்கள், மண் என்று கூறுகிறார், நிலம் என்று கூறுகிறார், வையகம் என்று கூறுகிறார்கள், பூலோகம் என்று கூறுகிறார்கள், பார் என்று, பார் என்று கூறு, பாவன்னா பார் வந்து பூமி, பார் என்று கூறுகின்றார்கள். அப்படியெல்லாம் பல, ஒரு பொருள் ஒரு விடியம், அது பூமி என்ற ஒன்றுக்கு இத்தனை சொற்கள் இருக்கின்றன. தரணி என்று கூறுகிறார்கள், எத்தனை கூறுகிறார்கள். அதையில பூலோகம் என்று வந்துவிட்டது. வாழ்த்துக்கள், சிறப்புகள். அப்படி என்றால் இரண்டாவது பதம் இதுவாக இருக்கும் உங்களுக்கு. இந்த இந்த பெட்டியை கொண்டு பத்தாவது எண் பெட்டி எண் பத்து சியாமலாவின் பெயரில் தாருங்கள். தந்து விட்டார்கள். எங்கே உங்கள் மந்திரத்தை கூறுங்கள்.
3: அண்ட காகசம், அபு காகசம், திறந்து சிசி.
4: சரியாக சொன்னீர்கள், பெட்டி திறந்து விட்டது. எங்கே குறிப்பால் ஊகத்தால் சொல்லுங்கள். இத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று.
3: ஐந்து எழுத்துப்பா.
4: முதல் நான் ரெண்டு கட்டிக்காரி என்று கூறினபடியால் அந்த சந்தோஷத்தில் ஒன்றை கூட்டி ஐந்து என்று கூறி கூறிவிட்டீர்கள். அவர்கள் நீங்கள் நீங்கள் கட்டிக்காரி
3: என்று,
4: நீங்கள் கட்டிக்காரி என்று அவர்கள் அதிகமாகத்தனாலும் ஒன்றை குறைந்து சுலபமாக மூன்று இருக்கின்றார். மூன்று எழுத்திலே இருக்கின்றது, மூன்று எழுத்திலே இருக்கின்றது. இந்த மூன்று எழுத்து பதம் எதை குறிக்கின்றது என்றால் மகளே, அழகு என்பதை குறிக்கின்றது. அழகு அதை குறிக்கும் பல பதங்கள் இருக்கின்றது. அதிலே ஒரு பதம் மூன்று எழுத்திலே இருக்கின்றது, அழகு என்பதை கூறுவது. இதை பார்த்து பல பாடல்கள் இருக்கின்றது. இது உலகத்தில் உள்ள இயற்கை அழகை கூறலாம், வானத்தை பார்த்து எல்லாவற்றுக்கும் இது அழகு இருக்கின்றது. அதிலே அழகு என்பதை குறிக்கும் இதுக்கும் ஒரு பொருள், ஆனால் மகிழ்ச்சியான பொருள். இந்த பதத்தை கூறும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும் பாடல்களிலேயும் இருக்கின்றது. உயிரெழுத்திலே ஆரம்பிக்கின்றது. உயிரெழுத்து பன்னிரெண்டிலே ஒரு எழுத்து ஆரம்பிக்கும் அழகு என்பதை.
3: எனக்கு சம்மதம் இல்லாத ஒன்றா இருக்குப்பா.
4: இல்லையம்மா, இந்த இந்த பேசும் தெய்வம் திரைப்படத்தில் ஒரு பாடல் அன்று ஒளிபரப்பி இருந்தோம். எங்களுடைய அது அப்படி அப்படி அழகு என்பதற்கு அதை கூறுவார்கள். இன்னொரு பாடல் நீங்கள் கேட்ட பாடல் இன்னொரு அது நினைக்கிறேன் டிராம்சி அம்மா கேட்டதாக இருக்கலாம் நினைக்கிறேன். ஒரு அரசனை குறிக்கின்றால் ஒரு காதலி, மேபும் ராஜகுமாரா என்று பாடும் அந்த பாடல்.
3: வண்ணமேவும் ராஜகுமாரான்னு
4: பாடு. அதில் பிறகுன்றது இந்த
3: பதம்.
4: அதை விட இன்னும் ஒன்று, அதை விட இன்னும் ஒன்று என்ன மாபும் மூன்று அந்த அந்த பாடல் நீங்கள் கூறினீர்கள்லே, யவனம் என்று கூறினீர்கள். அது இன்னும் ஒன்று இருக்குது, மேபும் ராஜகுமாராண்டு வரும் என்ன மேபும் மூன்று எழுத்து. ஏ இல்ல துவங்கும், ஏ என்ற எழுத்துல துவங்கும். வாழ்த்துக்கள். எழில் மேபும் ராஜகுமார, எழில் கொஞ்சம், எழில் அழகி என்றெல்லாம் இருக்கு. எழில் என்றது அற்புதமான ஒரு ஒரு ஒரு சிறப்பான பதம் எங்கள் தமிழிலே இருக்கின்றது. நாங்கள் அதை உபயோகிக்கிறோம். ஐ வெரி நைஸ் அண்ட் போய்விடுவோம், வெரி நைஸ் அண்ட் போய்விடுவோம், ஓ பியூட்டி, லவ்லி, இப்படி தான் கூறுவோம். ஆனால் ஸ்வீட்டி என்று கூறுகிறோம், ஆனால் எழில் என்று கூறுவோம். எழில், எழில் கொஞ்சம் செல்வ குழந்தைகள், எழில் மேவும் ராஜகுமார், அதான இந்த பாடல். எழில் மேவும் ராஜகுமாரா, அதுக்கு விரும்ப வேணுமா
3: வந்து எழில்
4: எழில் என்று அற்புதமா அற்புதம் அற்புதம். சரி, அதற்குரிய ஊதியம் 2 புள்ளிகள் கிடைக்கின்றது. முழுமையாக கொடுத்து விட்டேன் கெட்டிக்காரி என்ற பட்டத்தோடு. இப்பொழுது ஜாமலாவுக்கு என்ன பாடல் கிடைக்கும் தர வேண்டும்?
3: சித்ராங்கி படம்பா.

0: நந்தனையா அந்த பாட்டு பா.
1: வேலோடு விளையாடும் முருகையா, இனிமையான பாடல்.
0: முருகையாங்கப்பா.
1: சித்ராங்கி திரைப்படத்திலிருந்து கேட்கிறீர்கள். வாழ்த்த சித்ராங்கில இன்னொரு பாடலை நீங்கள் கேட்பீர்கள். வாழ்த்துக்கள். இது சிறப்பான சிறப்பான பாடல், நல்ல பாடல். நாங்கள் உங்களோட கேட்டு மகிழ்வோம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஓய்வு தரப்படுகின்றது, ஓய்வில் சென்று பாருங்கள். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி. வந்துவிட்டால் என்னுடைய அடுத்த மகள் அங்கே வாருங்கள். வணக்கம் வணக்கம், யாராக இருக்கலாம்? வணக்கம்
2: வணக்கம் அப்பா.
1: வணக்கம் வணக்கம் மகளே ரேவதி, கே.கே. நகர் சென்னை. கே.கே. நகர் சென்னையிலிருந்து வந்து விட்டார். நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நாங்களும் மிகவும் நலமாக இருக்கிறோம்.
1: மிகவும் நலமாக மகிழ்வாக இருக்கிறோம். இந்த தேர்தல் இடையூறுகள், தேர்தல் கலையபரங்களில் எப்படி இருந்தீர்கள்?
2: அதெல்லாம் ஒரு வழியா முடிஞ்சிருக்கிறது.
1: ஒரு வழியா முடிந்தாலும் மழை விட்டு துமியாரவில்லை. எந்த ஊடகத்தை பார்த்தாலும் ஒரே அந்த பேச்சாகத்தான் இருக்கின்றது. ஏதோ பேசிக்கொண்டிருக்காங்க. சரி, அது ஒரு வாழ்த்துக்கள் சிறப்புகள். அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: வெயில் தான்ப்பா.
1: மழை பெய்யவில்லையா?
2: ஆமா,
1: மழை இன்னும் பெய்யவில்லையா? அங்கே
2: மழை இல்ல, ஆனா எங்கோ பெய்ஞ்சிருக்கு.
1: எங்களுக்கு நல்ல மழை அங்கே. இப்பொழுது எங்களுடைய இஞ்சிக்குடி சியாமலா மகள் வந்து மழை பொழிந்த என்று கூறினார். சரவணன் அவரும் கூறினது போல் இருக்கின்றது. ஜெகவர்தானிக் அவர்களும் லேசாக கூறினது போல் தெரிகிறது. இருப்பினும் எங்கும் பரவலாக மழைகள் பெய்து மழை பெய்திருக்கு. உங்களுக்கு வரவில்லை என்றால் வரும் கண்டிப்பாக. அங்கே கொஞ்சம் எப்படியும் வரும் மழை வர வேண்டும் தானே? இல்லை அவர்கிட்ட தாங்க முடியாது அல்லவா? தொடர்ந்து மழை பெய்யுது. சரி, நலமாக உடல் நலம் எப்படி இருக்கிறது மகளே உங்களுக்கு இப்பொழுது? பரவாயில்லை என்று கூறும் பொழுது முற்றாக குணமாகவில்லை, அப்படித்தான். சரி, பேர மக்கள் இருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. சரி, வரும் எப்படியும் வரும், வராமல் பொய்க்காது ஒரு தடவை. சரி, நாங்கள் இப்பொழுது வந்த அழகாக விளையாடி செல்கின்றார் ஒவ்வொருவரும். இப்போ நீங்களும் வந்து விட்டீர்கள், நல்ல நேரத்தில் தான் வந்திருக்கிறீர்கள். இப்போ இங்கே 1, 2, 8, 9, 10, 16 சென்று விட்டன. சரியா? மீதி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு எந்த எண் பெட்டி வேண்டும்? 6 இருக்கின்றது, 8 போய்விட்டது. நான் மீண்டும் கூறுகிறேன், 2, 3, 8, 9, 10, 16 இவ்வளவும் போய்விட்டது.
2: சரியாப்பா, இப்பொழுது ஓரளவு பதிவாகிவிட்டது. 1 அப்பா.
1: ஆஹா, 1, 1, 1, 1 கண்ணே கண்ணு, வாழ்த்துக்கள். 1, 1, 1 இலக்கம் மன்னிக்க வேண்டும், எண் 1 பெட்டியை உங்கள் பெயரில் கொண்டு வந்து பாருங்கள். அந்நிய மொழிவந்தங்களை எப்படி தாக்கி கொண்டிருக்கின்றது சிறு வயதிலிருந்து. சரி, கொண்டு வந்து உங்கள் பெயரில் பதிவு செய்து வைத்து விட்டேன். இப்பொழுது என்னால் அந்த பெட்டியை திறக்க முடியாது. அதனுடைய உரிமை உங்களுக்கு தான் இருக்கின்றது, உங்கள் பெட்டி. அதனால் நீங்கள் அந்த கடவு சொல்லை மந்திரமாக கூற வேண்டும்.
2: அந்த காக்கசும் அபு காக்கசும் திறந்து
1: சிறப்பு பாருங்கள். பெண்கள் குரலண்டா உடனே திறக்கின்றது. திறந்து விட்டது. சரி, அந்த பெட்டிக்குள்ளே மந்திரத்தை கூறி திறந்து விட்டீர்கள். எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று ஊகிக்கிறது. சாதாரண ஒரு ஊகம் தான். கொட்டிக்காரை, கொட்டிக்காரை தான் 4 என்று கூறிவிட்டீர்கள். அதில் சரி பாதி 2 தந்தால் வேண்டாம் என்று கூறிவிடுவீர்களா? பரவாயில்லை, பரவாயில்லை என்ற வார்த்தை பரவாயில்லாமல் வருகின்றது. பரவாயில்லாமல் இருங்கள். சரி, இப்பொழுது அந்த 2 எழுத்தும் கூறுவது. உங்களுக்கு நண்பர்கள் இருக்கின்றார்களா?
2: இருக்காங்க.
1: நண்பர்கள் என்றால் ஆண் பெண் இரு பாலரையும் குறிக்கும். அந்த நண்பர்களில் பெண் பாலை குறிக்கின்ற ஒரு பதம் இருக்கின்றது. குறிப்பாக அந்த பதம் திருமண நாளிலே கண்டிப்பாக உச்சரிக்கப்படும். 2 எழுத்துக்களை கொண்டது. பெண்
2: தோழி,
1: தோழி, தோழியர் இருவர் முருகனுக்கு என்று வரும். தோழி இல்லை ராயோ, தோழி இல்லை என்று துன்பப்பட்டாயோ என்று பாடல் இருக்கு. தூது செல்ல ஒரு தோழி இல்லை என்று துயர் கொண்டாயோ தோழி. அந்த தோழி என்பது மிகவும் முக்கியமான, நண்பர்களுக்குள்ளே தோழி மிகவும் முக்கியமானது. வாழ்த்துக்கள். சிறப்பான பதத்தை தந்து உங்களுக்குரிய 2 உங்கள் பையிலே போட வைத்து விட்டீர்கள். நான் போட்டு விட்டேன் நேர்மையாக. 2 இருக்கின்றீர்கள். சரி, உங்களுக்கு இரண்டாவது பெட்டி திறக்கும் பாக்கியமும் கிடைக்கின்றது.
2: நான்கு.
1: அட்டேங்க அப்பா, நான்காவது பெட்டியை கேட்டு விட்டீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்காக நான்காவது பெட்டியை கொண்டு வந்து அங்கே எடுத்து வைத்து விட்டார். நீங்கள் வைத்தவுடன் வந்தவுடன் ரெண்டு பெட்டிகளே ஆயத்தமாக வைத்துக்க. முதல் பெட்டி எப்படியும் கூறுவீர்கள், அப்போ இரண்டாவது பெட்டியும் தருவோம்னு நீங்கள் எல்லாம் கட்டிக்காரர்கள் என்று அவர்களுக்கு தெரிகிறது போல் தெரிகின்றது. சரி, கொண்டு வந்து வைத்து விட்டால் எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்? வாழ்த்துக்கள். நான் மந்திரத்தை கேளாமல் எத்தனை எழுத்துக்கள் என்றவுடன் மந்திரம் இல்லாமல் வருமா அப்பா என்று கூறுவது போல உடனே கூறிவிட்டான் மந்திரத்தை. வாழ்த்துக்கள். பெட்டி திறந்து விட்டது. மந்திரத்தை கூறும் பொழுது உங்கள் மனதிலே என்ன எண்ணங்கள் தோன்றுகின்றது?
2: என்ன எண்ணங்கள் அப்பா?
1: அப்படி இருக்கு மந்திரத்தை கூறும் போது.
2: அப்பா நமக்கு தெரிந்ததாக வந்தால் நன்றாக இருக்கும்.
1: அப்பா அப்படியாது, அப்போ எப்படியும் இந்த மந்திரத்தை கூறுகிறேன் கடவுளே, இந்த மந்திரம் எனக்கு தெரிந்த பதமாக வந்துவிட வேண்டும் என்று. எங்களுக்கு என்னால் அது நகைச்சுவையாக இருக்கின்றதை கூறும் பொழுதெல்லாம், அந்த காகசம் அபு காகசம் என்று கூறும் பொழுது, எங்களுக்கு அல்லாத மொழி தமிழிலே பொக்கிசத்தை கண்டுபிடிக்கும் நாங்கள் அதற்குரிய கடவுள் மந்திரத்தையும் தமிழில் வைக்கவில்லை. அது தமிழ் பதமாமா இல்லை தானே? ஆனால் அதுக்கு கருத்து உண்டு. என்ன திரைப்படத்தின் பெயர் அலி பாபாவும் 40 திருடர்களும் தானே? பாபா அலி, அலி முகமது அலி அவர். அதனால் அது நீங்கள் கூறியது சரியாகத்தான் வரும். அந்த நாங்களும் அப்போ அந்த மொழியை பேசும், மொழிகளை பேசுவதால் கற்றுக்கொள்வதால் எந்த விதமான தவறும் இல்லை. நாங்கள் மேலும் அறிவை பெற்றுக்கொள்வோனும், ஆனால் எங்கள் தாய்மொழியை தவற விடுவதால் தான் அங்கே பிழை உண்டு. சரி, மந்திரம் பழித்து விட்டது, பெட்டி திறந்து விட்டது. அங்கே எத்தனை எழுத்துக்கள் இருக்கன்று உங்களால் ஊகிக்க முடியும்? ஐந்து. அடேங்க அப்பா, ஐந்தில் 50 வந்தாலும் சொல்லுவீர்கள் கிட்டிக்காரர்கள் என்று தெரிந்துதான் இரண்டு எழுத்துல மீண்டும் தருகின்றார்கள். மீண்டும் இரண்டு எழுத்து. இரண்டு எழுத்தம்மா. இந்த இரண்டு எழுத்தும் கவனமாக கேளுங்கள், தானிய வகைகளிலே உண்டு. தானியம் என்றால் தெரியும் தானே?
2: ஆ,
1: அதிலும் நவதானியங்களுக்குள் சேர்க்கப்படுவது, அதிலும் சனீஸ்வரனுக்கு உகந்த தானியம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நீங்கள் இதை எள் என்று கூறுவீர்களா, எள்ளு என்று கூறுவீர்களா? ஆமா, பேச்சு வழக்கில் நாங்கள் எள்ளு என்று கூறுவோம். எங்களுடைய சரியான தமிழ் சொல் எள், ஏ எள், குரல். வாழ்த்துக்கள். சிறப்பான பதிலை தந்து உடனே கண்டுபிடித்து விட்டார் சிறவை கொண்டு. கெட்டிக்காரி என்று மீண்டும் பெற்றுக்கொண்டு. அது மட்டும் இதெல்லாம் வந்தால் என்ன, புள்ளியல்லவா முக்கியம். இரண்டு புள்ளிகளை அங்கே சேர்த்து கொண்டு இப்பொழுது ஓய்வு நிலைக்கு வருவதற்கு முன்பு என்ன பாடல் வேண்டும் என்று கூறுங்கள். அது என்ன, சரவணன் சிவந்தி இப்போ முடித்த சின்ன காண்டார், நீங்கள் சிவந்தி பூக்களில் செய்த வீடு என்று வந்துவிடும். சிவந்தி பூக்களில் செய்த வீடோ, பூக்களில் எப்படி இருக்குமாம்மா சிவந்தி பூக்களில் வீடு செய்தார். ஓ, வாழ்த்து. சிவந்தி இது என்ன திரைப்படத்துல தெரியாது, பார்ப்போம் வரும். அது இதுக்கு தேவையில்லை, நீங்க சொல்ல தேவையில்லை. அங்க இது அடித்தவுடன் அது பிரபஞ்சமான பாடல் வந்தோம். அப்ப சரவணன் அவர்களும் சிவந்தியை தான் அழைத்தார், நீங்களும் சிவந்தியை கொண்டு. சிவந்தி பூவில வீடு செய்தால் எப்படி இருக்குமாம்மா? இருக்கலாம், இருக்கலாம். சாமந்தியை தான் சிவந்தி, செவ்வந்தி தான் சிவந்த அந்தி, செவ் அந்தி செவ்வந்தி பூ என்று கூறுகின்றோம். அநேகமாக செவ்வந்தி என்றுதான் கூறுவார்கள். எங்கள் நாட்டிலும் அதை செவ்வந்தி என்றும் சுடலை பூ என்றும் கூறுவார்கள். என்ன பூ அம்மா? என்ன பூ அது? எப்படின்னா இந்த செவ்வந்தி பூ பெரிதாக வளர்ந்து வருகிறது. அது அதில் இரண்டு வகை. அந்த கும்பலாக கூடுதலாக வருவது சாமந்தியாக இருக்கும். இது கொஞ்சம் இடையிலே அது விரிந்து விரிந்து போவது செவ்வந்தி. மற்றவர்களும் வந்து கூறுவார்கள் நினைவு. எங்கள் நாட்டிலே இதிலே சின்னதாக அந்த காம்புக்குள்ளேயே மலர்ந்து சிறிய பூவாக இருக்கும். அதை சுடலை பூ என்று கூறும். அநேகமாக இடுகாடுகளிலே தான் அந்த பூ இருக்கும் எங்கள் நாட்டில். அதை வீடு வழியே வளர்க்க மாட்டார்கள், ஆலயங்களில் சேர்த்து கொள்ளுகிறார்கள். இறைவன் தானே சுடலையில் இருக்கும் எலும்பு சாம்பல் எல்லாத்தையும் சூடுபவர், அங்கே சூடுவார்கள். அதை அதை அது அதுக்கு ஒரு மகிமை உண்டு. சுடலை பூ என்று அதுக்கு மரியாதை கொடுக்கிறார் என்றால் அங்கே இறைவன் இருக்கும் இடம். சுடலை ஆண்டி எங்களுடைய சோர்மான் அங்கு திருநடனம் புரியும் வேளையில் அவருக்கு அந்த மலர் அது மலர்ந்து கொடுக்குமாம். அங்கே சுடலிலே நீர்ப்பாசனங்கள் குறைவு, பசலைகள் குறைவு, தனியே அந்த சாம்பலிலே உள்ள மண்பகுதி தான் அந்த பகுதி, அதனால் அது அலர்ந்து மலர்ந்து பெரிதாக வர மாட்டாது. நான் கூறுகிறது சுடலையை சுற்றியுள்ள வனங்கள் பூங்காவனத்திலே அல்ல, சுடலையை சுற்றி அழகான பூங்கன்றுகள் இங்கே அப்படி தான் செய்வார்கள். அங்கே எங்கள் நாட்டிலையும் இருக்கின்றது, சுடலை இருக்கும், எரிக்கின்றதற்கென்ற ஒரு இடம் இருக்கும். அந்த தகனம் செய்வதை சுற்றி எல்லாம் பார்த்தால் மகிழ்வாக இருக்கும், அழகாக பச்சை பசையல் என்றெல்லாம் வைத்திருப்பார்கள். அங்கே பல பூக்கள் இருக்கு. அந்த சுடலை சாம்பல் சுடலையே சுற்றி முளைக்கின்ற

0: ஒரே மாதிரி தான் நிறங்கள், கருமஞ்சள், இளமஞ்சள் போன்றெல்லாம் இருக்கின்றது. இப்பொழுது தானே எல்லாம் இனங்களை இனங்களோடு மாறி மாறி சேர்த்து பல்லினங்களும் ஒரே பூவாக வருகின்றது. சிறப்பு சிவந்தி பூக்களில் செய்த வீடு மிகவும் குளிர்மையாக வாசனையாக இருக்கும். சிவந்தி பூக்களில் அந்த பாடலை கேட்கும் பொழுதும் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். ரேவதி இந்த நினைவோடு இப்பொழுது உங்களுக்கு ஒரு கட்டாய ஓய்வு, இவ்வளவு தூரம் பேசினாலும் கட்டாய ஓய்வு ஒன்று தரத்தானே வேண்டும். ஓடி சென்று மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி மகளே, நன்றி
1: நன்றி.
0: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையத்தில் இருந்து ஒலிபரப்பாகும் பொக்கிஷம்.

0: இரண்டாவது தடவையாக ஓடி வந்து விட்டால் மகள்
1: அப்பா
0: ஷியாமளா.
1: நான்
0: வந்து
1: வந்துட்டேன்.
0: விட்டால் கெட்டிக்காரை ஆட்டத்திலே விளையாடி புள்ளிகளை பெறுவதில் அக்கறையோடு வந்து விட்டார். சரி, இப்பொழுது மகள் 5, 6, 7, 11, 12, 13, 14, 15, 17, 18, 19, 20 அடிங்கப்பா இவ்வளவு பெட்டிகளும் இருக்கின்றது. எந்த
1: 11ப்பா
0: 11 சிறப்பு 11வது எண் பெட்டியை மகள் ஷியாமலாவின் பெயரில் கொண்டு வந்து வைத்து விட்டேன். அது கடவுச்சீட்டை கேட்கின்றது. எங்கே உச்சரியுங்கள்.
1: காகசம் அபு காகசம் திறந்தது சிசி.
0: சரி, இப்பொழுது அந்த இந்த மந்திரத்தை கூறும்பொழுது இப்படி இருக்கின்றது உங்களுக்கு. ரேவதியை போல கடவுளே நல்லதாக வர வேணும், சொல்லக்கூடியதாக வர வேணும் நினைக்கிறீர்களா? அது மகிழ்ச்சியோட ஒரு நகைச்சுவை. சும்மா சொல்லும்போது ஒரு
1: முயற்சி
0: பண்ணுவோம். நகைச்சுவையாக இருக்கின்ற வாழ்த்துக்கள். இது ஒரு அரபு மொழி போல் என்று ஊகித்திருக்கின்றார் ரேவதி. நானும் அப்படி தான் நினைக்கின்றேன். இந்த மந்திரம் வந்து நாங்கள் தமிழ் சொற்களை கண்டுபிடிக்க அந்த மந்திரத்தை மந்திரம் என்பது புரியாத பதங்கள் புரியாததானே மந்திரம். வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது நீங்கள் பெட்டி திறந்து விட்டது எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள் மகளே? கட்டி காரி தான் ஒரு எழுத்து குறைந்து விட்டது. சிரிக்க வந்து ஓடிக்க பார்ப்பதில் அப்பாவுக்கு விருப்பம். குழந்தைகளும் தாத்தாவோட மூடி
1: அதனால்தான்.
0: சரி, இப்பொழுது அந்த நான்கு எழுத்து பதம் ஒரு அற்புதமான பதம். உங்களுக்கு நன்றாக தெரிந்த பதம், ஆனால் ஏன் எப்படி எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு எண்ணுகிறேன். ஆனால் உங்களுக்கு தெரிந்திருந்தால் அது பெருமைக்குரிய விடயம். தரவுகளை தருகின்றேன். இந்த பதம் இந்த நட்சத்திர ராசி பலன்களிலே உண்டு, அது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். இரண்டாவது, இது வந்து இந்த முதலை சுறா இந்த இரண்டையும் குறிக்கும் பதம். முதலை தெரியும் தானே?
1: தெரியுமா?
0: சுறா தெரியும் தானே? மீன் வகையில் சுறா என்ற அந்த நீளமாக அந்த அப்படியான கடல் வாழ் இனத்தை கூறுகின்ற பதம் நட்சத்திரங்களுக்குள்ளே ஒன்றை குறிக்கின்றது. உங்களுக்கு தெரியும், என்னுடைய ராசிக்கு முதல் ராசி, என்னுடைய ராசி எது ஒன்று உங்களுக்கு தெரியாது தானே? சொல்ல மாட்டேன் சொன்னா கண்டுபிடி. அதுக்கு முதல் வருது.
1: இப்போ நான் சொல்லிட்டேன்னா
0: அது எனக்கு தெரிஞ்சிருமே. அதான் அப்படித்தானே அம்மா சொல்லுவது. சூட்சமாக தான் சொல்ல வேண்டும். அப்ப சொல்லுங்களேன் பார்ப்போம். கட்டிக்காரி நாலு எழுத்து மகளே, நாலு எழுத்துக்கள் மகளே. கடல்வாழ் உயிரினங்கள் முதலை சுறா இரண்டையும் இந்த பதத்தாலே அழைப்பார் என்றுதான் எனக்கும் தெரியும். அப்படி என்று சொற்களஞ்சியத்தில் பார்க்கும் பொழுது
1: ராசி நட்சத்திரம் சொன்னீங்களே. கடகம் அப்பா
0: இல்லை, மகா அந்த மா அந்த மா மானாபரிசையிலே பெறும்.
1: மகரம்.
0: வாழ்த்துக்கள். மகரம் என்று இறக்கும் என்றது அந்த மகரம் தான்.
1: மகரம் சொல்லிட்டீங்க,
0: அதெல்லாம் வேணும் கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய ராசி அது வந்து சரியா மகரம்.

0: அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன்.
1: மகரத்துக்கு அடுத்தது என்ன? அதுதான் என்னுடைய ராசி மகரம். சரி, அடுத்த பட்சத்திலே மகரத்துக்கு அடுத்த ராசியை கேட்போம்.
0: கும்பம்.
1: ஆமா ஆமா. சரி, மகரம். மகரம் என்றது எனக்கு ஒன்றுதான் தெரியும், முதலை சுறா. அது அது மகரம் வந்து எங்களுக்கு தெரியும், இது ஒரு கடல்வாழ் இனத்தை குறிக்கிறது என்று. கடல்வாழ்ல கடல்வாழ் வந்து முதலை கடல்லே வாழும், சுறா மீன் கடல்லே. அது மீன்கள்லேயும் அந்த சுறா வித்தியாசமானது, நீளமாக இருக்கும், அது வித்தியாசமான குணங்களை கொண்டது. அவையை குறிப்பது மகரம் என்றுதான் கூறுகின்றது. ஆகவே மகர ராசி மகரம் என்ற சரியான பதத்தை கண்டு கொண்டு நீங்கள் மீண்டும் இரண்டு புள்ளிகளை உங்களுடைய மகரம் நல்ல பெண் குழந்தைக்கு மகர ராசி சிறப்பாக இருக்குமா? மகரம் இப்பொழுது மகர ராசி நன்றாகத்தான் இருக்கும் என்று எங்கள் கூறுகின்ற. அதில் ஒரு ஒரு கிளி வந்து ஒரு மனிதனுடைய சாபத்தை சொல்றால் எங்களை பற்றி என்ன நினைக்க வேண்டும் சொல்லுங்க பாப்போம். கிளி வந்து கோடீஸ்வரன் சரி, அது ஒரு புறம் இருக்க. மகரம் என்ற சரியான பாதத்தை கண்டு ரெண்டு புள்ளிகளை மேலும் பெற்றுக்கொண்டு மகளே சியாமலா, உங்களுக்கு அடுத்த பட்டி எதுவாக இருக்கலாம் என்ன வேண்டும்?
0: 13 இருக்காப்பா?
1: 13 இருக்கவே இருக்கின்றது. 13 இல்ல ஆண்டுகள் என்ன என்ன எது வேண்டும்? இப்பொழுது நீங்கள் அதனுடைய மந்திரத்தை சொல்ல வேண்டும்.
0: அண்டகாகசம் அபுகாகசம்
1: சிறப்பு தரவுகளை கேளுங்கள். இத்தனை பதம் இருந்தால் நிலம்
0: எத்தனையா இருந்தாலும் சொல்றேன்ப்பா, பண்றேன்.
1: 3 எழுத்துக்களை கொண்டது உங்களுக்காக. சரியா,
0: சொல்லுங்க.
1: அதிகம் மூளையை செலவழிக்க வேண்டாம். 3 எழுத்துக்களை, ஆனால் தரவுகளை சரியாக கிடை. இது 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு பெண்ணை குறிக்கின்றது. அந்த பெண்ணுக்கு உள்ள நிலையை குறிக்கின்றது. என்ன நிலையில் இருக்கும் பெண்ணை இப்படி அழைப்பார்கள் என்றதை குறிக்கின்றது. அது என்ன நிலையாக இருக்கின்றார் இவர்? யாரும் மற்றவர்களாக இருப்பார், எல்லோரும் எல்லோரிடமிருந்தும் கைவிடப்பட்டவராக இருப்பார். பார்ப்பதற்கு அவரை நல்லது கெட்டது பார்த்து கேட்டு செய்து நன்மை தீமை சொல்லி பேசுவதற்கு முடியாத ஒரு நிலையிலே, எல்லாவற்றையும் ஒரு இழந்த நிலையில், மனதெல்லாம் சோர்ந்து போன நிலையில் இருப்பார். அப்படியான ஒரு மற்றொரு 3 எழுத்துக்கள் அம்மா. உயிர் எழுத்திலே உயிர் எழுத்திலே ஆரம்பிக்கின்றது. உயிர் எழுத்து 12 ஒரு எழுத்திலே ஆரம்பிக்கின்றது. குறிலே குறிலே இருக்கும் அந்த எழுத்து. 3 எழுத்து. இறுதி எழுத்து நாங்கள் உண்ணுகின்ற ஒரு விதை, விதை உணவுகளை உண்ணுவோம் அல்லவா, அது சரஸ்வதி பூசைகள்லாம் செய்வோம், அந்த இதில் வருகின்ற இறுதி எழுத்து. சரஸ்வதி காபல் எல்லாம் செய்து கொண்டு போது பிள்ளையார்கள்லாம் செய்து வைக்கும் பொழுதெல்லாம் இந்த இந்த உணவை செய்து வைப்பார்கள். 3 எழுத்தை கொண்ட உணவு அதிலே கடைசி எழுத்தில் வரும். முதல் எழுத்து அகர வரிசையில் உள்ள ஒரு குறிலே இருந்து ஆரம்பிக்கும். ஒரு திரைப்படமும் வந்து ஒரு திரைப்படம் அன்று வந்து நீங்க பிறந்து விட்டீர்களோ தெரியாது அந்த படம் வரைகள். நல்ல ஒரு பதம் அம்மா. அந்த பதம் யாரும் மற்றவள் யாரும் அவளை கட்டிக்காரை கண்டிப்பா அவளை அவளை அஞ்சுகம் என்ற ஒரு திரைப்படம் வந்தது. அவளை சிறப்பான பதில், சரியான பதிலை கண்டுபிடித்து கூறிய உங்களுக்கு 2 புள்ளிகளை மேலும் தருகின்றேன். 2வது பாடல் கேட்க மாட்டேன், ஒரு பாடல் போதும். வாழ்த்துக்கள். கலைப்படையாமல் மீண்டும் சென்று ஓடிவாருங்கள். கெட்டிக்கார வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறந்த ஒரு பதம் அவளை. அவளை பெண் என்று கூறுவார்கள். அவள் ஒரு அவளை என்று எல்லோரும் பரிதாபப்படுவார்கள். அபலை என்று கூறு அற்புதமான ஒரு பதம். அது இப்பொழுதும் பேச்சு வழக்கில் எங்களுக்கு உள்ளே உண்டு. அன்பு உறவுகளை, இது மொன்றில் தமிழ் வானொலி. நாங்கள் அற்புதமான பதங்களை மகிழ்ச்சியோடு நகைச்சுவையோடு கலந்துரவாடி கண்டுபிடித்து கொண்டிருக்கின்றோம். கண்டுபிடி கண்டுபிடி என்ற பாடலையும் கேட்டுக்கொண்டு இன்றைய பொக்கிஷத்திலே மீண்டும் வந்துவிட்டாள் மகள் ரேவதி, போட்டியோடு வந்துவிட்ட. வணக்கம் வணக்கம் வணக்கம் ரேவதி, வணக்கம்.
2: வணக்கம் அப்பா.
1: வணக்கம் மகளே. 5, 6, 7, 14, 15, 17, 18, 19, 20 இவ்வளவு பெட்டியும் இருக்கின்றது உங்களுக்காக. எந்த பெட்டியும் உங்களுக்கு வேண்டும்.
2: எப்பா இன்னைக்கு உங்களோட அபிமான சிஷ்யரும் அவர்களுடைய மனைவியும் காணும்.
1: அவர்கள் வந்து மிகவும் பரிதாபத்துக்குரியவர்கள். என்றால் பணி இல்லை, பணி ஆரம்பிப்பது பொருள் கிடைக்கவில்லை. அவர் வீட்டில் இருந்து குத்தாள அருவியில் குளிப்பது வியர்வையில் இருப்பவர்கள். அவர்கள் வெளியே சென்றிருப்பார்கள், வருவார்கள் வருவார்கள், எப்படியும் வருவார்கள். அவர்கள் வந்துவிட்டால் பெட்டிகள் நன்றாக விலைப்படும் தானே, அவர்கள் வருவார்கள். வெளியே சென்றிருப்பார்கள். இப்பொழுது அவர்கள் பணி இல்லை என்று கூறியிருந்தார். பணிக்கு அவர்களுக்கு அந்த அவர்களுக்கு அந்த பொருட்கள் வர வேண்டும். அது வந்து அதையெல்லாம் அவர்கள் அங்கே நிலை நிறுத்திய பின்புதான் ஆரம்பிப்பார்கள். குடும்ப தொழிலாக வீட்டோடு செய்வது தானே, வீட்டிலே தான் அந்த ஆலை எல்லாம் அங்கே இருக்கின்ற நெய்தல் அழகாக. எங்கள் எல்லோருக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே காப்பாற்ற வேண்டிய ஒன்று மானம். அந்த மானத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு புனிதமான ஒரு தொழிலை செய்கிறார்கள், எங்களை அழகுபடுத்துகிறார்கள். நாங்கள் அழகாக செல்வதற்கும் எங்கெங்கு செல்ல வேண்டுமோ அங்கங்கு போவதற்குரிய ஆள்பாதி அடைபாதி என்று என் தந்தை கூறிக்கொள்வார். எப்பொழுதும் அதிலேயே கவனத்தை எடுத்துக்கொள்வார். சின்ன வயதுலேருந்து அதை அப்படி என்னை ஆள்பாதி ஆடைபாதி இந்த இடத்துக்கு போனால் அந்த உடுப்பு அதை அதை அழகாக என்னை நிறுத்திக்கொள்ள என்னை விடுதியில் கொண்டு சேர்க்கும் பொழுதும் உள்ளே கண்கலங்குவார். வெளியே என்னென்ன வேண்டும், எத்தனை நாளைக்கு வேண்டும், எதெது வேண்டும் என்ற அளவுக்கு எனக்கு கொடுப்பார். வாங்கி இதெல்லாம் பெட்டியில் வைத்து அதுக்கு உறுதுணையாக அம்மா இருப்பா. ஆஹா அம்மா அது சரி.
2: 5
1: நல்லதம்மா நல்லது. இலக்கம் எண் 5 ரேவதி அம்மாவினுடைய பேரிலே மகள் என் மகள் கூப்பிடுவதில் ரேவதி அம்மா ரேவதி என்னுடைய மகள் ரேவதி என்ற பெயரிலே கொண்டு வந்து 5வது எண் பெட்டியை வைத்துவிட்டேன். அழகாக அந்த மந்திரத்தை சரியாக கூறுங்கள். அழகாக திறந்து விட்டது அந்த பெட்டி. திறந்த போது அதற்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றது என்று ஊகித்து கூறுவீர்களா? கெட்டிக்காரியா சுட்டாக கூறிவிட்டார். கூறினாலும் கூறாது விட்டாலும் எங்கள் பெட்டி திறக்கப்பட்டு விட்டது. பதன் நீங்கள் கண்டுபிடிக்கத்தான் வேணும். ஆனால் 4 பதம் என்று எப்படி நான் வைத்திருக்கிறதை கண்டுபிடிக்கிறோ. சரி, கூர்மையான கண்ணம் கண்ணாடி பாவிக்கின்றீர்களா? மூக்கு கண்ணாடி பாவிக்கின்றீர்களா
2: உபயோகிக்கின்றீர்களா?
1: நான் உபயோகித்து விட்டு விட்டேன் மகளே. எனக்கு அந்த சத்திர சிகிச்சை செய்தார்கள். என்னுடைய நண்பர் சர்க்கரை நண்பர் என்னுடன் இருக்கின்றார் அல்லவா, அதனால் அந்த அது வந்து எனக்கு அது கண்ணுக்குள்ளே வரும் என்று தெரிந்து முன்கூட்டி ஒரே நாளில் 2 கண்ணுக்கும் சத்திர சிகிச்சை செய்தார்கள். அதன் பின்பு அதற்கு முன்பு கண்ணாடியை அதாவது மூக்கு கண்ணாடி பாவித்தேன். அழகான கண்ணாடியெல்லாம் பாவித்தேன். கண்ணாடியெல்லாம் வாங்கி பாவித்தேன். இப்போ ஒரு கண்ணாடியும் பாவிப்பதில்லை. இரவில் கூட வாகனம் செலுத்துவேன். சின்ன எழுத்துக்கள் எல்லாம் படிப்பேன். சரி, ஆமாம் எனக்கு தேவையில்லை இப்பொழுது. சரி, இப்பொழுது நாங்கள் அந்த வியாக்கியானத்தில் செல்லாமல் நீங்கள் திறந்த பெட்டி மந்திரம் கூறி இங்கே காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. 4 எழுத்துக்களே என்று கண்டுபிடித்து விட்டீர்கள். ஆனால் அது என்ன பதம் என்று கண்டுபிடிக்கணும் மகளே. அதற்கு சில தரவுகள் வேண்டும் தானே. வடிவாக கூறுக. உங்கள் வீட்டுக்கு அருகிலே என்ன ஆலயம் இருக்கின்றது?
2: எங்கள் வீட்டுக்கு அருகிலே ஒரு முருகன் ஆலயம் இருக்கு.
1: அந்த முருகன் ஆலயம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது? சாதாரணமான மண்டபமா இருக்கிறது, பிஜிய மண்டபமா இருக்கிறதா, எப்படி இருக்கின்றது சொல்லுவார்கள்? இந்த
2: கோபுரத்தோடு
1: இருக்கின்றது. சரி சரி சரி சரி, அங்கேதான் இந்த வினா அமைகிறது. நீங்கள் ஒரு ஆலயத்துக்கு சென்றால் முதலில் எந்த பகுதியை அங்கே பல பகுதிகள் இருக்கும். சுற்றுப்புறம் இருக்கும், நந்தி இருக்கும், கொடிமரம் இருக்கும், கோபுரம் இருக்கும், மூலவர் இருப்பார், மற்ற இணை தெய்வங்கள் எல்லாம் இருக்குங்கள், பல விடயங்கள் அங்கே இருக்குங்கள், வாகனங்கள் இருக்கு, எல்லாவற்றையும் நாங்கள் தரிசிப்போம் இல்லையா? முதலில் இதை தரிசிப்பீர்கள். முதலில் இதை தரிசிக்க வேண்டும். தரிசிப்பீர்களை விட்டுட்டு முதலில் எதை தரிசிக்க வேண்டும் என்று அகமம் கூறுகின்றது?
2: கோபுர தரிசனம், கோபுரம்.
1: அது எத்தனை எழுத்துக்கள் மகளே?
2: எப்படிப்பா கோபுரம்னா நான்கு எழுத்து வருதுப்பா.
1: அப்ப நீங்கள் எத்தனை எழுத்து கூறினீர்கள்? ஒரு ஆலயத்துக்கு நாங்கள் சென்றால் முதலில் தரிசிப்பது கோபுரத்தை, சரியா? ஓ
2: ஆமா, கோபுர தரிசனம்,
1: கோடி புண்ணியம். கோடி புண்ணியம் கட்டிக்காரி, இரண்டு புள்ளிகளை சேர்த்துக் கொண்டீர்கள் உங்களோடு. அப்படி என்றால் இரண்டாவது பெட்டிக்கு செல்வோம். கூறுங்கள், இந்த பெட்டி வேண்டும். ஆறு ஆறு ரேவதி, ஆறு கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து வைத்து விட்டேன். மந்திரத்தை கூறுங்கள்.
2: அண்ட காக்கசும் அபு காக்கசும் திறந்தது சீசு.
1: படிவாக திறந்திருக்கிறது பெட்டி. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்?
2: இருக்கலாம் ஐந்து.
1: ஏனம்மா நாலு கூட நல்ல அதிர்ஷ்டமான எண்ணா இருந்ததே. அப்ப நாலு, நாளோட தரவா தரத்தானே வேணும், திறந்து விட்டீர்கள் அல்லவா. சரி, நான்கு எழுத்துக்களை கொண்ட அந்த பெட்டியும் ஒரு பெண்ணை குறிக்கின்றது. ஒரு பெண் செய்யும் தொழிலோடு இணைந்து அவருக்கு அந்த பெயர் கிடைக்க அப்படி அழைக்கின்றார்கள். ஒரு பெண் பல தொழில்களை, தாயாக இருக்கின்றார், ஆயாவாக இருக்கின்றார், ஆசிரியையாக இருக்கின்றார், அப்படி எத்தனையோ பதவிகள் அவருக்கு இருக்கின்ற நிலைகளிலே ஒரு பெண் அதுக்கு அந்த அப்படியான இதுகளுக்கு இந்த பெண்மை பெண் தான் தேவை. அதே போன்று வைத்தியசாலையிலும் இருக்கின்றார்கள் இல்லையா, வைத்தியராக இருக்கின்ற அப்படி பல. அவர் செய்யும் தொழிலை கொண்டு ஒரு பெயரால் அழைக்கப்படுற புனிதமான பெயர். ஆனால் சிலர் அவர்களை இயேசுவார் அவருக்கு எல்லாம் பேசுவார். ஆனால் அவர் தான் மிகவும் முக்கியமானவர். அதை பன்மையிலே கூறுகின்ற பெயர், பன்மையிலே கூறு. இப்போ நண்பன் என்றால் ஒருமை, நண்பர்கள் என்றால் இரண்டாவது பன்மை அல்லவா. தோழி என்றால் ஒரு ஒருமை, தோழியர் என்றால் அப்புறம். அதே போன்று இப்படி பேர்களையும் கூறலாம். வைத்தியசாலையில் இருப்பார்கள்.
2: அவர்தான்
1: அவருக்கு தமிழிலே செவிலியர். எத்தனை எழுத்து?
2: சரியப்பா, நீங்களே கொஞ்சம் ஆரம்ப சொல்லிடுங்கப்பா, நான் முடிச்சிடுறேன்.
1: அது வந்து தாத்தா என்பதற்கு எந்த எழுத்து முதல் எழுத்து? தாதி. தாதிய பன்மையில சொல்லுங்கள். தாதியர், தாதியர் என்று கூறுவோம். சரியானவர் தாதியர், நர்ஸ், நர்ஸ் தான் தாதியர் என்று கூறுவோம். செவிலி என்பது, செவிலியர் என்பது வேறு. இந்த தாதியர் வந்து முக்கியமாக எங்களுக்கு ஒரு தோழராக, உதவியாளர்களாக, எங்களை பராமரிப்பாளராக வைத்தியசாலையில் இருப்பவர்கள். செவிலியர் வந்து இன்னும் ஒரு தாயாக பிள்ளைகளை வளர்க்கின்ற சிறுவர் நிலையங்களில் இருப்பவர்கள். நர்சுக்கு செவிலியர் என்று கூறுவது அவ்வளவு பொருத்தமற்றது. செவிலியர் என்று, தாதியர் என்று கூறு, தாதியர் என்று கூறுவார்கள். வாழ்த்துக்கள், சிறப்பான பதம், நல்ல புள்ளி. அதற்காக இரண்டு புள்ளிகளை உங்களுடன் சேர்க்க வேண்டுமா? சரி, சேர்த்து விடுவோம். இப்ப என்ன வந்தது? வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ரெண்டு பதத்தையும் தந்து விட்டீர்கள். ரெண்டுக்கும் நீங்கள் புள்ளிகளையும் பெற்றிருக்கின்றீர்கள், பாடலும் தந்து விட்டீர்கள். சென்று ஒரு ஓய்வெடுத்து வரலாம் தானே? ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கூறுங்கள், குறிப்புகள் இருந்தால் கூறுங்கள். எப்படி இருந்தது? நேற்றைய தினம் உங்களை எதிர்பார்த்தோம். இந்த பாட்டு சவாரிக்கு வருவது குறைவாக இருக்கு. என்ன காரணம்? உங்களுக்கு நேரம் வருவதில்லை, சென்று விட்டார். இது முறையில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணியில் வந்துவிட்டால் மகள் சாந்தி வணக்கம் சாந்தி.
0: வணக்கம்
1: வணக்கம் அம்மா. நலமாக இருக்கிறோம் மகளே, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
0: நலமா இருக்கேங்க ஐயா. மழை பெய்து ஓய்ந்தது.
1: மழை பெய்து ஓய்ந்ததா? உங்களுக்கு தான் நன்று வந்த மழையை இடியும் மின்னலும் கொண்டு ஓடி விட்டது. இன்று வந்து நன்றாக முடிந்ததா?
0: இன்னைக்கு
1: இப்படி மழை நன்றாக பொழியும் பொழுது அலையும் ராசாவும் என்ன செய்வார்கள்? குறாவி கொண்டு படுத்துப்பா தூங்குவார்கள். என்ன நான்கு காலையும் அப்படியே வளைந்து தலையை
0: கொண்டாடு
1: பயந்துட்டாங்களா? நான் இடி முழக்கம் வரும் இல்லவா, பயந்து உங்களுடைய ஓடி வருவார்களா? அந்த வேலையில ராசன் வந்து ராசன் அந்த வேலையில உங்களிடம் பெறுவாரா தனது தாயிடம் போவாரா?
0: அது தனியாக தான் என்னோட அது இது பண்ணுக்கு.
1: அவர் இப்போ இளந்தறியாகி விட்டார். அவருக்கு நீங்களெல்லாம் உங்களை எல்லாம் கவனிக்க மாட்டார் தெரியுமா? அவர் இப்போ வாலிபன் அல்லவா? கூத்து தான். வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது நான் நல்ல மழை கண்டு வந்திருக்கிறீர்கள், குளிர்மையோடு வந்திருக்கேன். இங்கே ஏழாவது எண், பன்னிரெண்டாவது எண், 14, 15, 17, 18, 19, 20 பெட்டிகள் அத்தனையும் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கின்றது. எந்த எண் பெட்டியை நீங்கள் திறந்து பார்க்க போகின்றீர்கள்?
0: 12.
1: இந்த 12வது எண் பெட்டியை கொடுங்கள் சாந்தியினுடைய பெயரிலே. தந்து விட்டார்கள், நான் கொண்டு வந்து வைத்து விட்டேன். நீங்கள் ஒரு தடவை மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். அண்ட காகசம் அபூ காகசம் திறந்திட சிசு என்று கூறியவுடன் பெட்டி திறந்து விட்டது. அதனுள்ளே எத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதம் இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
0: 4.
1: 4? இது அப்படி நான் சேர்த்துக்கொள்ள மாட்டேன் உங்களை. நீங்க கண்டுட்டீர்கள் போல் இருக்கின்றது. பார்த்து விட்டீர்களா? சரியான பதம் வந்து சரியான தொகையம்மா, 4 எழுத்துக்களே தான் இருக்கிறது மகளே. தகவல்களை தருகின்றேன், கவனமாக கேளுங்கள். இந்த விவசாயிகள் எல்லாம் வயலிலே நெல் விதைப்பார்கள். அது முளைத்து வளர்ந்து உயர்ந்து கதிர் விட்டு முற்றி பழுத்து ஆயத்தமாக இருக்கும். எதற்கு? அப்பொழுது உபயோக அந்த செயலுக்கு சொல்லுகின்ற பதம்
0: அறுவடை.
1: வாழ்த்துக்கள். சரியாக சொல்லிவிட்டார். கெட்டிக்காரி என்ற பெயரையும் பெற்று ரெண்டு புள்ளிகளையும் தன்னோடு இணைத்து கொண்ட சாந்தி, அடுத்து எந்த பெட்டி வேண்டும் என்று எண்ணுகின்றீர்கள்? 7. 7. 7 இருக்கின்றது. 7 எண் கொண்ட பெட்டியை சாந்தியின் பெயரில் பதிவு செய்து கொண்டு வந்து வைத்து விட்டேன். இங்கே இன்று எத்தனை எழுத்துக்களை கொண்டு அந்த பதம் பெறும் மந்திரத்தை கூறினால் தான் பெட்டி திறக்கப்படும். கூறுங்கள் மந்திரத்தை. கொஞ்சம் அமைதியாகத்தான் சொல்லுகிறீர்கள் என்றாலும் அது திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்?
0: 5.
1: 5. 5 எழுத்துக்களை கொண்ட பதம் என்று கூறியது பிழைத்து விட்டது. 3 எழுத்திலே தான் இருக்கின்றது. கொடுக்கவா விடுக்கவா? கொடுக்கிறேன். 5 எழுத்துக்களை கொண்ட அது ஒரு ஊகம் தானே மகளே. அந்த பெட்டிக்குள்ளே 5 எழுத்துக்கள் அல்ல, 3 எழுத்துக்களில் காணப்படுவது மலையை குறிக்கும் ஒரு பதம். மலைக்கு பல சொற்கள் உண்டு. அதிலே 2 எழுத்து, 3 எழுத்து, 4 எழுத்து, 5 எழுத்துலாம் மலை இருக்கின்றது. அதிலே மலை என்றதை குறிக்கும் ஒரு பதம் 3 எழுத்துலேயே இருக்கின்றது. எதுவாக இருக்கும்?
0: குன்று.
1: அந்த குன்றும் 3 எழுத்து தான். கெட்டிக்காரன் அதே கூனாவில் வருகிற இன்னும் ஒரு பதமும் இருக்கின்றது. கூனா முதலும் கடைசியிலே வந்து ஓடு என்ற சொல்லிலே வரும் கடைசி எழுத்தும் சேரும். நடுவில் ஒரு எழுத்தை போட வேண்டும். வருத்தமாக இருக்கின்றது. அப்ப சேர்த்து பாருங்கள் நான் கூறிய தகவல்களை வச்சு. 3 எழுத்தும் கூறிவிட்டேன். கண்டபடி கண்டபடி. முதல் எழுத்து கூ, இறுதி எழுத்து என்ன சொன்னேன்? அப்ப நடுவிலே ஒரு எழுத்து கூறினீர்கள், நீங்கள் கூறவில்லை என்று எனக்கு வருத்தமாக இருக்கின்றது கூறியிருந்தேன். அப்ப மூன்று எழுத்து இங்கு சேர்த்து பாருங்கள். கோபாடு கட்டிக்காரே கட்டிக்காரே. மூன்று எழுத்துக்களை ஒரு அருஞ்சொல்லுத்தான் குவாடு என்று கூறப்படும். இலக்கியங்களிலே கவிஞர்களுடைய கருத்துக்களில் எல்லாம் பல இடங்களிலே வருகின்றது குவாடு என்றும் மலையை கூற. நீங்கள் முதல் மூன்று எழுத்திலே குன்று கூறிவிட்டீர்கள், கட்டிக்காரை கண்டுபிடித்து விட்டீர்கள். குவாடு குவலயம் என்பது எங்களுடைய பூமி, இந்த பூமி. அதே போல் குவலயத்தில் குவாடு என்று கவிதைகள் எல்லாம் இருக்கு. நல்லது. குவாடு என்ற பதத்தை கண்டுபிடித்து விட்டீர்கள். கட்டிக்காரை என்ற பெயரையும் கேட்டு ரெண்டு புள்ளிகளையும் பெற்ற உங்களுக்கு இரண்டு பெட்டிகளுக்கும் புள்ளிகளை பெற்றுவிட்டீர்கள் அல்லவா? அதனால் நீங்கள் சோதனையிலிருந்து போட்டியிலிருந்து சற்று ஓய்வெடுக்க வேண்டிய நிலை. என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும் உங்களை விருப்பமான பாடல்?
0: போல் இருந்த அந்த பாட்டு
1: என்னம்மா?
0: நாதஸ்வரம் போல்
1: ஓ நாதஸ்வரம் போல ஓ நாதஸ்வரம் போல நீ நாதஸ்வரம் போல வந்த அப்படிதானே? உங்களுக்கு இந்த பாடலே ஒளிபரப்பப்படும். ஆனால் இப்பொழுது ஓய்வு தான் கொடுக்கப்படுகின்றது, நீங்கள் மீண்டும் பெறலாம், இணையலாம். நன்றி மகளே, வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி நன்றி நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவில் நேரம் சரியாக நண்பகல் தாண்டி 1:03 காட்டுகின்றது. ஆனால் வெளியை பார்த்தால் நண்பகலா முற்பகலா என்று தெரியாத வகையில் வெளிச்சம் இருக்கின்றதே தவிர வெயிலை காணவில்லை. உங்களுக்கு 10:33 என்று ஈழமணி திருநாடும் தென்னகத்திலும் காட்டும் வேளையில் கண்டுபிடி கண்டுபிடி என்ற பாடல் தொடர்ந்து பொக்கிஷத்திலே எங்களை இணைக்கின்றது. இங்கே 14, 15, 17, 18, 19, 20 ஆகிய 4-6 பெட்டிகள் இன்னும் இருக்கின்றன. ஓடி வந்து நீங்கள் தொடருங்கள். வந்துவிட்டால் ரேவதி மீண்டும் புள்ளிகளை கூட்டிக் கொண்டு செல்வதற்காக கட்டிக்காரி. வணக்கம் ரேவதி, வணக்கம். வணக்கம் ரேவதி, இணைத்து
2: விட்டேன்.
1: வணக்கம் மகளே, வணக்கம். சரி, நாங்கள் வந்துவிட்டோம், அடுத்தவரும் ஓடி வருகின்றார். எந்த எண் குறுங்களை ஏதோ கூற வந்தீர்கள், குறுங்கள்.
2: அப்பா நீங்க எதை பத்தியாவது சொல்ல வரீங்கன்னு நான் அணைச்சிட்டே நினைச்சா அது பாட்டுக்கு ஏதோ இருந்துச்சுதாப்பா.
1: என்னமா
2: பண்ணே தெரியலப்பா.
1: குறுங்கள் என்ன குறு?
2: ஏதாவது தவறுதலா அமுக்கல இல்லப்பா?
1: எனக்கு புரியவில்லை நீங்கள் கூறுவது. என்ன மகளே கூறுகிறீர்கள்?
2: அப்பா உங்கள்கிட்ட பேசும்போது நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் தான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் ஏதோ சத்தம் கேட்டதாப்பா என்னோட போன்ல இருந்து உங்களுக்கு.
1: இல்ல இல்ல, நீங்கள் அங்க யாருடன் தனிப்பட்ட முறையில ரகசியமாக பேச உண்டு ஒன்றும் எனக்கு
2: கேட்கவில்லை.
1: அசம்பாவிதம் ஏற்பட்டு உங்களை பற்றி குற்றம் குறை எண்ண வைக்கவில்லை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, எல்லாம் திருத்தமாக இருக்கின்றது. இப்பொழுது 14, 15, 17, 18, 19, 20 எந்த எண் பெட்டி வேண்டும் உங்களுக்கு? 14. 14 பெட்டியை கொண்டு வந்து ரேவதியின் பெயரில் தருவதற்கு இப்பொழுது தந்து விட்டேன். நீங்கள் தர வேண்டும் மந்திரத்தை. ஓ, திறந்து விட்டது படார் என்று. சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்?
2: 4.
1: 1 குறைத்து 3 தந்தால் எப்படி இருக்கும்?
2: சிறப்பு.
1: அது 3 எழுத்துக்கொடுக்கணும். அந்த பதம் நன்றாக இது மழை வெயில் போன்ற வேளைகளிலே நாங்கள் உபயோகிக்கும் ஒரு பொருள். மழை வெயில் இரண்டு வேளைகளிலும் உபயோகிப்போம். 3 எழுத்துக்களை கொண்டது.
2: முடிந்து விட்டதாப்பா?
1: ஆமா, அவ்வளவுதான் தகவல். மழைக்கும் மழை நேரத்திலும் மழை காலத்திலும் வெயில் காலத்திலும் நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்புக்காக உபயோகிக்கப்படுகின்ற ஒரு பொருள் 3 எழுத்தை கொண்டது.
2: பாதுகாப்புக்காக.
1: எங்களுக்கு உடலுக்கு,
2: உடலுக்கு
1: வெயிலுக்கும் மழைக்கும்.
2: சரி, வெயிலுக்குனாக்கோம், மழை காலத்துல விசிறி விசிற மாட்டோம்.
1: நாங்க வெளியே செல்லும் போது அதை பாவிப்போம்.
2: வெளியே செல்லும்
1: வெளியே போது இந்த பிக்குமார் மாதிரி கையில ஒரு விசிறிய வச்சு ஆடிக்கொண்டு போவீர்களோ? அது மழை நேரத்தில் பாவிக்க மாட்டோமே விசிறி. மழை நேரத்து விசிறி பாவிக்க மாட்டோமே.
2: அப்போ குடை ரெண்டு தான்
1: வருது. அதுக்கு நான் என்ன செய்யறது? மூன்றழுத்து குடை குடையை வேற என்ன? மூன்றழுத்து மூன்றழுத்துல உள்ளதுதான் மகளே. நான் ஆமா, கனடாவிலே அதிகமாக நாங்கள் பாய்வதா என்னுடைய தலைமுடி கொட்டி போய்விட்டது என்றதுக்கு ஒரு காரணமாக கூறியிருந்தேன் முதல்ல சரவணனோட பேசும் பொழுது. அதுதான், அது நல்லா தொப்பி போடுறோம். ஓகே, வாழ்த்துக்கலாமா. அது சரி, இந்த பெட்டிக்கு நீங்கள் மந்திரம் கூறினீர்களா? கூறினீர்கள், அதனால தான் திறந்தது. தொப்பி என்ற சரியான பதம் மழை காலத்திலும் வெயில் காலத்திலும் நாங்கள் அதை உபயோகிக்கின்றோம் கண்டுபிடித்து இரண்டு புள்ளிகளை ரேவதி தன்னுடன் நினைத்து கொண்டார். வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டு இப்பொழுது அவர் அடுத்த பெட்டியை திறக்க போகின்றார். 15 தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மந்திரத்தை கூறுங்கள் ரேவதி. ஓ, திறந்து விட்டது. எத்தனை பதங்கள் இருக்கலாம்?
2: 5.
1: நீங்க சரியா சொல்லி போடுவீங்களா? 5 எழுத்துன்னா இப்ப நீ பார்த்து போட்டீங்களா என்னுடைய அட்டவணைகளில் என்னுடைய 5 எழுத்துக்கள் சரியாக கூறியபடியால் அதுக்கு புள்ளி தர முடியாது. நீங்கள் பதத்தை கண்டுபிடித்தால் தான் புள்ளி தரப்படும். சரி, இப்பொழுது உங்கள் நாட்டிலே மிகவும் பிரபல்யமாக பரபரப்பாக பேசப்படுவது எது? தேர்தல் இல்லையா? இந்த தேர்தல், ஒவ்வொரு நாடுகளில் நடக்கின்ற தேர்தலிலும் நாங்கள் தேர்தலில் வாக்குகளை அளித்து அங்கே தலைவர்களை தெரிவு செய்து அனுப்பி ஒரு ஆட்சியை அமைக்கும் பொறுப்பை கொடுக்கின்றோம். அப்படி கொடுத்துவிட்டால் அவர்கள் எப்படி என்ன செய்ய வேண்டும் மக்களுக்கு, மக்கள் அவர்களிடம் எதிர்பார்ப்பது என்ன என்பதை குறிக்கும் ஒரு பதம். தேர்தல் நடத்துவோம், வாக்களிப்போம், எல்லாம் எல்லாம் செய்து முடிந்துவிட்டு அவர்களை அமர்த்தியும் விட்டோம் என்று வையுங்களேன். அவர்கள் எங்களுக்கு என்ன செய்ய, எங்களை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் அவர்களிடம் எதை எதிர்பார்க்க வேண்டும்? 5 எழுத்துக்களை கொண்ட பதம். என்ன அமைதியாகிவிட்டீர்கள்? சாதாரணமான விஷயம். மாற்றங்களை காண வேண்டும், இருப்பவர்கள் அப்படி இப்படி, நாங்கள் இருவருபவர்கள் இப்படி அப்படி என்றெல்லாம் பேசுகிறோம். உலகத்திலே மாற்றம் முக்கியம், அது மாறி மாறி வருவது சகசம், அது சகசம். அதிலே அவர்களிடமிருந்து நாங்கள் எதை எதிர்பார்க்கின்றோம், அவர் எதை செய்ய வேண்டும்? வாழ்த்துக்கள், சரியானவர். நன்றாக சிந்தித்து நாங்கள் நல்லாட்சி வேண்டும் என்றுதான் அவர்களை அனுப்புகிறோம். அவர்களும் வந்து நல்லாட்சி செய்ய வேண்டும். அது நடைபெறுவது நடைபெறாதது வேறு, அவர்கள் வருவது வராதது வேறு. அவர்கள் எப்படி வருகின்றார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும், எதனாலே வருகின்றார்கள் என்று பெருங்க. ஆனால் அவர் வந்து நல்ல ஆட்சி செய்யணும். யார் வந்தாலும் நல்ல ஆட்சி, ஒரு மாற்றத்தை கேட்பது நல்லாட்சியை எதிர்பார்த்து தானே. அப்போ நாங்கள் அவர்களிடம் எதிர்பார்ப்பது நல்ல ஆட்சி, அவர்களும் நல்ல ஆட்சி புரிய வேண்டும். நல்லாட்சி சிறப்பான பதம். இதுக்கு 4 புள்ளி தர வேண்டும். ஆனால் எங்கள் நியதியில் 2 புள்ளி இருக்கின்றது. அதான் 2 புள்ளியை சேர்த்துக் கொள்ளுகின்றேன் மகளுடைய பெட்டியிலே. வாழ்த்துக்கள் கூறி மீண்டும் வரும்படி அழைக்கின்றேன். சென்று ஓய்வெடுத்து வாருங்கள். சென்று வா மகளே, சென்று வா. நன்றி மகளே, நன்றி அம்மா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.

0: நேரம் சரியாக 1:11 என்று காட்டும் வேளையில் உங்களுக்கு 10:41 நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்னும் 4 பெட்டிகள் தான் இருக்கின்றது. யார் வருகின்றீர்கள்? இந்த 4 பெட்டிகளிலும் 4 பெட்டிகளிலும் 8 புள்ளிகளுக்கு இடம் இருக்கின்றது. யார் பெறப்போகின்றீர்கள்? ஓடி வந்து உங்கள் புள்ளிகளை பெற்று உங்கள் தொகையை பெருக்கிக் கொள்ளுங்கள். ஓடி வாருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 காத்து கொண்டு இருக்கின்றது உங்களுக்காக. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. மீண்டும் ரேவதி தான் வந்து விட்டார், ஓடி வந்து விட்டார் ஆசையுடன். வணக்கம், பிறகு வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். பாருங்கள், வந்து விட்டீர்கள். அதற்கிடையில விரைவாக ஓய்வெடுத்து வந்து இந்த 4 பெட்டிகள் இருக்கின்றது, 17 18 19 20 மிகவும் கடுமையான பெட்டிகள். நன்றாக சிந்தித்து செயலாற்ற வேண்டும். மந்திரத்தை காரசாரமாக கூறுங்கள், கேட்போம்.
1: மிளகாத்தூள் வாயில போட்டு
0: என்னம்மா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. 17 பெட்டியை கொண்டு வந்து என்னமா? காரமாக திறந்து விட்டது. சாரமாக அங்கே எத்தனை எழுத்துக்கள் காணப்படும் என்று எண்ணுகிறீர்கள்?
1: 4.
0: ஒரு 2 சேர்த்து 6 தந்தால் என்ன? கொஞ்சம் சாரமாக சொன்னால் புள்ளி இல்லை, வேணுமென்றால் புள்ளி உண்டு. வேணாமென்று நீங்கள் போனால் புள்ளி இல்லை, வேண்டுமென்றால் சொல்லுவீர்கள் புள்ளி உண்டு. சாரி, கருத்தை நான் தரும் தகவல்கள் இது வந்து, நாங்கள் ஒருவரை கண்டவுடன் செய்யும் ஒரு தொழில். ஆலயத்துக்கு சென்றாலும், ஒரு எங்களை விட மூத்தவர்கள் பெரியவர்கள் அறிஞர்களை கண்டாலும் நாங்கள் செய்யும் ஒரு தொழில். எத்தனை எழுத்துக்கள் எண்ணுகிறீர்கள்? 6 எழுத்துக்களை கொண்டு, 6 இங்கே அந்த 6 எழுத்துக்களை கொண்டு வந்து எதுவாக இருக்கும்?
1: நமஸ்காரம்.
0: அடி 6 எழுத்து அதுக்குள்ள, ஆனா அதுக்குள்ள வந்து விட்டதே, உஸ். அது எங்களோட தமிழ் நமஸ்காரம். சரியா சொன்னா நமஸ்காரம். அது எங்கள் மொழி, தமிழ் மொழி இல்லை. சரி, தமிழ் தமிழ் மொழி, தமிழ் மொழி. அடுத்தது ஆலயத்துக்கு சென்றால் செய்வீர்கள் செயல். கும்பிடுதல். அடி, ஆரழுத்து தான் கும்பிடுதல். அதுக்கு இன்னும் ஒரு பதம் இருக்கம்மா, அதுதான் இங்கே தந்திருக்கின்றார்கள். கும்பிடுதலும் 6 பதம் தான். நமஸ்காரம் இன்னொரு பதம் இருக்கிறது.
1: இது வருது, 8 எழுத்து வருது.
0: 2 தடவை முயற்சித்து விட்டீர்களே. சரி, இன்னொரு சந்தர்ப்பம், இன்னொரு சந்தர்ப்பம் தருது. இங்கே கண்டுபிடிங்கள். நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். 2 தரம் குறுநீர்கள் பொருந்தவில்லை. ஒரு இன்னொரு சந்தர்ப்பம் தருகிறேன், குறிப்பாருங்கள் எதுவாக இருக்கும். எதுக்கு கூற முடியாது? 2 தடவை நீங்கள் கூறிவிட்டீர்கள், முயற்சித்து கண்டுபிடிக்க வேண்டும். நமஸ்காரம் சொன்ன நீங்கள், கும்பிடுதல் சொன்ன நீங்கள், இது சொல்ல முடியாதா? மிகவும் சுலபமானது. இல் என்ற எழுத்தில் தான் முடியும்.
1: எது?
0: இல் என்ற எழுத்திலே தான் முடியும். இப்போ நீங்கள் கும்பிடுதல் என்று கூறினீர்கள் அல்லவா, அதே போன்று இல் என்ற எழுத்திலே முடியும் அம்மா. தாமதம் சென்று வா மகளே, சென்று வாருங்கள். சரி, அடுத்து யார் வரப்போகின்றீர்கள்? ஓடிவாருங்கள். ஷியாமலா, நீங்கள் அழைத்தது போல் இருந்தது, மீண்டும் அழைக்க வேண்டும். இன்னும் சில நிமிட நேரங்கள் இருக்கின்றது முடிவுக்கு கொண்டு வருவதற்கு, வர வேண்டும். இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. சாந்தி, நீங்களும் அழைத்தது போல் இருந்தது, அழைக்க வேண்டும். உங்களுக்கான புள்ளிகள் இங்கே காத்து கொண்டிருக்கிறது, ஓடிவாருங்கள். முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே இருக்கின்றோம். பொக்கிஷம்

0: பூமிக்கு ஏறி.
1: சாந்தி வந்துவிட்டார். வணக்கம் சாந்தி. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: இப்பொழுது ரேவதி திறந்த பெட்டிக்குரிய தரவுகள் தந்தேன், கேட்டிருப்பீர்கள். அது என்ன பதமாக இருக்கும் என்று உங்களால் கூற முடியுமா?
2: அதுக்கு முதல் எழுத்து என்ன ஐயா?
1: அது அவவுக்கு கூறியிருப்பேனே, நான் கூறவில்லை. இதுக்கு கூற முடியாது. பல தகவல் தரவுகள் என்னமா கூறுங்கள்.
2: கடைசி எடுத்து இல்லைன்னு சொன்னீங்க.
1: அது சரி, அது போதும். அதே போதாதான். அடைய ஒரு சின்ன திருப்பு கிடைத்தால் உடனே கூறி விடுவீர்கள் அல்லவா? கெட்டிக்காரி அல்லவா நீங்கள். அது மட்டுமல்ல, அவர் ரெண்டு பதில் தந்தார். அதை வைத்து நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். அதுவும் ஆரம்பித்து
2: தான்
1: வாழ்த்துக்கள். இது ரேவதிக்கு வர முடியாமல் வணங்குதல் தானேம்மா? வணங்குதல் கட்டிக்காரி என்ற பதத்தோடு ஒரு புள்ளி உங்களுக்கு உங்களுடைய இடத்திலே சேருகின்றது. இப்பொழுது உங்களுக்கான பெட்டி இரண்டு மூன்று பெட்டிகள் இருக்கின்றது. அதில் இரண்டு பெட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. இலக்கம் 18 19, மன்னிக்க வேண்டும், எண்கள் 18 19 20 உண்டு. எந்த பெட்டி வேண்டும்?
2: 18.
1: 18 படியிலே காலை வைக்க வேண்டும். அதற்கு 17 படிகளை தாண்ட வேண்டும். அப்பொழுதுதான் ஐயப்பன் அவர்கள் அருள் புரிவார். சரி, சாந்தியினுடைய பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டு மந்திரத்தை கூறுங்கள். எழுத்துக்கள் இருக்கும் இந்த பதத்துக்குள்ளே என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
2: மூன்று
1: கட்டிக்காரி என்று சொல்ல முடியாமல் இருக்கே. ஏனென்றால் நீங்கள் ஆறெழுத்து பதத்தை கண்டுபிடித்தீர்கள், அதிலே ஒரு எழுத்தை கூட்டி எழுத்து தந்தாலும் கூறுவீர்கள் என்று நம்பி அந்த பெட்டியக்கே வைத்து விட்டார்கள். நீங்களும் திறந்து விட்டீர்கள் மந்திரத்தை கூறி. ஏழு எழுத்திலே இருக்கின்றது. சரியா? இதை இதுவும் படித்தான். நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது, ஆண்கள் சரி பெண்களும் தான், இருவரும் சந்திக்கும் போது செய்யும் ஒரு செயல், என்ன செயல் அது? மகிழ்வாக சந்திப்பார்கள் ஒருவருக்கு ஒருவர். அடுத்து வெற்றி பெற்றவர்களை எல்லோரும் சென்று ஒரு விடயம் செய்வார்கள். அது எது? ஒருத்தருக்கு உற்சாகம் அடைக்க வேண்டுமென்றால் கவலைப்படாதே சென்று வா மச்சான் எல்லாம் சொல்லி செய்வார்கள். அது என்ன? ஏழு எழுத்துக்களை கொண்டது. உடல்களால் செய்யும் ஒரு விடயம்.
2: கட்டி அணைப்பு.
1: கட்டி அணைத்தல். கட்டி அணை எட்டெழுத்தா கிடக்கு மகளே.
2: கட்டி அணைப்பு.
1: அது செயலுக்கு பூ வராது தானே அம்மா? இப்போ கட்டி அணைத்தல், எல்லாரையும் கட்டி அணைக்கலாமா? அங்கேயும் ஒரு படியம் இருக்கு. அதனால் அது பொருந்தவில்லை. வேறு என்ன செய்யலாம்?
2: கை கொடுத்தல்.
1: வாழ்த்துக்கள். கை குலுக்குதல், கை கொடுத்தல் என்று கூறலாம். கை குலுக்குதல், கொடுத்தலை விட கை குலுக்குதல். கையை குலுக்குறது, கையை கொடுத்தல். இந்த தலைவர்கள் மார்கள்லாம் சந்திக்கும் போது 5 நிமிஷத்துக்கு ஆட்டிக்கொண்டே இருப்பார்கள். கவனிக்கிறீங்களா? கையையும் கையையும் பிடித்தா விட மாட்டாங்க, ஆட்டிக்கொண்டே இருப்பாங்க. ரெண்டு குளிக்க கொண்டே இருப்பாங்க. நாங்கள் கொடுக்கும்போது 2-3 தரம் குளிக்க போட்டு விட்டுருவோம். அவங்க வந்தாங்கன்னா அது தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், இந்த பெருநாட்டில் இந்த ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அப்படியே குளிக்க கொண்டு, அதுக்கு கேமரா காட்டுவாங்க எங்களுக்கு, குளிக்க கொண்டே இருப்பார்கள். கை குலுக்குதல் சிறப்பான பதம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கு மேலும் 2 புள்ளிகளை சேர்த்துக் கொள்கிறேன். இன்னொரு பெட்டிக்கு ஆளாகிறீர்கள்.
2: பத்தொன்பது.
1: சாந்தி 19 தாருங்கள். கொண்டு வந்து வைத்து விட்டு மந்திரத்தை கூறுங்கள். ஒரு அலிப்பு சலிப்பு கூறுவது போல தான் உஷாரை காணவில்லை. சரி பார்ப்போம். உற்சாகமாக மந்திரம் கூற வேண்டும். சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்? கட்டிக்காரனீங்க உற்று பார்க்கிறீங்க, பூந்து பார்க்கறீங்க போட என்னுடைய எழுத்துக்களை. நான்கு எழுத்துலே தான் இருக்கிறது.
2: கட்டி
1: அவ்வளவு ஊகிப்பு. வாழ்த்துக்கள். இந்த எழுத்துக்களை கொண்ட பதம் மகளே இந்த தண்டனைகளிலே ஒன்றாக வருகின்றது. சில பேருக்கு சன்ன தண்டனை சிறை கொடுப்பார்கள், சிறைச்சாலையிலே எத்தனை வருடங்கள் இருக்க வேண்டும் என்று. சில தண்டனைகள் அபராதமாக பணம் விதிப்பார்கள், சில தண்டனைகள் அபராதமாக அது சில வேலைகளை பணிகளை செய்ய சொல்லி அனுப்புவார்கள் சிரமதானங்களை, சில தண்டனைகளாக தூக்கு தண்டனை கொடுப்பார்கள், சில பேருக்கு பாலியர்கள் என்றால் அதாவது வயது குறைந்தவர்களுக்கு சிறை அல்லது அப்படியான தண்டனை கொடுக்காமல் இன்னும் ஒரு தண்டனை கொடுப்பார்கள். அது வந்து அநேகமாக மேலை நாடுகளிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது, உங்களுக்கு தெரியும். நான்கு எழுத்திலே இருக்கின்றது அது. அது அன்றும் இருக்கின்றது, இன்றும் இருக்கின்றது. அது அரசர் காலங்களிலேயும் இருந்தது. அது நான்கு எழுத்துக்களை கொண்டது. எதுவாக இருக்கும்
2: கடுமையான தண்டனை
1: சிறார்களுக்கு கொடுப்பார்கள். அதிகமாக அவர்களை சிறை கொடுக்காமல் ஒரு நீண்ட காலத்துக்கு தண்டனையை அப்படி இல்லாமல் இப்படி கொடுப்பார்கள். ஆனால் தாங்க முடியாது, காலம் முழுவதும் நினைக்கக்கூடியதாக இருக்கும் அது. வாழ்த்துக்கள். சரியானவரம் கெட்டிக்காரி, கெட்டிக்காரி கசை அடி. அந்த கசை என்றதுக்கு என்ன வருவோம்னா காலம் முழு ஆயுள் முழுவதும் நினைக்கக்கூடியதாக இருக்கும். பொல்லாத ஒரு தண்டனை அந்த தண்டனை கசை அடி என்பது. சரியான பதத்தை கூறி புள்ளிகள் இரண்டை மேலும் பெற்றுக்கொண்டு ஓய்வு பெற வேண்டிய நிலையில் இருக்கின்றீர்கள். இன்னும் ஒரே ஒரு பெட்டியாருக்கு சென்று யார் மீண்டும் பெறுகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும், சென்று வாருங்கள். சிறப்பான பதிலை கண்டுபிடித்தீர்கள் சாந்தி. வாழ்த்துக்கள் கட்டிக்காரை, கட்டிக்காரை வாழ்த்துக்கள்.

0: ஓடி வந்துவிட்டால் ரேவதி அவர்கள் இறுதிப்பட்டிக்காக. 20வது எண் பெட்டி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. இப்போ உடனடியாக நான் கொண்டு வந்து வைத்துவிட்டு நீங்கள் மந்திரத்தை கூறுங்கள். அழகாக சாந்தி மந்த திறக்க வந்தால் அதுக்கு முன்பு நீங்கள் முந்தி விட்டீர்கள் கட்டிக்காரி. சரி, இந்த பதம் எத்தனை எழுத்துக்களை கொண்டிருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
1: ஐந்து.
0: இல்லை இல்லை, அது அவ்வளவு தூரம் பெரிதாக இல்லை, சிறிதாக மூன்று எழுத்துக்கள். சரி என்று கூறியபடியால் தரவை தருகின்றேன். இது ஒரு ஆணின் பெயர், மிகவும் பிரபல்யமான பெயர், மகாபாரதத்திலே வருகின்றார் இவர். மூன்று எழுத்தை கொண்டவர், கௌரவர் குழுவுக்கு பேருதவியாக அவர்களை நடைபோட செய்தவர், நடமாட செய்தவர், பாரதத்தை நடத்தி செல்வதற்கு. மூன்று எழுத்தை கொண்டவர் உடனே வந்து, இந்த துரோணர் அவர் வேறு எல்லாம் இருந்தாங்கள், பீஷ்மர் எல்லாம் இருந்தாலும் உடனே சகுனியை கொண்டு வந்தோம். கெட்டிக்காரை, சரியான பதில், சரியான பதில். மீண்டும் இரண்டு புள்ளிகள் உங்களுக்கு சேருகின்றது மகளே. வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு இப்பொழுது போட்டியை நிறைவுக்கு கொண்டு வர செய்தமைக்கு நன்றியையும் கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். ஏதாவது கூறுதண்டா கூறுங்கள். இல்லாவிட்டால் முடிவிலே முடிவிலே பாருங்களே. அதை விட்டு ஒரு புள்ளியை இழந்து விட்டீர்களோ. அடாடா, சரி அதில் என்ன வந்தது? இருப்பினும் சூடை போகவில்லை, பரவாயில்லை, பார்ப்போம் வந்து இறுதியிலே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்து. முடிவுரை முடிந்தால் நீங்கள் வந்து முடிவுரை தரலாம். நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலியின் பொக்கிஷம் இது நிறைவேறிவிட்டது. நாங்கள் இன்று கண்டுபிடித்த பதங்களை நாங்கள் ஒரு தடவை சீர்தூக்கி பார்ப்பதற்கு முதல் பாடல் வரிசையை ஒரு தடவை எட்டி பார்ப்போம். இங்கே எங்களுடைய ஜெகபிரசாதிக் அவர்கள் அழகாக படம் வரைந்து வரவேற்று நிகழ்ச்சியை ஆரம்பித்து கை விசேஷமாக வந்து இரண்டு பெட்டிகளை திறந்து புள்ளிகளையும் பெற்று சென்றவர் ஒரு பாடலை விட்டு சென்றார். அங்காடி என்றவுடன் முத்து பவளம் முக்கனி சர்க்கரை என்ற பாடலை தந்துவிட்டு சென்றார். இதுவோ அந்த பாடல்.

எளிமையான ஒரு பாடல். இந்த பொருட்களை நாங்கள் மூடி வைக்கக்கூடாது என்று கூறப்படுகிறது. ஆக மூடி வைக்காது விட்டாலும் ஆபத்து இருக்கின்றதுதான். மூடி வைக்காமல் பார்த்தால் தான் அழகும் சுவையும் தெரியும் தான். இருப்பினும் சிறந்த பாடலை தந்துவிட்டு சென்ற ஜெகபிரசாதிக் அவர்களே, உங்களோடு இணைந்து நாங்கள் கேட்ட பாடலை மகிழ்ந்த வேளையிலே செவந்தி பூவை பற்றி பேசிவிட்டு சின்னக்கா என்றை அழைத்து வந்த அந்த இடை என்ற பதத்துக்கு அவர் சரியான பாடலையும் தந்திருக்கின்றார். அன்பு சரவணன், யாம் இருக்க பயமேன், இதோ உங்கள் பாடலையும் ஒரு தடவை கேட்போம். அந்த பாடல் வருகின்றது 16 வயதினில்.

சின்னக்காவும் சின்னையாவும் சொல்லி சென்ற செய்தி செவ்வந்தி பூ முடிச்சுதான் சொல்லியிருப்பது போன்ற அழகான பாடல், இனிமையான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். திறமனா நீங்கள் கேட்ட பாடலாக மொன்றியல் தமிழ் வானொலியின் காரைக்கிழமைகளிலே ஒளிபரப்பாகும் கதம்பத்தில் வரும் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்விலே நாங்கள் இன்று மொத்தம் 20 பதங்களை வளமை போல கண்டுபிடித்தோம். அதற்கு இடை கொடுத்திருந்தார்கள் ஜெகபர் ஷாதிக், சரவணன், ஷியாமலா, ரேவதி, சாந்தி இவர்கள். அந்த வகையிலே நாங்கள் கண்டுபிடித்த 20 பதங்களையும் ஒரு தடவை மீட்டி பார்ப்போம். தோழி, அலங்காரம், அங்காடி, எள், கோபுரம், தாதியர், குவடு, இடை, பூலோகம், எழில், மரகதம், மன்னிக்க வேண்டும், மகரம், அறுவடை, அபலை, தொப்பி, நல்ல ஆட்சி, வகுடு, வணங்குதல், கை குலுக்குதல், கசையடி, சகுனி ஆகிய 20 பதங்களை இன்று நாங்கள் கண்டுபிடித்திருக்கின்றோம். இந்த 20 பதங்களும் எங்களிலே உலாவி வரும் பதங்கள். இதிலே சிலவை மறைந்து போனால்

இதோ உங்கள் பாடலையும் கேட்டுவிடுவோம். இனிமையான ஒரு பாடல். இந்த பாடல் சித்ராங்கி திரைப்படத்தில் வேதா அவர்களுடைய இசையிலே, வாலி அவர்களின் வரியிலே, அன்னை சுசீலாமாவின் ஒலியிலே வருகின்றது. கேட்போமா?

சிறப்பான ஒரு பாடல் உள்ள குமுறல்களை எடுத்துக்காட்டும் பாடலாக கேட்ட வேளையிலே நாங்கள் மகிழ்ந்தோம் என்று கூறிக்கொண்டு, அன்பு மகளே ஷியாமலா, உங்கள் பாடலை கேட்ட பின்பு புள்ளிகள் தருகின்றேன் என்று கூறி இன்று வந்து ஐவரும் சிறப்பாக விளையாடி 20 பெட்டிகளையும் திறந்து 20 பதங்களையும் கண்டு உலகறிய செய்தீர்கள். நன்றி உங்களுக்கு. அந்த வகையில் அந்த புள்ளிகளை பார்ப்போம். குறைந்த நேரத்தில் ஒவ்வொரு தடவை வந்தாலும் பூக்களை பதங்களை சரியாக சொல்லி புள்ளிகளை பெற்றுக்கொண்டார்கள். தங்களுக்கு உரிய புள்ளிகளை அன்பு சரவணன் ஜெகபரர் சாதிக் இருவரும் தலா 4-4 புள்ளிகளையும் பெற்றுக்கொண்டார்கள். ஒரு தடவை வந்து பெற்றுக்கொண்ட புள்ளிகள். அடுத்த ஷியாமலா அழகாக விளையாடி கொண்டிருந்தவர் பின்பு அவருக்கு இணைப்பு கிடைக்கவில்லை. மொத்தம் 8 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். இறுதியிலே வந்து ஒரு புள்ளியை கூட்டி 9 புள்ளியை சாந்தி நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். மொத்தமாக வளமை போல இன்றும் ரேவதி அவர்கள் 14 புள்ளிகளை பெற்று தன்னுடைய வெற்றியை நிலைநிறுத்தி கொண்டார். அதிகமாக 14 புள்ளிகளை பெற்றவர், 9 புள்ளிகளை பெற்றவர், 8 புள்ளிகளை பெற்றவர்கள், 4 புள்ளிகளை பெற்றவர்கள் என்றாலும் மொத்தமாக 20 பெட்டிகளையும் திறந்து பதங்களை வெளிப்படுத்தி விட்டீர்கள். அவற்றுக்கு நீங்கள் ஐவரும் உறுதுணையாக இருந்திருக்கின்றீர்கள். என்னோடு மிகவும் சிறப்பாக விளையாடி இந்த புள்ளிகள், அது இதைவிட கூட புள்ளிகள் ஒவ்வொருத்தரும் பெறக்கூடும் என்று உங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை ஒட்டித்தான் இந்த புள்ளிகள் வந்து, யாரும் சளைத்தவர்கள் அல்ல, கெட்டிக்காரர்கள் தான். நல்ல நல்ல புள்ளிகளை, நல்ல நல்ல பதங்களை இன்று இடக்கு முடக்கான பதங்களை கொண்டு வந்து, காரசார பதங்களை கொண்டு வந்தாலும் காரத்தோடும் சாரத்தோடும் கூறிவிட்டீர்கள். வாழ்த்துக்களை உங்களுக்கு உரிய மகிழ்வோடு சிறப்பாக எல்லோரும் இணைந்து சிறப்பித்த இந்த நிகழ்ச்சியை இங்கே பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்து.

நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அடுத்து வரும் பாடலையும் கேட்டு மகிழ்வோம். அன்பு மகள் செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு என்று ரேவதி அவர்கள் கேட்ட வேளையிலே அது மெல்ல பேசுங்கள் திரைப்படத்திலிருந்து அன்பு மகள் ஷியாமலா உடனே குறித்து அனுப்பிவிட்டார். வாழ்த்துக்கள் மக்கள் உங்களுக்கு. எவ்வளவு தூரம் எங்கள் நிகழ்ச்சியிலே ஒன்றி இருக்கின்றீர்கள் ஒன்றி நன்றாக கவனிக்கின்றீர்கள் என்பது தெரிகின்றது. எங்கே இப்பொழுது அந்த பாடல் செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு என்ற பாடலை ரேவதி உங்களோடு நாங்கள் முனைகின்றோம், கேட்டு மகிழ்வோம். மெல்ல பேசுங்கள் திரைப்படத்தில் இருந்து.

இனிமையான அந்த பாடல் மெல்ல பேசுங்கள் திரைப்படத்தில் பாடிய பாடலாக இசைஞானின் இசையை கேட்டு ரசித்தோம். ரேவதி உங்களோடு நாங்களும். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்தில் வாரம் ஒரு நாள் மலரும் காரிக்கிழமைகளிலே பொக்கிஷம், பொக்கிஷத்தில் பொக்கிஷமாக புதைந்து கிடந்த பல அற்புதமான பதங்களை கண்டுபிடித்து எல்லோருடன் பகிர்ந்து கொண்டு சென்ற வேளையிலே இறுதி நேரத்தில் வந்தாலும் சிறப்பாக விளையாடி புள்ளிகளை பெற்றுக்கொண்ட அன்பு மகள் சாந்தி, நீங்கள் கேட்ட பாடல் அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த பாடலையும் கேட்டுவிடுவோம்.

0: இந்த பாடல் ஏ ஆர் ரகுமான் அவர்களுடைய இசையிலே ஒலித்த பாடலை இறுதி பாடலாக கேட்டு மகிழ்ந்தோம் அன்பு உறவுகளை. இந்த பாடல் முடிவிலே கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளோடு அன்பு உறையவதி, நீங்கள் ஒரு தடவை வந்து உங்களுடைய முடிவுரையை தரலாம் என்று எண்ணுகின்றேன். இன்று 40 புள்ளிகளோடு வந்த பொக்கிஷம் 39 புள்ளிகளோடு வெற்றி பெற்றிருக்கின்றன, முழுமை பெற்றிருக்கின்றன. கடந்த வாரம் வந்தவர்கள் 40 புள்ளிகளையும் சரிபெற பெற்ற வகையில் இந்த வாரம் 39 புள்ளிகள் தான் எல்லோருக்குமாக இணைந்து கிடைத்திருக்கின்றது என்பதை குறிப்பாக கூறிக்கொண்டு வந்து இணைந்து சிறப்பித்த ஜெகபர்சாதிக், சரவணன், சியாமலா, ரேவதி, சாந்தி இவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் மீண்டும். எங்கே அடுத்த பாடலை தரவலாம் என்று எண்ணினால் இவ்வளவுதான் பாடல். நீங்கள் இந்த பாடலை தந்துவிட்டு நேரத்தை நீடித்து கொடுத்திருந்த வேளையிலே நாங்கள் அதை முடித்துக்கொண்டு இறுதிக்கட்டத்தில் வந்து 4 பெட்டிகள் இருந்தபடியால் நாங்கள் நேரத்தை நீடிக்க வேண்டி இருந்தது. இல்லை என்றால் சரியான நேரத்துக்கு முடித்திருக்கலாம். இருப்பினும் உங்கள் இணைப்பு கேட்டுக்கொண்டிருந்து இங்கே உலகளாவ இருக்கும் உறவுகள் இந்த நிகழ்ச்சியை தவறவிட வேண்டாம், இது எங்கள் எல்லோருக்கும் பயன்படக்கூடிய ஒரு நிகழ்வு ஐயா என்று எழுதியிருக்கின்றார்கள். ஆதலால் அவர்களுடைய விடயத்தை நாங்கள் கிரகித்து நான் செவி மடுத்து இதை நாங்கள் விடமாட்டோம், தொடர்ந்து தருவோம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது ரேவதி வந்துவிட்டார். ரேவதியை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம் ரேவதி. வணக்கம். காரசாரமாக ஓடி வந்திருக்கின்றீர்கள், வாருங்கள். வணக்கம். வணக்கம். அங்கே உங்கள் காரசாரமான முடிவை கேட்க ஆவலாக இருக்கின்றோம், வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
1: வந்துவிட்டேன் அப்பா. இன்று பொக்கிஷம் நிகழ்ச்சியை, இன்றைய பொக்கிஷம் நிகழ்ச்சி இந்த மே மாதம் முதல் வாரத்தில் அமைந்த 6 தேதி முதல் வாரத்தில் அமைந்த பொக்கிஷம் நிகழ்ச்சி அருமையாக தொடங்கப்பட்டு அருமையாக ஆரம்பிக்கப்பட்டு எப்பொழுதும் போல என்னுடைய அப்பாவால் உருவாக்கப்பட்டு இதை 20 வார்த்தைகளை எங்களுக்கு 20 பொக்கிஷம் பெட்டிகளை உருவாக்கி தந்துள்ளார். இதில் முதலில் நம்மளுடைய நாகப்பட்டினம் சகோதரர் ஜெகபர்சாதி அவர் வந்து முதலில் இதை பெட்டியை திறந்து வைத்தார். பின்னாடியே வந்து நம்ம யாம் இருக்க பயம் என் சரவணன் வந்து திறந்து வைத்தார். பின்ன அதற்கு பின்னால் சகோதரி நம்ம சாமலா சகோதரியும் நான் அப்புறம் பிறகு ரேவதியும் பிறகு நம்ம சாந்தியும் அருமையாக விளையாடி எல்லோரும் அமக்கலமாக வந்ததற்கு எதுவும் பழுது இல்லாம அழகாக கண்டுபிடித்து அவரவர்கள் பெட்டிக்குரிய இதை தட்டி சென்றார்கள். அதுல அதை நினைக்கும் போது மிகவும் சந்தோஷமா இருக்குது. எங்கோ இருக்கிற இப்போ இவர் வந்து அச்சோ இந்த வாரம் நம்ம திருப்புவனம் சகோதரர் இந்த வாரம் நம்ம இதை விட்டு விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலையில இருந்தாலும் இதற்காகவும் அவர் நினைத்து கொள்வார். அதாவது ஒவ்வொரு வாரமும் முதலில் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் தம்பதிகளை சொல்றேன், அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லி அருமையாக கேட்ட பாடல்களும் உடனுக்குடன் கேட்ட சுட சுட தந்து விட்டார் அப்பா. காரசாரமாகவும் சுட சுடவும் எங்களுக்கு கிடைத்து விட்டது. எல்லா அனைத்து பாடல்களும் நன்றாக இருந்தது. அனைவர் கேட்ட பாடல்களும் காதுக்கு இன்னிசை மழையாக பொழிந்தது. இந்த அருமையான வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த மீரா அம்மாவுக்கும், எம்பிஆர் வானொலி நிறுவனர் மீரா அம்மாவுக்கும், இதன் ஒத்துழைப்பு பல விதத்திலும் தன்னால் எந்த அளவுக்கு இதற்கு தன்னுடைய ஒத்துழைப்பை தர முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாம் தந்து அப்பா வந்து ஆர்வத்தோட உற்சாகத்தோட அவரவருக்கு அவரோட இதை புரிந்து கொண்டு மனதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றபோது இதை சொல்லி தருவதில் வல்லவர். ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் இதில் பொக்கிஷம் நிகழ்ச்சியை மேலும் குறிப்பிட வேண்டும். ஆகையால் அப்பாவுக்கும் பாராட்டுதலும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கொண்டு மீரா அம்மாவுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுதலும் நன்றியும் சொல்லிக்கொண்டு இன்று கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி அனைவரும் அழகாக அவரவருடைய மார்க்கை பெற்றுக்கொண்டார்கள். வாழ்த்துக்கள். இதை கேட்டு இருந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு அன்பு உறவுகள் அனைவருக்கும் நன்றிகள். இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த அப்பாவுக்கு நன்றி. வணக்கம் அப்பா.
0: வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பாக நீங்கள் உள்வாங்கி இருக்கின்றீர்கள் நிகழ்ச்சியை. ஒவ்வொருவரும் வந்து உள்வாங்கி ஒவ்வொருத்தரும் தகுதி பெற்றிருக்கின்றீர்கள் வந்து கூறுவதற்கு. அந்த வகையில் இன்று ரேவதியை அழைத்திருந்தேன். ரேவதி, கடந்த வாரம் எங்களுடைய அன்பு ஷியாமலா அவர்கள் வந்து கூறியிருந்தார்கள், அதே போன்று கிருஷ்ணன் கூறியிருக்கின்றார்கள், பலர் கூறியிருக்கின்றார்கள், ஒவ்வொரு தரம் கூற வேண்டும் என்றுதான் என்னுடைய எண்ணம். ஏனென்றால் அப்பொழுது நீங்கள் உள்வாங்கி கொண்டிருக்கும் பொழுது இதனுடைய சாராம்சம் நன்றாக புரியும். இது என்ன ஊடகம் என்றால் என்ன, நாங்கள் தொகுத்து வழங்குவது என்றால் என்ன, தொகுத்து வழங்குவதை உள்வாங்குவது எப்படி என்ற பல விடயங்களை நாங்கள் இதில் கற்றுக்கொள்ளுகிறோம், ஆளுமை பெற்றுக்கொள்ளுகின்றோம். நீங்கள் ஒரு விழாவுக்கு சென்று விட்டால் அங்கே உங்களை கண்டுபிட்டு ஒருவர் பேசும்பொழுது அங்கே உங்களுடைய ஆளுமை தெரியும். நீங்கள் பேசும் வகையில் இந்த அன்பு சரவணன் அவர்கள் இதை எனக்கு குறிப்பிட்டிருக்கிறார். முன்பு பேசியதை விட இப்பொழுது இந்த மொன்றியல் தமிழ் வானொலியில் வந்து நாங்கள் பேசிவிட்டு நண்பர்களோடு பேசும்பொழுது அந்த திறமையை, அந்த வித்தியாசத்தை நாங்கள் உணர்வதோடு எங்களோட பேசுபவர்கள் எங்களை கவனித்துக் கொள்கிறார்கள். ஏனென்றால் நேற்றைய தினம் நடந்த சொல்லோடு பாடல், அந்த சொல் வந்து மிகவும் முக்கியமானது. அந்த சொற்கள் எவ்வளவோ அழகான தமிழ் பதங்கள் எங்களுக்கு இருக்கின்றன. இதை இப்படியாவது நாங்கள் தமிழுக்கு தொண்டு செய்வோம் என்று ஒரு நிகழ்ச்சியை எடுத்து வந்து பூரணமாக செய்வதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் எனக்கு கிடைத்தபடியால் இதை சிறப்பாக செய்து கொண்டு செல்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இன்று உள்வாங்கிய விடயத்திலே வந்து அநேகமாக வந்து இணைந்து கொள்ளும் அன்பு உறவாக இருந்த கிருஷ்ணன் தம்பதியினரை நினைவு கூட்டினார் எங்களோட மகள் ரேவதி. நீங்கள் வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள், சிறப்பு. எங்களை சகோதரராக, ஒன்றாக, நண்பர்களாக, தோழர்களாக இணைத்து கொண்டிருப்பது இந்த மொன்றியல் தமிழ் வானொலி என்பதை எண்ணியும் உங்களோடு நான் இணைந்து தொகுத்து வழங்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததை எண்ணி மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் மேலும் சிறப்படைந்து கொண்டு வரும் நாளாந்த நிகழ்வுகள் மேலும் சிறப்படைய வேண்டும் என்று உங்களோடு இணைந்து நானும் வாழ்த்தி இன்று இணைந்தே சிறப்பித்து உங்களுக்கு ஏற்ற புள்ளிகளையும் பெற்று மகள வைத்த உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் தானே என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு இன்று நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரலாம். இறுதியிலே வந்து சிறப்பாக தன்னுடைய தொகுப்பை தந்த ரேவதி, உங்களுக்கும் என்னுடைய விசேடமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு. தமிழிலே எத்தனையோ பதங்கள் உண்டு, எத்தனையோ பதங்கள் உண்டு. நாங்கள் ஒரு நாளைக்கு எத்தனையோ பதங்களை உபயோகிக்கின்றோம். அதில் சரியானது எது, பிழையானது எது என்று எண்ணாமல் கருத்து தவறாமல் கூறிக்கொள்ளுகிறோம். ஆனால் இந்த சொல் வளங்கள் ஒரு எழுத்து பிழைத்தாலும் கருத்து மாறுபட்டுவிடும் என்பதை நாங்கள் நன்றாக உணர்வோம். அது எங்கள் தமிழிலே மெத்த அடங்கி இருக்கின்றது. சிறப்பு. மேலும் மேலும் எங்கள் நிகழ்ச்சிகளை நாங்கள் சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் குப்பி உங்களோடு நான் இணைந்து சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி அன்னையோடு தந்தையும் ஆசானும் தமிழுக்கும் வணக்கம் கூறும் இந்த வேளையிலே எல்லாவற்றையும் அழைத்த இறைவன் இன்றைய நிகழ்ச்சியை எங்களுக்கு வல்லமையோடு நிறைவு பெற அருள் புரிந்த கருணைக்கும் நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் சந்திக்கலாம் என்று இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 6வது நாள் அறிவன் கிழமைக்கு எங்கள் இந்த சந்தர்ப்பத்தை தந்தமையால் அந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து எல்லோருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மொன்றியல் தமிழ் வானொலியும் உலகளாவ இருக்கின்ற அன்பு உறவுகளுக்கும் உங்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுச் செல்லுகின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது பொக்கிசம் பொக்கிசம் பொக்கிசம்.

0: தாய்மை அடையாது, அதே மாதிரி தகப்பன் அடையாது.
1: வெளியில அப்பா இருக்க
2: கொஞ்சம் பாருங்க.
0: முட்டையிடாத கோழி பெண் கோழி, தந்தையாகாத இருக்கிற கன்னி பையன்.
2: எனக்கு ஒன்றுமா எனக்கு தெரியும் பிரகாஷ். இந்த பையனோட சேராங்க, நாங்க அடிக்கடி சொல்லிட்டு பாருங்க, நான் கெட்டு போன அதனால எல்லாரையும் திருத்துறேன். அந்த பையனோட சேராங்க நீங்க
3: தெரிஞ்சுக்கிறது. கெட்டு போறத பத்தி
0: முடிஞ்சு போனா தெரியும்.
2: கெட்டு போயிட்டு
3: கண்டுபிடிக்கிறது
0: முடிஞ்சு போயிட்டா தெரியும். கெட்டு போகாம இருக்கணும்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கெட்டு போகாம இருக்கணும், செஞ்சுட்டு என்னாச்சு கெட்டு போகாம இருக்கணும்.
2: பிள்ளைய செய்து போட்டு தெரியாம
0: ஆமா, அத அதான் எங்க மாதிரி இப்ப எப்படின்னா குடிச்சு விட்டு குடிக்காத மாதிரி இருக்கும், குடிக்காம இருக்கும். சைவம் அசைவத்தை எவ்வளவுதான் திங்க முடியுமோ அவ்வளவும் தின்னுட்டு இப்ப அசைவமா இருக்கும், சைவமா இருக்கும். அதே மாதிரி
2: எனக்கு இப்ப தலை சுத்து.
0: அதாவது காந்தி காந்தியடிகள்
2: காந்தியடிகள் இந்த விடலை மட்டும் போயிருச்சு பாருங்க. உண்மையா
0: இல்லம்மா? இல்லம்மா ரவி சொன்னதுக்கு
2: என்ன பிரகாஷ் என்ன சொல்றீங்க?
3: எவ்வளவு தூரம் இருந்தாலும் கும்பல குந்தி அடிக்கிறது இங்கதான் நடக்கும்.
0: கும்மி கொட்டுறத விட பதில் சொல்றது
2: பிள்ளையா இருக்கும், பொய்யா இருக்கும். இதுதான் அடிச்சது சண்டை பிடிப்பாரு யாரும் அந்த வல்லம தேவை அவருக்கு மட்டும்தான் இருக்கு. இதுதான்
0: ஆணித்தரமா சொல்றதுல ஆணித்தரமா சொல்றதுல அவர் ஆணித்தரமா சொல்லுவாரு.
2: அவர் சொல்ல மாட்டார், நீங்க தான் சொல்லுங்க.
3: ஆணி என்ன எரிவு வச்சுக்கிட்டா
2: ஆணித்தரமா சொல்ற ஆணித்தரமா பிரகாஷ் கூட பாட்டு சொல்லுங்க நீங்க முதல்ல. உடனே இப்ப பிரகாஷோட பாட்டு தான்
3: புது பாட்டுங்க. குட்டி புள்ளி படத்துல குட்டி புள்ளி
2: குட்டி புள்ளி
3: ஆத்தா அந்த ஆகாசத்தை
2: ஆத்தா உன் பேர் குட்டி புலி
3: மழை பொழிஞ்சு மக்களுக்கு எல்லாம் கருணை வழங்குற மாதிரி அந்த ஆட்டாவின் சேலை வானத்துக்கு குறிப்பிடப்படுது. அந்த வகையில எல்லாம் எப்ப போலாம் பயன்படுது அப்படின்னு இந்த சூழ்நிலையில எப்படி பயன்படுத்த நல்லா வரிசையா சொல்லிட்டு போறேன். நல்லா
4: பயன்படுது.
2: நல்லதொரு குடும்பம்
4: சிந்து

0: ஏழை போய் போல சோடினாம். அந்த பாட்டு
1: சரி மகாலிங்கம்
2: ஜீன்ஸ் படத்துல இருந்து கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை, கண்ணோடு மணியானால் அதனால் கண்ணை விட்டு பிரிவதில்லை, அதனால் என்னை விட்டு பிரிவதில்லை. கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை. அந்த பாட்டு இனிமையான பாடல். பெண்கள்
0: அம்மா வந்து பெண்களுக்காக பேச்சு தரணும் இப்பயே தக்க தக்கன்னு ட்ரைனிங் பண்ணிக்கிறீங்களா?
2: அதுக்கு நாங்க ரெடி பண்ணிடுவோம்.
1: அவர் கெட்டிக்கார. சிந்து நதிக்கரை ஓரம் இல்ல,
2: இது பெண்களுக்காக பாடுறதுனால, பெண்கள் பாடுற மாதிரி இருக்கிறதுனால பெண்கள் வேண்டி இந்த பெண்கள் தினம் இது பண்ணீங்கல்ல, அதனால இந்த பாட்டு நான் கேக்குற பாட்டு.
1: என்ன பெண்கள்ட பக்கம் சாஞ்சிட்டாரு?
2: எப்போதும் தயவு வேணும் இல்லம்மா.
1: ஏன் இந்த என்ன சாப்பிடலையா மத்தியானம்?
2: எப்பதான் சாப்பிட்டேன்.
1: சாப்பிட்டீங்க, சாப்பிட்டா அப்புறம் கேக்குறீங்க.
2: பொதுவா பெண் சப்போர்ட்டாளர்
1: சரி, இப்ப
2: பெண் சப்போர்ட்டாளர்
1: என்ன போட்டா
2: பெண் சப்போர்ட்,
1: பெண் சப்போர்ட்
2: பெண் உறுதுணையா,
1: உறுதுணை பெண்ணின் துணை, உறுதுணை தேவை எப்பவும்
2: பெண்ணுக்கு
0: உறுதுணையா. பொறுத்த வரைக்கும் பிரகாஷ் ஐயா, மனசு வந்து பெண்ணுக்கு மனசு உறுதி, ஆணுக்கு உறுதிங்களா? உறுதி மனசா
1: அதை சொல்லுங்க.
2: பெண்ணுக்குதான்,
1: பெண்களுக்கு அதாவது கடினமான மனம்
2: உறுதிதான்.
1: இல்ல இல்ல, கடினமான கடினமான மனம் வந்து ஆணுக்கு இருக்கா பெண்ணுக்கு இருக்கா? நேரத்துக்கு நேரம் மாறப்படுமா அப்படி சொல்லக்கூடாது.
3: கடினம் புருஷன் வரதுனால குடிச்சிட்டு வரும்போது என்ன வச்சுக்காங்களா? அப்ப ரெண்டு பூசைதான் விழுவோம், பதிவு வாங்கிக்க வேண்டியதான், நல்லது செஞ்சு பாராட்டும் போது வாங்கிக்க வேண்டியதான், அப்படியே இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க,
1: அடிப்பாங்க அணைப்பாங்க.
2: அடிக்கும்
0: உடல் உடல் அளவில் வந்து பெண்கள் வந்து மென்மையானவர்களா இருக்கலாம், ஆனா மனசளவில் வந்து ஆண்களை விட பல பட மடங்கு வந்து பெண்கள் தான் மன உறுதி. ஏன்னா எவ்வளவு சூழ்நிலையா இருந்தாலும் அதை சமாளிச்சு அதை பக்குவம் பண்ணி அதை திணைகளுக்கு தகுந்த மாதிரி, ஆணுக்கு தகுந்த மாதிரி, அப்பா அம்மாவுக்கு தகுந்த மாதிரி, மாமனார் மாமியாருக்கு தகுந்த மாதிரி, அத்தனை பேருக்கும் நடிச்சு அந்த குடும்பத்துக்கு மேல கொண்டு போய் நிறுத்துறாங்க பாருங்க. அந்த மன உறுதி
2: இல்ல, நடிப்பு கிடையாது,
3: உணர்ந்து சமாளிச்சு. இல்லன்னா பிறந்த வீடு குடும்ப வீடு ரெண்டு வீட்டை சமாளிச்சு ரெண்டு
1: உறவுகளும் யாருங்க விசில் அடிச்சது? இப்ப
0: அந்த பசங்க
1: அடிக்கிறாங்க, நீங்க போனது பேச உங்களோட வீட்டுல இருக்கிற பெண்கள் எல்லாம் விசில் அடிக்கிறாங்க.
2: இல்ல இல்ல இல்ல இல்ல, அளவுகளோட சரியா
0: போயிட்டாங்க
1: நீங்க. சரி, இப்ப உங்கள்ட்ட மூணு பேர்கிட்டயும் ஒரு கேள்வி கேக்குறேன். இது வந்து ஐந்தெழுத்து சொல், ஆண்கள் அணியும் அணிகலன் என்னன்னு கண்டுபிடிங்க. ஆண்கள் அணியும் அணிகலன் அதாவது நகை, இது ஐந்து அல்லது சொல், அத கண்டுபிடிங்க. ஆண்கள் அணியும் அணிகலன், ஆண்கள் அணியும் ஒரு நகை, இது ஐந்து அல்லது சொல், என்ன கண்டுபிடிங்க.
3: என்ன
1: சாமான் இல்ல இங்கிலீஷ் இல்ல ஆங்கிலம்
2: இதுல
1: எந்த தெரியுது நீங்க நீங்க அந்த அந்த அணிகளை நீங்க யாரும் போட்டுல எந்த தெரியுது என்ன சொல்ல போறாருங்க கேளுங்க, மற்றாங்க கேட்க முடியாத ஒன்ற சொல்ல
2: மறந்துட்டேன்.
1: எங்க போட்டிருந்தீங்க, எங்க எதுல போட்டிருக்காங்க?
3: போடுறது
2: இல்ல ஆண்கள்
3: விடவே,
2: ஆண்கள் அணியக்கூடியதுல அஞ்சு எழுத்துதான் கேட்டாங்க. அது பொம்பளைங்க போடும் ஆம்பளைங்க போடும், ஆண் அணியறதுல அஞ்சு எழுத்துதான் கேட்டாங்க. அது வந்து பெண்கள் போடுறது ஆண்கள் போடுறதுன்னு இல்ல, கடுக்கன்
1: கடுக்கன்
2: இடுக்கன் கொடுக்கறது கடுக்கனா வாங்கிட்டாங்க.
1: அடுத்தது போகலாம் சரியா, அடுத்த சொல்லுக்கு. இது பெண்கள் பெண்கள் பெண்கள் அணியும் ஒரு பெண்களின் சிகை அலங்காரத்துக்கு எடுக்கக்கூடிய ஒன்று, நான்கு எழுத்து சொல். இது சிகை அலங்காரத்துக்கு மட்டுமல்ல புடவையிலையும் இது இருக்கிறது, நான் கண்டிருக்கிறேன். புடவையிலையும் இருக்குது சிகை அலங்காரத்துல. புடவையிலையும் இருக்கும், சேலை நெய்தெடுக்க புடவையிலையும் எது இருக்கும், அத மாதிரி பெண்களின் சிகை அலங்காரம், சில சிகை அலங்காரம்
2: முடி
1: முடி அலங்காரம், முடிய ஒரு அலங்காரம்
3: பண்ணும்போது
1: நாலு எழுத்து சொல். கோயில் இருக்கிற குடை இருக்குல்ல ஆலவட்டம்,
2: ஜிமிக்கி ஜிமிக்கி ஜிமிக்கி
1: இல்ல
2: குடை ஜிமிக்கி
1: இல்ல இல்ல அது இல்ல. இது வந்து பெண்களின் சிகை அலங்கம், ஜிமிக்கி வந்து உங்களோட பெண்கள முடியல வைக்கிறதா ஜிமிக்கி?
2: வாக்குச்சுட்டி வராதுதான் வருமா?
1: வாக்குச்சுட்டி
3: இல்ல
1: இல்ல
2: இது பதக்கம், இந்த பதக்கம் தலையில வைப்பாங்க
1: இல்ல,
2: இங்க சாவி கொத்துலயும் இருக்கும்
1: இல்ல இல்ல, புடவையில இருக்கும், புடவையில இருக்கும், புடவையில இருக்கும் இருக்கும், சிகை அலங்காரம் செய்யும் போதும் இது வரும்.
2: மடிப்பா,
1: நீள முடி உள்ளவர்களுக்கு இது வச்சிருப்பாங்க.
2: கட்டை
1: கட்டையா வெட்டுனா ஒண்ணும் செய்யலாது. சொல்லுங்க, பாருங்க கல்யாணம் கட்டை இல்ல, பொம்பளை பிள்ளை இல்ல, கல்யாணம் கட்டை இல்ல,
2: பொம்பளை
1: கொசுவம் இல்ல,
2: கொசுவம்
1: இதுல இருக்குல்ல அந்த இதுல இருக்குல்ல.
3: மனைவி
1: இல்ல, கல்யாணம் கட்டே இல்ல, காதலி இல்ல, குழந்தை இல்ல, ஆனா அந்த பையனுக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு மனைவி இருக்குது, பிள்ளைகள் இருக்கு, பேர பிள்ளைகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. மனைவி
2: ஒன்றுகிறேன்,
4: காதலி இல்லன்னு நீ எப்படி சொல்றீங்க? நீங்க
1: யாருக்கு?
2: பிரகாசுக்கு.
1: இல்ல இல்ல இல்ல,
3: எங்க வீட்டுல கறி இருக்குமா? கறி இருக்கு, அதனால கொஞ்சம் பத்தி எனக்கு தெரியும். கறி இருக்குல்ல, போடாத பட்டு போட நீர்
1: இருக்கு,
2: பட்டு நீர்
1: அதனாலதான்
3: பட்டு போட
1: அடிக்கிறாங்க. பட்டு போட நீ வாங்கலாம்.
2: பிரகாஷ்ராஜ் வந்து பட்டு படம்னு சொல்லிட்டு ஒரு படம்
1: நடிச்சாரு, எனக்கு பிடிச்ச படம்.
2: அருமையா அருமையா, நான் அதுல வந்து கடைசில இருந்து அழுகுற வரைக்கும் அழுகுற
1: மாதிரி.
2: காஞ்சிபுரம், அதான் காஞ்சிபுரம், அது ரொம்ப மிகப்பெரிய நெகிழ்வான படமா இருந்தது.
1: சூப்பர் படம்,
2: அதான் அருமையான அருமையான படம். அந்த கடைசியில அந்த பிள்ளைக்கு தான் பொண்ணுக்கு வந்து பின்னி தர்றதுக்கு வந்து முடியாம போய் எவ்வளவுலாம் கஷ்டப்படுவாங்கறது அதுல காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தறி நெய்றவங்களுக்கு சரியான புடவை கூட வீட்டுல இருக்காது. அதே மாதிரி தாலி செய்யற பத்தருக்கு வந்து பொண்டாட்டி கழுத்துல அது அதிகமா தாலி இருக்காது. அதே மாதிரி கல்லு நகை நாங்க செய்யறோம்னா கல்லு நகை வந்து எங்க வீட்டுல இருக்காது, எதுவுமே இருக்காது. நான் அது நினைவா ஒண்ணு போட்டிருக்கேன் வேணும்ன்றதுக்காண்டி.
1: இல்ல கொஞ்சம் பிரகாஷ் 5 ரூபா, மலியன் ரவி 5 ரூபா, நானும் ஒரு 5 ரூபா போடுறேன். இவரோட கையில இருக்க அரவாசி படம் சொல்லிட்டு காஞ்சிபுரத்து அவருக்கு முழங்கல அரவாசி படம் கதை படம் படத்துல கதையை சொல்லிட்டாரு காஞ்சிபுரம். அதனால 5-5 ரூபா போட்டுருங்க, நானும் போடுறேன். 15 ரூபாய் கையில
4: கொடுத்துருக்கேன்.
1: டிக்கெட் எடுக்க போனா எவ்வளவு டிக்கெட் அங்க, அத சொல்லுங்க.
2: 100 ரூபாய் 80 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் குறைஞ்சபட்சம் 100 ரூபாய்
1: குறைஞ்சது.
2: போறதே இல்லைங்க, நாங்க போறதே கிடையாது. வருஷ கணக்கு ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு.
1: எனக்கு ஒரு குடும்பத்துல ஒரு 5 பேர் இருந்தா அங்க போயிருமே காசு இல்லையா?
4: இல்லங்க,
1: ஒருத்தர மல்லியன் ரவி
2: சொன்னாங்க பேசுறேன்.
1: ஆமா நீங்க பேசுங்க.
2: கிராமத்துல உள்ள விலையதான் நான் சொன்னேன், 100-150 தான். இதே சென்னையிலோ பெருநகரத்திலயோ மால்ல வந்து போகணும்னா 500 ரூபாய் வேணும். ஏன்னா பாப்கார்னே வந்து 180 ரூபாய், டிக்கெட் 300 ரூபாய், 500 ரூபாய் ஒரு ஆளுக்கு. 5 பேர் போனா 5000 ரூபாய் வேணும்.
1: அது ஒரு ஃபேஷன் வந்துட்டு அந்த பாப்கார்ன் இல்லாம படத்துக்கு போயிடலாம்.
2: ஆமா, பாப்கார்ன் இல்லாம தியேட்டருக்கு போக கூடாது. 300 ரூபாய்க்கு விற்கிறான் பாப்கார்ன்.
4: பழைய படம் அந்த சிரிப்பு அந்த சண்டை காட்சி அந்த கதையை அம்சமான ஒரு கதையை பார்த்து பார்த்து அதுலயே மனம் ஓடி போச்சு. திருப்பி இப்ப வர புது படங்கள்ல அந்த மாதிரி சென்டிமெண்ட் மாறி போச்சுமா,
1: உடனே
4: சண்டை நாலு பாட்டு அப்படியே அப்படியே போயிடுச்சு.
1: அதனால படத்துல பாட்டு பாருங்க, எனக்கு பிடிக்கல. எனக்கு என்ன பிடிக்கல, பிரகாஷுக்கு பிடிக்குதா அந்த
3: பாட்டு?
1: குட்டி ஸ்டோரி அது பிடிக்குதா உங்களுக்கு?
2: விஜய்
4: சொல்லாத.
2: அப்ப அப்படின்னு பார்த்தா இப்ப வர்ற படம் எல்லாம் சரியில்லாம இருந்தா காமெடி வந்து இவன் வடிவெல்லாம் வந்து இவ்வளவு உயரத்துக்கு வர முடியாது. இப்ப வந்திருக்க யோகி பாபு உயரத்துக்கு வந்திருக்க முடியாது, சந்தனம் வந்திருக்க முடியாது, சூரிய நடிகர் வந்து உயரத்துக்கு வந்திருக்க முடியாது. கதை ஓடுது, ஆனா அதே நேரத்துல
4: மறந்துடுது.
2: உங்க ஊர்ல இருக்கட்டும், வடிவேல வந்து வடிவேல விரும்பலையா? வடிவேல் நிகழ்ச்சிய நினைச்சுவையில
4: நம்ம நம்ம குரூப்ல இருந்து வந்தவரு, நம்ம நம்ம வந்தவரு வடிவேல
1: நீங்க நாலு பேரும் பாடம் சொல்லிட்டீங்க, கேட்டுக்கொண்டிருங்க. நான் ஏதாவது விடலை புள்ள மாதிரி ஏதாவது யாரும் வந்து கேட்டு எனக்கு சந்தேகம் என்று கேட்டா நான் உங்களை கூப்பிடுறேன். எல்லாரையும் நிச்சயம் நிச்சயம்
2: உங்களுக்கு
1: பாட்டை கேக்குறேன்டா இருங்க, கலைக்காம இருந்தாடா. யாரும் வந்தா யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை இருந்தா கூப்பிடுங்க, பாட்ட சுட சுட கூப்பிடுறோம். இப்ப அது
2: சுப்பிரமணியன்
1: கூப்பிடுறான், சுப்பிரமணியன் கொடுங்க. நான் இந்த பாட்டை போடுறேன்னு கேளுங்க, இவருடைய பாடல கேட்கலாம்.
3: அவரையும்
1: அவரையும் பாடுவானுங்க.

0: நேரம் சரியாக 2:26. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. எங்கே காட்டலையில் இணைந்திருக்க வேண்டிய உறவுகள், வணக்கம் மலியம் ரவி, மலியம் மகாலிங்கம்,
1: மற்ற
0: எங்களுடைய வணக்கம் சுப்பிரமணியம், எப்படி இருக்கீங்க நீங்க?
2: நல்லா இருக்கமா, நல்லா இருக்கமா, சொல்லுமா.
0: இன்னைக்குதான் நீங்க என்னட்ட பேசுறீங்க, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
2: இது ராசாவின் மனசுல இருந்து ஒரு பாட்டு போடுங்கம்மா.
0: ராசாவின் மனசுல
1: உடனே வரும்
3: சுப்பிரமணியம். ஒரு செய்தி சொல்லணுமா இப்போதைக்கு அர்ஜென்டா?
2: சொல்லுங்க சொல்லுங்க.
3: நீங்க டெய்லி வாக்கிங் போறப்ப நீங்க வந்து பேசுறது, நான் பாட்டு கேக்குறது, எம்டிஆர் பேசுறது எல்லாமே சென்னையில இருந்து ஒரு நேரம் வந்து மல்லிய சுப்பிரமணியன் பேசுறது பாட்டு கேக்குறது எல்லாம் நான் டெய்லி கேட்டுட்டு இருக்கையா, அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை பத்தி ரொம்ப விமர்சனம் ராத்திரி பேசிட்டு போனாரு சென்னையில இருந்து சங்கர்னு ஒரு நேரம் வந்து.
2: ரொம்ப சந்தோஷம்னா
3: கூட ஆசை ஆச்சரியப்பட்ட பேரு தான் மாதிரி சொல்லிட்டாங்க போட்டு மகாலிங்க ரவின்னு சொல்றதுக்கு பதில் அப்படின்னு நினைச்சா பார்த்தா உண்மையிலேயே நீங்க பேசுறது எல்லாமே கேட்டு நீங்க பேசுறது அப்படியே கரெக்டா சொல்லிட்டு
0: போனாரு.
3: எல்லா குரூப் எத்தனை பேருக்குமே
0: மல்லியன் ரவி என்ன கொஞ்சத்தை விட்டுட்டீங்க, அவர் எப்படி இருப்பாரு? அழகா இருப்பாரா? நல்லா அழகா சிரிப்பாரா? எத்தனை வயது இருக்கு அவருக்கு? எல்லாம் 20-25 வயசு இருக்குமா? இது சங்கர் மட்டும் கேட்கல, இவர் வந்து பேசிட்டு போன உடனே ஒரு கவர் பொறுமையா கேளுங்க, கொஞ்சம் பாருங்க, உண்மையதான்
1: சொல்றேன்.
0: உங்களைய கூட கேட்கல யாரு, சுப்பிரமணிய கேட்டாங்க எப்படி இருப்பாரு, அழகா இருப்பாரா, எப்படி இருக்கு அவர் முடி, எந்த எப்படி எந்த பக்கம்
1: சுப்பிரமணிய கிட்ட பேசிட்டாங்க
0: எப்படி என்னெல்லாம் கேட்டு அவரை பத்தி எல்லாம் கேக்குறாங்க சுப்பிரமணி. உங்களைத்தான் தெரியுது, இவங்க எல்லாம் அடிக்கடி வந்து யாருக்கும் தெரியல.
4: சங்கர் சொல்றாரு இவரு பேர் கரெக்டா சுப்பிரமணியன் ஒருத்தர் பேசுறேன்.
0: சுப்பிரமணியன்
4: பேர்லாம் சொல்லல.
0: நான் 22 வருஷமா இந்த மாநிலம் வேலை செய்யறேன், சரியா?
1: என்ன
0: கொஞ்சம் பாருங்க, மற்றது யாரு, மல்லியன் ரவியும் மகாலிங்கமும் 5 வருஷமா வராங்க, அவங்களையும் யாரும் கேட்கல. பிரகாஷ் இப்ப 3 வருஷமா வர்றாரு, அவரையும் கேட்கல. நீங்க ஒரு 3-4 வரையில பாருங்க, உங்களை கேக்குறாங்கன்னு சொன்னா எவ்வளவு தூரத்துக்கு அவங்கள மனசுல பதிஞ்சிட்டீங்க?
2: அதெல்லாம்மா அது ஆசிரமத்துல அம்மா ஒருத்தவங்க நமக்கு அருள் குடுக்கறாங்க, அந்த அருள்னால எல்லாருடைய அருள் எனக்கு கிடைச்சிருக்குமா.
1: அது சரி,
0: இவ்வளவு
1: தூக்கு தூக்குனீங்கன்னா அவர் அப்படி
3: கிடைச்சதுனால
1: உனக்கு ஓகோ பேர் வந்துருச்சு.
2: ஆமா ஆமா,
3: உண்மையிலேயே சுப்பிரமணியம் சும்மா உண்மையிலேயே அவர் வந்து மல்லிய சுப்பிரமணியம் யாருங்க, அவரு பாட்டு கேக்குறது நல்ல பாட்டா இருக்கு, அவர் டெய்லி வந்து குக் அடிக்கிட்டாரு அதுவும் நல்லா இருக்கு. இன்னைக்கு நான் வந்து
0: கேக்குறேன்,
4: அவரு சுப்பிரமணியனும் மகாலிங்கனும் வாக்கிங் போகும்போது முதல்ல யாரு பேசினா, அடுத்தது யாரு பேசினா, உன்னைக்கு என்ன போவோம், அவரோட பாட்டு கேட்டது முதல் சொல்றாரு,
0: என்ன சொல்றாருங்க. நாங்களும் எங்களை எங்க கடைசியா எங்கள்கிட்ட எந்த சின்ன பையன் வந்து கேட்டா, அம்மா இத மட்டும் கேளுங்கம்மா, என் செம பாட்டு இவர் கேட்டாரான்னு கேளுங்கம்மா, அழா குறையா கேட்டா. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாருங்க பாருங்க, நான் ஜோதிச்சு சொல்றேன், கரை நேரம் ஜோதிச்சிருக்கேன். நேற்று முந்தைய நாள் சிவப்பாட்டு எங்களுடைய இளையராஜா சார் பாடல் கொஞ்சம் போச்சு அப்படின்னு சொன்னேன். அத கூட சிம்பிளா தான் சொன்னேன். ஆனா அந்த
3: சுப்பிரமணியத்தை
0: சொல்லுவாங்க பொய் இல்ல, சுப்பிரமணியம் பொய் இல்ல, இது உண்மை. நாலு பேர் இந்த பாருங்க, பிரகாஷ் சொன்னாலும் பொய் சொல்ல மாட்டார், பக்கத்துல இருக்காரு பாருங்க. பிரகாஷ்
4: சொன்னது கடைசியா வந்து அம்மா வந்து என்ன சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ உங்களை மறப்பானா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் சொல்ற மாதிரி மண்டையில இருக்கிற பண்டைய மறந்துட்டேனே, அப்புறம்தான் அம்மா பேர் வந்து
5: அம்மா பிள்ளைக்கு மூச்சு தானே இருக்க போதும்மா.
3: அவர் சொன்னது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
5: சுப்பிரமணிய பொய்யா சுப்பிரமணிய சங்கரங்கிறவரு, அவரு என்ன விட்டுட்டாரு, ஆனா அவர் வந்து வாக்கிங் போகும்போது கூட வர நண்பர் வருவாரு, ஆனா சுப்பிரமணியன் வந்து பதிவு பண்ணும் போது அந்த விளக்கமா சொல்லி கேக்குறாரு. எனக்கு அந்த சுப்பிரமணியங்கிறவரு எனக்கு நல்லா தெரியுது, புதுக்கோட்டை செல்வகுமார்ங்கிறவரு எனக்கு தெரியுது. இருந்தாலும்
0: முதல் சொன்னது சுப்பிரமணியன் தான்,
5: உங்களுடைய
2: எனக்கு
0: உண்மையிலே உங்களோட பொறாம வந்துருச்சு. எனக்கு திருப்பி திருப்பி அவர்கிட்ட கேட்டேன், நாங்க யாரும் பேசுறது இல்ல இல்ல சுப்பிரமணி தான். அப்ப கொஞ்சம் ஜோதிச்சேன், சரி இனி நான் தான் அப்பான்ற இடத்துல நான் தான் வரணும். என்ன சுப்பிரமணி வந்தா அவருக்கு ரெண்டு நாளைக்கு அவரு சத்தம் கேட்காம கதைக்கணும், என்னன்னா இவருக்கு கேட்கக்கூடாது அவருக்கு.
3: சுப்பிரமணியன் சார் சொன்னா அவரு இளவரச தம்பிக்கே படம் வந்துட்டு, தம்பி நான் என்னுடைய நிகழ்ச்சி கேக்கலீங்களா அவரே
5: கேக்குறாரு.
0: ராசாவின் மனசுல ரெண்டு பாடம் பாட்டு, சுப்பிரமணிக்கு முதல்ல பிரிய வச்சு ஒரு பாட்டை குடுத்துடலாமா?
5: ராசாவின் சுப்பிரமணிய இசையை கேளுங்க முத, அதுக்கப்புறம் பாட்டு போடலாம். என்ன செய்யறாரு, எங்க இருக்காரு?
0: அப்பா கேட்டாரு உங்களுக்கு தெரியும், அதாவது இவர் மகாலிங்கம் இடம் விட்ட இடத்துல என்னவும் போடலாம், ஏன்னா நாங்க ஒரு பேர் வச்சிருக்கோம் அவருக்கு, நாங்க அதுல பேர் போடணும். அந்த பையனை எப்படி உங்களுக்கு தெரியும் முதல்ல?
2: மகாலி எங்க ஊர் எம்எல்ஏ மரிமா. நல்லது கெட்டது எல்லாருக்கும் எங்க ஊருக்கு முதல்ல செய்யறது மகாலிங்கம் தான், அவங்க தான் எங்களுக்கு. அதனால ரொம்ப ஃப்ரெண்ட் எங்களுக்கு. இப்ப எங்களுக்கு இடையில வந்து ஒரு

0: படம்.
1: சரி,
0: அது இரண்டு எழுத்தை காணவில்லை. அது முதலாவது எழுத்து ஊனா, குரல், உரல் என்பதற்கு வர ஊனா. இரண்டாவது எழுத்து மறைந்து விட்டது. மூன்றாவது எழுத்து இர்ரென்னா. இர்ரென்னா தெரியும் தானே, பார்ப்பது, சேர்ப்பது, கோர்ப்பது என்றதுக்கு வர ஊ. இரண்டாவது எழுத்து, மூன்றாவது எழுத்து இர். அடுத்தது கானா, கானா,
1: கானா.
0: நான்காவது எழுத்தை, ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. கடைசி எழுத்து வீணா, வியப்பு என்பதற்கு, விருப்பம் என்பதற்கு வர வி, குரல். அப்ப ஊனா இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து இர்ரென்னா, நான்காவது எழுத்து கானா, ஐந்தாவது எழுத்து மறைந்து விட்டது, ஆறாவது எழுத்து வி, வீணா என்ற எழுத்து வேண்டும். இந்த வகையில் இன்று முதன் முதலில் நீங்கள் இணைந்தமைக்காக உங்களுக்கு ஒரு பாடல் வழங்கப்படும். என்ன பாடலை விரும்புகிறீர்கள் இன்று கேட்பதற்கு?
1: இப்பொழுது கேட்பதற்கு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு ஒரு பாட்டு.
0: வாழ்த்துக்கள். கருப்பு தான் எனக்கு பிடித்த கலர், நல்ல கருத்தான பாடல். சரியா, கருப்பு தான் எனக்கு பிடித்த கலர். சரி, அந்த பாடல் இந்த நேரத்தில் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. இப்பொழுது பதத்தை கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். இன்று உங்களுக்கு இந்த பாடல் கிடைக்கும். அந்த இந்த எப்ப ஒன்று கூற முடியாது. ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இடைவேளையை பார்த்து முடிவிற்குள் தருவேன் இந்த பாடல். உங்களுக்கு ஒரு பாடலை, மற்ற பாடல். நன்றி ராமன், நீங்கள் முதன் முதலாக இணைந்ததுக்கு வாழ்த்துக்கள், சிறப்பு. நன்றி. யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, அங்கே ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ என்று கேட்டு பார்ப்போம்.

யாத்துல்வாதோ

0: பவுனம்மாள் வந்திருந்தார், அவர் மீண்டும் வர வேண்டும். ஆனால் அவர் கேட்டுவிட்டு அந்த அதை யார் சொல்வதோ அந்த போட்டியிலே கலந்து விட்டார் என்று எண்ணுகின்றேன். கண்டுபிடித்து முயற்சி செய்கின்றார். இடைவெளி எழுத்தை தந்து அந்த பொருளை கூறி அந்த பதத்தை கொண்டு வருவதற்கு என்று எண்ணுகின்றேன்.
1: யார் சொல்வதோ

0: யார் சொல்வதோ?
1: யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்ற போட்டியிலே இணைந்திருக்கும் அன்பு உறவுகளுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், முதலாவது எழுத்து.

0: ஊனா. இரண்டாவது எழுத்து மறைந்து விட்டது. மூன்றாவது எழுத்து இருன்னா. நான்காவது எழுத்து கானா. ஐந்தாவது எழுத்து மறைந்து. ஆறாவது எழுத்து வீணா. மீண்டும் ராமன் கொண்டு வருகின்றார். கேட்போம். வணக்கம். வணக்கம் ராமன்.
1: வணக்கம் ஐயா. விடையை கண்டுபிடிச்சிட்டேன் ஐயா.
0: கூறுங்கள்.
1: உயர்கல்வி.
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். உயர்கல்வி. உயர்கல்விதான் சரியான பதில். சிறப்பாக முதலாவது நேராக வந்து முதலாவது புதரை உடைத்து பதிலை தந்த உங்களுக்கு உங்கள் வாழ்த்துக்கள். உயர்கல்வி என்பது சரியான பதில். நல்லது. மீண்டும் கேட்டுக் கொண்டிருங்கள். நான் கூறுகின்றேன் அடுத்த பதத்தை. இரண்டாவது பதம். இரண்டாவது பதம் நான்கு எழுத்துக்களை கொண்டது. வேறு யார் கொண்டு வர இருக்கின்றீர்கள்? பஞ்சம் என்பது இல்லாமல், வஞ்சம் என்பதும் இல்லாமல், நெஞ்சத்திலே வரும் கருத்துக்களை ஓடி வந்து கொடுத்து தஞ்சம் என்று வந்தால் அவர்களுக்கு சரியான புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்த பதம் இரண்டாவது பதம் நான்கு எழுத்துக்களை கொண்டதுதான். அதுவும் நான்கு எழுத்துக்களை கொண்டது. முதலாவது எழுத்து பாவன்னா. பாட்டு, பாடல், பாசம் என்பதற்கு வர பாவன்னா. இது இரண்டாவது எழுத்தும் மூன்றாவது எழுத்தும் மறைந்துவிட்டது. கடுமையாக இருக்க போகின்றது. இருந்தாலும் அது சரியான பதம் உங்களுக்கு தேடும் போது கிடைக்கும். இறுதி எழுத்து லீனா. வாலி, சாலி, சோலி, நீலி என்பது பீலி என்பதற்கு வர லீனா. பாவன்னாவும் முதல் எழுத்து, இறுதி எழுத்து லீனா. நான்கு எழுத்துக்களை கொண்டது. இடையிலே உள்ள எழுத்து மறைந்துவிட்டது. தேடி கண்டுபிடித்து பாருங்கள். கடுமை என்றால் கூறுங்கள். இது வந்து இதிகாசங்களிலே உள்ள ஒரு பெயர், ஒருவருடைய பெயர். நன்று. எங்கே கொண்டு பாருங்கள். உயர்கல்வி தந்துவிட்டார் எங்களுடைய ராமன் அவர்கள். புள்ளியையும் பெற்றுவிட்டார். பவுனம்மாள் ஓடி வந்தார். இடையிலே நின்று விட்டார். வாருங்கள். முதலாவது பதம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. ஆரம்பத்திலே வந்துவிட்டால் நிறைய பதங்களை கண்டுபிடித்து புள்ளிகளை சேர்த்துக் கொள்ளலாம். வெற்றியை பெற்றுக் கொள்ளலாம். வெற்றி பாடலையும் பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது எங்கள் அன்பு உறவு ராமன் கேட்ட பாடல். எனக்கு கருப்பு தான் எனக்கு பிடித்த கலர் என்ற பாடல் இடையிலே ஒலித்துக் கொண்டு வர இருக்கின்றது.

0: பாடலை நிறுத்த வேண்டும். ராமன் சந்தன் ராஜ் அவர்கள் வருகிறார். வணக்கம் சந்தன ராஜ், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. பாகுபலியா?
0: பாகுபலி என்று ஒருவருடைய பெயர். ஆனால் இது நீங்கள் கொண்டு வந்த நான்கிடத்திலே பொருத்தம் கூடும். ஆனால் என்னிடம் இருக்கிற படம் அது அல்ல. மகாபாரதத்திலே அங்கே
1: பாஞ்சாலி
0: வாழ்த்துக்கள், அதுதான் அந்த சொல் வாழ்த்துக்கள் பாஞ்சாலி.
1: நன்றி நன்றி. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம வணக்கம்.
1: நன்றி வணக்கம் ஐயா.
0: நாளைய தின பாடல் கூறுகின்றீர்களாம், மீண்டும் வந்து கூறுகிறீர்களா? சரி, அடுத்த உறவு நாகப்பன் வந்திருக்கார். வணக்கம் நாகப்பன். வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் ஐயா. நான் கோயம்புத்தூர்லிருந்து நாகப்பன் பேசுகிறேன்.
0: வாழ்த்துக்கள் வர வேண்டும். உங்களை வரவேற்கின்றோம். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கீங்களா? நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
0: நலமாக மகிழ்வாக சிறப்பாக இருக்கின்றோம். சரி,
2: அம்மா நலமாக இருக்கிறார்களா?
0: அம்மா
2: நலமாக இருக்கிறார்கள்.
0: உடல் நலமாக இருக்கின்றார். உள்ளம் ஒரு வட்டத்துக்கு தான் இருக்கின்றார். வெளியே வருகிறார்கள் இல்லை. நீங்கள் எல்லோரும் வந்து வரவழைக்க முயற்சிக்கிறீங்க, நானும் முயற்சிக்கிறேன். அவர் வருவார், நிச்சயம் வருவார். ஏதோ இன்னும் சரியான தெளிவு கிடைக்கவில்லை போல் இருக்கின்றது. விடுபடுகிறார் இல்லை, வட்டத்துக்குள்ளேயே தான் இருக்கின்றார். சரியா? வருவார். நீங்கள் அனைவரும் வருவதை விரும்புகிறீர்கள், நானும் விரும்புகிறேன். வருவதால் அவவுக்கு நன்மை உண்டு. வர வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். வருவார் என்ற எண்ணம் எனக்கு உண்டு. நன்றி நாகப்பன். சரி, இன்று நாங்கள் நேற்றைய தினம் நீங்கள் பணி போல் இருக்கின்றது, அதனால் வர முடியவில்லை உங்களுக்கு இல்லையா?
2: பணி
0: நல்லது நல்லது. நீங்கள் எல்லாம் தீர்மானித்த நிகழ்வு தானே, நாங்கள் மூவர் சேர்ந்து. சரி, இன்று நாங்கள் யார் சொல்வதோ என்ற புதிய இயக்கில் இருக்கின்றோம். கதம்பத்தில் பதம் கொடுத்து பதில் கேட்கின்றோம். இப்ப இரண்டு பதங்கள் கொடுத்து சந்தன் ராஜும் ராமன் அவர்களும் தந்து விட்டார்கள். நீங்கள் என்ன பதங்கள் கொண்டு வந்தீர்களா? ஏதும்
2: பாஞ்சாலின்னு கொண்டு வந்தேன் சொல்லிட்டாங்க.
0: பாஞ்சாலி அஞ்சு பேர் சொல்லலாம் தானே, அஞ்சு பேர் சொல்லலாம் தானே. தருமல் முந்திவிட்டேன் ஸ்ரீமரி சரி. அடுத்த பாட்டு செல்வோம். வாழ்த்துக்கிழங்கு அது வந்து விட்டது பாஞ்சாலி என்று சொல்லி நடுகளத்தை பற்றியும் சொல்லி கண்டுபிடிச்சு விட்டார்கள். வாழ்த்துக்கிழங்கு சொன்னவருக்கும் வாழ்த்து, உங்களுக்கும் வாழ்த்து. இரண்டாம் முறை கொண்டு வந்த உங்களுக்கும் வாழ்த்து. இங்கே ஒருவர் நிற்கிறார் போல் இருக்கின்றது. நல்லது ஐயா, சென்று பாருங்கள். மீண்டும் சந்திக்கின்றோம். அடுத்த பதம் என்னவாக இருக்கும் என்று பார்த்தால், ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இதிலே என்னவென்றால் முதல் எழுத்தை காணவில்லை. ஆனால் வெகு சுலபமாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பதம். முதல் எழுத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்து வீணா, விருந்து அதற்கு வருகிற வீணா, விருப்பம் என்பதற்கு வர வி. அடுத்த எழுத்தை காணவில்லை ஐயா. மூன்றாவது எழுத்தை மன்னிக்க வேண்டும். அடுத்த எழுத்து இக்கண்ணா, கொக்கு, சொக்கு, மக்கு, குக்கு, காக்கா என்பதற்கு நடுவிலே வர இக்கண்ணா. முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து வீணா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்து தான் இக்கண்ணா என்று கூறியிருந்தேன், இக்கண்ணா. ஐந்தாவது எழுத்தையும் காணவில்லை. ஆறாவது எழுத்து லை அண்ணா, வலை, மலை என்பது விலை என்பதற்கு வர லை அண்ணா. முதல் எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து வீணா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்து இக்கண்ணா, ஐந்தாவது எழுத்தை காணவில்லை, இறுதி எழுத்து லை அண்ணா. ஆறு எழுத்துக்களை மூன்று எழுத்துக்கள் முழுங்கப்பட்டு விட்டது. அதை நீங்கள் தான் முழுமையாக்க வேண்டும், வர வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பாடலை தொடர்கின்றேன்.

0: கொண்டு வந்து விட்டார் நாகப்பன். பொருளையா நாகப்பன்? ஓ, நாகப்பன் என்ன நடந்தது? யார் வந்தது இப்பொழுது? நாகப்பனா ஞானசேகரனா? எங்கு அழைந்து விட்டது? ஓடி வர வேண்டும், ஓடி வாருங்கள், அழைத்தவர் மீண்டும் வரப்படும். பாடலையும் நிறுத்திவிட்டேன். எங்கே யார் அழைத்ததுன்னு தெரியவில்லை. யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, எங்கே ஓடி வந்தவர் யார்? இப்பொழுது ஞானசேகரன் தான் வந்தவர் போல் இருக்கின்றது. வணக்கம் ஞானசேகரன், எங்கே காணவில்லை உங்களை? கொண்டு பாருங்கள் உங்கள் பதத்தை. அது என்ன பதமாக இருக்கு? ஞானசேகரன் தான் கொண்டு வந்தார். கூறுங்கள் ஞானசேகரன், வாருங்கள். நாகப்பன் வந்தாரா? நான் ஞானசேகரன் வந்தாரா? ஞானசேகரன் தான் வந்தவரா? இங்கே நாகப்பன் பெயரையே காணவில்லை. பவுனம்மா வந்து விட்டார். வணக்கம் பவுனம்மா. வணக்கம், வணக்கம் பவுனம்மா. நல்லது, வாருங்கள். வணக்கம், வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன பதத்தை கண்டுபிடித்துக் கொண்டு வந்தீர்கள்? யார் சொல்வதோ நிகழ்விலே
1: காவிய கலை.
0: காவிய கலை என்று ஒன்று இருக்கின்றதா அம்மா? அப்படி ஒரு கலை
1: சொன்ன
0: அப்படி அந்த பதம் என்னிடம் இல்லையம்மா. கிட்ட நிற்கிறீர்கள். ஆனால் நாளைய பாடல் என்ன வேண்டும் உங்களுக்கு?
1: நாளைக்கு எனக்கு காலம் மாறி போச்சு அப்படின்ற படத்திலிருந்து வடிவேல் அவர் பாடின அந்த பாட்டு, வாடி பொட்டப்புள்ள வெளியே.
0: ஓ, வாடி பொட்டப்புள்ள வெளியே. இது வடிவேலுடைய திரைப்படமா? இல்ல,
1: நடிச்சுவையான பாடல்.
0: அவரும் கோபை சரளாகும் இல்லையா? முதலிரவுலேமாத்தி போட்டாடி பாடிச்சேன் சொல்லி கூப்பிட்டார். தண்ணி போட்டு வந்து நடிக்கலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓடி வாருங்க, கண்டுபிடிச்சு கொண்டு
1: வாருங்க.
0: கிட்ட நிக்கிறீங்க, அந்த முதல் எழுத்தை மாத்திக்கொண்டு போனாலும் சரியா வரும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.

0: வணக்கம் ராமன், வணக்கம்.
1: கண்டுபிடிச்ச மாதிரி தான் தெரியுது.
0: கூறுங்கள்.
1: ஓவியக்கலை.
0: ஓவியக்கலை அது ஒரு கலைகளிலே ஒன்று. அதை நாகம்மா எங்களுடைய பவனம்மாள் இலகு வாழ்த்துவிட்டு சென்று விட்டார். அந்த முதல் எழுத்து காவிய கலை என்ற காவிய கலையும் இருக்கின்றார். காவிய கலை என்ற ஒரு கலை இல்லை, ஓவிய கலை இருக்கு. ஓவிய கலை அவர் கூறிய காவிய கலை சரியாக வந்திருக்கும். ஆனால் அந்த காவிய கலையை விட ஓவிய கலை தான் சரியான பதம். கண்டுபிடித்து விட்டீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுடைய உங்கள் பாடல் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது, கேட்டுக்கொண்டே இருங்கள், இடைக்கிடை கேட்கலாம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஓவியம் வணக்கம் ஞானசேகரன். வணக்கம் ஞானம்.
2: ஓவிய ஓவிய கலை
0: முதல் நீங்கள் வந்து இணைய முடியாமல் இருந்ததா?
2: ஆமாப்பா.
0: ஓவிய கலை என்பது சரியான பதில். அதை இப்பொழுது ராமன் தந்திருக்கின்ற ராமன் அழைத்த அழைப்போடு நீங்களும் அதே நேரம் வந்திருக்கின்றீர்கள். அதனால் உங்களுடைய பதில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். சந்தன்ராஜ். வணக்கம் சந்தன்ராஜ்.
3: வணக்கம் ஐயா. ஓவிய கலை.
0: ஓவிய கலை என்பதை ராமன் அவர்கள் மணலில் இருந்து அவரும் ஞானசேகரன் குறிவிட்டார் மணலை. பவுனம்மாள் வந்து காவிய கலை என்று கூறணும். காவிய கலை என்பது பொருத்தப்படவில்லை. அவர் காவிய கலை என்றவுடன் பிடித்து விட்டார்கள். முதலிடத்தை மாற்றி
3: இப்பொழுது
0: அடுத்த பதத்துக்கு செல்ல இருக்கின்றோம். அடுத்த பதம் எட்டு எழுத்துக்கள் கொண்டது. ஆனாலும் சுலபமாக கண்டுபிடித்து விடும். நீங்கள் அந்த வட்டத்துக்கே நிற்கின்றீர்கள். எல்லோரும் எட்டு எழுத்துக்களை கொண்டது. ஓவிய கலை என்பது சரியான பதிலை தந்திருக்கின்றீர்கள். ராமன் அவர்களும் ஞானசேகரன் அவர்களும் சந்தன்ராஜ் அவர்களும் வந்து கூறுகின்றார்கள். கண்டுபிடிச்சிருந்தால் சிறப்பு. பவுனம்மாள் எட்டி பிடித்து விட்டார், ஒரு எழுத்தை மாற்றிவிட்டார். ஒரு எழுத்தை மாற்றிவிட்டால் அவருக்கு கிடைத்திருக்கலாம். ஆனால் அவர்தான் இதை இலகுவாக்கி விட்டவர். இங்கே அடுத்த பதம் எட்டு எழுத்துக்களால் ஆனது. முதலாவது எழுத்துக்கள் சிறப்பாக தெளிவாக தெரியுது. பான, பல், பக்குவம், பட்டம் என்பதற்கு வர பானா. அடுத்தது மறைந்து விட்டது. அடுத்தது மூனா, முதலாளி, முன்னாலே, முதல்வன் என்பதற்கு வர மூனா. நான்காவது எழுத்து மறைந்திருக்கின்றது. ஐந்தாவது எழுத்து கானா, கற்கண்டு, கல்வன், கடவுள் என்பதற்கு வர கா. ஆறாவது எழுத்தை காணவில்லை. ஏழாவது எழுத்ததையும் காணவில்லை. இது என்னப்பா இது? ஏழாவது எழுத்தையும் காணவில்லை. கடைசி எழுத்து இர் ரெண்டு பேரும் பார்ப்பது, சேர்ப்பது என்பதற்கு வர இர். அவர், இவர் என்பதற்கு வர இர். முதலாவது எழுத்து பானா, இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மூன்றாவது எழுத்து மூனா, நான்காவது எழுத்தை காணவில்லை. ஐந்தாவது எழுத்து கானா. ஆறாவதும் ஏழாவதும் எழுத்துக்கள் மறைந்து எட்டாவது எழுத்து இர்ரன்னா. எங்கே கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள்.

0: இந்த பதம் எட்டு எழுத்துக்களாலான பதம் என்று கூறினேன். அந்த எட்டு எழுத்துக்களாலான பதத்துக்கு இது ஒருவரை குறிப்பது என்று தருகின்றேன். இன்னும் ஒரு தரவு, எங்கள் மத்தியிலே வாழ்கின்றார்கள், நீங்கள் கண்டிருக்கின்றீர்கள் இவரை. இவரை இப்படி கூறுவார்கள். சரி, எங்கே கூறுங்கள்? ஒருவருடைய திறமைகளை பொறுத்து வருவது. திறமைசாலிகள், பல திறமைகளை உரியவர் உள்ளவர்கள் பார்த்து கூறும் ஒரு பதமாக இருக்கின்றது. நீண்ட நேரம் பிடிப்பதால் சற்று கடினமோ தெரியவில்லை. இப்படி கூறுவதுண்டு, இப்படி விருதுகளையும் வழங்குவதுண்டு, இப்படி கூறி அழைப்பதும் உண்டு. அவர்களை கொண்டு வாருங்கள்.
1: சொல்வதோ யா சொல்வதோ யா சொல்வதோ

0: யா சொல்வதோ யா சொல்வதோ
1: படித்து விட்டீர்கள் என்று எண்ணுகின்ற பேர் ஓடி வரப்போகின்றீர்கள் எனக்கு தெரிகின்றது. யாரோ ஒருவர் இப்போது கொண்டு வருவார், ஞானசேகரன் நாகப்பன் யாரோ ஒருவர் கொண்டு வர வேண்டும். இப்பொழுது சந்தன்ராஜ் பவுனம்மாள் யார் கொண்டு வருவது என்பதை நாங்கள் தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றேன். ஓடி வர வேண்டும், கொண்டு வர வேண்டும். உங்களுக்கு நாங்கள் உயர்கல்வி கண்டுபிடித்தோம், ஓவிய கலை கண்டுபிடித்தோம், பாஞ்சாலி கண்டுபிடித்தோம். இது உங்களுக்கான ஒரு பதம். அந்த பதத்தில் எட்டு எழுத்துக்களானது, ஆனால் இலகுவானது. இது இப்படி உள்ளவர்களை நாங்கள் இப்படி கூறுவோம். எங்கள் மத்தியிலே வாழ்கின்றார்கள், உங்களால் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இத்தனை விருதுகளை பெற்றவர்களை இப்படி அழைப்பதுண்டு, மேடையிலே வைத்து அழைக்கும் பொழுது இப்படி கூறுவதுண்டு, விளம்பரப்படுத்தும் பொழுது அப்படி கூறுவதுண்டு. ஒருவரை பற்றி அவருடைய பல திறமைகள் இருப்பவர்கள் எங்கே கூறுங்கள். இப்பொழுது இலகுவாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன், கொண்டு வாருங்கள். கொண்டு வர வேண்டும். இன்னும் ஒரு பதத்தை தர இருக்கின்றேன். அந்த பதம் எப்படி என்றால், நீங்கள் இதை கொண்டு வந்தால் அது தருவதற்கு வசதியாயிருக்கும். அந்த பதம் எதுவாக இருக்குமாக இருந்தால், முதலாவது எழுத்து பானா, இதிலேயும் வருகிறது பல் என்பதற்கு வர பானா. இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மூன்றாவது எழுத்து சானா. நான்காவது எழுத்து இம்மென்னா. சரியா? இது வந்து நான்கு எழுத்துக்களை கொண்டது. பானா இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மூன்றாவது எழுத்து சானா, சரிகம பதமி, அதிலே வர ச. இறுதி எழுத்தை காணவில்லை. எங்கே கொண்டு ஓடி வாருங்கள். இரண்டு பதங்களை காற்றலையில் தந்திருக்கின்றேன், உங்களுக்கு சுலபமானது, கண்டுபிடித்து கொண்டு வரலாம் என்ப உறவுகளே. ஓடி வாருங்கள். ஒன்று எட்டு எழுத்து, மற்றது நான்கு எழுத்து. இதன் பின்பு இன்னும் ஒரு பதம், அந்த பதத்தோடு நாங்கள் வடிவத்தை மாற்றிக்கொள்ள இருக்கின்றோம். வந்துவிட்டார் ஜோஜ். வணக்கம் ஜோஜ். வணக்கம்.
2: வணக்கம்.
1: நலமா இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள். அந்த விதத்திலே கூறிவிட்டார் பன்முக கலைஞர் என்று ஜோஜ். வாழ்த்துக்கள் ஜோஜ். உங்களுக்கு இவ்வளவு தூரம் நீங்கள் ஒரு பன்முக கலைஞராகி விட்டீர்களே. இப்பொழுது பாடுகிறீர்கள், பேசுகிறீர்கள், பன்முக கலைஞர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பன்முக கலைஞர்
2: வந்துருக்காரன்
1: ஜோஜ். இன்றைக்கு லீவு போட்டு வந்து போட்டியிலே பங்கு வைத்து வெளில இருக்கு. என்ன பாடலை தீர்மானித்து வைத்திருக்கின்ற நாளைய தினம் கேட்பதற்கு?
2: டார்லிங் டார்லிங்லிருந்து அழகிய வெய்களில் அறுபது கலைகளில் எழுதிய திருமகளை.
1: என்னையா நீங்கள் எப்போதும் தில்லு மில்லு பண்ணுகிறோம். கலைகள் 64, இதுல 60 என்ன எத்தனை கலைகள்? அழகிய வெய்களில், அழகிய மொழிகள்,
2: வெய்களில் 60 கலைகள்.
1: இன்னொரு நாளுகளே
2: 60 கலைகள்.
1: இன்னொரு நாளுகளை சொல்லலாமே. சரி, நல்லது. மீண்டும் பாருங்கள். சந்தன்ராஜ் வந்து.
2: சரி,
1: வணக்கம் சந்தன்ராஜ்.
2: பாயாசமா?
1: பாயாசம் அல்ல, அது பால்ல பாயாசம். பா நெடில் அல்ல, இது குரல் பல் என்பது வர ப என்பது. ஓடி வாருங்கள்.
2: பஞ்சம்.
1: பஞ்சம்
2: பஞ்சம் பஞ்சம்.
1: சரியான பணத்தை கொண்டு வந்தீர். பஞ்சம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: முதலெழுத்து முதல் அந்த பகுதிக்கு முதலெழுதி இல்லையா? முதலெழுத்து
1: குரல் குரல் பல் பக்குவம் படம் என்ற பன்முக கலை நினைத்து விட்டீர்களோ?
2: ஆமா ஆமா ஆமா. சரிங்க. நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. அதாவது ஜோஞ்சி அழகாக குறிப்பிட்டு சென்று விட்டார் பன்முக கலைஞர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்பொழுது பவுனம்மாள் வருகின்றார். வணக்கம் பவுனம்மாள். வணக்கம் அம்மா.
0: ஐயா பாயாசம்,
1: பாயாசம் என்றால் முதல்ல பா என்று பாருமா, அது மெடில் இது பல், பல்லுக்கு வரப்பா. அது சந்தன் ராஜ் கூறிவிட்டார் பஞ்சம், சரியா?
0: சரிங்கம்மா.
1: ரேவதி வருகின்றார்கள். வணக்கம் ரேவதி. ரேவதி வணக்கம். வணக்கம் ரேவதி
0: மகளே.
1: வணக்கம் மகளே. வணக்கம். என்ன பதில்
0: கொண்டு?
1: என்னம்மா?
0: பஞ்சம்.
1: பஞ்சம், பஞ்சம், அது வந்து பஞ்சப்படுகிறது. அது சந்தன் ராஜ் விட்டு செல்கின்றார். வாழ்த்துக்கள். எட்டு எழுத்தை கொண்டது பன்முக கலைஞர் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். ஜோர்ஜ் கூறிவிட்டார். வணக்கம் வணக்கம் ஞானசேகரன்.
3: பஞ்சம்,
1: பஞ்சம் சரியான பதம். அதை வந்து ஜோர்ஜ் அவர்கள், இவர் எங்களுடைய சந்தன் ராஜ் அவர்கள் கூறிவிட்டு சென்றார். சென்று விட்டார்கள். அதற்கு முன்பு வந்த பெரிய எட்டு எழுத்துக்கள் பன்முக கலைஞர் ஜோர்ஜ் கூறிவிட்டார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. புதிய பதத்துக்கு செல்வோம். நன்றி நன்றி. வேறு யார் இணைப்பில் இல்லை. அடுத்த பதம், அடுத்த பதம் பஞ்சம் கூறிவிட்டார்கள். உயர்கல்வி, பன்முக கலைஞன், ஓவிய கலை, பாஞ்சாலை கண்டுபிடித்து விட்டோம். அடுத்த பதம் முதலாவது எழுத்து மீனா, மிருகங்களுக்கு வர மீ, மீ அல்ல மீ, மிகை, மிதி, மிருதங்கம். சரி, அது வேண்டாம் என்று சொல்லிவிட, நான் மிருதங்கத்தை தான் கூற வந்து மாறி கூறிவிட்டு அதே தள்ளுபடியாகின்றது என்று சொல்ல, அதே அல்ல. அடுத்த பதத்துக்கு போவோம். அந்த பதம் என்னவென்றால் ஐந்து எழுத்துக்கொண்ட பதம், ஒரு பூவை குறிக்கின்றது. முதலாவது எழுத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்து இந்தன்னா. இந்தன்னா என்றால் இது எதுக்கு வரும்? இந்தன்னா நந்தன், சொந்தம், சந்தம் என்பதற்கு வர இன், இந்தன்னா தானாவுக்கு முதல் எழுத்து இந்தன்னா. அடுத்த எழுத்தை காணவில்லை. முதலாவது எழுத்து இல்லை, இரண்டாவது எழுத்து இந்தன்னா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்து மானா, ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. ஐந்து எழுத்துக்களில் மூன்று எழுத்தை முழுங்கிவிட்டு எத்தனை எழுத்து தந்திருக்கின்றார்கள்? நான்கு எழுத்தை வெட்டி விட்டார்களே, அது சரியில்லாத பழக்கம். முதலாவது எழுத்து சேனா, சரி திருப்பியும் கூறிவிட்டேனா. இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மூன்றாவது எழுத்து தாவண்ணா. நான்காவது எழுத்தை காணவில்லை. ஐந்தாவது ரை என்ன? மறை, குறை, இறை, சிறை, சரை, அதற்கு வர ரை என்ன? முதலாவது சேனா, இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து தாவண்ணா, நான்காவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து ரை என்ன? மிக இலகுவாக கூறக்கூடிய பொருள். இது ஒரு பூ, ஒரு மலர். எங்கே கொண்டு ஓடி வாருங்கள். யார் முதலில் கொண்டு வருகிறார் என்று கேட்டு பார்ப்போம். சரியாக வந்திருக்கும். ஓடி வாருங்கள்.

0: வணக்கம் தேவதி.
1: அப்பா
0: செந்தாமரை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். குழந்தை விட்டேன் இல்லையா,
1: கொஞ்சம் சொல்லிட்டீங்க.
0: சரி, செந்தாமரை என்பது என்ன சரியான பதில்? அது இரவு வாகம் மகளுக்கு கிடைத்து விட்டது. அந்த பதத்தை தொடர்ந்து அடுத்த பதத்துக்கு செல்வோம். சென்று பாடல் கூறுவீர்களா, மீண்டும் வந்து கூறுவீர்களா? வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம் வணக்கம் நாகப்பன். நாகப்பன் என்ன நடந்தது? வணக்கம் வணக்கம் புரிந்த சரியான பதம். ஆனால் ரேவதி வந்து குறிவிட்டு செல்கின்றார். நான் குழம்பி விட்டேன் கூறும் பொழுது அதனால் கண்டுபிடித்து கூறிவிட்டார்கள். நன்றி. உங்களுடைய ஒலி இன்று உங்களுக்கு வலைத்தளம் சரியாக இருக்கின்றதா?
2: சரியாக இருக்கிறது, சரியா கிடைக்கிறது
0: இல்ல. அப்படி இருந்தது நான் கவனித்து பார்த்தேன், அதனால் கேட்டேன். நன்றி நன்றி நன்றி. கவனித்துக் கொள்ளுங்கள். ஞானசேகரன் வந்து விட்டார். ஞானசேகரன் கூட
3: செந்தாமரை
0: சரியான பதில். ரேவதியும் நாகப்பரும் கொண்டு செல்கின்றார்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். அடுத்த உறவு பவுனம்மாள்.
1: செந்தாமரை
0: சரியான பதம். ஆனால் அதை வந்து கூறிவிட்டார் ரேவதியும் நாகப்பன் ஞானசேகரன் இவர்கள் கூறிவிட்டு செல்கின்றார்கள். விரைவு விரைவு விரைவு விரைவு. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். புதிய பதம் கொண்டு வருகின்றேன். இது மிகவும் அற்புதமான ஒரு பதம். ஆனால் பல சுகமாக நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சொல்லு தருகின்றேன். அந்த பதத்தை அன்பு உங்கள் அழகு தமிழில் உள்ள ஒரு சிறந்த சொல்லு. முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து ராணா, அறம் சரம் வரம் என்பதற்கு வருகின்ற ர. அடுத்த எழுத்து சு, சுடர் சுத்தம் சுற்றம் சுமை என்பதற்கு வர சு, குரல் ர சு. முதல் எழுத்தை காணவில்லை. எங்கு யார் உடனே கண்டுபிடிக்கின்றார்கள் என்று கேட்டு பார்ப்போம். ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள்.

0: கோடிகாலங்கள் மிகவும் சுலபமானது, மிகவும் சுலபமானது. மூன்று எழுத்துக்களால் ஆனது. முதல் எழுத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்து ர, அரம், சரம், வரம் என்பதற்கு வருகின்ற குறில் ர. மூன்றாவது எழுத்து சு, குறில் சுபம், சுகம், சுத்தம், சுற்றம் என்பதற்கு வர சு. இந்த மூன்று எழுத்திலே முதல் எழுத்தை காணவில்லை. இரண்டு எழுத்துக்கள் தந்திருக்கின்றோம். இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடியது ஓடி வாருங்கள்.
1: சொல்வதோ

0: வணக்கம் நாகப்பன்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம். அரசு
0: அரசு அல்ல என்னிடத்தில் இருப்பது. வாழ்த்துக்கள்.
1: முரசு முரசு
0: முரசும் அல்ல. நன்றி நன்றி நன்றி. இது மனிதர்கள் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. பவனம்மாள் வந்திருக்கின்றார். கூறுங்கள் பவனம்மாள், பவனம்மாள் கூறுங்கள். எங்கே உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, ஓடி வாருங்கள். ரேவதி வந்து விட்டார். ரேவதி கூறுங்கள். வணக்கம் ரேவதி. கூறுங்கள். அது ரெண்டையும் நாகப்பன் வந்து கூறினார். அது அல்ல, அது அல்ல, தவறு. மீண்டும் பாருங்கள். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே மூன்று எழுத்துக்களால் ஆன ஒரு பதத்தை தந்திருக்கின்றேன். அந்த கூறுகின்றார்கள் எங்கே எத்தனை வருகின்றது கேட்போம். கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில்.
2: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ,
0: யாரோ ஒருவர் கூறத்தான் இவனும் வருகின்றார்கள். ஞானசேகரன் கூறுவார் என்று. வணக்கம் வணக்கம் கூறுங்கள் ஞானசேகரன். என்ன மகனே, உங்களுடைய தொலைபேசியை ரீகனெக்ட் காட்டுகின்றது. என்ன நடந்தது? பதவியை கொண்டு வந்தும் கூற முடியாமல் இருக்கின்றார். வணக்கம் பவனம்மாள்.
1: தராசு
0: என்பதில் அம்மா இரண்டாவது அந்த ர வந்து நெடுந்த வருகிறது ரா என்று, அது அல்ல.
1: தரசு
0: இல்லை. தரசு என்றால் என்னம்மா?
1: தராசுனா நிறுவை பண்ண.
0: தராசு. மீண்டும் என்ன கூறுங்கள்? தரசுவா?
1: பரசு.
0: பரசு. பரசும் அல்ல. மூன்று எழுத்துக்களால் அதங்கே கண்டுபிடிங்கள், பார்ப்போம்.
1: நன்றி.
0: அநேகமான தரவு தர முடியாது உங்களுக்கு. நீங்கள் சுற்றி நிற்கின்றீர்கள், கொண்டு வாருங்கள். ஞானசேகரம் உங்களுடைய வானொலி, உங்களுடைய ஒலி வந்து அழைப்பு வந்தது, அதன் பின்பு ஒலி ஒன்றும் வரவில்லையே, என்ன நடந்தது? கொண்டு வாருங்கள் பதில். நீங்கள் தான் கொண்டு வருவீர்கள் அதுக்கு சரியான பதில் என்று எண்ணுகின்றேன். நாகப்பன் ஓடி வாருங்கள், கொண்டு வர வேண்டும். ராணா சூனா தான் முதல் எழுத்தை போட்டு கொண்டு வாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் ஞானசேகரன்.
3: அரசு
0: அரசு என்று கூறிவிட்டார்கள். முரசு என்றும் கூறிவிட்டார்கள், அவை அல்ல. பரசு என்றும் கூறிவிட்டார்கள், அதுவும் அல்ல. நீங்கள் ஒன்று கொண்டு வர வேண்டும், வாருங்கள். இது முன்னர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் இணைந்து கொண்டு நீங்கள் யார் சொல்வதோ என்ற நிகழ்விலே கலந்து யார் சொல்வதோ, யார் சொல்வதோ என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். வந்து யாராவது சொல்லுங்கள் என்று கூறிக்கொண்டிருக்கின்றேன். தேடி கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். மூன்று எழுத்திலே ஒரு எழுத்து தான் இல்லை, இறுதி இரண்டு எழுத்தும் உங்களுக்கு தரப்பட்டு இருக்கின்றது. கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். என்னவென்று கூறுங்கள்.
2: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ.

0: ஒருவர் கொண்டு வருகின்றால் கேட்டு பார்ப்போம். அவரை ஜோஜ் அவர்கள் கொண்டு வருகிறார். ஜோஜ் கொண்டு வருகிறார். பரிசு அது அது ரீ அல்லவா, பதி அதி அது அம்மன் இது ரா. வாழ்த்துக்கள். மீண்டும் கொண்டு வாருங்கள், சிந்தித்துக் கொண்டு வாருங்கள். பவுனம்மா வந்து விட்டார், வாருங்கள் பவுனம்மா. பவுனம்மா கொண்டு வாருங்கள் அம்மா. பவுனம்மா வாழ்த்துக்கள். பவுனம்மாள் வாழ்த்துக்கள். உங்களுடைய சிரசை சரியாக உபயோகிச்சிருக்கீர்கள். தலை சிரசு சரியான பதம். இது ஆதிகாலத்திலிருந்து வருகின்ற ஒரு எங்களுடைய தமிழ் சொல், சுத்தமான தமிழ் சொல் சிரசு. வாழ்த்துக்கள் பவுனம்மாள், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் நன்றி நன்றி அம்மா நன்றி. ஞானசேகரன் கொண்டு வருவார். ஞானசேகரன் வாருங்கள். ஞானசேகரன் ஞானசேகரன் சிரசு என்பது சரியான பதிலாக இருக்கின்றது. அதை கொண்டு வந்தவர் எங்களுடைய பவுனம்மாள். இதைத்தான் நான் வைத்திருந்தேன். நீங்கள் சொன்ன முரசு பரசு எல்லாம் அரசு வருகின்றது. ஆனால் இங்கே இருந்த பதம் சிரசு. சிரசு என்ற அற்புதமான தமிழ் சொல்லை நாங்கள் உபயோகிக்கின்றோம். இங்கே குழந்தைகளுக்கு பால் பறக்கும் போது சிரசில் அடித்துவிடும் கவனம் என்று கூறுகின்றோம். தண்ணீர் குடிக்கும் பொழுது சிரசில் அடித்துவிடும் கவனம் என்று கூறுகின்றோம். சிரசிலே பாரமாக இருக்கின்றது. சிரசு என்றது அற்புதமான ஒரு தமிழ் சொல், எங்களுடைய தமிழ் சொல். அரசு முரசு என்பதைப் போல இது சிரசு. ஒரு சரியான தமிழ் சொல்லை கொண்டு வந்து தந்திருக்கார். பவுனம்மாளுக்கு வாழ்த்துக்கள். ரேவதி வந்து விட்டார். ரேவதி கொண்டு வாருங்கள். ரேவதி நீங்கள் அதைத்தான் கொண்டு வந்தீர்களா?
1: இல்லப்பா, நான் முரசு சொல்ல வந்தேன்.
0: முரசு முரசு முதல் கூறிவிட்டார்கள். அது அல்ல, என்னிடம் இருந்த பதம் வந்து சிரசு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஞானசேகரம் உங்களுடைய தொலைபேசி ஹேங்க் அப் பண்ணுங்கிறது என்னவென்று தெரியவில்லை. கூறுங்கள் ஞானசேகரன். ஞானசேகரன்
2: சிரசு
0: சரியான பதில். அதை
2: சிரசு
0: வணக்கம். சிரசு சரியான பதில். அதை பவுனம்மாள் தந்து சென்று விட்டார். நீண்ட நேரமாகிவிட்டது. வாழ்த்துக்கள் ஞானசேகரன். நீங்கள் முதலிலே வந்தீர்கள். இதை கொண்டு வர உங்களுடைய தொலைபேசி இணைப்பு சரியாக இல்லை, அதனால் நீங்கள் பிந்தி விட்டீர்கள். சரியா? வாழ்த்துக்கள். தெரிகின்றது உங்களுக்கு கொஞ்சம் கடினமான நேரம். இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்கள். வாழ்த்துக்கள். சரி, சிரசு என்ற அடுத்த ஒரு பதம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம். பதம் இது ஒருவரை குறிப்பது. இந்த சொல் இந்த பதம் ஒருவரை குறிக்கின்றது. ஐந்து எழுத்துக்களால் ஆனது. முதல் எழுத்து பாவன்னா, பாசம், பால் என்பதற்கு வர நெடில் பாவன்னா பா. இரண்டாவது எழுத்து வளமை போல் மறைந்து விட்டது. மீண்டும் ஒரு பா, பாவன்னா மூன்றாவது எழுத்து. நான்காவது எழுத்தை காணவில்லை. ஐந்தாவது எழுத்து டி, அடி புடி கடி என்பதில் வர டி குரல். முதலாவது எழுத்து நெடில் பா. இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மீண்டும் ஒரு பா. அடுத்தது காணவில்லை. இறுதி எழுத்து டி, வாடி போடி கடி புடி அடி என்பதற்கு வர டி குரல். ஐந்து எழுத்துக்களால் ஆனது. யார் சொல்வதோ என்று கேட்டு பார்ப்போம். கொண்டு வாருங்கள்.
3: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ,

0: வீட்டுக்குள்ளே முடங்கி கொண்டிருந்து வட்டத்துக்குள்ளே குண்டு சட்டிக்கே குதிரை ஓட்டிக்கொண்டிருக்காமல் வெளியே வந்து பங்கு பெற்றலாம் தானே, அனைவரும் பங்கு பெற்ற வேண்டிய இது ஒரு பகிரங்கமான ஒரு விளையாட்டு, வந்து பங்கு பற்றி சற்று மனதையிலே சாக்கிக் கொள்ளலாம் என்றும் வேண்டிக் கொள்ளுகின்றோம், வேண்டிக் கொள்கின்றார்கள் அன்பு உறவுகள். இது வருகின்றது அந்த பதம் ஐந்து எழுத்துக்களால் ஆனது. பா முதல் எழுத்து பாடல் பாட்டு என்பதற்கு வர பா நெடில் வந்துவிட்டார் நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம். எங்கே கொண்டு வாருங்கள்.
1: பாம்பாட்டி
0: வாழ்த்துக்கள். பாம்பாட்டு சித்தராயப்பட்டீர்கள் நீங்கள். வாழ்த்துக்கள் நாகப்பன் அவர்களுக்கு. வாழ்த்துக்கள்
1: நன்றி.
0: பாம்பாட்டி பாம்பாட்டி அது கூறுவது. எங்க ரேவதி அவர்கள் வருகின்ற, ரேவதி கூறுங்கள். சரியான பதம், சரியான பதம். நாகப்பன் வரும்பொழுது நீங்களும் வந்தீர்கள், அதனால் இந்த சேர்க்கப்படுகிறது. இது பாம்பாட்டி என்ற சரியான பதத்தை இருவரும் தந்திருக்கின்றீர்கள். நாகப்பன் அவர்களும் ஒரே நேரத்தில் நீங்கள் வந்தீர்கள் இருவரும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் இருவருக்கும். ஞானசேகரன் கூறுங்கள்.
2: வணக்கம் அப்பா. பாம்பாட்டி
0: சரியான பதம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த பதத்தை நாகப்பனும் ரேவதியும் கூறி சென்று விட்டார்கள் மகனி. பாம்பை நீங்கள் இரவில் பாம்பை ஆட்ட வேணும், அது விசிற.
2: சரியப்பா சரியப்பா.
0: ஆட வேண்டும். நன்றி நன்றி நன்றி நன்றி. சந்தன்ராஜ், நாகப்பன், ரேவதி, நீங்கள் ஞானசேகரன், நீங்கள் பாடல் தரவில்லை, அடுத்த முறை வரும்பொழுது பாடலை தரணும். சரி சரி. இன்னும் ஒரு எழுத்து, இன்னும் ஒரு பதம், அதுவும் ஒரு நுட்பமான பதமாக தருகின்றேன். அதில் மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம். இப்பொழுது ஐந்து எழுத்துக்களாலான அந்த பதம் பாம்பாட்டி என்பது சரியான பதம். இது மூன்று எழுத்துக்கள், சின்ன சின்ன பதங்கள் தான் தருகின்றது. இது எங்கள் மத்தியிலே நாங்கள் கூறிக்கொள்ளும் பதம். இதுவும் உங்களை சுற்றி அடித்துக் கொண்டு வரப்போகின்றது. பல சொற்களை கொண்டு வந்து தரப்போகின்றீர்கள். முதல் எழுத்தை காணவில்லை, ஐயகோ மறைந்து விட்டது. இரண்டாவது எழுத்து ரூ, ரூ என்று வருகின்றது. ரூ என்ற என்ன? உருவம், பருவம், சுருவம், சருவம் என்பதற்கு வர ரூ குரில். கடைசி எழுத்து வி, அந்த வி வந்து விலை, விற்பனை, விபரம், வியாபாரம் என்பதற்கு வர முதல் எழுத்து குரில் வி. இங்கே உங்களுக்கு ரூ வி என்ற இரண்டு எழுத்துக்களை தந்திருக்கின்றேன். முதல் எழுத்தை காணவில்லை, நீங்கள்தான் அதற்கு எழுத்தை சேர்த்து கொண்டு வர வேண்டும். ஒரு வாருங்கள், ஜோஜ் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் ஜோஜ்.
3: வணக்கம் ஐயா. பாம்பாட்டி,
0: பாம்பாட்டி எல்லாம் சொல்லி முடிஞ்சு பாம்பு ஆடி போட்டிக்க திரும்பி போய்விட்டது. பாம்பாட்டி பாம்பாட்டியும் போய்விட்டார். சரியான கண்டுபிடிப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது மூன்றாவது பதம். இந்த பதம் வந்து மூன்று எழுத்துக்கள் கொண்டது ஜோஜ். முதலாவது எழுத்து காணவில்லை, இரண்டாவது எழுத்து ரூ. ரூ ரூ தெரியுமா? இரும்பு, கரும்பு, அந்த ரூ. அது அடுத்தது வந்து வி, விலை, விற்பனை, வியாபாரம் என்பதற்கு வர வி குரல். இரண்டு எழுத்துக்கள் தான் இருக்கின்றது. முதல் எழுத்தை பொருத்தி கொண்டு ஓடி வாருங்கள் விரைவிலே. பாமாண்டிய போய் சொன்னாங்க, ஓடி வாருங்கள். கொண்டு வந்து விட்டார்களா யாரும்? நான் நாகப்பன் கொண்டு வந்து விட்டார். சொல்லுங்கள்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: அருவி.
0: வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. நான் குருவி என்று சொல்வீர்கள், கருவி என்று சொல்வீர்கள் என்று எண்ணியிருந்தேன், அப்படி நினைக்காதீர்கள். அருவி தான் இங்கே இருக்கின்ற பதம். சந்தன்ராஜ் அதிகாரம் வருகின்ற. வணக்கம் சந்தன்ராஜ்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
4: குருவியா?
0: அருவி. நாகப்பன் கூறினாலும் அருவி, குருவி, செருவி, கருவி என்றெல்லாம் கொண்டு வருவார்கள் பார்த்தீங்க. கோணமாக கொண்டு வாருங்கள்
5: ஐயா. அருவி.
0: அருவி சிறப்பாக சரியான பதிலை தந்திருக்கிறது. ஆனா நாகப்பன் அவர்கள் முதலில் வந்து கூறு விட்டு சென்று விட்டார், அதன் பின்பு சந்தன்ராஜ் வந்திருந்தார், அப்படி வந்தார்கள். அருவி சரியான பதம், நல்ல கண்டுபிடிப்பு. வாழ்த்துக்கள் பவனம்மாள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்.
5: நன்றி.
0: ராமன் வருகிறார். வணக்கம் ராமன். வணக்கம் ஐயா.
1: என்ன
0: பதம் நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள்?
1: எனக்கு வந்து அருவி ஐயா.
0: அருவி சரியான பதில், அதை இருவர் கூறிவிட்டார்கள் முதலிலேயே.
1: வாழ்த்துக்கள்.
0: நான் ஞானசேகரன் வருகின்ற. ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம்ப்பா. அருவி
0: அருவி சரியான பதிலான நாகப்பன் கொண்டு வந்து தந்து விட்டார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த ரேவதி, என்ன பதம் அம்மா? ரேவதி
1: மருவி.
0: மருவியும் இல்ல, குருவியும் இல்ல, சொருவியும் இல்ல, கருவியும் இல்ல, அருவி.
1: அருவியா?
0: ஆமா, மலையில இருந்து விட்டு பெருமை அருவி அதுதான்.
1: என்ன
0: போட்டிருக்கீங்க? எங்க போட்டீங்க ரேவதி? வரவில்லையே. செய்தியிலே போடக்கூடாது, நீங்கள் எங்களுக்கு நேரலையில் வந்து தர வேண்டும். சரி, அடுத்த பதத்துக்கு போவோம். அடுத்த பதம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். முதல் எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து இல்லன்னா இல், சொல் பல் கல் என்பதற்கு வர இல். சரியா? முதல் எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து இல், மூன்றாவது எழுத்தையும் காணவில்லையே, என்ன செய்யலாம்? சரி, கடைசி எழுத்தை வைத்து பிடிக்கலாம். இன்னா இ, பொய் செய் என்பதற்கு வர இ. சரியா? இதுல இல்லும் ஈயும் தான் இருக்கின்றது, முதலும் மூன்றாவது எழுத்தையும் காணவில்லை. ஆனால் இது எங்கும் இருக்கின்றது, எங்கும் இருக்கின்றது. இதற்கு இது முக்கியமாக விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறது, விவசாயத்துக்கு பயன்படுவது முக்கியமாக. ஆனால் இது எல்லா இடமும் இருக்கின்றது, எல்லா இடமும் இருக்கின்றது. நான்கு எழுத்தை கொண்டது. எங்கே சிந்தைக்கு உகந்த சொற்களாக வரும் தமிழ் பதங்களை கண்டுபிடித்து கொண்டு வந்து யார் சொல்வதோ,
5: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ,
0: அற்புதமான ஒரு பதம். எல்லோராலும் உபயோகிக்கப்படும் பதம் எங்களுடைய தமிழ். அரும் பதங்களுக்குள்ளே இது ஒரு பதம். ஆனால் கடுமையான சொல் பதம் அல்ல, இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பதம். கொண்டு ஓடி வாருங்கள் என்று கூறுகின்றேன். வாருங்கள், வந்து எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பக்குவமான பதத்தை, சிந்தனையில் உதிக்கும் பதத்தை. சிந்தித்து சிந்தித்து எழுத்தை மாற்றி மாற்றி போட்டு கடுமையாக உழைக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியும். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். வந்துவிட்டார் நாகப்பன். வணக்கம் நாகப்பன். நாகப்பன் வணக்கம் ஐயா. நாகப்பன் வணக்கம். வாழ்த்துக்கள் இருவருக்கும். வாழ்த்துக்கள் ஒரே நேரத்தில் இருவரும் கொண்டு வந்தீர்கள். ஞானசேகரனும் நாகப்பனும் இருவரும் கொண்டு வந்தது சரியான பதில் கால்வாய். இது எங்கும் எங்கும் இருக்கின்றது, ஆனா விவசாயத்துக்கு மிக முக்கியமானது. கால்வாய் சிறப்பு, சிறப்பு. முதல் எழுத்தை தராமலே கண்டுபிடித்து விட்டீர்கள். வாழ்த்துக்களுக்கு இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அவர்களும் அங்கே இல்லை, அவர்களும் சரியாக சிந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். சரி, அடுத்தது யார் அழைத்துக் கொண்டிருக்கிறாரா? யாரப்பா குக்கு போடுகின்றது, யாருன்னு தெரியவில்லை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இது வந்து ஒரு மிருகத்தை குறிக்கின்றது, ஒரு வகையான மிருகத்தை. இப்ப ஆண் பெண் மக்களை குறிக்கும் பொழுது மனிதன் ஆண் பெண் என்று கூறுகின்றோம். அதே மாதிரி கோழி இல்லை பேடு சேவல் என்று கூறுகின்றோம். அதே போன்று மானினத்திலே கலை பிணை என்று ஆண்பால் பெண்பாலே கூறுகின்றோம். இது ஒரு மிருகத்தின் ஆண்பால் சொல், ஆண்பால் சொல். நான்கு எழுத்திலே வருகின்றது. முதல் எழுத்து நாவன்னா, இரண்டாவது எழுத்தும் மூன்றாவது எழுத்தும் மறைந்து விட்டது, இறுதி எழுத்து இன். நன்மை, தொன்மை, பன்மை என்பதற்கு வர இன். முதலாவது எழுத்து நாவண்ணா, தானாவுக்கு அடுத்த தன் நகரம் நாவண்ணா, நாடு நாவல் என்பதற்கு வர நாவண்ணா. இரண்டும் மூன்றும் மறைந்து விட்டது, இறுதி எழுத்து என்னென்ன மூளைக்கு சரியான வேலை கொடுத்திருக்கின்றேன். ஆனால் சிறப்பாக நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். அதற்கான தரவு முதலில் அழகாக தந்திருக்கேன். இது ஒரு ஆண்பாற்றல் ஒரு மிருகத்திலே இருக்கின்றது. கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்க. நான்கு எழுத்து மட்டும்தான், அதில் இரண்டு எழுத்து தந்திருக்கின்றார்கள், முதலெழுத்தும் கடையெழுத்தும் தந்திருக்கின்றார்கள், இடையெழுத்து இரண்டை முழுங்கி விட்டார்கள். சரியில்லாத வேலைதான். இருப்பினும் போட்டியல் ஒன்று வருகின்றதல்லவா, அதற்கு தரத்தானே வேண்டும். எங்கே அதை கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். இது ஒரு ஆண் பால் சொல் ஒரு மிருகத்திலே உள்ளது, அதை கொண்டு வாருங்கள். அநேகமாக இந்த சொல் எல்லா இடமும் அது பழகுவது உண்டு, எல்லோரும் உபயோகிப்பது உண்டு. நான் கூறிக்கொண்டு வந்தேன் தானே ஒவ்வொன்றிலையும் ஆணை எப்படி கூறுவது, பெண்ணை எப்படி கூறுவது என்று. அதேபோல இது ஆணை குறிப்பது. அது மட்டுமல்ல, இன்னும் ஒன்று இலகு வாக்கு உண்டு. இது இளமை பருவத்தை குறிக்கும். இந்த இன் வருகின்றது தானே கடைசியிலே, இளமை பருவத்தை குறிக்கக்கூடியது. இதனுடைய பெண்பால் சொல்லி இரண்டு எழுத்துக்களில் அமையும். சரியா, உங்களுக்கு அது புரிகிறதும் புரியும், நீங்கள் கூறுவீர்கள் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. அங்கே கூறுங்கள். முதல் எழுத்து நாவண்ணா, இரண்டு மூன்று எழுத்துக்கள் மறைந்து விட்டது, இறுதி எழுத்து இன்னண்ணா. கொண்டு ஓடி வாருங்கள் என்று காத்துக்கொண்டிருக்கின்றேன். யார் சொல்வதோ என்று கேட்டுக்கொள்கின்றேன்.

0: வணக்கம் பௌர்ணம்மாள், கொண்டு வாருங்கள்.
1: நாமகன்.
0: நாமகனா? நாமகன் மிருகமா அம்மா? மிருகத்தில் வருகிறது அம்மா. சரியா? நாமகன் நாமகள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ இல்லை, நாமகன் அல்ல. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், முயற்சிக்கு நன்றி. எங்கே ராமன் அவர்கள் வந்து விட்டார், கொண்டு வாருங்கள். ராமன், சரியான செல்லாக கொண்டு வருவீர்கள்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: நாணம்.
0: அது மூன்று எழுத்து அல்லவா நாணம்? அது ஆண்பால் பெண்பால் என்றல்ல கூறுகின்றேன். நாணம் எல்லோருக்கும் இருக்கின்றதுதான், பெண்பாலுக்கு தான் கூட இருக்கின்றது, ஆண்களுக்கும் வெட்கம் இருக்கின்றதுதான். நாணம், நாணம் வந்து மூன்று எழுத்து. இது நான்கு எழுத்து ஐயா. முதல் எழுத்து நாவன்னா, இரண்டாவது மூன்றாவது எழுத்து காணவில்லை, மூன்றாவது இன் என்ன, நான் என்பதற்கு வாரது
2: சொன்னான்.
0: சரியா? இன், இன் நான்கு எழுத்து. முதலாவது எழுத்து நாவன்னா, இறுதி எழுத்து இன் என்ன, இடையிலே ரெண்டு எழுத்து இல்லை, நான்கு எழுத்துக்களை கொண்டது. அந்த இன் என்ன, சென்னான், போனான், வந்தான் என்பதற்கு வர இரண்டு சுழி இன் என்ன. சரியா? வாழ்த்துக்கள், முயற்சிக்கு நன்றி. நன்றி, நன்றி. ஓடி வர வேண்டும், வாழ்த்துக்களோடு இருக்கின்றீர்கள். போட்டி பலமாக இருக்கின்றது, ஓர் இருபேர் சரியான போட்டியில் இருக்கின்றார்கள். எங்கேயோ கொண்டு வாருங்கள் பதங்களை. பாடங்களை தரவில்லை சந்தன்ராஜ், நாகப்பன், ரேவதி மூவரும் பாடல்களை தர வேண்டும். இந்த தரவை கொண்டு செல்வகுமார் வந்துவிட்டார். செல்வகுமார் நிச்சயமாக கூறுங்கள். செல்வகுமார்,
3: வணக்கம்பா.
0: வணக்கம், வணக்கம்.
3: என்னையா? நாயகன்.
0: நாயகன் என்று கூறுவீர்கள். நாயகன் வந்து மிருகமா?
3: மிருகம் இல்லையாங்கப்பா,
0: அது மனிதரை குறிக்கின்றது. நாயகன் இது ஒரு ஆண்பால் சொல், ஒரு மிருகத்தை குறிப்பது, அதுவும் இளமையிலே இருக்கும் பொழுது அதை கூறுவார்கள். இப்ப வாலிபன் என்பது முதியவன் என்பது போல, வாலிப பருவத்தில் இருக்கும் பொழுது இப்படி அழைப்பார்கள். ஒரு மிருகத்தின் ஆண் பிறவியை இப்படி அழைப்பார்கள். சரியா?
3: என்ன
0: பாடல், நாளைய பாடல் என்னவென்று கூறுங்கள். போய்விட்டார். இது மொண்டியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சி. இந்த பதம் நீங்கள் கண்டுபிடிப்பது மிகவும் சுலபம், ஆனால் அது புழக்கத்தில் நாங்கள் அதை புழங்குவது இல்லை போல் இருக்கு. அற்புதமான தமிழ் சொல், தமிழ்தான் எங்களுடைய நோக்கம். எங்கு யார் சொல்வது என்று கேட்போம்.
4: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ.

0: எங்கே கண்டுபிடிக்கவில்லையா என்னும் நான்கு எழுத்து தானே இலகுவில் உங்களால் கண்டுபிடிக்க முடியாத போல் இருக்கின்றது. அன்பு உறவுகளே, இது ஊருக்கு ஊர் இந்த சொல் பாவிப்பார்கள் வித்தியாசமான முறையிலே. ஆனால் இதை இரண்டு எழுத்திலையும் கூறுவது, இரண்டு எழுத்து வரும்பொழுது அப்படி வராது இந்த பதம் வரும்பொழுது. சரி, அடுத்த பதத்தையும் தருகின்றேன், சுலபம் என்ற இது முடியாதவிட்டால் இறுதியிலே வரும் என்று எண்ணுகின்றேன். இந்த பதத்தை சொல்லலாம், உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை, நீண்ட நேரமாகின்றது, ஒருவரும் கொண்டு வரவில்லை. அடுத்த பதத்துக்கு செல்லுகின்றேன். இந்த பதம் விளம்பரங்களை குறிக்கின்றது, பெரிய பெரிய விளம்பரங்களை எல்லாம் குறிக்கின்றது. ஐந்து எழுத்துக்களால் ஆனது. முதலாவது எழுத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்து வானா. மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நான்காவது எழுத்து இட்டன்னா. பட்டம், கட்டம், சுட்டி, வட்டி, குட்டி என்பதற்கு குறுவ இட். அடுத்த எழுத்து ஐந்தாவது எழுத்து டி. வாடி, போடி, நாடி என்பதற்கு வர மோடி என்பதற்கு வர டி. முதலிடத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்து வானா. வானா என்றால் வரம், வட்டில், வரம்பு, வருகை, ஒக்கணை என்பதற்கு வர வானா. அடுத்தது மறைந்துவிட்டது. நான்காவது எழுத்து இட்டன்னா. ஐந்தாவது எழுத்து டீனா. அப்ப இரண்டு எழுத்துக்கள் தான் மறைந்திருக்கின்றது இல்லையா? இரண்டு எழுத்துக்கள் தான் மறைந்திருக்கின்றது. முதலாவது எழுத்தும் மூன்றாவது எழுத்தும் மறைந்து விட்டது. இரண்டாவது எழுத்து வானா. இறுதி எழுத்துக்கள் இரண்டும் இட்டன்னா டீனா. கொண்டு வாருங்கள் பார்ப்போம். இது உங்களால் கூற முடியும், எல்லா இடத்திலையும் காணக்கூடிய உங்கள் வீட்டிலிருந்து நிமிந்து பார்த்தால் கூட தெரியும் இந்த விடயத்தை. எங்கே கொண்டு வாருங்கள். விளம்பரங்களை கொண்டு வருவது, இது விளம்பரங்களுக்காக உபயோகிக்கப்படுவது. ஞானசேகரன் வந்துவிட்டார். வணக்கம் ஞானசேகரன். வந்துவிட்டார்.
1: வணக்கம் அப்பா.
0: சுவரொட்டி வாழ்த்துக்கள், சிறப்பாக கூறிவிட்டீர்கள். வாழ்த்துக்கள், நல்ல தரவு தந்திருக்கிறேன் போல் இருக்கின்றது. உடனே கண்டுபிடித்து விட்டீர்கள் சுவரொட்டி என்பது சரியான பதில். சரியான பதிலை தந்து விட்டீர்கள். சுவரொட்டி.
1: நன்றி அப்பா.
0: நன்றி, நன்றி, நன்றி, மகிழ்ச்சி. அடுத்த உறவு நாகப்பன் அவர்கள் வருகின்றனர். வணக்கம். வணக்கம் நாகப்பன்.
2: வணக்கம் ஐயா. சுவரொட்டி
0: சரியான பதில். அந்த பதிலை ஞானசேகரன் தந்து சென்று விட்டார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி.
0: கண்டுபிடிப்புக்கு வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. சுவர் ஒட்டி, சுவர் ஒட்டி என்பது சரியான பதிலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். அந்த பதிலை தந்த உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, அதற்கு முன் ஒரு சொல் இருக்கின்றது, நான்கு எழுத்து சொல், அது இறுதியிலே நான் கூறுவேன், ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் ஞாபகமாக கூறுவேன் அந்த சொல்லை. அடுத்தது உங்களுக்கு முதலாம் எழுத்து. இது மூன்று எழுத்துகளால் ஆன சொல், மூன்று எழுத்துக்களால் ஆனது, ஆக மூன்று எழுத்து தான். முதலாவது எழுத்து காணவில்லை, வளமை போல முதலாவது எழுத்து மறைந்து விட்டது. இரண்டாவது எழுத்து ந. மனம், தனம், கணம், இனம் என்பதற்கு வர குற்றெழுத்து நானா, குரில் ந. மூன்றாவது எழுத்து அம்மா என்பதற்கு வர இம்மண்ணா. புரிந்திருக்கும் என்று இணைக்கின்றேன். முதலாவது எழுத்து மறைந்து விட்டது. இரண்டாவது எழுத்து நானா, மூன்றாவது மன்னா.

0: செல்வகுமார் வருங்க. வணக்கம் செல்வகுமார். செல்வகுமார் வணக்கம். செல்வகுமார் நின்று விட்டார், என்ன காரணம்? பவனம்மாள் கூறுங்கள். கூறுங்கள்.
1: சுவரொட்டி.
0: சரியான பதம். கண்டுபிடிப்புக்கு வாழ்த்துக்கள். ஆனால் அந்த பதத்தை இருவர் கூறிவிட்டு சென்று விட்டார்கள். நாகப்பன் அவர்கள் வந்து கூறியிருந்தார். அதற்கு முதலில் கூறியவர்கள் எங்களுடைய ஞானசேகரன் அவர்கள். உங்கள் கண்டுபிடிப்புக்கு நீங்கள் உங்களுடைய கண்டுபிடிப்புக்கு வாழ்த்துக்கள் அம்மா. சரியான பதம் சுவரொட்டி. சரியான பதம். சிந்தனைங்க, சிந்தைக்கு. அடுத்த பதம் கேட்டீர்களா?
1: இல்லையா.
0: அடுத்த பதம் மூன்று எழுத்துக்களால் ஆனதம்மா. மூன்று எழுத்துக்களால் ஆனது. முதலாவது எழுத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்து நானா. வனம், தனம், கனம், சினம் என்பதற்கு வர ந, இரண்டு சுழியுடைய ந குரல். மூன்றாவது எழுத்து உம், அம்மாவுக்கு வர உம்மன்னா. மூன்று எழுத்து. சரியா, கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள். கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். வணக்கம் நாகப்பன். என்னிடம் இருக்கும் பதம் அதுவல்ல. மீண்டும் மீண்டும் பாருங்கள். மீண்டும்
1: பாருங்கள்.
0: அடுத்த பதத்தை கொண்டு வருகிறார் ஞானசேகரன். வாழ்த்துக்கள் ஞானசேகரன். கொண்டு வாருங்கள்.
2: தனமப்பா, தனம்.
0: தனம் தான் இப்ப அவரும் கூறி செல்கிறார். அது அல்ல என்னிடம் இருப்பது.
2: அது தனம். கணம்
0: இல்லை, அதுவும் அல்ல. நன்றி.
2: தனம்
0: இல்லை ஐயா. இரண்டு தடவை முயற்சிக்கலாம் ஒரு நேரத்திலே. இல்லை, அது அல்ல. பதம் சரியில்லை. அடுத்த உறவு பவுனம்மாள் கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் பவுனம்மாள். பவுனம்மாள், பவுனம்மாள் எங்கே? உங்கள் இணைப்பை காணவில்லையே அம்மா. நீங்கள் அழைக்கின்றீர்கள், என்னுடைய அழைப்பு என்னிடம் பெறுவதில்லையே. எங்கே பவுனம்மாள்? பவுனம்மாள், உங்களுடைய அழைப்பில் என்ன தடை இருக்கின்றதோ தெரியவில்லை. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில் மூன்று எழுத்துக்களாலான ஒரு சொல், அந்த சொல்லை கண்டுபிடிக்கும்படி தந்தேன். வருகின்ற பவுனம்மா மீண்டும். கொண்டு வாருங்கள் பவுனம்மாள். என்ன பதம்?
1: ஐயா மௌனம்.
0: மௌனம் இல்லை அம்மா. மௌனம் அல்ல என்னிடம் இருக்கும் பதம். இங்கே கொண்டு வாருங்கள். மீண்டும் கொண்டு வாருங்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. ஞானசேகரன் வந்துவிட்டார். வாருங்கள் ஞானசேகரன். இனம் அல்ல என்னிடம் இருக்கும் சொல். வாழ்த்துக்கள்.
2: சரியப்பா.
0: நாகப்பன் ஓடி வாருங்கள். நாகப்பன், போட்டி பலமாக இருக்கிறது, ஓடி வாருங்கள். என்ன பதத்தை கொண்டு வந்தீர்கள் நாகப்பன்? நாகப்பன் என்ன பதம் ஐயா? மனமா? இல்லை, அது அல்ல என்னிடம் இருப்பது. மீண்டும் முயற்சி பண்ணுங்கள். முயற்சி செய்யுங்க. மீண்டும் பவுனம்மாள். வணக்கம் பவுனம்மாள். பவுனம்மாள் வணக்கம்.
1: வனம்.
0: வனம் அல்ல, மன்னிக்க வேண்டும். அடுத்து செல்வகுமார், என்ன கொண்டு வந்தீர்கள்?
2: இது என்ன, என்ன குறிக்கிறது? மூன்று சொல்.
0: மூன்று சொல் ஒரு இடத்தை குறிக்கின்றது.
2: பொருளை குறிக்கிறதா இல்ல மனிதர்களுடைய?
0: இல்லை, இது ஒரு இடத்தை குறிக்கின்றது. சரியா? வாழ்த்துக்கள்.
2: இடத்தை குறிக்கிறதா? சரிங்கப்பா.
0: சரி, நாகப்பன் வாருங்கள். கொண்டு வாருங்கள். நாகப்பன்
3: வனம்.
0: இது
3: வனம்.
0: காடு. காடு தானே குறிக்கிறீர்கள். வனம் எதை குறிக்கிறது?
3: வனம்
0: இல்லையா? இல்ல, இன்னும் மன்னிக்க வேண்டும். அது பவுனம்மாள் தான் இருந்தால் அது
3: இல்லை.
0: அடுத்து ஞானசேகரன் பாருங்கள். ஞானசேகரன்
2: ஊனம்.
0: ஊனமும் அல்ல, மன்னிக்க வேண்டும். ஜோர்ஜ். ஜோர்ஜ் என்ன கூறுகிறீர்கள்? ஜோர்ஜ்
2: வணக்கம் ஐயா. மனம். மனம். மனம்.
0: மனம் அல்ல. வணக்கம். மனம் அல்ல. அடுத்து பவுனம்மாள் கொண்டு வாருங்கள். பவுனம்மாள் இப்பொழுது சரியாக கொண்டு வருவார். பவுனம்மாள் கூறுங்கள்.
1: வனம்.
0: வனமா? வனம் அல்ல.
1: தனம்.
0: தனம்.
1: தனம்.
0: தனமும் அல்ல, மன்னிக்க வேண்டும். எங்கே ஞானதேவன் கொண்டு வாருங்கள்.
2: அப்பா தானம்.
0: தானமா? தானமும் அல்ல.
2: பாட்டு.
0: அதுவும் அல்ல. அதுவும் அல்ல. வாழ்த்துக்கள். மூன்று எழுத்துக்களால் ஆனது. முதல் எழுத்தை மாற்றிவிட்டேன். அவர்கள் மறைத்து விட்டார்கள். இப்பொழுது எத்தனை பதங்கள், சரியான பதங்கள் எல்லாம் நல்ல சொற்களை கொண்டு வர பதங்களை கொண்டு வந்து தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே ஓடி வாருங்கள், அடுத்த பதத்தை யார் கொண்டு வரப்போகின்ற, இனிமேல் கொண்டு வருவது எல்லாம் கொண்டு வந்து இல்லை என்றால் ஏதோ ஒன்று வரத்தானே வேண்டும். எங்கே பவனம்மாள் வந்துவிட்டு சென்று விட்டீர்கள், என்ன காரணம்? ரேவதி வந்துவிட்டு சென்று விட்டீர்கள், கூறுங்கள் என்ன பதம்? ரேவதி உங்கள் அழைப்பு தலைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, பவனம்மாள் உங்களுடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, இருவரும் ஒரே நேரத்தில் அழைத்தீர்கள், எங்கே காணவில்லை, கொண்டு வாருங்கள். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. ஜோர்ஜ் கொண்டு வாருங்கள், ஜோர்ஜ் ஜோர்ஜ் உங்களுடைய அழைப்பு கிடைக்கவில்லை. என்ன நடந்தது ஜோர்ஜ்? எங்கே ஜோர்ஜ்? கொண்டு வாருங்கள், என்ன பதம் ஜோர்ஜ்? குணமா? அது மூன்று சொல்லியல்ல, குணம் அல்ல இதுல, இல்ல குணம் அது நா மனம் பணம் என்பதற்கு பாராக கொண்டு வாருங்கள். இல்லை இல்லை, இது இரண்டு சொல்லியுள்ள நானாவும் உம்மனாவும் முதலிடத்தை கொண்டு வாருங்கள். கட்டிக்காரர் கொண்டு வாருங்கள், ஓடி வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுகின்றேன். யார் சொல்வதோ யார் சொல்வதோ, நான் களைத்து விட்டேன்.
4: யார் சொல்வதோ யார் சொல்?
0: எங்கே இப்பொழுது நாகப்பன் வருகின்ற சரியாக கூறப்போன? எங்கே நாகப்பன் கூறுங்கள்.
5: வணக்கம் ஐயா. வானம்.
0: வானம் என்ற சரியான பதிலை கூறியிருந்தார் எங்களுடைய நாகப்பன் அவர்களை. தனி நம் நம் நம் என்று கொண்டு வந்தீர்கள். இந்த வானம் என்னுடைய மகன் நான் செல்லக்கோர் எங்கே குறிக்கிறது என்று கூறுத்தீர்கள். இடத்தை வானம் மேலே வானம்
5: ஆகாயம்.
0: வானம் என்பது ஆகாயம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் நாகப்பன், வாழ்த்துக்கள் நாகப்பனுக்கு.
5: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. ஜோர்ஜ் வணக்கம். ஜோர்ஜ்
2: சினம்.
0: சினம் அல்ல, ஆகாயம், அதாவது வானம். எத்தனை பாடல் ஐயா, வானம் என்னும் வானத்தை போல என்று திரைப்படம் வந்து வானம் என்பது ஆகாயத்தை குறிக்கிறது. எங்க செல்வகுமார் ஓடிவாருங்கள், என்ன பதம்? வானம் என்பதை நாகப்பன் வந்து கூறிவிட்டார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்பாக நீங்க. என்ன பாடல் உங்களுக்கு நாளையத்தில் வேண்டும்?
2: வானம்
0: வானம் வானம் ஐயா, வானம் ஆகாயம் ஆகாயம்
2: வானம் தானா?
0: ஆமா வானம் தான். சரிங்க, அது தந்து விட்டா. என்ன பாடல் நாளைய தினம் உங்களுக்கு வேண்டும்?
2: இல்ல வந்து சொல்றேன்பா, அடுத்த வந்து இடையில வந்து
0: சொல்றேன். நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது யார் வந்திருக்கின்றார்கள் காற்றலைக்கு? ரேவதி அழைத்துக் கொண்டிருந்தார், அவருடைய அழைப்பு எனக்கு வரவில்லை. சரி, வானம் என்பது சரியான பதில். மூன்று எழுத்துக்களை கொண்ட வானத்தை கூறுவதற்கு இவ்வளவு சென்றிருக்கின்றது. சரி, கணிதத்திலே பார்ப்போம். முதலாவது எழுத்து யாரோ அழைத்துக் கொண்டிருக்கின்றார்களா? யார் அவர்? ரேவதி அழைப்பில் இருக்கிறீர்கள். ரேவதி, அதுதான் சரியான பதில். சரியான பதில், அதை நாகப்பன் கூறிவிட்டு சென்று விட்டார். வாழ்த்துக்கள் மகளே, உங்கள் சிந்தனைக்கும் முயற்சிக்கும் நன்றியும் வாழ்த்துக்கள். அடுத்த பதம் வரப்போகின்றது. அடுத்த பதம் கணிதத்தோடு சம்பந்தப்பட்டது. முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து இட்டென்னா, கட்டு முட்டு சட்டி என்பதற்கு வர இட்டென்னா. மூன்றாவது எழுத்தை காணவில்லை, மறைந்து விட்டது. நான்காவது எழுத்து இல்லன்னா, இல் இல்லம் என்பதற்கு வருகிற இல், சொல் என்பதற்கு வர இல், கல் என்பதற்கு வர இல், வில் என்பதற்கு வர இல். சரியா? எங்கே முதலாவது இடத்தை காணவில்லை, இரண்டாவது இடத்து இட்டென்னா, மூன்றாவது இடத்தை காணவில்லை, நான்காவது இடத்து இல்லன்னா. ரேவதி வந்துவிட்டு செல்கின்ற, ரேவதி கொண்டு வருகிறாரோ தெரியவில்லை. வணக்கம் வணக்கம், ரேவதி எங்கே காணவில்லை உங்களை, கூறுங்கள். நான்கு எழுத்துக்களால் ஆனது ஓடி வந்து கூற வேண்டும். உங்களுடைய அறிவுத்திறன் இதிலே பயன்படுகின்றது எல்லோருக்கும். ஓடி வாருங்கள். இது கணிதத்துக்குள்ளே வருகின்றது, கணிதம். ஆனா இது இப்பொழுது உலக சாதனையாகவும் இருக்கின்றது படைப்பிலே. ஓடி வாருங்கள். எங்கே கொண்டு வர வேண்டும்? வர வேண்டும் வர வேண்டும். யார் சொல்வதோ என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். ஓடி வந்து கூறுங்கள். நாகப்பன் வருகின்றார், கூறுவார். நாகப்பன் கூறுங்கள்.
3: வணக்கம் ஐயா கூட்டல்
0: வாழ்த்துக்கள். சரியான பதில் கூட்டல் என்று கூறியிருக்கின்றீர்கள். அது இப்போது கூடி இப்பொழுது சரியான தொகையாக கூடிவிட்டது ஜனத்தொகை. கூட்டல் கூட்டல் வாழ்த்துக்கள். ஞானசேகரன்
6: ராகவப்பா கூட்டல்
0: வாழ்த்துக்கள். சரியான பதிலை நாகப்பன் தந்துவிட்டு சென்று விட்டார். வாழ்த்துக்கள் ரேவதி. வாருங்கள் ரேவதி.
7: கூட்டல்
0: நாகப்பன் வந்து சரியான பதிலை தந்து விட்டார். கூட்டல் என்பது சரியான பதில் மகளே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்தது யார் கொண்டு வரப்போகிறீர்கள்? சரி, கூட்டல் என்பது சரியான பதில். சரியான பதிலை தந்திருக்கார் ஃபாரூக் வருகின்றார். வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் என்ன கொண்டு
3: வருகின்றீர்கள்? கூட்டல் கூட்டல்
0: கூட்டல் சரியான பதில். அதை நாகப்பன் அவர்கள் என்று கூறிவிட்டார். நாளைய தினம் என்ன பாடல் என்று நாளைய தின பாடலையும் கூறிவிட்டு செல்லுங்கள் ஃபாரூக். பாடல் நல்ல பாடல் எல்லாம் போயிருக்கீங்க ஃபாரூக் அவர்களே. பாடல் என்ன பாடல்?
3: அகலூரனவா பாடல் சொல்லுகிறேனவா?
0: ஆமா,
3: நான் பாடும் முதல் பாட்டுவா படப்பேர் படப்பாடி. நான் பாடும் முதல் பாட்டு.
0: நான் பாடும் முதல் பாட்டு என்ன திரைப்படத்திலே?
3: ஜஸ்டிஸ் விஜயா. ஜஸ்டிஸ் விஜயா.
0: ஃபர்ஸ்ட்
3: ஜஸ்டிஸ் விஸ்வா.
0: ஜஸ்டிஸ் விஸ்வநாதன். நான் பாடும் முதல் பாட்டு. நல்லது நல்லது நல்லது. மீண்டும் வாருங்கள். நன்றி நன்றி. அடுத்த பதிலை கொண்டு வர ஜோஜ் கொண்டு வாருங்கள்.
8: கட்டி
0: எது?
8: கட்டி.
0: கட்டிலா? எதற்கு கட்டில்? அது கூட்டல். கூட்டல் கழித்தல் பிரித்தல் வர கூட்டல். நல்லது. சிறப்பித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த பதத்தை தர இருக்கின்றேன். உங்களுக்கு நேரம் இன்னும் 2 நிமிடத்தில் 11 மணியை எட்டி பிடித்துவிடுவீர்கள். நாங்களும் இன்னும் 2 நிமிடத்தில் நண்பகல் 12:30 பிடித்து விடுவோம். இது மொன்றியல் தமிழ் வானொலியில் இணைந்து கொண்டு யார் சொல்வதோ
4: யார் சொல்வதோ யார் சொல்வதோ
0: சற்று இலை பாருங்கள். யார் சொல்வதோ யார். சரி, 6 சொற்களை கொண்ட ஒரு பதம். முதலாவது பதம், முதலாவது அந்த எழுத்து மானா, மண் என்பதற்கு வர மானா, ம குரல் மண் என்பதற்கு வருவது, மன்னிப்பு என்பதற்கு வருவது ம. 2வது பதத்தையும் 3வது பதத்தையும் காணவில்லை. 4வது பதம் இக்கண்ணா, அக்கா, காக்கா, கொக்கு என்பதற்கு வர இக்கண்ணா. அடுத்த பதத்தை காணவில்லை. இறுதி எழுத்து அம்மா, சும்மா என்பதற்கு வருகின்றது. இம்மன்னா. முதலாவது எழுத்து மானா, 2வது 3வது எழுத்தை காணவில்லை, 4வது எழுத்து இக்கண்ணா, 5வது எழுத்தை காணவில்லை, 6வது எழுத்து இம்மன்னா. எங்கே கொண்டு பாருங்கள். அற்புதமான ஒரு பதம் கூறுங்கள். முடியுமா? இது வந்து ஒரு ஒரு தொடர் சொல் தான். நாங்கள் பாவனைக்கு உற்பத்தி அக்கறை இக்கரை என்பது போன்று வரும். இடம் பலம் என்பது போன்ற ஒரு பதம் இந்த பதம். ஒரு பொருளை குறிக்கின்றது. பொருள் என்று அல்ல, இது ஒரு வினையை குறிக்கின்றது. இதிலே இதை நாங்கள் நேர்மறை எதிர்மறை போன்றவை. எங்கே அந்த பதத்தை கொண்டு வாருங்கள். கண்டுபிடித்து விடுவீர்கள் சுலபமாக. இப்பொழுது வணக்கம் நாகப்பன். வணக்கம் வணக்கம். கொண்டு வந்து விட்டீரா?
9: வணக்கம் ஐயா. மறுபக்கம்
0: வாழ்த்துக்கள். மறுபக்கம் வாழ்த்துக்கள். நான் பத்திரிகை தாள் என்று கூறியிருந்தால் உடனே பிடித்து விடுவார்கள் தாள்கள். அதனால் தான் இப்படி
3: இருந்த
0: கண்டுபிடிப்புக்கு வாழ்த்துக்கள் நாகப்பன். வாழ்த்துக்கள். நீங்கள் பாடல் கூறவில்லை இன்னும். அந்த சொல் மறுபக்தம் என்பது. பவனம்மாள் வருகின்ற வணக்கம் பருவம் பவனம்மாள். இல்லையம்மா, மறுபக்கம். மறுபக்கம் என்பது சரியான பதம். இப்பொழுது நாகப்பன் அவர்கள் வந்து குறிச்சென்று விட்டார். வாழ்த்துக்கள். முயற்சிக்கு நன்றி அம்மா, முயற்சிக்கு நன்றி. ஞானசேகர் என்ன காரணம், அவருக்கு தொலைபேசி சரியாக இல்லை போல் இருக்குது, வருவதில்லை. சரி, மறுபக்கம் என்பது சரியான பதம். அதை எங்கள் நாகப்பன் அவர்கள் வந்து நேரத்தை வீணடிக்காமல் உடனே கூறி எல்லோருக்கும் இலகுவை தந்துவிட்டார். அடுத்தது இன்னும் ஒன்று, ஐந்து எழுத்துக்களால் ஆனது. முதல் எழுத்து இல்லை, இரண்டாவது எழுத்து இத்தன்னா, குத்து கத்து சொத்து என்பதற்கு வர இத்தன்னா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்து அரவம், புரு அரவம் என்பதற்கு வர ரம் என்பதற்கு வர ர. சரி, ஐந்தாவது எழுத்து உம்மன்னா, அம்மாவுக்கு வர உம்மன்னா. ஆனா முதலாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்தை காணவில்லை. உங்களுக்கு இரண்டாவது எழுத்து இத்தன்னா, நான்காவது எழுத்து ர, ஆறாவது எழுத்து உம். கூறுங்கள், என்னிடம் இருக்கின்ற பதம் அந்த பதத்தை தான் காண வேண்டும். இதுக்கும் உங்களுக்கு கூற முடியும் என்றுதான் இருக்க முடியும். இது சரி, உங்களுக்கு இன்னும் விளைவாக்க கூறுகின்ற இந்த பதத்திலே ஒரு பழம் இருக்கின்றது, ஒரு பழம் இருக்கின்றது, எங்களிடமும் இருக்கின்றது, முகத்திலே இருக்கின்றது அந்த பதம், எங்கள் முகத்திலேயும் இருக்கின்றது, ஒரு பழத்திலேயும் இருக்கின்றது. கண்டுபிடித்தன் கூடி வாருங்கள், இலகுவாக விட்டு கிடக்கு உங்களுக்கு. நாகப்பன் தான் மீண்டும் வருகிறார். வணக்கம் நாகப்பன், ஓடி வாருங்கள்.
6: வணக்கம் ஐயா. பத்திரம்,
0: பத்திரம் என்பது எங்கள் முகத்திலே இருக்கின்றதா பழத்திலே இருக்கின்றதா?
6: பாத்திரம், பாத்திரம்
0: இல்லை, இல்லை, முகத்திலே இருக்கின்றது, எங்கள் முகத்திலே ஒரு பழம்,
6: பழமுகத்திலே
0: பழமும் இருக்கின்றது அந்த பெண், இந்த பதத்தோடு. நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்து வந்திருக்க ஃபாரூக் அவர்கள் வந்திருக்கார். ஃபாரூக், வணக்கம். ஃபாரூக்
3: வணக்கம்.
0: இது எங்கள் முகத்திலேயும் இருக்கின்றது, ஒரு வகையான பழத்தையும் இப்படி கூறுவார்கள். மீண்டும் வாருங்கள்,
3: வாழ்த்துக்கள்.
0: இது முனைய தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. பவனம்மாள் கொண்டு வாருங்கள் அம்மா, நீங்கள் முயற்சிக்கின்றீர்கள், கொண்டு வாருங்கள் பவனம்மாள். உங்களுடைய அழைப்பு கிடைக்கவில்லை எனக்கு.
1: பத்திரம்,
0: பத்திரம் இல்லை அம்மா, என்ன, இது முகத்து, எங்கள் முகத்திலேயும் இருக்கின்றது, இது ஒரு பழத்திலும் இருக்கின்றது, ஒரு பழத்தையும் படிப்ப கூறுவோம் இந்த பழம். கொண்டு வாருங்கள், மீண்டும் வாருங்கள், ஓடி வாருங்கள். ரேவதி வாருங்கள், ரேவதி கூறுங்கள். ரேவதி எங்கே
1: காணும்,
0: கூறுங்கள். என்ன, என்ன பொருள்,
1: முகத்தில் இருக்கிறதாப்பா,
0: முகத்திலும் இருக்கின்றது, ஒரு பழத்திலும் இருக்கின்றது இந்த பதம். கூறவில்லை, சென்று விட்டீர்கள். ஓகே, ஞானசேகரன் வந்து விட்டார். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
7: வணக்கம். ஆத்திரம்,
0: ஆத்திரமா? ஆத்திரம் என்று ஒரு பழம் இருக்கின்றதா?
7: கோபம் சொல்லும்ல, கோவக்காய்.
0: அது இல்லை, அது இல்லை.
7: சரி அப்பா,
0: நன்றி, நன்றி, நன்றி. அந்த பதம் அல்ல. நன்றி, வந்துவிட்டார் நாகப்பன். உள்ள வந்துவிட்டார் ரெண்டு நாகப்பன் குறுங்கள்.
6: முத்தாரம்,
0: முத்தாரம் வந்து ஒரு பழம் இருக்கின்றதா? முத்தாரம் முகத்திலே இருக்கின்றதா? முகத்திலே முத்தாரம் இருக்கின்றதா?
6: யோசனை செய்து
0: ஓடிவாருங்கள். முன்னேறு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை சந்தன்ராஜ் நீண்ட நேரம் வரவில்லை. 11:07 இப்பொழுது உங்களுக்கு எங்களுக்கு 12:36 8:36 குவைத் நாட்டிலே, ஈழத்திரு நாட்டிலேயும் 7:11:07 எங்கே ஓடி வாருங்கள், கொண்டு வந்து தாருங்கள் பதங்களை. யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றேன்.
4: யார் சொல்வதோ யார் சொல்வதோ
0: எங்கே ஓடி வாருங்கள், கொண்டு வர
4: சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ.

0: செல்வகுமார் வாருங்கள். செல்வகுமார் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரியான சொல், நேத்திரம் என்பது சரியான சொல். முகத்திலே இருக்கின்றது நேத்திரம், வாழைப்பழத்தில் இருக்கிறது நேத்திரம் பழம். சரியா, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் செல்வகுமார். நன்றி நன்றி நன்றி நன்றி. இது மன்ற தமிழ் வானொலி. சரியான பதம் நேத்திரம். நேத்திரம் என்ற பதத்தை கொண்டு வந்து சரியான தமிழ் சொல், அழகான சொல். நாங்கள் பாவிப்பது உண்டு இந்த சொல். வாழைப்பழ கடையில் நேந்திரம் வாழைப்பழம், நேத்திரம் வாழைப்பழம் என்று பார்ப்போம். நேத்திரம் வாழைப்பழம் முகத்திலே இருக்கிறது நேத்திரம். இங்கே அதை அழிந்து போகாமல் வேர்வியலுக்காகத்தான் நேத்திரத்திலே முடியிருக்கின்றது. எங்களுக்கு நேத்திரம் நீட்டிக்கு கூறப்படுகின்றது. வாழ்த்துக்கள். அடுத்த பதம் வேற இருக்கின்றது. அடுத்த பதம் எட்டு எழுத்துக்களால் ஆனது. முதல் எழுத்து சீனா, இரண்டாவது எழுத்தை காணவில்லை. முதலாவது எழுத்து சீனா, இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நான்காவது எழுத்து பானா, ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. ஆறாவது எழுத்து காவண்ணா, ஏழாவது எழுத்தை காணவில்லை. ஆறாவது ஏழாவது இல்லை. இறுதி எழுத்து உம்மண்ணா. மீண்டும் கூறுவேன், முதலாவது எழுத்து சி, சிரிப்பு என்ற குரல். இது ஒரு எழுத்துல எல்லாவற்றையும் மட்டி விட்டார்களா? ஐயோ, இரண்டாவது எழுத்தும் மூன்றாவது எழுத்தும் காணவில்லை. சரி, நான்காவது எழுத்தை தருகின்றேன் உங்களுக்கு, அதை அழைத்து நான் தருகின்றேன். பானா, பல் என்பதற்கு வர பானா. ஐந்தாவது எழுத்தை உண்மையிலே காணவில்லை. ஆறாவது எழுத்தையும் காணவில்லை. இல்லையே. சரி, ஆறாவது எழுத்து காவண்ணா, காற்று காடு என்பதற்கு வர காவண்ணா. ஏழாவது எழுத்தை காணவில்லை. எட்டாவது எழுத்து உம்மண்ணா. முதலாவது எழுத்து சீனா, இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மூன்றாவது எழுத்தையும் காணவில்லை. நான்காவது எழுத்து பானா, ஐந்தாவது எழுத்து காணவில்லை. ஆறாவது எழுத்து காவண்ணா, ஏழாவது எழுத்தை காணவில்லை. எட்டாவது எழுத்து உம்மண்ணா. உடனே கூறிவிடுவீர்கள் இதை என்று நான் எண்ணுகின்றேன். எட்டு எழுத்துக்களால் ஆகுது. வந்து விட்டார் நாகப்பன் சொல்லி முடிவதற்கு. வணக்கம் நாகப்பன்.
1: வணக்கம் ஐயா. சிலப்பதிகாரம்.
0: வாழ்த்துக்கள். சிலப்பதிகாரம் எப்படித்தான் மூளை வேலை செய்கின்றதோ தெரியவில்லை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரம்
1: எழுதி வச்சுதான் கண்டுபிடிக்கிறீங்க.
0: எழுதி வைத்து கண்டுபிடிக்கிறீங்க. எழுதி வைத்தால் கண்டுபிடிக்க. நீங்கள் சொல்லும் பொழுது எழுத்துக்களை எழுதிவிட்டால் உடனே கண்டுபிடித்து விடலாம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிலப்பதிகாரம் என்ற சரியான பதிலை தந்துவிட்டு செல்கின்றார். சொற்கள் அந்த பதத்தில் எழுத்துக்கள் கூட ஆனா விஷயம் இலகுவானது. எங்கே ஞானசேகரம், ஞானசேகரம் கூறுங்கள், நீங்கள் கூறுவீர்கள். எங்கே கூறுங்கள்?
1: சிலப்பதிகாரம்.
0: வாழ்த்துக்கள், கண்டுபிடிப்புக்கு வாழ்த்துக்கள். ஆனால் இந்த பதத்தை நான் சொல்லி முடிப்பதற்கு நாகப்பன் கூறிவிட்டார். வாழ்த்துக்கள் விரைவில் அவருடைய கண்டுபிடிப்பு. கண்டுபிடிப்புக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம் சந்தன்ராஜ்.
1: வணக்கம்.
0: சிலப்பதிகாரம் அதைத்தானே நாகப்பன் சொல்லி முடிவதற்கு கூறிவிட்டார் ஐயா. பாடல் கொடுக்கவில்லை சந்தன்ராஜ். நீங்கள் நாளைய தின பாடல்
1: தரவில்லை.
0: சிலப்பதிகாரம் சரியான பதில். ஆனால் இருவர் தந்து விட்டார்கள், நாகப்பரும் ஞானசேகரனும். முன்னே தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவையிலே சிலப்பதிகாரம் என்பதை மூவர் கொண்டு வந்தார்கள். வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்த பதம் ஒரு இலகுவாக வரையிருக்கும். சிவகுமார் வணக்கம். சிவகுமார் சார், அடுத்த பதம் காட்டலையில் வருகின்றது, கேட்டுக்கொள்ளுங்கள். ஜோஜ் கொண்டு வரும். வணக்கம் ஜோஜ்.
2: சிலப்பதிகாரம் என்ன
0: ஸ்பீட்? உங்களோட ஸ்பீட், நீங்களும் வாழ்க்கையில ஸ்பீட்ல வரும். கட்டிக்காரன், நீங்களும் கட்டிக்காரன். நாகப்பன் கூறினார், ஞானசேகரன் கூறினார், சந்தன்ராஜ் கூறினார், ஜோஜ் நீங்களும் கூறினீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, அடுத்த பதத்துக்கு செல்ல இருக்கின்றேன். அடுத்த பதம், அடுத்த பதம் வந்து முக்கியமான எங்களோட வாழ்க்கையிலே இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். முதலாவது எழுத்து பானா, பள்ளிக்கூடம், பல் என்பதற்கு வர குரல் ப. இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நான்காவது எழுத்து சை என்ன, தோசை, மேசை என்பதற்கு வர சை. நான்கு எழுத்து, முதல் எழுத்து பானா, பல் பட்டசை என்பதற்கு வர பானா. இரண்டாவது மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நான்காவது எழுத்து சை என்ன, எங்கே கொண்டு வாருங்கள் பார்ப்பது. முக்கியமான விடயம் எங்கள் வாழ்க்கையிலே. ஓடி வர வேண்டும், விரைவில் வர வேண்டும். கடினமான சொற்கள் எல்லாம் இலகுவாக கூறிவிட்டீர்கள், இதை கொண்டு வாருங்கள்.

0: வணக்கம்
1: சொல்லுங்க.
0: வணக்கம் சொல்லுங்க.
1: பழனிசை பழனிசை
0: என்னையா
1: பழனிசை?
0: பழனிசை அல்ல என்னிடம் இருப்பது. வாழ்த்துக்கள். இது முனைவல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே அன்பு உள்ளங்கள் வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். பவுனம்மாள் வருகின்றார். பவுனம்மாள் வாருங்கள். வாழ்த்துக்கள் பரீட்சை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பவுனம்மாள். வாழ்த்துக்கள். நல்ல யோசனை நல்ல யோசனை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். அடுத்து பாரூக் வருகின்றார். வணக்கம் பாரூக். வணக்கம் பாரூக். வணக்கம் பாரூக். வணக்கம் ரேவதி. எங்கே ஒருவரையும் காணவில்லை. பவுனம்மாள் வந்து குறிவிட்டு செல்கின்றார்கள். பரீட்சை அற்புதமான பதில் சிறப்பாக கூறியிருந்தார்கள். நாகப்பன் வந்திருந்தபடி எனக்கு அந்த இணைப்பு கிடைக்கவில்லை. இப்பொழுது வருகின்றார. இல்லை, யாரோ ஒருவர் அழைத்துக் கொண்டிருக்கிற. யாருடைய அழைப்பு என்று தெரியல. கூவிக்கொண்டார் ரேவதி. வணக்கம் ரேவதி. ரேவதி ரேவதி வணக்கம். கூறுங்கள்
2: அப்பா.
0: கூறுங்கள், கேட்கின்றது.
2: பற்பசை அப்பா. பற்பசையா?
0: பற்பசை காலையிலே உங்களுக்கு தேவைதான். ஆனா இது சரியானது வந்து பரீட்சை. பரீட்சை
2: பரீட்சை
0: பரீட்சை. வாழ்த்துக்கள். நீங்கள் பாடல் கூறவில்லையே. ஐயோ. வணக்கம் செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார். வணக்கம். பரீட்சை சரியான பதில். அது வந்து கூறிவிட்டார் பவுனம்மாள். நீங்கள் பாடல் பாடல் கூறவில்லை செல்வகுமார். பாடல்
3: நாளைய
0: பாடல்
3: நாளைய பாடல் வந்து ஞாயிறு என்பது கண்ணாக.
0: சார்
3: அன்பு கரங்கள்.
0: நல்லது நல்லது. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள். அடுத்தவர்களும் அந்த பாடலை தர வேண்டும். நீண்ட நேரம் 3-4 பேர் பாடல் தராமல் விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள். பாடல் தர வேண்டும். கட்டணம் அறவப்படப்படாது. இங்கே பவுனம்மாள் மீண்டும் வருகிறார். பவுனம்மாள் கூறுங்கள்.
2: வரவில்லை.
0: ஒவ்வொருவரையும் கேட்டுத்தானே நான் வர வேண்டும். நல்லது. வாழ்த்துக்கள். பரீட்சை என்றது. அடுத்த பதம் உங்களுக்கு வருகின்றது. ஒரு பதம். அந்த பதம் 6 எழுத்துக்களை கொண்டது. 6 எழுத்துக்களை கொண்டது. முதலாவது எழுத்து தானா, தம்பி என்பதற்கு வர குறில் தானா. இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மூன்றாவது எழுத்தையும் காணவில்லை. நான்காவது எழுத்து வாவண்ணா, வா என்பதற்கு குறிக்கிற நெடில் வாவண்ணா. ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. உடனே கூறக்கூடிய பதம் இது. வாவண்ணா ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. இறுதி எழுத்து இம்மன்னா, அம்மாவுக்கு வர இம்மன்னா. 6 எழுத்திலே 3 எழுத்து இல்லை. 3 எழுத்து தான் இருக்கு. த என்பது முதலாவது எழுத்து. தம்பி என்பதற்கு வர த. இரண்டாவது மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது. நான்காவது எழுத்து நெடில் வா என்பது. ஐந்தாவது எழுத்து மறைந்து விட்டது. ஆறாவது எழுத்து இம், அம்மா சும்மா. அதற்கு வர இம். எங்கே கொண்டு வாருங்கள், கேட்போம். ஒரு சிலருடைய இணைப்பு சரியாக கிடைப்பதில்லை எனக்கு. கவனித்துக் கொள்ளுங்கள் இணையதளத்தை.
4: யா சொல்வதோ யா சொல்வதோ யா சொல்வதோ யா சொல்வதோ.
0: இனி வருபவர்கள் பாடல் சொல்லாதவர்கள் பாடலோடு வர வேண்டும். தயவு செய்து செல்வகுமார் வந்துள்ளது. செல்வகுமார்
3: தண்டவாளம்.
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சிறப்பாக வந்து கூறினீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பதம் எதுவாக இருக்கும் என்று நான் எண்ணும் பொழுது இங்கே வருகின்றது. அந்த பதம் இது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டிய ஒன்று. சந்தன்ராஜ் வாருங்கள். சந்தன்ராஜ்
5: தண்டவாளம்.
0: தண்டவாளம் என்ற சரியான பதில். ஆனால் அந்த பதிலை செல்வகுமார் வந்து கூறிவிட்டு செல்கின்றார்.
5: வாழ்த்துக்கள்.
0: கூறுங்கள்.
5: ஆனந்த ரோஜா.
1: பூக்களை பாரு நம் வீட்டு வாசலில்.
0: நல்ல பாடல் ஆனந்த ரோஜா, பூக்களை பாருங்கள் எங்கள் வீட்டு வாசல் ஆனந்த ரோஜா. நல்ல நல்ல பாடல்.
1: ஆமாயா, நன்றி நன்றி, வணக்கம்.
0: நன்றி, மீண்டும் சொன்னேன் பூக்களை பாரு. ஞானசேகரன் வணக்கம். ஞானசேகரன் வணக்கம்.
3: வணக்கம் அப்பா. தசாவதாரம்,
0: அது தண்டவாளம் என்பது சரியான சொல். அந்த சொல்லை வந்து குறிவிட்டு சென்றார் செல்வகுமார், அவரோடு சந்தன் ராஜும் குறிவிட்டு சென்றார். வாழ்த்துக்கள் மகனே, மிக
1: நன்றி.
0: நன்றி. அடுத்த பதம் வர இருக்கின்றது உங்களுக்கு. முதலாவது எழுத்து ஆவன்னா, இரண்டாவது எழுத்து தெரியவில்லை, மூன்றாவது எழுத்து இந்த நந்தி என்பதற்கு வர இந்த், ஐந்தாவது எழுத்தை நான்காவது எழுத்தை காணவில்லை, இறுதி எழுத்து உம்மன்னா, உம்மன்னா அம்மாவுக்கு வரது. முதலாவது எழுத்து ஆவன்னா, இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து இந்தன்னா, இந்தன்னா நந்தி என்பதற்கு வர இந்தன்னா, ஐந்தாவது நான்காவது எழுத்து தானா, ஒன்று ரெண்டு மூணு நான்காவது எழுத்தானா, ஐந்தாவது எழுத்து உம்மன்னா, ஐந்து எழுத்துக்களால் ஆனது. எங்கே கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள். எங்கே காணவில்லை, பெற வேண்டும். இலகுவான பதம்

0: செல்வகுமார் வருகின்றார். வணக்கம் செல்வகுமார். செல்வகுமார் வணக்கம். ஆனந்தம்,
1: ஆனந்தம்.
0: நீங்கள் ஆனந்தமாக இருக்கின்றீர்களா?
1: ஆனந்தமா தான் இருக்கேன்பா, நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு.
0: அப்படின்னா சரியான பதம், சிறப்பாக வந்து சொல்லியிருக்கோம். சரியான
1: நன்றி,
0: நன்றி,
1: நன்றி.
0: அடுத்து யார் வருகின்ற கேட்போம். அவரிடம் வெளியே ஓடி மாறுங்கள். சந்தன்ராஜ் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் சந்தன்ராஜ்.
2: வணக்கம். ஆனந்தம்,
0: அதைத்தானே இப்பொழுது தான் ஆனந்தமாக
2: இருக்கின்றார்.
0: சொல்லிவிட்டார் சிரித்து. ஜோர்ஜ் ஓடுவாங்க. ஜோர்ஜ்
1: ஆனந்தம்,
0: ஆனந்தம் என்று ஆனந்தமாக செல்வகுமாரும் சந்தன்ராஜும் கூறி சேர்ந்தார்கள். ஏன் நன்றி. எங்கே நாகப்பன் ஓடிவார்கள். நாகப்பன் வணக்கம். ஆனந்தம் சரியான பதம், அந்த பதத்தை மூவர் வந்து கூறிவிட்டார்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றி, நன்றி.
0: ரேவதி வாருங்கள். ரேவதி
4: ஆனந்தம்,
0: ஆனந்தமாக வந்து கூறிய ஆனந்தம் சரியான பதில். நால்வர், நால்வர் கூறிவிட்டார்கள் முதலில். வாழ்த்துக்கள். பவுனம்மாள் கொண்டு வாருங்கள்.
4: ஆனந்தம்
0: ஐவர் கூறிவிட்டார்கள் உங்களுக்கு. ஐந்து பேர் கூறிவிட்டார்கள், நீங்கள் தாமதித்து விட்டீர்கள். சரியான பதம், சரியான பதம். எங்கே ஞானசேகரம்?
1: அப்ப ஆனந்தம்,
0: ஆனந்தம் சரியான பதம் கொண்டு வந்து விட்டீர்கள். சரியான பதம், வாழ்த்துக்கள். ஆனால் ஐவர், ஆறு பேர் கூறிவிட்டார்கள். வாழ்த்துக்கள். சரி, ஆனந்தம் என்ற சரியான பதிலோடு அடுத்த பதத்தை தருகின்றேன். அந்த அடுத்த திரை பதம் ஏழு சொற்களால் ஆனது. ஆனந்தம் சரியான பதில் ஏழு சொற்களால் ஆனது. ஏழு சொற்களால் ஆன பதம், அந்த பதத்தை கொண்டு வரப்போகின்றார். யார் கொண்டு வருவார் என்றால், முதலாவது பதம், முதலாவது பதத்தை காணவில்லை. இரண்டாவது பதம் இல்லன்னா சொல் என்பதற்கு வர இல் குறில் இல்லன்னா. மூன்றாவது பதத்தையும் காணவில்லை. இரண்டாவது மூன்றாவது பதத்தை காணவில்லை. நான்காவது பதம் அந்த ரீ, அந்த ரீயிலே வருகின்றது. வரி சொரி பொரி என்பதற்கு வர ரீ. அடுத்த பதத்தை, ஐந்தாவது பதத்தையும் காணவில்லை. ஆறாவது பதம் சானா, சந்தி சந்திப்பு சலங்கை வருகிற சானா. ஏழாவது சொல் மறைந்து விட்டது. ஓ, நான்கு எழுத்துக்கள் மறைந்து மூன்று எழுத்துக்களை தந்து ஏழு எழுத்துள்ள சொல்லை தேட சொன்னால் கடினம்தான், ஆனாலும் சுலபம். அடிக்கடி நீங்கள் கூறுவது, நீங்கள் காண்பது இது வருகின்றது. அந்த சொல் எது என்று பார்ப்போம். முதலாவது எழுத்து கானா, இரண்டாவது எழுத்து இல்லை, மூன்றாவது எழுத்து இல்லை, நான்காவது எழுத்து ரீனா சரி என்பதற்கு வாரது, ஆறாவது எழுத்தை காணவில்லை, ஏழாவது எழுத்து சானா, ஏழாவது எழுத்தை காணவில்லை. இல்லை, ஆறாவது எழுத்தை காணவில்லை, ஆறாவது எழுத்து சானா, ஏழாவது எழுத்தை காண. நான் சொதப்பி விட்டேன். கானா, இரண்டாவது மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது, நான்காவது எழுத்து ரீனா, நான்காவது எழுத்து வா அது மறைந்து விட்டது, ஐந்தாவது எழுத்து சானா, இல்லை ஆறாவது எழுத்து சானா, ஏழாவது எழுத்து இல்லை. நான் மீண்டும் துதப்பி விட்டேனா? கானா ரெண்டு மூன்று எழுத்து இல்லை, நான்காவது ரீனா, ஐந்தாவது மறைந்து விட்டது, ஆறாவது எழுத்து சானா, ஏழாவது எழுத்து இல்லைன்னா. அதற்கான பதிலை கொண்டு ஓடி வாருங்கள். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். யார் சொல்ல போகின்றீர்கள்? செல்வகுமார் வந்திருக்கின்றார். எங்கே செல்வகுமார்? உங்கள் அழைப்பு இணைப்பு துண்டிப்பு விட்டது. வாருங்கள், ஓடி வாருங்கள். செல்வகுமார் மீண்டும் பிரபணம். செல்வகுமார் வந்துவிட்டார். வணக்கம் செல்வகுமார். வணக்கம்.
1: வணக்கம் தான், கல்லூரி வாசல்.
0: அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சென்று இருக்கின்றீர்களா?
1: போனதே இல்லப்பா.
0: அப்ப எப்படி தெரியும்? சரி, கல்லூரி வாசல் சரியான பதவி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: என் வீட்டுக்காரமா கல்லூரி வாசல் போயிருக்குப்பா,
0: அதனால உங்களுக்கு அந்த
1: மோகனா
0: கல்லூரி வாசல்
1: சரியான
0: பதத்தை தந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்க.
1: நன்றிப்பா, நன்றி.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சந்தன் ராஜ் வருகின்றார். வணக்கம் சந்தன் ராஜ். கல்லூரி வாசலைத்தான் இப்பொழுது செல்வகுமார் வந்து தான் போகவில்லை, தன்னுடைய மனைவி போனது என்று கல்லூரி வாசல் சரியான பதம். கல்லூரி வாசல் சரியாக வந்து கூறியிருக்கின்றார். கல்லூரி வாசல் தான் சரியான பதம். அதை கூறிவிட்டு சென்றவர் செல்வகுமார். செல்வகுமார் மதிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில இணைந்து கதம்பத்திலே இணைந்திருக்கின்றீர்கள். விரைவில் நிறைவேற இருக்கின்றது. அந்த அடுத்த பதத்தை தர இருக்கின்றேன். அடுத்த பதம் எதுவாக இருக்கும், எத்தனை எழுத்தாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். 6 எழுத்துக்களை கொண்டது. இது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான மங்களமான ஒரு விடயம், மங்களமான விடயம். அதற்கு வருகின்றது 6 எழுத்துக்கள். முதலாவது எழுத்து மாடு என்பதற்கு வர மாவண்ணா. இரண்டாவது எழுத்து மறைந்து விட்டது. மூன்றாவது எழுத்து மறைந்திருக்கின்றது. நான்காவது எழுத்து இல்லன்னா, இல் சொல் பல் கல் என்பதற்கு வர இல்லன்னா. ஐந்தாவது எழுத்து மறைந்து விட்டது. ஆறாவது எழுத்து இம்மன்னா. நான் என்ன கூறினேன், முதலாவது எழுத்து மாவண்ணா என்று கூறினேன், மாடு. இரண்டாவது எழுத்து, மூன்றாவது எழுத்து மறைந்திருக்கின்றது. நான்காவது எழுத்து இல்லன்னா, கல் சொல் வெல் என்பதற்கு வாரது. ஐந்தாவது எழுத்து மறைந்து ஆறாவது எழுத்து இம்மன்னா என்று கூறுகின்றது. எங்கே கொண்டு வாருங்கள் பார்ப்போம். கடைசி எழுத்து இம்மன்னா. ஓடி வாருங்கள். இத்தோடு நாங்கள் நிகழ்ச்சி நிறைவுக்கு வர இருக்கின்றது. வெற்றி தோல்வி தெரிய இருக்கின்றது. நன்றாக விளையாடி இருக்கின்ற எல்லோரும் வாழ்த்துக்கள். இந்த பதத்துக்கான பதத்தை, இந்த எழுத்துக்களுக்கான பதத்தை கொண்டு ஓடி வாருங்கள், ஓடி வர வேண்டும்.
3: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ.

0: ஓடி வர வேண்டும், ஒவ்வொருவரும் வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு காத்தலையில் இணைந்து இருக்கின்றார் ஒரு அன்பு உறவு, அவரை இணைத்து விடுகின்றேன். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் பா.
0: வணக்கம் சந்தன்ராஜ்.
1: மாங்கல்யம். மாங்கல்யம்
0: சரியான பதில். இந்த பகுதியில் சந்தன்ராஜ் வந்திருக்கின்றார், அவரையும் கேட்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம் சந்தன்ராஜ். எங்கே சந்தன்ராஜ், வாருங்கள். என்ன பதம் சந்தன்ராஜ்?
1: மாங்கல்யம்.
0: சரியான பதில். நீங்கள்
1: கூறிவிட்டார்கள்.
0: இருவரும் ஒரே நேரத்தில் அழைத்தீர்கள். செல்வகுமார் அழைத்த வேளை உங்கள் அழைப்பும் வந்துவிடுது. உங்களுக்கும் அந்த புள்ளி கிடைக்கின்றது சந்தன்ராஜ்.
1: நன்றி நன்றி. வணக்கம்.
0: இருவருக்கும் வாழ்த்துக்கள். இவ்வளோ ஒரே நேரத்தில் வந்தீர்கள். ஒவ்வொன்றாக தானே எனக்கு எடுக்க முடியும், அதனால் இருவரும் வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். கார்த்திகேயன் வருகின்றார். வணக்கம் கார்த்திகேயன்.
2: வணக்கம் ஐயா. மாங்கல்யம்.
0: சரியான பதில், சரியான பதில். ஆனால் இருவர் ஒரே நேரத்தில் வந்து கூறினார்கள். செல்வகுமார் கூறும் வேளையிலே அவரும் வந்து அழைத்து விட்டார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கார்த்திகேயன் என்ன பாடலை கேட்க இருக்கின்ற நாளைய தினம்?
2: காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய்.
0: சிறப்பான ஒரு பாடல். ருதம் திரைப்படத்தில் இல்லையா?
2: ஆமா ஐயா.
0: காற்று எப்படி இருக்கிறீர்கள்? நலமா இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கிறேன் ஐயா.
0: சரி, மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள்.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. ஞானசேகரம் வந்திருக்கின்றார். ஞானசேகரம் என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்? எங்கே காணவில்லை. பவுனம்மாள் வாருங்கள். என்ன பதில்?
3: மாங்கல்யம்.
0: மாங்கல்யம் சரியான பதில். செல்வகுமார் சந்தன்ராஜ் இருவரும் கூறி சென்று விட்டார்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பதில் ஞானசேகரன் கொண்டு வருகிறார். கூறுங்கள்
1: ஞானசேகரன்.
0: மாங்கல்யம் என்ற பதில் செல்வகுமார் சந்தன்ராஜ் கார்த்திகேயன் பவுனம்மாள் நீங்கள் இவ்வளவு பேரும் கூறியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். ரேவதி வருகின்றார். ரேவதி வணக்கம். உங்களுக்கு முதல் ஐவர்
3: கிடைக்கல.
0: ஐவர் வந்து மாங்கல்யம் தந்து விட்டார்கள். வாழ்த்துக்கள் மகளே.
3: என்ன கிடைக்கல
0: பாடல்? ஆமா, எல்லோரும் அழைத்துக் கொண்டிருந்தார்.
3: பாடல்
0: தாருங்கள். என்ன பாடல் அம்மா?
3: அப்பா எனக்கு வந்து இதுல நீலவானத்துல ஓடும் எண்ணங்களே. ஓடும் எண்ணங்களே.
0: அந்த பாடல் நல்ல பாடல். அந்த பாடல் பெண்ணங்களே என்ன பாடல் நீலவானத்திலே கிடைக்கும் அம்மா. நன்றி. ஞானசேகரன் வருகின்றார் பாடல் தருவதற்காக வேண்டும். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன்.
1: அப்பா எனக்கு நாளைய பாடல் வந்து பயணங்கள் முடிவிலை படத்துல இருந்து இளைய நிலா பொழிகிறது. இந்த பாடல் அப்பா
0: நல்லது ஒரு பாடல். இளைய நிலா பொழிகிறது. சரி, அந்த
1: பாடல்
0: நன்றி. நாகப்பன் அவர்கள் பாடல் கூற வேண்டும். சரி, இன்னும் ஒரு பதம் தருகின்றேன். அந்த பதத்தோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றேன். முதல் எழுத்து மூனா, இரண்டாவது எழுத்து மறைந்து விட்டது, மூன்றாவது எழுத்து இங்கன்னா தங்கை நங்கை என்பதற்கு வர இங்கன்னா, அடுத்த எழுத்தை காணவில்லை, என்னவென்று தெரியவில்லை. ஐந்தாவது எழுத்து ஈனா, ஆறாவது எழுத்தை காணவில்லை. சரியா? ஆறாவது எழுத்தை காணவில்லை. ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம். முதலாவது எழுத்து மூனா, இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து இங்கன்னா, நான்காவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து ஈனா, ஆறாவது எழுத்தை காணவில்லை. எங்கே கொண்டு ஓடி வாருங்கள். மாங்கல்யன் தந்தது போல் இதையும் தர வேண்டும். ஓடி வர வேண்டும். வாழ்த்துக்கள் விரைவாக வர வேண்டும். நாகப்பரையா நீங்கள் வரும்பொழுது பாடலையும் கொண்டு வாருங்கள். இது மொழியர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை. நாங்கள் கண்டுபிடித்து

0: இதற்கான பதில் சந்தனராஜ் உங்களிடம் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் இந்த பதில், முன்பொரு போட்டியிலே வந்து இதை கூறியிருக்கின்றீர்கள். இந்த பதத்தை ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
1: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ,

0: ஃபாரூக் ஓடி வந்துவிட்டார். வணக்கம் ஃபாரூக், கூறுங்கள். ஃபாரூக் எங்கே? ஃபாரூக் பாருங்கள், ஃபாரூக் இணைப்பிலே இருந்துவிட்டு சென்று விட்டீர்களா? ஞானசேகரன் பாருங்கள், ஞானசேகரன்.
1: முருங்கை இலை.
0: வாழ்த்துக்கள், சரியான பதில், சிறப்பு சிறப்பு. ஞானதேவரன் கூறிவிட்டார், முன்பு அற்புதமான பதிலை தந்து விட்டார் என்று. சரியான பதில்,
1: நன்றி அப்பா.
0: இந்த பதம் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன்.
2: வணக்கம் ஐயா. முருங்கை இலை.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த பதிலை இப்பொழுது ஞானசேகரன் தந்து செல்கின்றார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் நன்றி. இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகத்திலிருந்து ஒருவிறப்பாகி கொண்டிருக்கின்றது. சந்தன்ராஜ் வாருங்கள். முருங்கை இலை. நேற்று நீங்கள் கூறினீர்கள், அதனால் தான் உங்களோட இருக்கின்றது என்று. உங்கள் கடையில முருங்கைக்காய் இருக்கின்றதா? முருங்கை இலைதான் சரியான பதம். நேற்றைய தினம் நீங்கள் கூறினீர்கள் ஒரு பதத்துக்கு, கண்டுபிடித்ததில்லை வந்து. அதனால தான் சந்தன்ராஜ் இருக்குது என்று ஞானசேகரன் கண்டுபிடித்துக் கொண்டு. வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி
0: நன்றி. பவுனம்மாள் என்றால் கேட்டுவிடுவோம். பவுனம்மாள்,
3: பவுனம்மாள், முருங்கை இலை.
0: சரியான பதில் முருங்கை இலை. அதை வந்து அவருக்கு கூறிவிட்டார். யார் கூறினார்? ஞானசேகரன் கூறிவிட்டார். வாழ்த்துக்கள். சந்தன்ராஜ் வந்து முருங்கை காய் என்று கூறிவிட்டார்.
3: முருங்கை ஈ வந்திருக்குல்ல, ஈ வந்ததுனால இலை தான்.
0: முருங்கை இலை சரியான பதில். ரேவதி என்ன கொண்டு வருகின்ற பார்ப்போம். ரேவதி ஓடி வாருங்க. சரியான பதில், சரியான பதில். ஆனால் மூவர் கூறிவிட்டார்கள் முன்பு வந்து. அடுத்து ஃபாரூக் அவர்கள் கொண்டு
1: வருகின்றார்.
0: ஆமா, உங்களுக்கு இணைப்பு சரியான. முருங்கையிலே சரியான பதில் தந்ததுக்கு நன்றி. முயற்சி எடுத்ததுக்கு நன்றி. நாகப்பன் அவர்கள் பாடல் தரவில்லை, பதிலும் கூறவில்லை. இத்துடன் போட்டி நிறைவுக்கு வருகின்றது. நான் இப்பொழுது தெரிவுக்கு வந்து உங்களுடைய வாக்குகளை எண்ணிக்கொண்டு யார் முதல் யார் இரண்டு என்று கூறுவேன். அவர்களுக்கு பாடல்களும் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கே தெரியும் பொழுது யார் வரக்கூடும் என்று. காலத்தை தாமதிக்காமல் வந்து கூறவனும். முருங்கை இலை என்பது சரியான பதிலோடு எங்களுடைய இன்றைய யார் சொல்வதோ என்ற கலம்பத்திலே வந்த நிகழ்வு. தமிழ் சொற்களை பொக்கிசத்துக்களை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒன்றை மறந்துவிட வேண்டாம், நாங்கள் ஒரு பதத்தை இன்னும் உங்களுக்கு சரியாக கூறவில்லை. நீங்கள் யாரும் கூறாத பதம் ஒன்று நேற்றியது போல இங்கே தங்கி இருக்கின்றது. அந்த பதம் வந்து ஆண்பால் சொல்லிலே வருகின்ற ஒரு மிருகம் என்று கூறியிருந்தேன். அதற்கு பல தரவுகள் தந்திருந்தேன், நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை. ஒருவரும் கூறாத பட்சத்திலே அந்த பதத்தை நானே கூற வேண்டிய நிலைக்கு வந்திருக்கின்றது. அந்த பதம் இப்ப ஆண் மான் இனத்திலே ஆணை கூறுவது கலை, பெண்ணை கூறுவது எப்படி? பிணை என்று கூறுவார்கள். அதேபோன்று கோழிகளுக்கு எடுத்துக்கொண்டால் பெண் கோழியை பேடு என்று கூறுவார்கள், ஆண் கோழியை சேவல் என்று கூறுவார்கள். அதேபோன்று ஒவ்வொன்றுக்கும் ஆண்பால் பெண்பால் இருக்கின்றன. நாகப்பன் பாடல் கொண்டு வருவார். வாருங்க வாருங்க நாகப்பன் பாடல். என்ன பாடல் வேண்டும்?
4: வணக்கம் ஐயா, என்னுடைய பாடல் படம் நான் பாடும் பாடல். பாடலின் பெயர் வந்து சீர் கொண்டு வா வெண்மகமே.
0: சீர் கொண்டு வா வெண்மகமே என்ற பாடலை கேட்க இருக்கின்றீர்கள், அப்படித்தானே?
4: நன்றி.
0: இன்னும் சில வினாடிகளில் உங்களுக்கு நான் புதிர்கள் எல்லாம் தருவேன். என்ன பதம்? ஒரு பதம் சொல்லாமல் இருக்குமே, அந்த பதம் வர இருக்கின்றது. பெறுபெறும் வருகின்றது. சீர் கொண்டு
4: நன்றி.
0: சீர் கொண்டு வா வெண்மகமே என்ற பாடல் நல்லது. அந்த பதம் ஏதென்றால், இப்பொழுதும் சந்தர்ப்பம் தருகின்றேன், இப்பொழுதும் சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகின்றது. அந்த பதம் எங்கள் நாட்டிலே அநேகமாக அந்த பதத்தை உபயோகிப்பது, உங்கள் நாட்டிலேயும் உபயோகிப்பதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கிராமப்புறங்களிலேயும் கூறுவார்கள். அதாவது நான் கூறினேன், நான்கு எழுத்தை கொண்ட ஒரு மிருகம் வாலிப பருவத்திலே அதை அழைப்பது. முதலாவது எழுத்து நாவண்ணா, நாங்கள் என்பதற்கு வர நாவண்ணா. இரண்டாவது மூன்றாவது எழுத்து அழிந்து விட்டது. இறுதி எழுத்து இன்னண்ணா, நான் என்பதற்கு வர இன்னண்ணா. அந்த நான்கு எழுத்துக்களையும் வைத்து வரும் பதம் தான் கூறப்பட்டு இருக்கின்றது. அதை யாராவது இறுதியாக உங்களுக்கு மூன்று நான்கு வினாடிகள் கொடுக்கின்றேன், யாராவது அழைத்து அந்த பதிலை கூறலாம். முதலாவது எழுத்து நாவண்ணா, இரண்டாவதும் மூன்றாவதும் எழுத்தும் அங்கே அழிக்கப்பட்டிருக்கின்றது. இறுதி எழுத்து இன்னா நான் என்பதற்கு வர இரண்டு சொல்லி இன்னா, அந்த பதத்தை யார் தருவார்கள் என்று தேடிக்கொண்டு இருந்தேன், தரவில்லை. அதனால் நான் வந்து தருவ வேண்டும். ஆனால் உங்கள் மூலம் கேட்பது மகிழ்வு. அதற்கான சந்தர்ப்பத்தை கொடுக்க வழியில் ஒருவர் அழைக்கின்றார். எங்கே பார்ப்போம், மிகவும் அற்புதமானவர் அழைக்கின்றார். வணக்கம், வணக்கம், வணக்கம்,
5: வணக்கம் ரோஜா.
0: வணக்கம் ரோஜா, மலர்ந்து வந்துவிட்டதா ரோஜா என்று மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்போது எல்லோரும் இந்த இந்த பதத்தை கண்டுபிடிப்பதற்கு முன்பு உங்கள் குரலை கேட்டவுடன் மகிழ்ச்சியாக இருப்பார்கள்.
5: சரி, நண்பர்களுக்கு அன்பை தெரிவிச்சு கொண்டப்பா, அந்த பதம் வந்து
0: வாழ்த்துக்கள். இதுதான் இயக்குனர் என்று கூறுவது, வாழ்த்துக்கள் நாம்பன் என்று கூறுவது. நாம்பன், நன்றி. இருங்கள், இருங்கள், நலமாக இருக்கின்றீர்களா?
5: நலமா
0: இருக்கின்றீர்கள். வட்டத்துக்குள் தனியே இருக்கக்கூடாது, வெளியே வர வேண்டும். எல்லோரும் உங்கள் குரலை கேட்க அவளோடு இருக்கிற வகையிலே நீங்கள் வர வேண்டும். இழைப்பாருங்கள், குரல் தெளிவில்லை தான் இருந்தாலும் சிறப்பான ஒரு பதவி காந்திருக்கின்ற. உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் ரோஜா?
5: எனக்கு தேவி படத்துல அதிகாரம்
0: என்ன படம்?

0: போயிட்டுங்கப்பா. அன்னையின் மடியில் தொடங்கிய வாழ்க்கையப்பா, உடனே வரேன்.
1: அந்த பாடல் வேண்டும் உங்களுக்கு. அந்த பாடல் நல்ல ஒரு பாடல் தான். இன்னும் இனிமையான பாடல்களை நீங்கள் கேட்க வேண்டும். இது ஒரு ஆறுதலான பாடல், அன்னையின் வாழ்வில் என்று. அன்னையின் மடியில் என்ற பாடல்,
0: அன்னையின் தேவி படத்திலேயப்பா. அன்னையின் மடியில்,
1: அன்னையின் மடியில் அற்புதமான பாடல், நல்ல அறிவை தருகின்ற பாடல். அந்த பாடலை முழுமையாக நீங்கள் கேட்டுவிட்டால் இந்த களைப்பு விளைப்பு ஒன்றுமே வராது. உங்களுக்கு நல்ல சுகம் வரும். நீங்கள் அந்த மண்டத்துக்கிலிருந்து வெளியாலே வர வேண்டும் என்று எல்லா அன்பு உறவுகளும் வேண்டி கேட்கின்றார்கள். எல்லோருடைய ஆதரவும் அறிவும் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் காற்றலைக்கு ஒரு தடவை வந்து ஒரு 10 நிமிடமாவது பேசிவிட்டு செல்ல வேண்டும் மகளே. மனதை தேற்றிக் கொள்ளுங்கள், இந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். உங்களுக்கு சிறப்பாக வந்த அந்த பதிலை தந்து எங்களை எல்லாம் மகள வைத்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு
0: என்னை அன்பு காட்டிய அன்பு உறவுகள் எல்லோருக்கும் எங்களை அன்பான அன்பு தெரிவித்துக் கொள்றேன்ப்பா. எப்பொழுது உறவுகள் தேவை,
1: அவர்கள் உங்களோடு தான் இருக்கின்றனர். உங்கள் நினைவில் தான் எல்லோரும் இருக்கின்றார்கள். இப்பொழுது உங்களை குரலை கேட்டு அவர்கள் மகிழ்வார்கள். மேலும் மேலும் ஆதரவாக இருக்கின்றார்கள். ஆறுதலை அடையுங்கள், ஆறுதல் அடைய வேண்டும். அன்னையின் வாழ்க்கை, அன்னையின் மடியிலே தொடங்குகிற வாழ்க்கை எங்கள் எல்லோருக்கும் ஒரு நாள் முடிவது வழக்கம். அதை எண்ணி எண்ணி நீங்கள் வட்டத்துக்குள்ளே இருக்க வேண்டாம், வெளியே வாருங்கள், சற்றுகளை பாருங்கள். உங்கள் கருத்துக்களை, உங்கள் கவனங்களை இவர்களோடு சேர்ந்து உண்மையான எங்கள் உறவுகள், நீங்கள் வளர்த்த உறவுகள், உங்கள் பிள்ளைகள் அவர்களோடு கலந்துரவாருங்கள். வாழ்த்துக்கள் இணைந்தமைக்கு நன்றி, நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி,
1: நன்றி. அற்புதமாக வந்து கூறி சென்றார். அந்த பொருள் உங்களுக்கு விளங்க வைக்கின்றேன். அதை நாம் பண் என்று கூறுவார்கள். நாவண்ண, இம்மண்ண, பான, இன்னென்ன கேள்வியிட்டிருப்பீர்கள் இந்த சொல்லை நீங்கள். அதாவது வந்து குழந்தை பருவத்தில் கன்று என்று கூறுவார். மாடு, மாட்டிலே ஆண் மாட்டுக்கு பல பெயர்கள் உண்டு. மாடு என்பது பொதுவான பெயர். பசு என்பது பெரிய மாடு, ஆண் பெண் மாடு. எருது என்பது ஆண் மாடு. இடபம் என்றும் கூறுவார்கள். இடப வாகனம் என்று, இடபம். அந்த இடத்திலே குழந்தை கன்றை, கன்று வந்து வாலிப பருவம் அடையும் வேளையிலே நாம்பன் என்று கூறுவார்கள். வாலிபம் அடைந்தால் அதை காளை என்று கூறுவார்கள். அதற்கு முற்பருவம் நாம்பன் என்று கூறுவது. அது பெண் குழந்தையாக இருந்தால், அந்த பசுன்றது பெண் குழந்தையாக இருந்தால் நாகு என்று மட்டும்தான் கூறுவார்கள். நாகு கன்று, நாம்பன் கன்று என்று கூறுவார்கள். இப்ப நாய்களிலே கூறுவார்கள் பெட்டை கடுவன் என்று கூறுவது. பூனையிலே அப்படி கூறுவார்கள். அதே போன்று ஒவ்வொரு பருவத்திலையும் பாருகிற சொல்லு இந்த சொல்லு நாம்பன் என்று கூறுவது. நாம்பன் என்று எங்கள் நாடுகளிலே சரியான தமிழிலே கூறுவார்கள். அந்த நாம்பன் தான் பின்பு காளையாக வருவது. அந்த நாம்பன் பருவத்திலே நல்ல குணம், இனம், வீரம் உள்ளதை பார்த்துத்தான் ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போவார்கள் காளை என்ற பெயருடன். அவர் காளையாகத்தான் வருவார் அந்த நேரம். நாம்பன் என்றது வாலிபன் என்று கூறுவோம் அல்லவா. இளைஞன் என்று கூறுவது போன்று, இளைஞன் யுவதி என்பது போல இதிலே வருகின்றது. நாம்பன் என்று கூறுவது. நாவன்னா அம்மாவுக்கு வார இம்மன்னா, பல் என்பதற்கு வார பானா, இன் நான் என்பதற்கு வார இன்னா, இரண்டு சொல்லி நாம்பன். இது வேறு ஒரு மிருகத்துக்கு இருக்கின்றது, நான் இப்ப எனக்கு தட்டுப்படவில்லை. நாம்பன் என்று கூறுவது. நாம்பன் என்பது அந்த ஆண் கன்று வளர்ந்த பின்பு, கன்று என்ற பெயராயம் முடிந்தவர் வாலிபத்துக்கு வருகின்றார். வாலிபத்துக்கும் கன்றுக்கும் இடையிலே அவரை கூறுவது நாம்பன். ஆனால் ஒரு மாடு கன்று ஈன்று விட்டால் எப்படி கூறுவார்கள்? நாகு கன்று, பசு கன்று, நாம்பன் கன்று, ஆண் கன்று என்று கூறுவார்கள். அதனால் அந்த பதம் நாம்பன் என்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதே போன்று நேற்று தினம் சிரஞ்சீவி என்று ஒன்று இறுதியிலே சொல்லப்பட்டது போல இந்த நாம்பன் அது வந்து மீரா அவர், ரோஜா அவர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், அவர் கூறியது மகிழ்ச்சி. ஆனால் கூறிய வேளையில் அவர் வந்து காற்றலையில் கலந்து கொண்டது பெருமகிழ்ச்சியாக இருந்தது. நன்றிகள், நன்றிகள் ரோஜா அவர்களே. இப்பொழுது இன்றைய பாடல் வரிசைகளிலே எல்லோரும் பாடலை தந்திருக்கின்றீர்கள். பாடல் சொற்கள் கூறியவர்களே முதலாவது இடத்தை ஒருவர் பிடித்திருக்கின்றார். 7 சரியான பதில் கூறியிருக்கின்றார். இருவர் 5-5 சரியான பதிலை கூறியிருக்கின்றார்கள். ஒருவர் 3 பதிலை சரியாக கூறியிருக்கின்றார்கள். இருவர் 2-2 பதில்களை சரியாக கூறியிருக்கிறார்கள். 3 ஒரு பதிலை கூறியிருக்கின்றார்கள். அதனால் அந்த 7 பதங்களை கண்டுபிடித்தவர் வேறு யாரும் அல்ல, எங்கள் வெற்றி வாகை சூடுபவர், எங்கள் நாக

0: என்று எப்படி கூறுவோம். கோவை மாவட்டம் கோவை மாநகரத்திலிருந்து வந்தவர் ஏ ஆர் நாகப்பன் அவர்கள் முதலாவது பரிசை பெறுகின்றார். முதலாவது பரிசுக்குரிய பாடலை நாகப்பன் விரைவிலே வந்து தாருங்கள். இரண்டாவது இடத்தை இருவர் பிடித்திருக்கின்றார்கள். ஒருவர் ஞானசேகரன், அடுத்தவர் இல்லை, இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கின்றார் செல்வகுமார். செல்வகுமார் 6 பதில்களை தந்திருக்கின்றார். இறுதி நேரத்திலே மலமளவென்று தந்திருந்தார். 6 பதில்களை தந்து இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கின்றார். மூன்றாவது இடத்துக்கு எங்களுடைய ஞானசேகரன் வந்திருக்கிறார் 5 பதில்களோடு. முதலாவது இடம் நாகப்பன், இரண்டாவது இடம் செல்வகுமார், மூன்றாவது இடம் ஞானசேகரன் அவர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கூறிய உங்களுக்கு 6 பதங்களை தந்திருக்கின்றார். ஆகதால் மூவரும் வந்து பாடல்களை தாருங்கள். அடுத்தவர்களுக்கு ஆறுதல் பரிதாக ஒரு பாடல் நான் தருவேன், கேட்டு மகிழ்ந்து கொள்ளலாம். எங்கே ஓடி பாருங்கள். நாகப்பன் உங்கள் முதல் பாடலை தாருங்கள். இரண்டாவது பாடலை ஞானசேகரன் தர வேண்டும், விரைவாக வர வேண்டும் தயவு செய்து. ஓடி பாருங்கள். 7, 6, 5, 3, 2, 1 என்ற படியிலே நீங்கள் இருக்கின்றீர்கள். 5 இடங்களை பிடித்து முதலாவது நபர் வர வேண்டும். அடுத்தவர் ஆறுதல் பரிசு பெறுபவர்கள் நாகப்பன் வந்துவிட்டார். வணக்கம் நாகப்பன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நாகப்பன் வாழ்த்துக்கள். உங்களுடைய இணைப்பு சரியாக இல்லை போல் இருக்கின்றது, தொடர்ந்து எனக்கு மீண்டும் அழையுங்கள். வணக்கம் நாகப்பன்,
1: பரிசுக்கான பாடல்
0: உங்களுக்கு வாழ்த்துக்கள். முதல் பரிசு பெற்றிருக்கின்றீர்கள்.
1: பங்கு கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி. என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்?
1: படம் வந்து மனசுக்கேற்ப மகாராஜா. பாடல் வந்து முகம் ஒரு நிலா வெளியேறும் நிலா.
0: ஓ, முகம் ஒரு நிலா.
1: அதான் 3 நிலா.
0: ஓ, முகம் ஒரு நிலா வெளியிரு நிலா.
1: வெளியிரு நிலா.
0: ஓ, நல்ல பாடல்.
1: அடடா 3 நிலா.
0: அடடா 3 நிலா. எதற்காக எந்த பாடலை கேட்கின்றீர்கள்? வெற்றி பெற்ற மகிழ்ச்சி இல்லையா?
1: மகிழ்ச்சிக்காக கேட்கிறேன். எந்த ஒரு நோக்கமும் இல்லையா, பாடல் கேட்க வேண்டும்.
0: அப்படியா, ராமராஜனுடைய திரைப்படத்து பாடல் வாழ்த்துக்கள். அந்த பாடல் நன்றி. நன்றி, வாழ்த்துக்களோடு விடைபெறுவோம். நன்றி. நீங்கள் உங்களுடைய ஆய்வுகள் விரைவாக கொண்டு வந்த பதில்கள் எல்லாம் நான் இறுதி நேரத்தில் சோம்பல் ஆகிவிட்டீர்கள். நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள்.
1: இணைப்பு கிடைக்கவில்லை.
0: இன்னும் கூட சொல்லியிருப்பீர்கள் எதிர்பார்த்தேன்.
1: ஒரு 3 பதம் சேர்ந்திருக்கேன், இணைப்பு கிடைக்கவில்லை.
0: நன்றி. இருப்பினும் முதலாவது இடத்தை பின்னடைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து செல்வகுமார் வருகின்ற. செல்வகுமார் தாமதமாக
2: என்னை காதலித்தால் மட்டும் போதுமா அந்த பாடல்? நல்ல ஜாலி பாடல். ஜாலி பாடலா கேப்பான்னு
0: தான்
2: சந்தோஷமா போகும்.
0: என்னை காதலித்தால் போதுமா? மோகனாம் இணைந்து வந்தபடியா இருவரும் இணைந்து கேட்கின்ற வாழ்த்துக்கள். இரண்டாவது பரிசு
2: பெற்றவங்க
0: அடுத்த.
2: நன்றிப்பா, நன்றிப்பா.
0: நல்லது, நல்லது.
2: நன்றிப்பா.
0: ஞானசேகரன் அவர்களே, உங்களுடைய பாடல் என்ன பாடலா இருக்கும்?
2: எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் சீர்காழி கோவிந்தராஜன் பாடலப்பா.
0: படிக்காத மேதை இல்லை, அப்படித்தானே? நல்லது. ஞானசேகரன் உங்களுடைய இணைப்பு இன்று சரியாக இல்லாததால் நீங்கள் பின்னுக்கு நின்று விட்டீர்கள். இருப்பினும் 5 சரியான பதில்களை குறைந்து வாழ்த்துக்கள். 3வது பரிசு பெற்ற உங்களுக்கு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு.
2: நன்றியப்பா, நன்றியப்பா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி,
0: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. முதலாவது பரிசை பெற்றவருக்கான பாடல் வருகின்றது. முகம் ஒரு நிலா. நாகப்பன்.

முதலாவது பரிசுக்கான அந்த பாடல் விளம்பரத்தோடு வந்து சேர்ந்தது. உடைய அவர் வெற்றி பெற்றதால் விளம்பரதாரர்களும் ஓடி வந்து அவருடைய வெற்றி பாடலோடு தொடர்ந்து அந்த விளம்பரத்தையும் தர விரும்புகிறார்கள். அதை தடுத்து விட்டோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு அன்பு நாகப்பன் அவர்களே. அற்புதமாக இத்தனை தமிழ் சொற்களை இன்று நீங்கள் அனைவரும் கொண்டு வந்து கூறியிருந்தீர்கள். புதிய புதிய சொற்களாக இருந்தது. பழக்கத்தில் இல்லாத சொற்களையும் நீங்கள் தேடிச் சென்று எடுத்து வந்தீர்கள். உங்களுடைய தொலைபேசி தொடர்புகளில் சில தாமதங்கள் இருப்பதனால் இந்த வெற்றியிலே முன்பு பின்பாக இருக்கின்ற புள்ளி வழங்குதல். ஆனால் எல்லோரும் சரியாக பகிர்ந்து கொண்டீர்கள். உங்கள் எல்லோருடைய பதில்களையும் நான் ஏற்றுக்கொண்டு கேட்டுக்கொண்டு எல்லோருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. அந்த வேளையிலே இறுதியாக ஒரு பதம், மறைந்திருந்த பதம் அவர் கூறிவிட்டு கூறினார். நான் கேட்பதற்குன்னு தனக்கு முன்பே தெரியுமாம், ஆனால் முன்பு வந்து கூற தன்னால் முடியவில்லை. நேயர்களுக்கு உறவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று இருந்தேன் என்று கூறினார். இருப்பினும் அவர் வந்து தன்னை அடக்க முடியாமல் எங்கள் அன்பு உறவுகளுக்கு அந்த குரல் காட்ட வேண்டும் என்று வந்து தந்து சென்றது. நல்லதாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டது. இரண்டாவது பாடல் வந்து செல்வகுமார் கேட்டிருக்கின்றார். அந்த பாடல் ஆசை முகம் திரைப்படத்திலிருந்து என்னை காதலித்தால் மட்டும் போதுமா. வருகின்றது இரண்டாவது வெற்றியாளருக்கான பாடல்.

அணி அந்த பாடல் செல்வகுமார் இரண்டாவது பரிசை பெற்ற மகிழ்ச்சியிலே இன்று குதூகலிப்பான பாடலை கேட்க வேண்டும் என்று கேட்ட வகையில் அவர் உழைத்து சம்பாதித்தது போன்று இந்த பாடலை கேட்டிருக்கின்றார். தான் சிறப்பாக தமிழ் சொற்களை உச்சரித்து விளையாடி இருவரும் பகிர்ந்து இந்த வெற்றியை மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான பாடலை தந்த வேளை மூன்றாவது பாடல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இலக்கத்தினால் தான் கூடியிருக்கின்றார்கள். 7, 6, 5 என்ற வகையில் அந்த சரியான பதில்களை தந்த ஞானசேகரன் நீங்கள் மூன்றாவது இடத்துக்கு வந்து கேட்டிருக்கீர்கள். படிக்காத மேதை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் தத்துவ பாடலாக வருகின்றது. சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் டாக்டர் அவர்களுடைய குரலில் வரும் பாடலை உங்களோடு நாங்களும் இணைந்து கேட்கின்றோம். உங்களுடைய மூன்றாவது வெற்றிக்கான பாடல் வருகின்றது.

அற்புதமான அந்த பாடல். மூன்றாவது பாடலாக ஞானசேகரன் நீங்கள் கேட்டிருந்த விளை நாங்கள் அனைவரும் கேட்டு மகிழ்ந்தோம். உங்கள் வெற்றி பாடலாக ஒலித்தது முறையே தமிழ் வானொலியின் காற்றலையில் இன்றைய கதம்பத்தில் வந்து யார் சொல்வதோ என்ற நிகழ்வுகளை பங்கு பெற்று நீங்கள் மூன்றாவது பரிசை பெற்றமைக்காக கேட்ட பாடல். அதைத் தொடர்ந்து வரும் பாடல் ஒரு பாடலை நான் தெரிவு செய்து வைத்திருக்கின்றேன். இன்று பங்கு பெற்ற அனைத்து உறவுகளையும் வெற்றி பெற்றவர்களும் மற்றவர்களும் சாதாரணமான அவர்களும் விரைந்து விரைந்து தேடி சென்று வந்தார்கள். அவருடைய ஒளித்தடங்கள் சில வேளை ஒளிவளங்கள் சரியாக இல்லை, சிலர் தாமதமாக அந்த ஒளி வருகின்றது, சில பேர் ஒருவர் அழைத்து விட்டால் இவர்கள் அழைக்கும் போது தடையாக இருந்திருக்கலாம். எல்லோரும் கண்டுபிடித்தீர்கள் சொற்களை, அநேகமாக நீங்கள் எல்லோரும் கண்டுபிடித்துக் கொண்டு வந்தீர்கள். அந்த இடம் படிப்பது முதலாவது இரண்டாவது என்று முந்தி வருவது விரைவாக வருவதும் ஒலி அலையும் உங்களுடைய வலைத்தளமும் சிறப்பாக இருப்பின் மேலும் மேலும் சிறப்பாக நீங்கள் சென்று செய்திருப்பீர்கள் என்றது என்னுடைய நம்பிக்கை. இருப்பினும் நீங்கள் எல்லோரும் சிறப்பாகத்தான் சிந்தையை நல்லாக சிரமப்பட்டு சிந்தையை கூட்டி நீங்கள் தேடி சென்று கொண்டு வந்தது வாழ்த்துக்களுக்குரிய விடயம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வெற்றி பெற்ற மூவருடைய பாடலை தந்த நான் அற்றவர்களுக்கும் என்னுடைய ஆறுதல் பரிசாக ஒரு பாடல். அதிலும் எங்கள் அன்பு மகளும் வந்து இணைந்து கொண்டது பெரும் மகிழ்ச்சியாக இருந்த நிகழ்ச்சியிலே. அதற்காக எல்லோருக்கும் இணைத்து இருளும் ஒளியும் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் தருகின்றேன். இது உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும் என்று எண்ணுகின்றேன். இந்த பாடலை தருகின்றேன் காற்றலையில் ஆறுதல் பரிசாக.

0: இனிமையான அந்த பாடல், எல்லோருக்கும் பிடித்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். எழுதியும் இருக்கின்றார்கள். அற்புதமான பாடல். அந்த பாடலை மங்களமான ஒரு பாடலாக உங்களுக்கு தந்தேன். மகிழ்ச்சியும் மிகுதியினால் இந்த உறவுகள் நீங்கள் அனைவரும் வந்து சிறப்பாக அன்பு மனவை ராமன், மணிக்கு சிறுவை சந்தனுராஜ், கோவை நாகப்பன், நாகப்பட்டினம் பவுனம்மாள், நாச்சியார் கோவில் ஞானசேகரன், குவைத்திலிருந்து ஜோர்ஜ், திருநின்ற ஊர் ரேவதி, புதுக்கோட்டை செல்வகுமார், சவுதி அரேபியா பாரூக், எங்களுடைய சிதம்பரம் கார்த்திகேயன் ஆசான் மற்றும் ரோஜா அவர்கள் இணைந்து எங்களை மகிழ்வித்தார்கள். மகிழ்வித்தது மட்டுமல்ல, தங்களுடைய சிறப்பினை காட்டிக்கொண்டு சென்ற நீங்கள் அனைவரும் சிறந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்து உங்கள் திறமையை காட்டியிருக்கின்றீர்கள். அதிலே அது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் விட திறமை என்னவென்றால், வர முடியாமல் இருந்த ஒருவரை வரவழைத்து விட்டீர்கள். பகல் முழுவதும் பேசிக் கொண்டிருந்தோம், வட்டத்துக்குள் இருக்கின்றார் என்று அவரை வட்டத்தின் வெளியே காலடி எடுத்து வைத்துவிட்ட பெருமை உங்களைத்தான் சாரும். உங்கள் நினைவோடு அவர் இருக்கின்றார். நீங்கள் பாசத்தோடு இருக்கும்பொழுது அவர் மீண்டும் வருவார் காத்தளிக்கின்றன. உடல்நலம் நன்றாக இருக்கின்ற குறுநீனே தவிர, உடல்நலம் நன்றாக இருந்தாலும் அவருடைய குரல் வளம் சரியான நிலைக்கு வரவில்லை என்பதை உணர்ந்தீர்கள். இருப்பினும் அவர் உங்களை ஏமாற்றாமல் உங்களுடைய ஆவலை தீர்க்க வேண்டும் என்று ஒரு பதிலையும் கொண்டு வந்து அப்பொழுது கேட்டேன். எதற்காக இப்பொழுது இந்த பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது சென்று கேட்டேன். ஐயோ ஓகே என்னம்மா அப்படி என்று. தனக்கு முதலே அந்த வரிகள் எத்தனையோ பதில்கள் தெரியுமாம், தான் தரவில்லை, தன்னுடைய உறவுகள் வந்து கூற வேண்டும், அவர்களுடைய திறமையை வளர்க்க வேண்டும் என்று இருந்தேன். இறுதியிலே அந்த சொல்லையும் நேயர்களாக வந்து கூற வேண்டும், நானும் ஒரு நேயராக வந்து கூறினேனப்பா என்று கூறியிருந்தார்கள். வாழ்த்துக்கள் அவருக்கு. அவருடைய உள்ளம் உங்களோடு இருக்கின்றது, எங்களோடு இருக்கின்றது, வானொலியோடு இருக்கின்றது. மீண்டும் மீண்டும் அவர் வருவார், திரும்ப பெறுவார், உங்களுக்கு பழைய குரலோடு வந்து உங்களோடு பேசுவார் என்ற இந்த நம்பிக்கை. அவரை இன்று நீங்கள் காற்றலைக்கு வரவழைத்து விட்டீர்கள். அது உங்களுடைய பாசம் என்றுதான் கூற வேண்டும் என்ற உறவுகளை. மேலும் இப்பொழுது நிறைவு பெற்றது எங்களுடைய நிகழ்வு என்று கூறும் வழியிலே ஒரு 15 நிமிடம் கலந்துரையாடல் யாரும் பெறலாம். நீங்கள் வந்து உங்கள் கருத்துக்களை கூறலாம். இன்றைய நிகழ்வு பற்றி, இதில் உள்ள நெளிப்பு சுழிப்புகளை பற்றி, நன்மை தீமைகளை பற்றி, உயர்வு தாழ்வுகளை பற்றி, இதில் உள்ள கஷ்ட நஷ்டங்களையும் நீங்கள் கூறிக்கொள்ளலாம். இது மாற்றங்கள் செய்வதென்றால் செய்து கொள்ளலாம். வாருங்கள், வந்து ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் கலந்துரையாடுவோம். உங்கள் எல்லோர் சார்பிலும் நான் எங்கள் இயக்குநர் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றேன். அவர் வந்து நேயராக வந்தார். ஆனால் அவர் நேயராக வந்தாலும் எங்கள் இயக்குநர் தான். அவர் காட்டிய வழியிலே தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். அவருக்கு உங்கள் சார்பில் வாழ்த்து கூறி இறைவன் நல்ல பலத்தை கொடுக்க வேண்டும், மீண்டும் அவர் எங்களோடு வந்து இணைய வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்கின்றேன். இப்பொழுது காத்தலைக்கு வாருங்கள். வந்து சந்தன்ராஜ் போன்றோர் நீங்கள் வந்து கருத்துக்களையும் பரிமாறிக்கொண்டு செல்லலாம். ஃபாரூக், ஜோஜ், எல்லோரும் யார் வருவதென்றாலும் பெறலாம் இப்பொழுது என்று கூறிக்கொள்கின்றேன். என்பது உறவுகளை இது முதல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை இன்று நிறைவு பெற்றது. கதம்பம் கதம்பத்திலே இப்பொழுது நாங்கள் கலந்துரையாடலுக்கு சில நிமிடங்களை நான் ஒதுக்கி இருக்கின்றேன். சிரமத்தை பாராமல் நான் உங்களோடு இணைகின்றேன் என்று கூறிக்கொண்டு காத்துக் கொண்டிருக்கின்றேன். ஓடி வாருங்கள், கேட்போம் என்ன பாடல் எல்லாம் எல்லோருக்கும் தந்தாய்விட்டது. நீங்களும் உங்கள் பாடலை தந்து விட்டீர்கள். இன்னொரு பாடலை பாருங்கள். நாகப்பன் வந்திருக்கின்றார். வணக்கம் நாகப்பன். வணக்கம் வணக்கம் என் அன்பு உறவு நாகப்பன் வந்திருக்கின்றார். வாருங்கள். வணக்கம் வணக்கம் கூறும் இன்று உங்களுக்கு நன்றாக விளையாடி கொண்டிருந்தீர்கள். என்ன நடந்தது என்றால், உங்களுடைய காற்றலை சில சமயத்தில் இணைப்பை எனக்கு தரவில்லை இல்லையா?
1: இறுதியில் வந்து கிடைக்கவில்லை, சரியா கிடைக்கல.
0: இறுதி நேரத்தில் நல்ல சொற்கள் வந்தது, உங்களுக்கு தெரிந்த சொற்கள் தான், ஆனால் உங்களால் முடியவில்லை. அது வாய்ப்பாக அமைந்தது செல்வகுமார். செல்வகுமார் சிந்தி வந்து அவர் மோகனாவுடன் இணைந்து கூறுவார்.
1: அது அந்த சூச்சாட்ட சொல்லிக் கொடுத்தாச்சு. எழுதி வச்சு
0: நீங்க சொல்லிக் கொடுத்து விட்டீர்கள் இல்லையா? அது சொல்லும் பொழுது எழுத்துக்களை போட்டுக்கொண்டு போனால் உடனே புரிந்துவிடும். அதுதான் இங்கே உள்ளது, நிரப்பி விடலாம். அது ஒன்று. வேறு என்ன ட்ரிக்ஸை நீங்கள், வேறு என்ன டெக்னிக்கை கூற போகின்றீர்கள் உங்கள் அன்பு சகோதரர்கள்?
1: இல்ல இல்ல, 6 எழுத்து 8 எழுத்துனா எழுதி வைக்கலாம், 3 எழுத்து 4 எழுத்துக்கெல்லாம் எழுத வேண்டியது.
0: நீங்கள் சந்தன்ராஜ், கார்த்திகேயன், சந்தன்ராஜ் அவர்களை இணைக்க வேண்டும் போல் இருக்கின்றது.
1: இணைக்கிறேன் ஐயா, இணைக்கிறேன்.
0: இணையுங்கள். அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள். அப்படியாக எழுதலாம். நான் அன்று உறவுகளை நீங்கள் எழுதி கொண்டிருக்கலாம். எழுதி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் உங்களுக்கு அந்த எழுத்துக்கள் அந்த பாருங்கள், அந்த 3 எழுத்திலே முதல் எழுத்தை விட்டவுடன் இத்தனை பதங்கள் வருகின்றது அதற்குள்ளே. நானா எத்தனை பதங்களை கொண்டு வந்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு, இத்தனை பதங்களையும் கண்டுபிடித்திருக்கின்றீர்கள் தானே நீங்கள். அந்த மூன்று வணக்கம் வணக்கம் சந்தனராஜ், இரவு வணக்கம், எங்களுடைய பகல் வணக்கம், உங்களுடைய இரவு வணக்கம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்படி இருந்தது போட்டி,
2: போட்டி அற்புதமாக இருந்தது.
0: எல்லோருக்கும் வலைத்தளம் சரியாக அமைந்தால் விரைவாக வர முடியும். அந்த மூன்று எழுத்து சொல்லும் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது இல்லையா? அந்த முதல் எழுத்தை எடுத்து விட்டால் எத்தனை பதங்கள் வருகின்றது இல்லையா, எத்தனை பதங்கள். வணக்கம் வணக்கம் கார்த்திகேயன்,
2: வணக்கம் வணக்கம். மேல பார்க்க மாட்டாங்க.
0: அந்த இறுதி தடுமாற்றத்திலே சந்தன்ராஜ் உருவாடிய அந்த முருங்கை இலை, நேற்றைய தினம் நீங்கள் சரியாக சொன்னீர்கள், நான் கூறினேன், அந்த இலையை காய் என்று கூறிவிட்டீர்கள் இல்லையா? நான் கூறும்போது எழுத்துக்களை எழுதினால் இலகுவாக இருக்கும் கண்டுபிடிக்கணும், உடனே உடனே கண்டுபிடித்துக் கொண்டு வருகின்றார்கள்.
3: நான் இன்னைக்கு இலை சாப்பிட்டேன்,
0: அந்த ஞாபகம் பாத்தீங்களா? சூதுவாதம் இல்லாமல் இருக்கலாம் மகன், முருகமலை சாப்பிட்டார்கள், பிந்தி வருகின்றார்கள், அவருடைய இணைப்பு பிந்தி வருகின்றது. ஞானசேகரனுக்கும் அதே மாதிரி
1: அதற்காக அவங்களும் செலுத்தவங்க இல்லைங்கய்யா, அவங்களையும் கரெக்டா
0: கண்டுபிடிக்கிறாங்க, சரியா சொல்லுகிறார்கள். அந்த முன் பின்னா வருவதுதான் பேசிக்கொள்ளுங்கள், உங்களுக்களை பேசிக்கொள்ளுங்கள், என்ன மாற்றங்கள். நாளைய தினம் இருக்குத்தானே உங்களுக்கு, தமிழில் பேசுவோம், தமிழில் பேசுவது இருக்கின்றது. இதுலையும் வந்து நான் பாதி வழி வேறு வடிவத்துக்கு மாற்றுவோம் என்று இல்லை, இதை நல்ல சுவாரஸ்யமாக நீங்கள் கொண்டு வருகின்றீர்கள், அப்படியே விட்டு விட்டேன்.
1: சில வார்த்தைகள் எங்களுக்கு பழக்கம்
0: இல்லாததான் இருக்கு, உங்களுக்கு தந்திருந்தேன் நாம்பன் என்ற பதம், மற்ற நேத்திரம் நீங்கள் அதை கூறினீர்கள்
1: இல்ல, நேத்திரம் செல்வகுமார் கூறினாங்க, நேத்திரம் நாங்க பழக்க மாட்டோம்யா, பேச்சு வழக்கில் நேத்திரம்ன்றது கிடையாது, நேந்திரம்
0: நேத்திரம் என்று கூறுவது உண்டு, நேத்திரம் சரியான தமிழ் நேத்திரம் என்று பெறலாம், நேந்திரம் என்று பெறலாம், நேந்திரம் நேத்திரம் என்பது நெற்றி, எங்களுடைய நெற்றி, அதை நேத்திரம்
1: என்று தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த நேந்திரம் தான் நாங்கள் சொல்லி பேசியிருக்கோம், அதுதான்
0: சில பகுதிகளில் நேந்திரம், சில பகுதிகளில் நேத்திரம் என்று கூறுவார்கள், அது ஒரு பெரிய வித்தியாசம். அது நான் என்னுடைய பதம் வந்து நெற்றியைத்தான் குறித்து வந்தது, மற்றது இப்படியான சில புதிய சொற்களை நாங்கள் தரும்பொழுது எங்கள் தமிழில் இப்படி இருக்கின்றதா என்று அறிந்து கொள்ளும்.
1: மற்றும்
0: ரோஜா வந்து கூறினாரு நாம்பன்,
1: நாம்பன்
0: நீங்கள் அறிந்திருக்கீங்களா?
1: நாங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டதில்லை.
0: அப்படியா, நாம்பன் கன்று என்று கூறுவார், நாம்பன் என்றால் ஆண் கன்று, நாகு கன்று என்றால் அது பசுக்கன்று, நாம்பன்
1: கேள்விப்பட்டதில்லை.
0: அதனால்தான் இப்படியான சொற்களையும் அதற்கு புகுத்துகின்றேன் என்ற தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தெரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு புரியாத அந்த பதத்தை நான் கூற வேண்டும், அதுக்காகத்தான் வந்து நேயர்கள் கூறியதாக இருக்க வேண்டும் என்றா விட்டுக் கொடுக்கவில்லை, இவர்களுக்கு ஒருவருக்கும் தெரியாது என்றது போல நேயர்களாக வந்து அது அந்த துணிவு அந்த இருக்கின்றது, அந்த குரல் வளம் இன்னும் சரியாக வரவில்லை, இன்னும் அவர் வந்து விடுவார், வந்து விடுவார், நீங்கள் எடுத்து விடுவீர்கள் அவர்களை, அவர்களை நீங்கள் அழைத்து விடுவீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். மற்றது நல்ல நல்ல என்ன வேறு என்ன, அந்த பரீட்சை, பரீட்சை என்பதற்கு அந்த இடையெழுத்து ரெண்டையும் எடுத்தவுடன் பற்பசை என்று கூறுவார், சரியான பதம் இந்த பற்பசை என்று நான்கு எழுத்து, ஆனால் இங்கே எழுப்பது பரீட்சை. அப்படியெல்லாம்
1: அந்த பரீட்சை முதல் முதலா வந்து ஜார்ஜ் சொன்னார் இல்லைங்கய்யா, பன்முக கலைஞர்,
0: அற்புதமான ஒரு டக்குன்னு பிடித்து விட்டார் அவர், அன்புக கலைஞர் எப்படி போட்டு எழுதி பார்த்திருக்காங்க. அந்த ஓவிய கலை, ஓவிய கலை என்பதை எங்களை பவுனம்மாள் வந்து காவிய கலை என்று கூறினார். காவிய கலை என்று கலைக்குள்ளே காவிய கலை இல்லை, காவியம் என்று இருக்கின்றது. ஓவிய கலை, நடனக்கலை, சிற்பக்கலை, எழுத்து அதுகள் இருக்கின்றது. இலக்கிய இலக்கிய துறை என்று கூறுவார். அப்படி இவர்கள் மற்றது பன்முக கலைஞர் சிறப்பாக சொல்லியிருந்தார். ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருத்தர் நன்றாக கூறுந்த கால்வாய், கால்வாய், அருவி, பாம்பாட்டி, உடனே வந்து பாம்பாட்டி, அந்த சிரசு வந்து சிரசு என்பது எடுத்தால எண்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று கூறப்பட்டிருக்கின்றது.
1: வார்த்தை இருக்கு, ஆனா நாங்க அரசு முரசுன்னு அடிக்கடி கேள்வி
0: என்ன, சிரசு நாங்கள் அதிகம் உபயோகிப்பதில்லை. அரசு அரசு திரசு குருசு திருசு தரிசு என்றெல்லாம்
1: அரசு கூட வந்துருச்சு.
0: சிராசு
3: அப்போ இங்க கரம் திறம் புறம் நீட்டாதீர்கள் எதிர்ப்பாங்க அந்த காலத்துல பேருந்துல.
1: அது இருக்கு, சிரம் சிரசுன்னு சொன்னதில்ல, அது அது வழக்கத்துக்கு வரல.
0: பெண்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம், சிரசு அப்படி சாப்பிட்டு சிரசிலே அடித்து விட்டதப்பா என்று கூறுவாங்க. சிரசு சிரசாசனம் என்றும் இருக்கின்றது. அதை இப்ப வாழ்க்கை வழக்கமாக நாங்கள் பாவிப்பது உண்டு, ஆனால் குறைவு அந்த பதத்தை. நல்ல அந்த அப்படி பல நேற்றை பார்த்தீர்கள், கடற்தொழில் என்பதற்கு எவ்வளவு சுற்றி கொண்டு இருந்தார்கள், எத்தனை தொழிலை கொண்டு வந்தார்கள் கடற்தொழில் என்றால் அது வழக்கத்திலே அங்கே இல்லை. ஆனா அந்த கடற்தொழில் என்பது கடல் சார்ந்த சகல தொழிலையும் அது கை குறிக்கின்றது. கடலிலே கூறுங்கள்,
3: கடலை யான் அப்படி என்றால் என்ன ஐயா?
0: கடலை யானா,
3: கடலை யான். ராஜராஜ சோழருக்கு அப்படி ஒரு, ராஜேந்திர சோழருக்கு அப்படி ஒரு பட்ட பெயர் இருக்கிறது.
0: கடலை யானா, கடல் கடந்து, கடல் கடந்து வெற்றி
3: பெற்ற, கடலை வென்றவன்,
0: கடலை
3: கடலை வென்றவன்,
0: அவன் கடலை உடையவன் என்பதுதான். அந்த கடல் அவனுக்குடையது, வென்ற கடல். இப்ப சில காணி கடலையான், கடலை உள்ளவன்.
3: இந்த பெயர் கேள்விப்பட்டீங்களா?
0: கடலை உடையான் அந்த புராணங்கள்ல வருகிறது தானே,
3: கடலையான்,
0: கடலையான் என்று இதிலே வருகின்றது. எங்கள் பொன்னியின் செல்வன்ல வருகின்றது.
3: ஓ, அந்த வார்த்தை வருகிறது, கடலையான்,
0: கடலையான்.
3: ஆமா, என் தாத்தாவோட அப்பா பேரு கடலையான்.
0: ஆ, நல்ல, அவர் கடலை உடையவரா? இத்தனை கடலை பண்றவர்,
3: கடலை கடலுக்கு சென்றவர் போல.
0: கடலை வெற்றி பெற்றவர். நாகப்பன் பேசுங்கள், சந்தன வச்சுக்கோங்கள். இதுல வேற என்ன குறைகள், இதுல குறைகள் நான் இப்பொழுது கூற அந்த சொற்கள் தெளிவாகத்தானே வருகின்றது.
1: தெளிவா தெளிவா இருக்குங்கய்யா, நீங்க நெடில் குரல் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க, அதனால ஈஸியா இருக்கு.
0: உங்களோட
2: வார்த்தைகளோட கேட்டு சொல்லும் போது அது இன்னும் தெளிவா இருக்கியா உங்களுக்கு?
3: மாடு
2: அப்படி அந்த பொருளோடு சேர்ந்து சொல்லும்போது நல்லா இருக்கு.
0: நான் புரிந்து கொண்டேன், அதனால தான் நானும் பழகுறேன் உங்களோட சேர்ந்து. என்னை பழக்குகிறீர்கள் நீங்கள்.
1: முதல்ல சொல்லும் போது மாவண்ணா நாவண்ணான்னு சொல்லும் போது எங்களுக்கு புரியல அந்த அளவுக்கு. அவ்வளவுதான்,
3: நந்தி தான் ரொம்ப பொந்தி வந்தது. சொன்னீங்க,
0: நன்றி நன்றி நன்றி. அதனால் நாங்கள் மீண்டும் மீண்டும் பயன்படுகிறோம். நாளைய தினம் தமிழில் பேசுவோம். தமிழில் 5 நிமிடங்கள் அழகாக பேசுகிறீர்களே ஒவ்வொருத்தரும். 3 நிமிடத்துக்கு தடமாறியவர்கள், 4 நிமிடத்துக்கு தடமாறுகள், 5 நிமிடத்துக்கு சரளம். ஏனென்றால் நான் சுதந்திரமாக விடுகிறேன் பேசும்படி, அங்கே வைத்து
1: படிக்கலாம்.
0: சில வடவேறு வடிவம் பெறலாம், வேறு வடிவம் பெறலாம். ஒன்றை பற்றி பேசுவது, 5 நிமிடங்கள் ஒன்றை பற்றி பேசுவது, அதெல்லாம்
1: ஒரு ஒரு தலைப்பை கொடுத்து ஒரு தலைப்பு கொடுத்து பேச சொல்லலாம்.
0: அதை பற்றி 5 நிமிடங்கள் பேச சொன்னால் அங்கே எனக்கு தெரியும் ஆறுதலாக பேசி 5 நிமிடங்கள் ஆக்கி விடுவார்கள். இந்த உடலில் தாமதமாகி அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க 3 வினாடிகள் தானே தரிக்க கூடாது. நல்லபடியும் இன்று நன்றாக சிறப்பாக இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். அதிலே குறிப்பாக எங்களுக்கு இன்று திருமகள் தேடி வந்தால் என்ற பாடலை தர விரும்பியிருந்தேன். அந்த பாடலுக்கு ஏற்றுவதாக வந்துவிட்டது. அந்த பாடல் பொருத்தமாக வந்திருக்க யாரோ எழுதியும் இருக்கின்றார்கள். அவர் வந்து பேசியது எங்களுக்கு மகிழ்வாக இருக்கின்றது. அவருக்கும் சற்று விலை ஆறுதலாக இருக்கும் என்று எண்ணிக்கொள்ளுகின்றோம்.
1: அனைவரும் பதவி போட்டிருக்காங்க ஐயா.
2: நிகழ்ச்சிகள் நிறைவு அந்த பாடலையும் கொடுத்தா நல்லா இருக்கும்யா.
0: நிகழ்ச்சி
2: அம்மா விரும்புற பாடல் வந்து வேற பாடல் தானே.
1: திருமகள் தேடி வந்தால் பாட்டு கொடுத்தாங்க
0: அவருக்கு. நாங்கள் இப்பொழுது இந்த ஆறுதல் பரிசு கொடுத்தேன்னு உங்களுக்கு ஆறுதல் பாடல்கள், அதிலே குறிப்பாக அவரையும் இணைத்துத்தான் அந்த பாடல் தந்தையின் திருமகள் தேடி வந்தாள் அப்படியான பாடல் ஆறுதலை கொடுக்கக்கூடிய
2: ஆனா
0: நீங்க
2: அம்மா விரும்பிய பாடலையும் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் நினைச்சேன்.
0: இப்பொழுது நான் அந்த பாடலோட அப்படி என்றால் நாளைய தினம் வரும், ஆனால் இன்றைக்கு அந்த பாடலோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். நிறைவு பாடலாக உங்கள் வேண்டுகோள், நீங்கள் அவரை இழுத்து விட்டீர்கள் ஐயா, இந்த உங்க சக்தியை மாற்ற முடியாது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள்.
2: சரிங்க, நீங்க தான் வருவீங்க, இருங்க ஐயா.
0: இல்ல
2: ஏன்னா அது அம்மா வரணும், ஏன்னா அவ்வளவு உறவுகளும் அதுலயே வட்டத்துக்கு இருக்க கூடாது, ஏன்னா அது இயற்கையான ஒரு நிகழ்வு தான். அதனால அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகி வந்துடணும்ல.
0: அந்த நினைவுகள் என்னவென்றால், என்ன காரணம்னா எங்களுக்கு இங்கே வேறு இடம் செல்ல முடியாது, ஒரு இடம் சென்று மற்றவர்களோட பேச முடியாது. இல்ல குளிர் அல்ல, இங்கே கட்டுப்பாடுகள் அதிகம் தானே. அவர் தாய் பிள்ளைகள் கூட ஒருவராகத்தான் வாழ வந்த நிலையா இருக்கின்றது. அடுத்த வீட்டு கதவு, அடுத்த வீட்டிலே வருத்தம், அடுத்த வீட்டிலே நோய் என்றால் கூட நாங்கள் எட்டி பார்க்க முடியாது. ஒரு உதவிக்கு கூட பக்கத்து வீட்டை நாட முடியாது நாங்கள். குளிர் குளிர்காலம் இப்ப இவ்வளவு காலம் நாங்கள் குளிர்காலத்தில் வாழ்ந்த நாங்கள் தானே, குளிர் எங்களுக்கு பெரியது. இந்த தடை, ஒருவர் வீட்டை போன உடனே டிக்கெட், உடனே தண்டனை வழங்குகிறார்கள். அவ்வளவு தூரம் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே நாங்கள் இருக்கும் பகுதியை விட மோன்ரியல், டொரண்டோ போன்ற பகுதியில் மிக மோசமாக இருக்கின்றது கட்டுப்பாடுகள். தளர்த்துகிறோம் தளர்த்துகிறோம் என்று கூறுகிறார்கள், தளர்த்தவில்லை. என்ன நடக்கப் போகின்றது என்று வேகமாக பரவி கொண்டிருக்கின்றது.
1: இன்னமும் கொரோனாவின் தாக்கம் அந்த அளவு இருக்கு.
3: ஒரு மாதிரியே கொரோனா,
0: அது காரணம் என்னவென்றால் உஷ்ணம், வெப்பத்துக்கு அது அழிந்து போகின்றது என்று கூறுகின்றார்கள். ஆனா இங்கே வெப்பம் இல்லை தானே, குளிர் நாடுகள் தான் கூடுதலாக பாருங்கள். ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள் எல்லாம் குளிர் நாடுகள், கூடுதலாக பாதிக்கப்படுகின்றது. மேலே ஆங்கிலேய நாடுகள் எல்லாம், இங்கிலாந்து எல்லாம் மிகவும் குளிரான நாடுகள் தானே, அங்கே இது மோசம். இப்ப நாங்கள் ஒரு பொருளை பதப்படுத்தி வைப்போம் என்றால் அங்கே கொண்டு வைப்போம், குளிர் சாதன பெட்டிக்குள்ளே தான் வைப்போம். அதே போன்றுதான் அது பலதாகாமல் இருக்கின்றது, இந்த குளிருக்கு பலதாகாமல் இருக்கின்றது. அந்த நுண்ணி அதிக வெப்பம் என்றால் அழிந்துவிடும். எங்களுக்கு இந்த மாதம் முடிந்து மார்ச் மாதம் மூன்றாம் மாதத்தில் கடைசி மட்டும் இப்படி இருக்கத்தான் செய்யும். ஆனால் குளிர் பெய்து குறைந்து கொண்டு போகும். நாலாம் மாதம் கொஞ்சம் குறைந்து குறைந்து ஐந்தாம் மாதம் வெயில் அடிக்க துவங்கி ஆறாம் மாதம்தான் சரியான உஷ்ணத்தை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். இந்த பனிகள் எல்லாம் கரைந்து போகிற காலம் அப்பொழுதுதான். அதுவரைக்கும் ஒரு நாளாந்தம் பெய்த பனிகள் குவிந்து மழையாக இருக்கின்றது. நேற்று முந்தைய தினம் எங்களுக்கு பனி புயல் இரவு அடித்து இருக்கின்றது. என்னுடைய வெளியே ஒரு வாகனம் இருக்கின்றது, வாகனத்தை மூடிவிட்டது. பாதை அந்த வாகன தரிப்பு மண்டபத்துக்குள்ளேருந்து மெட்ட கார் இருக்குன்னா அந்த காரை வெளியே எடுக்க முடியாது எங்களுக்கு. என் கதவை திறந்தால் கதவைக்கு முன்னால ஒரு அடி உயரத்துக்கு சினிமா படிந்திருக்கின்றது பனி. காரணத்தால் சதற்கண கால் உள்ளே போய் அப்ப அதற்குள்ளே வாகனத்தை எடுத்துக்கொண்டு போக முடியாது. நேற்று ஒரு எங்களுக்கு ஒரு பொருள் தேவை, பின்பு அவர்களுக்கு நாங்கள் அதை அறிவித்தபடியால் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவர்களே இறங்கி அந்த நடைபாதையில் வந்து வாசலுக்கு வர கஷ்டப்பட்டார்கள். நான் வெளியே போக முடியவில்லை, போக மாட்டேன் அந்த இடத்திலே. அந்த எங்களுக்கு வலித்து அந்த சினோவை வெட்டி எறிகின்ற அவர்களிடம் வரவில்லை, அதனால அப்படியே இருக்கின்றது. வெப்ப கரை ஏதோ தெரியாது, பார்த்துக் கொண்டிருப்போம். நல்லது நல்லது, கலந்துரவாடி அன்பாக இணைந்தோம், அன்பாக கலந்துரவாடி வானொலியை வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம். மீண்டும் எல்லோரும் மகிழ்வாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் கூற்றுப்படி அவனுடைய பாடலை இறுதி பாடலாக நான் அந்த பாடலை கொடுக்கின்றேன். ஒரு மன ஆறுதலாக இருக்கும் இந்த பாடல். நன்றிகள் நீங்கள் கூறியமைக்கு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் நாளை மாலை நேரத்தில் சந்திக்கின்றேன், அத்தோடு கதம்பத்திலும் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு நிகழ்ச்சிகள் தொடரும், அந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருங்கள். இணைந்து சிறப்பித்த வீட்டிலிருந்து கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். எங்கே விடைபெற்று செல்வோம், விடைபெறுங்கள்.
2: வணக்கம் நேர்களே, இதுவரை நேரமும் கற்போம் நேரளவில். இணைந்து சிறப்பித்த அத்தனை உறவுகளுக்கும் இன்றைக்கு கண்டுபிடி கண்டுபிடி எங்களை யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்ற தலைப்பில் வந்த அத்தனை கேள்விகளுக்கும் வினாக்களுக்கும் சிறப்பான விடையை தந்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பாக இணைந்து அருமையான ஒரு விடையை தந்தார் ரோஜா அவர்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது உங்கள் சிலுவை சந்தனராஜ். சிறப்பாக நடத்திய இயக்குநர் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். இன்றைய இரவு நல்ல இரவாக அமைந்து அமைதியான இரவாகி நாளைய தினம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடை கொடுக்கின்றோம். சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி வணக்கம் ஐயா. நன்றி ஐயா.
3: நன்றி ஐயா. மொன்றியல் தமிழ் வாழ கனவு நேரலை அந்த நேரலையில் பல பேர் பல பதில்களை சொல்லி வெற்றியும் பெற்றார்கள். வெற்றி பெற்றதாக பலருக்கு வாழ்த்துக்கள். மேலும் இந்த நிகழ்ச்சி மிக சுவாரஸ்யமாக சென்று கொண்டிருக்கிறது. இதுபோல் பல நிகழ்வுகளை நாம் மகிழ்ந்து இறைவோம். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வாய்ப்பளித்த ஐயா சிந்தனை செல்வன் அவர்களுக்கு மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நிலை இயக்குநர் மீரா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடமும் விடைபெறுகிறேன். மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை கார்த்திகேயன் சிதம்பரம்.
0: சிதம்பரம் கார்த்திகேயன் ஐயா அவர்களே ஆசான், நீங்கள் வந்து கலந்து சிறப்பித்தமைக்கு என்னுடைய நன்றிகள். நிகழ்ச்சியை நிறைவாக கொண்டு வருவதற்கு நீங்கள் இருந்தமைக்கும் வாழ்த்துக்களை கூறி இந்த இரவும் நாளைய பகலும் நலமாக அமைய வாழ்த்துகிறேன். அடுத்தவர் வந்து நான் கடை பூட்டினாத்தான் பூட்டுகளில் இழுத்து பார்த்து போட்டு நான் எல்லாம் பொட்டி சட்டியெல்லாம் எடுத்து ஆயுதம் வைத்திருக்கிறேன் பூட்டுவதற்கு. நாகப்பன் நன்றா விளையாடி நாகப்பன் சிறப்பாக பாருங்கள்.
4: கண்டுபிடி கண்டுபிடி அதாவது யார் சொல்வத இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அன்பர்கள் அனைவருக்கும் பரிசு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியை திறம்பட நெறிப்படுத்தி நடத்திய சின்ன செல்வன் ஐயா அவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த மீராம்மா அவர்களுக்கும் வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுவது பயணத்திலிருந்து ஏஆர் நாத். நன்றி ஐயா.
0: நல்லது நாகப்பன், நன்றி உங்களுக்கு. ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை வந்து நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்து அநேகமான பாடல்கள் சொற்களை கண்டுபிடித்து எங்கள் தமிழை தோண்டி எடுத்துக்கொண்டு வரும் எங்கள் புதையலுக்குள்ளே பொக்கிஷமாக கிடப்பதெல்லாம் கொண்டு வரும் நீங்களும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இன்றைய தினம் இன்றைய இரவு நல்ல இரவாக அமைந்து நாளைய தினம் நல்ல பகலாக அமைய வேண்டும் என்று கூறிக்கொள்ளும் இந்த வேளையிலே எல்லோரும் நீங்கள் இணைந்து இன்று ரோஜாவை வரவழைத்ததற்கு விசேஷமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாளைய தினம் உங்களை சந்திப்பேன், தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருங்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைய இரவு நாளைய பகல் எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்ற எல்லாம் வல்ல இறைவனை கேட்டிக்கொண்டு இது வாழ்க்கையின் நித்தியம் நியத்தியம் என்ற எண்ணத்தோடு ரோஜா வந்து கேட்ட பாடலை இப்பொழுது இறுதி பாடலாக தந்து எல்லோருக்கும் மன ஆறுதலை கொடுக்கும் பாடலாக தருகின்றேன். அந்த பாடலோடு இனிது நிறைவேறுகின்றது எங்களுடைய நேயர்கள் இணைந்து சிறப்பித்த யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்ற இடத்திலே எல்லோரும் சொன்னீர்கள், கூடுதலாக விரைவாக சொன்னவர்கள் வெற்றியும் பெற்று வாழ்த்து பெற்று இந்த நிகழ்ச்சியை ஒரு முழுமையாக கொண்டு வந்த அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு நானும் காற்றடையிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பாடலோடு வேறு நிகழ்ச்சிகள் தொடரும். நன்றி நாகப்பன். இறுதி வரை என்னோடு இருந்து இழுத்து பூட்டி பார்த்து பாதுகாப்பாக நன்றி.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய நன்றி உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு மனித தமிழ் வானொலியின் கனடா நேரம் இப்பொழுது சரியாக 11 மணி 1 நிமிடம் என்ன தடுமாற்றமாக இருக்கின்றது. முதல்லேயே நண்பகலை காண்பதற்கு இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கின்றது. உங்களுக்கு நேரம் இப்பொழுது இரவாகிவிட்டது அல்லவா? 9:32 காட்டுகின்றது. 11:02 தாண்டிவிட்டது எங்களுக்கு. உங்களுக்கு 9:02 தாண்டி 32 காட்டிக்கொண்டிருக்கும். நல்ல நாளான இன்று 2021 22 நாள் 12 மாதம் அறிவன் கிழமை, புதன்கிழமை. இந்த வருடத்தில் வரும் அறிவன் கிழமை இன்று 22 நாளில் மட்டும் நாட்கள் இருக்கின்றன என்று எண்ணுகின்றேன். இந்த ஆண்டை நாங்கள் கடந்து செல்வதற்கு நான் முன்பே கூறிவிட்டு, இந்த ஆண்டில் நாங்கள் எப்படியெல்லாம் செய்தோம், என்னென்ன செய்தோம், என்னென்ன பாடுபட்டோம், எவ்வளவு அன்பு சந்தோஷத்தை கொண்டாடினோம், எவ்வளவு துன்பத்தை கொண்டாடினோம். ஆனால் இந்த வருடம் நமக்கு கொடுத்தது நம்பிக்கை, துணிவு என்பதுதான் என்னுடைய கணிப்பு. வாழ வேண்டும் என்ற அவள் எல்லோருக்கும் இருக்கும்போதே வாழலாம் என்ற நம்பிக்கையும், வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் துணிவும், அதை நாங்கள் பின்பற்றிச் செல்லும் வகையை பல அறிந்து கொண்டோம். வாழ்க்கை அனுபவங்கள் நிறைவாக பெற்றிருக்கின்றோம் இந்த ஆண்டிலே. ஆனால் எப்படித்தான் நாங்கள் அறிவை பெற்றிருந்தாலும், அனுபவத்தை பெற்றிருந்தாலும், துணிவை பெற்றிருந்தாலும், நம்பிக்கையோடு இருந்தாலும், நடப்பது நடந்தே ஆகும், நடத்துவதை நடத்தியே காட்டுவோம் என்ற வகையில்தான் இந்த ஆட்சியாளர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் எங்களைப் போன்ற ஒருவர் தான். அவர்கள் ஆட்சி கண்டு படித்து வந்தவர்கள் அல்ல, அனுபவத்தால் வந்தவர்கள், சந்ததியால் வந்தவர்கள், ஆளும் சூட்சுமத்தை அறிந்தவர்கள், மக்களை எப்படி அடக்கி வாழ வேண்டும் என்று தெரிந்தவர்கள். அன்று மக்களுக்கு சேவை செய்வதே மகேசன் தொண்டு என்று இருந்த, மொழியை காப்பாற்றுவதே எமது கடமை என்று இருந்த, மதத்தை காப்பாற்றுவதே என்று இருந்த அரசியல் தலைவர்கள் இன்று இல்லை. ஏதோ தங்களுடைய பெயர் நிலைக்க வேண்டும், நாங்கள் இறந்தாலும் எங்கள் பெயர் நிலைத்து நிற்க வேண்டும், நாங்கள் சொல்லுவதை நிறுவ வேண்டும் என்பதற்காக சில முன்னணிவாதிகள் செய்கின்றார்கள். ஆன்மீகம் என்பது இன்று அரசியலாகிவிட்டது. ஆன்மீகம் என்று அது இன்று பணத்துக்கு அடிமைப்பட்டு விட்டது. பாருங்கள், என்ன ஆன்மீக தொண்டு செய்த பெரிய நிறுவனங்கள் எல்லாம் பணத்தாசோட பணம் சம்பாதித்துக் கொண்டும் அரசியல்வாதிகள் அவர்களுக்கு பின்னாலும் செல்கின்றார்கள். அண்மையிலே நடந்த சம்பவம் உண்டு. பாரத நாட்டிலே, தமிழ்நாட்டிலே இருக்கின்ற பெரும் தலைவர்கள் மத சமயம் இல்லை, கடவுள் இல்லை என்று கூறியவர்கள் எந்த ஆலயம் பணத்தை பெருக்கி மக்களை கூட்டி அடியார்களை பெருக்கி இருக்கின்றதோ அதற்கு சலுகைகளை செய்து செய்து கொடுத்து பெருப்பித்து விட்டு இன்று அவர்களின் காலடியில் போய் விழுகின்றார்கள் மண்டியிட்டு. ஏனென்றால் அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கின்றது, அந்த கூட்டம் எங்களுக்கு வாக்கு தரும் என்ற நம்பிக்கை ஒன்றே தவிர வேறு எதுவுமே இல்லை. முன்பு ஒரு பெருந்தலைவர், தமிழ்நாட்டின் பெருந்தலைவர், ஆன்மீகம் பேசிக் கொண்டிருந்தவர்களையெல்லாம் வெள்ளி நகையாடியவர், நாஸ்திகம் பேசினவர்கள் எத்தனையோ பேர் இருந்தார். கடவுள் ஒருவன், தவிர வேறு ஒருவன், ஒருவன் இந்த உலகத்தில் இல்லையென்ற ஞானிகளை எல்லாம் வள்ளி நகையாடி தூரத்திலே வைத்து அடுக்கு வசனங்களை தொடுத்து, எத்தனை திரைப்படங்களுக்கு வசனங்களை அமைத்து, எத்தனை பாடல்களை தந்து, அங்கெல்லாம் பகுத்தறிவை தருகின்றோம் சொன்ன பெரிய மனிதர்கள். கண்டிப்பு ஞானி வந்து இருந்தார், அவருக்கு நான் தொண்டு செய்கிறேன் என்று கூறி அறிக்கை விட்டிருந்தார், படம் போட்டிருந்தார். அவ்வளவு போலி என்பதை தோலுரித்து காட்டிவிட்டார்.

0: இந்த செல்வாக்கு தங்களுக்கு போன அரசியல் செல்வாக்கு, இதெல்லாம் வாக்குகளை சம்பாதித்து வாக்கு வங்கியை பெருக்கி தாங்கள் ஆட்சியை கைப்பிடிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தினால் நல்லத அன்பு உறவு. இந்த கதை நாங்கள் கதம்பத்தில் வந்து இணைந்திருக்கிறோம். புதிய நிகழ்வில் இணைந்து இந்த வேளையிலே அன்பு உறவு ஒருவர் வந்து அமர்ந்து வருகின்றார். அவர் வேறு யாரும் அல்ல, எங்கள் அன்பு மகன் கும்பகோணம் லெனின் அவர்கள். வணக்கம். வணக்கம் லெனின்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நலமாக இருக்கின்றேன். நீங்கள் நலமா இருக்கின்றீர்களா ஐயா?
1: நலமா இருக்கேன்பா.
0: சிஃபானி எப்படி இருக்கின்றார்கள்?
1: நல்லா இருக்கேன்.
0: அதே மாதிரி தெரியாதான எங்களுக்கு அவ வந்து குரல் கொடுத்தா மகிழ்வா இல்லவா?
1: அம்மா நல்லா இருக்காங்களா?
0: அம்மா நலமாக இருக்கின்றார்கள். நான் நலமாக இருக்கின்றேன். சரி, ஒரு மாற்றத்துக்காக என்று நான் வந்திருந்தேன் உங்களோடு பேச வேண்டும் போல் இருந்து. நேற்று தினம் உங்களோட நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அங்கே வர வேண்டும் போல் தான் இருக்கின்றது. அங்கே ஒரு சிலர் சொன்னார்கள் ஒரு மணி நேரமாக ஐயா வந்து இணைந்து செய்தால் நல்லா இருக்கும் என்று ஒரு காதலை விழுந்து பேசிக்கொண்டீர்கள். நான் இப்பொழுது ஆரம்பிக்கின்றேன். சில வேளை அம்மா தொடரலாம் வந்து, இல்லாத உங்களோடு நான் தொடர்ந்து கொண்டிருக்கலாம், நிகழ்ச்சியும் கலந்து கொண்டிருக்கலாம்.
1: ஆமாம். அந்த மாதிரினா ரெண்டு பேரும் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும்.
0: ஆமாம். நீங்க முதலில் வந்து இணைந்த நீங்கள் முதலாவது என்ன பாடலை விரும்பி இருக்கின்றீர்கள்?
1: முதல் நேரம் பண்ணானே.
0: ஆமா, நீங்க முதல் நேரம் ஐயா, ஓபனிங் பேட்மேன் நீங்கள்தான். கை விசேஷம் போலி பண்ணி. இந்த போலி என்ற பதம் தமிழ் பதமா மகனே? போலி, போலி பண்றது என்று கூறுவார்.
1: போலி
0: முதல் முதல் வியாபாரம் செய்பவர்கள் போலி போலி என்று கூறுவார்கள். அதே மாதிரி தமிழ் மொழியா இல்ல, கை விசேஷம் என்று கூறுவார்கள் இல்லையா?
1: கை
0: கை விசேஷம். இப்ப புது வருடம் வந்தவுடன் பணம் பரிமாறல் செய்யும் பொழுது நீங்கள் கை விசேஷம் என்று ஒன்று செய்யலாம். முதல் முதல் பரிமாறும் பணம், முதல் முதல். அதே போல ஒரு கடை, ஒரு அங்காடி, ஒரு சிற்றுண்டி சாலையை திறந்தவுடன் அல்லது பலசரக்கு அங்காடியை திறந்தவுடன் முதல் வரும் ஒரு பாவனையாளர் அது நுகர்வோர் முதலில் பொருள் வாங்கி பணம் கொடுக்கும்பொழுது அதை முதல் முதலிலே போலி பண்ணுகிறது என்று கூறுவார்கள். அங்கே இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே இப்பொழுது அந்த பதம் வந்துவிட்டது. அது வடநாட்டிலேதான் அந்த பதம் அதிகமாக ஆரம்பித்து இங்கே பரவி வந்துவிட்டது. போலி பண்ணுவது என்று சொல்றது, போலி. நீங்கள் அறிவது இல்லையா?
1: இங்கே சொல்லுவாங்க அந்த வார்த்தை, நான் கேள்விப்பட்டிருக்கேன். தமிழ் வார்த்தை தான்.
0: அதை நீங்க காலையில வந்து நீங்க தூக்க முடிஞ்சு போய் வாங்க, கடை திறந்து பத்து பேர் வாங்கினது போய். அது வந்து இன்னும் கலையகம் திறந்த உடனே, கலையகத்தில் நேரடி திறந்த உடன் முதலாக வந்த நீங்க சரியா?
1: நேற்று அம்மா வந்த போய் நான் வந்துட்டேன்.
0: கேட்டுக்க, நீங்க அநேகமா முதலாக வருவதை கட்டிக்காரன் தானே, வாழ்க்கையிலும் முதலாளராக வாழ வேண்டிய வாழ்க்கையிலும் முதலாளராக.
1: இன்னொன்னு வந்து நான் அண்ணனுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி.
0: நிச்சயமா கூட்டாளிகள் வருகிறல்ல, நான்கு கில்லாடிகள் வருகிறல்ல வாழர்.
1: பாசமிகு அண்ணன் பால் அருள்சாமி அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் தெரிவித்துக் கொள்கிறேன்பா.
0: நன்றி. திரு பால் அருள்சாமி அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார், அவரை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். நான் வலைத்தளத்தை எங்களுடைய குழு அன்புறவர்களுக்கு பார்த்தேன், அனைவரும் வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள். இவருடைய அன்பையும் சம்பாதித்தார். பல்லாண்டு காலம் வாழ்க கொண்டு நீங்கள் வாழ்த்தியது போல் நானும் சேர்ந்து வாழ்த்துகிறேன் உங்களோடு. வாழ்த்துக்கள். இன்னும் வந்து என்னவென்றால், எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை மங்கையத்தமிழ் வானொலியில் ஒவ்வொரு மணி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு அடுத்து நாங்கள் முழு நிகழ்ச்சியாக செய்வது வாழ்த்துக்கு கூறுவது உண்டு. கட்டணம் எதுவும் அறிவிக்கப்படாமல் 25 வருடமாக உங்களுக்கு தெரியும். இன்று ஒருவருக்கு பிறந்த நாள் என்று எல்லாருக்கும் நாங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தயாரித்து ஒளிபரப்புவோம். அந்த ஒளிபரப்பு ஒவ்வொரு நிகழ்ச்சி முடிவிலும் போய் கொண்டு போய் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஒரு நாள் முழுவதும் செய்வோம், பிறந்த நாள், திருமண நாள் போன்ற வைபவங்களை. ஆனால் ஒரு ஆக குறைந்தது 2 நாட்களுக்கு முன்பு எங்களுக்கு விவரத்தை அனுப்பினால்தான் நாங்கள் தொழில்நுட்பவியலாளர் கொண்டு அந்த நிகழ்ச்சியை தயாரித்து உங்களுக்கு தரலாம். திடீர் என்று வந்தால் நாங்களும் திடீர்னு மற்றவர்களை போய் புலனத்திலே தான் எழுதி விடலாம், அல்லது காட்டெழுத்தான் சொல்லிவிடலாம். அதுக்கு என்னுடைய ஞானசேகரன் போன்றோர் பல உறவுகள் முன்பு அறிவித்து விடுவார்கள். அறிவிப்பதற்கு உங்களுக்கு இனிமையில் இருக்கின்றது. அது முக என்னுடைய முகநூல் இருக்கின்றது. அதை விட மின் அஞ்சல் இருக்கின்றது, mgrfm247.com. அதற்குள்ளே எழுதிவிடலாம். அல்லது வானரசியினுடைய இலக்கம் எல்லோருடனும் இருக்கின்றது. வானரசி எல்லோருடனும் தொடர்பு கொள்பவர்.

0: உங்களுக்கு தெரியும். அன்று நீங்கள் பெரிதாக கொண்டாடலாம் அல்லது சிறிதாக கொண்டாடலாம், ஆனால் அன்று பிறந்த நாள் என்பது அனைவருடைய வாழ்த்துக்களும் அவருக்கு கிடைக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி, ஒரு சிறப்பு, ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த வாழ்க்கைக்கு ஒரு வெற்றியும் கிடைக்கும். பலருடைய வாழ்த்துக்கள். அதனால் ஒரு இரண்டு நாள் ஆக குறைந்தது இரண்டு நாளுக்கு முன்பு இந்த எங்களுடைய ஜெகபர் சாஹிப் போன்றோர், எங்களுடைய ஞானசேகரம் போன்றோர் எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்பு எழுதி விடுவார்கள். நண்பர் துரியசாமி அவர்கள் கூட ஒரு வாரத்துக்கு முன்பு எழுதி விடுவார். இத்தினாம் தேதி யாருக்கு பிறந்த நாள் இருக்கின்றது, யார் யார் வாழ்த்துகிறார்கள், அவருடைய பேரில் எழுதுவார்கள் மகனே. அப்ப நாங்களும் அதை எல்லோரும் சும்மா இருக்கிறார்கள் இல்லை தானே. அந்தந்த புரோகிராமுகள் செய்யற நேரத்துக்கு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்றவாறு நாங்கள் அட்டவணைப்படுத்தி அழகாக எடுத்து கூறி கொண்டிருப்போம். அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என அன்பு நெஞ்சங்கள் அனைவரும். 90% அதை செய்கின்றார்கள். 90% செய்கின்றார்கள். ஒரு 10% அது புரியவில்லை போல் தெரிகின்றது. எப்படி எங்களுக்கு பிறந்த நாள் இன்றைக்கு பிறந்த நாள் சொல்லிவிட்டால் இவர்கள் சொல்வார்கள் தானே, அவருக்கு தேவை, அதை நாங்கள் சொல்ல வேண்டும். அப்ப தெரிந்த வகையில் புலனத்தில் உள்ளவர்கள் மட்டும்தானே அதை படிக்கப் போகிறார்கள். வாட்ஸ்அப்பில் உள்ள வாட்ஸ்அப் குரூப்புகள் உள்ளவர்கள் தான் படிப்பார்கள். எங்களுக்கு தெரிவித்துவிட நாங்கள் உலகளாக அறிவிப்போம் அல்லவா. அப்ப இன்று நீங்கள் முதலில் வந்து இணைந்த அப்ப உங்களோட பிறந்த நாள் அப்ப ஒரு வருஷத்து வருவா மாதம் ரெண்டு மாதம் சொல்லுங்களே.
1: சரிங்களா, அடுத்த வருடம் நம்ம சொல்லுவோம்.
0: இன்னைக்கு என்ன பாடலை கேட்டது உங்களுக்கு கிடைத்து இருக்கின்ற ஒரு பாடல?
1: எனக்கு வந்து புத்தம்புது காலை திரைப்படம்ப்பா.
0: புத்தம்புது காலை என்ற திரைப்படத்தில் என்ன பாடலை கேட்டு
1: அதுல வந்து கண்ணா தூது போடான்னு ஒரு பாடல் இருக்கும்பா.
0: பாருங்க, கண்ணாவைத்தான் நான் எடுத்து வைத்து கொண்டேன். நீங்க சொன்னதை நான் எடுத்ததுல ஒரு பாடல் எடுத்து தருவோம் என்று கண்ணா தூது போடா என்று புத்தம்புது காலையிலயா அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. அப்ப நாளைய தினம் என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
1: நாளைய தினம் என்னங்கப்பா? முத்தான முத்தல் திரைப்படங்கப்பா.
0: ஆமாம், அதுலயே
1: மார்கழி பணிகள் ஒரு பாடல் இருக்கும்பா.
0: ஏன்னா மறை மாதம் வந்துவிட்டதெல்லாம் முத்தான. இந்த பாடல் எங்களுக்கு எங்களுடைய அன்பு நண்பர் சில்லை சங்கன்ராஜ் அவர்கள் இப்போ நேர் நேரத்துக்குள் கொண்டிருப்பார். மார்கழி என்றே எழுதி கொண்டிருப்பார். மார்கழி பாடல் தான் கேட்பார். நேர் நேரம் இன்னும் நேர் நேரத்துக்கு பாடல்கள் கேட்பதில்லை. நிறைய வந்துவிட்டார்கள். நேர் நேரத்துக்கு இப்போ 20-22 நேர் கிட்ட நான் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு இப்படிதானே கையால எழுதவுண்டது, அதை அமர்த்தி போட்டு வாயால சொன்னாலே பதிவுபடுகிறது. ஆனா ஒரு அன்பு சொல்லும் பொழுது அந்த உச்சரிப்பு மாறி வந்ததும் அவர் அப்படியப்பட்டு விடுவார்கள். அவர் கேட்க இன்னும் ஒரு அன்புகள் இருக்கின்றார். அவர் என்ன செய்வார் என்றால், எழுந்து போர் எழுத்து பிள்ளைன்னு அவருக்கு தெரிந்து விட்டார். அவருக்கு அழித்து திருத்த தெரியாது. இன்னொரு கதவை போட்டு விடுவார். அப்ப இரண்டு பாடலா போட்டு மற்றவருக்கு அன்புறவில் அம்மாவுடன் நீங்கள் பேசும்பொழுது, வானர் ஸ்ரீகம் பேசும்பொழுது நீங்கள் நேய நேரத்துக்கான குழு ஒன்று இருக்கின்றது. அதுக்குள்ளே பாடல்கள் படம் இதுதான் எழுத வேண்டும். அன்புறவு ஒருவர் விளம்பரங்களை போட்டுக் கொண்டிருக்கின்றார். அதுக்குள்ளே அது இரண்டாம் முறையும் அதை சொல்லிக் கொடுத்தும் திரும்பவும் அதைத்தான் செய்கின்றார். அவருக்கு அன்பு உறவுகளும் நேய நேரமும் இன்னும் வித்தியாசம் தெரியவில்லை. நேயர் நேரம் என்பது நேயரில் தாங்கள் விரும்பும் பாடல்களை, என்ன திரைப்படம் என்ன பாடல் யார் யார் கேட்கின்றார்கள் அதை அதற்குள்ளே பகிர்ந்து விட வேண்டும். அதுக்கு கொண்டு வந்து கோயில் படங்களும் பூஜை படங்கள் போடுவார்கள். அதை நாங்கள் திருத்தி கொண்டு வரணும். அன்புறவுகளுக்கு நீங்க நீதிகள் எழுதலாம். விமர்சனத்தை கூட அது நீயர் நேரத்துக்கு எழுதுவா இல்லை. நேயர் நேரம் என்ற தளம் தனியும் பாடல்கள் மட்டும் எழுதுவது குறித்துக் கொள்ளுங்க. அதிலே தலைவர்களுடைய பாடல்கள் கொடுக்கப்படுகிறது. அதிலே தான் விடுமுறை விருப்பத்துக்கும் தெரிவு செய்யப்படுகிறது பாடல்கள். மாரலி பணியில் என்ற பாடல் உங்களுக்கு நாளைய தினம் கிடைக்கும். இன்று உங்களுக்கு கண்ணா தூது போ என்ற பாடல் கிடைக்கும். சரி, இன்றைய புதையலுக்கு தருவோம். இந்த ஒரு மதம் ஒன்று இருக்கின்றது, அது ஒரு நகைச்சுவைக்காக அல்ல, எங்கள் அறிவுக்காக சேர்த்துக் கொள்வோம். சும்மா என்று ஒரு பதம், சும்மா இருக்கு எங்களோட வாழ்க்கையில். சும்மா என்று ஒரு சும்னா உண்மைன்னா மாவன சும்மா, அந்த பதத்தை நீங்கள் வாழ்க்கையிலே எத்தனை தடவை எங்கெங்கே உபயோகிக்கின்றீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். சும்மா அவர் சும்மா என்ற ஒரு பதம் சரியா?
1: அது அதிகமா தொலைபேசியில பேசுறப்ப அந்த வார்த்தை அடிக்கடி.
0: எப்படி பேசுறீங்க? சொல்லுவார்கள். சும்மா போந்தப்பா இல்லையா, கிண்டலாக சும்மா இருங்கப்பா. தொல்லை பண்ணி கொண்டு குழந்தைகள் இருந்தால் கூட சும்மா சும்மா அரிச்சு கொண்டு சும்மா இருடா என்று இப்படி சொல்லுவாங்க இல்லையா. அந்த சும்மான்றது எவ்வளவு பிறந்தது. இதே ஒரு அன்பு உறவு ஒருவர் எனக்கு புலனத்திலே எனக்கு பதிந்திருந்தார், பகிர்ந்தபோது எனக்கு அது பெரிய வேடிக்கையாக இருந்தது. நானும் எண்ணிப்பார்க்கும் போது நீங்களும் எண்ணிப்பாருங்கள். இந்த சும்மா என்பதை நாங்கள் எத்தனை தடவை எத்தனை விடயத்துக்கு எங்கெங்கெல்லாம் பாவிக்கின்றோம் என்று. சரியா, இப்ப நீங்கள் சொல்லிட்டு சும்மா இருக்க சொன்னீங்க. ஏதோ அவர் உண்மையை மறைக்க வேண்டும் என்றால் கூட நாங்கள் நான் சும்மா சொன்னு சொல்லி போட போயிருவாங்க இல்லையா. என்ன பாக்குறா, என்ன ஒரு மாதிரி பாக்குற, சும்மா பார்த்தேன் சும்மா என்ன புதுமதி என்ன பாருங்க.
1: ஆமா, அதிகமா அந்த வார்த்தை தான் சொல்றோம்.
0: ஒரு பத்திரிகையை படிச்சு கொண்டிருந்த போது இந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சியுமே பக்கத்துல சும்மா இவருக்க பாருங்க, இவ்வளவு அழகாக இவ்வளவு நினைக்கவே இருக்கணும், சும்மா பாருங்க. ஏதாவது கொடுக்கும் போது சும்மா எங்க பிடிங்க அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா. இந்த சும்மா பாருங்க, இந்திய நேயர்கள் அத்தனை பேரும் சும்மா என்பதை எங்கெங்க உபயோகிக்கின்றன அலசி கொண்டு பாருங்கள். இந்த புதையலிலே இன்று நான் பொக்கிஷம் கொண்டு வந்திருக்கின்றேன். பொக்கிஷத்தில இருந்து 15 அற்புதமான பெட்டிகளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றேன் பொக்கிஷத்துக்குள்ளே இருந்து. அந்த பொக்கிஷத்துக்குள்ளே அரும் சொற்கள், எங்கள் தமிழ் சொற்கள் பொதிந்து வைக்கப்பட்ட பெட்டிகள் அழகாக அடுக்கப்பட்டிருந்து நான் மேலே இருந்து 15 பெட்டிகளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றேன். அப்ப 15 பதங்கள் என்னோடு வந்திருக்கின்றன. அதிலே 1-15 வரை இலக்கம் பதிக்கப்பட்ட பெட்டிகள் இருக்கின்றது. நீங்கள் விரும்பின ஒரு பெட்டியை எடுத்து திறந்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது அதில் கூறப்பட்டிருக்கின்ற பதம் அதில் என்ன என்ற தரவுகளை நான் தருவேன். அந்த தரவை கொண்டு உங்களுக்கு அந்த பதத்தை கண்டுபிடித்து சொன்னால் உடனடியாக சுட சுட 2 புள்ளிகள். சொல்லாமல் விட்டு இன்னொருவர் வந்து அதை சொன்னால் அவருக்கு 1 புள்ளிகள். நீங்கள் சொல்லாமல் விட்டு மீண்டும் அழைத்து வந்து சொன்னால் 1 புள்ளிதான். உடனே சொன்னால், ஒரு அழைப்பிலே சொன்னால் 2 புள்ளி கிடைக்கும். அத்தோடு சரி என்று இப்பொழுது 1-15 பெட்டி இருக்கின்றது இல்லை, சுவாரஸ்யமா இருக்கின்றதா, நிகழ்வு போற இருக்கின்றதா இல்லைதானே. விருப்பமான பெட்டி
1: முதலாவது பெட்டியை
0: முதலாவது பெட்டியை தருகின்றேன். நான் எடுக்க போகின்றேன். அக அழகான பெட்டியாக இருக்கின்றது முதலாவது பெட்டி. ஓம் அந்த காகசும் அபூ காகசும் திறந்துடு பெட்டி. பார்த்தால் அதற்குள்ளே 5 எழுத்துக்களை கொண்டு ஒரு பதம் இருக்கின்றது மகனே லெனின்.
1: சரிங்க,
0: அந்த எழுத்துக்களை கொண்டு அந்த பதம் உங்களுக்கும் அல்ல எனக்கும் அல்ல, ஆனால் எங்கள் இந்தியர்களுக்கு கிடைக்கும். அது ஒரு புயர், ஒரு கொடை என்று சொல்லலாம். இறைவனால் கொடுக்கப்பட்ட அருள் வரம் எல்லோருக்கும். 1000 பேர் இருந்தால் கிடைக்காது அந்த அந்த அந்த பெயர். அப்படி ஒரு பெயர் இன்னொன்னும் எனக்கும் கிடைக்காது. அது குருவர் இருக்கிறார். சரி, அப்படி இருவன் 5 எழுத்துக்களை கொண்டது ஒரு பேர் என்று முடியும். சரியா,
1: வேற ஏதாச்சும் குழு கொடுங்க,
0: இன்னொரு குழு கொடுக்கவா. சரி, உங்களுக்கு கிடைக்காது, மனைவிக்கு கிடைக்கும்.
1: பொருள் அப்பா இல்ல,
0: அவர் பேர் வேண்டும் என்ன, ஒரு அருள், ஒரு வரம், ஒரு சிறப்பான ஒரு அம்சம். நீங்கள் வந்ததால் உங்கள் அன்னைக்கு கிடைத்திருக்கின்றது. இப்பவும் புரியும் இல்லையா. பெருவற்கரிய பேர், பெருவற்கரியப்பா சந்தோஷ பேர் என்று கூறுவார்கள். அதுல தானே கிடைத்த சொன்னாலும் 2 புள்ளி விட்டா போய்
1: இன்னொரு முறை சொல்லுங்கப்பா.
0: அந்த அது வந்து லேசானது அல்ல ஐயா, இதற்காக எத்தனையோ தவம் இருப்பார்கள். ஆனால் இது வந்து ஆண்களுக்கு கிடைக்காது, ஆனால் ஆண்கள் இல்லாமல் பெண்களுக்கும் கிடைக்காது. பெண்களுக்கு தான் கிடைக்கும், ஆண்கள் இல்லாமல் கிடைக்க முடியாது. கூடுதல்
1: பாக்கியமாப்பா,
0: பாக்கிய பேர் வேண்டும் இருக்கா, இந்த பேர் என்ன முடியும் அந்த பதத்திலே இருந்து ரெண்டும் பேர் வேண்டும் வரும். சரி, இனிக்கு அதை கூறலாம். குரங்கள் ரெண்டு புள்ளி
1: மகப்பேர் வாப்பா,
0: வாழ்த்துக்கள். பிறப்பு இரண்டு புள்ளிகளை மகன் பெற்று விட்டார். இரண்டு மகப்பேரு சரியா அந்தந்த தரவுகள் உங்களால் மற்ற உங்களால் மனைவி கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்காது, எல்லோருக்கும் கிடைக்காது. எத்தனோர் இருக்கின்றாலும் ஒரு சிலருக்கு அந்த அந்த மகப்பேர் கிடைப்பதில்லை. இவர் பிறக்கும் பிற முடியாத பேர் மகப்பேரு என்று கூறுவது. சரியான பதத்தை முதலாவது பெட்டியை திறந்துட்டு சிசு தந்தைகள் கிடைத்து விட்டது. நீங்கள் ஒரு பெட்டியை திறந்தபடியால் இன்னும் ஒரு பெட்டி திறக்க தகுதி வாய்ந்தவர்கள். இன்னும் ஒரு பெட்டி திறவுங்கள். ஒரு நிமிடம் அந்த மகப்பேர் என்பது மகப்பேறு வைத்து மகப்பேறு கருத்து வரக்கூடிய ஒரு வினாவை நீங்கள் தொடுத்து விட வேண்டும் மற்றவர்களுக்கு. மகப்பேறு என்பது பொருளாக வரக்கூடிய
1: பேரு, அது பதில் மகப்பேருக்கு பதிலாக வரணும்.
0: அப்படி வந்த பெருந்தன்மை பெருந்திறப்பா இருக்கும். அதை வந்து கூறுபவர்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். என்ன கேள்வி வர போகின்றீர்கள்? வரவில்லையாக வேண்டுமா?
1: தாய்மையின் முக்கியத்துவம்ப்பா,
0: நீங்களும் கேட்கணும். தாய்மையின் முக்கியத்துவம் என்ன என்றீங்களா? என்ன என்ன கேட்கப்படுங்கள்.
1: அப்புறம் நீ அடுத்த பெட்டி தரப்பா, அதுக்குள்ள நான் யோசிக்கிறேன்.
0: அதுவும் அப்படியா? சரி, அடுத்த பெட்டி என்ன பெட்டி வரும் உங்களுக்கு?
1: மூன்றுப்பா.
0: ஆஹா, அதுவும் ஒரு அற்புதமான பதம். ஓம் சுக்லாம் பகரம் சசிவரணம் சதுர்புஜம். அழகான பெட்டி, நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம். இது எல்லா வீடுகளையும் இருக்கின்றது. இது இல்லாமல் வீடுகள் இல்லை. சரியா?
1: திரும்ப ஒரு முறை சொல்லுங்கப்பா.
0: நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், இது ஒரு பொருள். இந்த பொருள் இல்லாமல் எந்த வீடும் இல்லை. வீடுகள் இருக்கும், வீடுகளுக்கு இருக்கின்றது. சில வீடுகளுக்கு இரண்டு மூடம் இருக்கும், சில வீடுகளில் ஒன்றுதான் இருக்கும். இது
1: என்ன?
0: ஜன்னல் என்பதை மாற்றி யோசிக்கப்படும். ஜன்னல் எங்களுடைய தமிழ் பதம் அல்ல. நோக்கமும் வந்து தமிழை கொண்டு வருவது தானே. சரியா சொன்னா மீண்டும் இரண்டு புள்ளி.
1: ஜன்னலுடைய தமிழ் பேர் சொல்லணுமாப்பா? இல்ல
0: ஜன்னலுக்கு தமிழ் இந்த ஒன்று போகப்படாது. இந்த ஆங்கிலம் ஜன்னல் என்றால் ஜன்னல் என்பதும் செல்படியாகாது. அந்த பதம் வேறு பதம் பெற வேண்டும். நான் உடனே கொண்டு வந்த நாகப்பன் உடனே கொண்டு வந்து விடுவார்கள்.
1: எது சம்பந்தப்பட்ட பொருள்ப்பா?
0: இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் நம்ம வீட்டுக்கு முக்கியமான ஒரு பொருள். எல்லாம் விட்டு விட்டு வர முடியுமா?
1: வீட்டுக்கு முக்கியமா அது பொருள் எதுவா இருந்தாலும் சொல்லலாமாப்பா? இல்ல
0: ஐயா, இந்த அந்த குறிப்பிட்ட பொருள் என்னிடம் இருக்கின்றது. நாங்கள் இந்த பொக்கிஷத்துக்களில் பெட்டியிலே வந்திருக்கின்றது. அது குறிக்கும் பொருளால் சொல்லும் விடயம் இதுதான். நான்கு எழுத்தலை கொண்டிருக்கிறேன். நான் இல்லாமல் இந்த வீட்டில் அந்த பொருள் இல்லாமல் இந்த வீடு இருக்காது. அநேகமாக வீடு என்றால் இது இருக்கும், மாளிகை என்றால் இது இருக்கும், பெரிய அங்காடி என்றால் இது இருக்கும், பாடசாலை என்றால் இது இருக்கும். இது இல்லாமல் போகாது.
1: காத்தாடி?
0: காத்தாடி அல்ல. காத்தாடிதான் பல இடம் இருக்கா?
1: விளக்குப்பா, விளக்குப்பா.
0: விளக்கு எத்தனை எழுத்து? விளக்கு நான்கு எழுத்து. விளக்கு இப்பொழுது நம்மின் விளக்காக வந்துவிட்டது. விளக்கு விளக்கு இல்லாத வீடுகள் இருக்கின்றது தானே. மாலை நேரம் வந்தவுடன் நாங்கள் ஒன்று ஊற்றி வைத்து விளக்கேற்றி விடுவோம். அப்படி இருக்கு தானே ஐயா? கிழக்குன்னு தேவையானது தானே, ஆனா அது அல்ல இதுல உள்ள பொருள் விடயம்.
1: அடுப்புப்பா,
0: அடுப்பு அதுவும் தேவையானதான், ஆனா அது அல்ல என்னிடம் இருப்பது. நன்றி எல்லாரும். இரண்டு தேவைக்கு மேல் பிரயோகிக்க கூடாதுன்னு உங்களுக்கு மூன்று சந்தர்ப்பம் கொடுத்துவிட்டு மீண்டும் சிந்தித்து அந்த வினாவையும் வினாவையும் கொண்டு வாருங்கள். உங்கள் பாடல் சந்தர்ப்பம் வரைக்கும் உங்கள் பாடல் தருகிறது. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி லெனின். நிகழ்ச்சி கலம்பும் நிகழ்ச்சி. இப்போது நேரத்தை பாருங்கள், அப்படி செல்லுகின்றது. ஓடிக்கொண்டு நேரத்தை நடத்த முடியாது யாவராலும். இப்பொழுது நேரம் சரியாக 11:29 இப்பொழுது என்னுடைய ஃபாரூக் அவர்கள் வருகின்றார் சவுதி அரேபியாவிலிருந்து. என்னுடைய குளப்படி சிங்கம், வணக்கம்.
2: ஃபாரூக் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நல்ல நலமரியாதா
0: அனைவருக்கும் அன்பு வணக்கம் தந்த அன்பு மகனே, உங்களுக்கும் நாங்கள் வணக்கத்தை தருகின்றோம். நலமாக நாங்கள் இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இந்த செய்தியும் அறிந்தோம். நன்றி சாளரம் என்றதை சரியான முறையில் பாரக்குறி உருவுள்ளியைத்தான் பெறுகின்றார். பெட்டியை திறந்த அளவில் ஜன்னல் என்றுதான் கூறினார். தவிர ஜன்னலுடைய சரியான தமிழ் சொல்லு சாளரம். சாளரம் என்ற சரியான சொல்லை தந்து ஒரு புள்ளியையும் பெற்று வாழ்த்துக்களையும் பெறுகின்றார் பாரூக் அவர்கள். சரி, கட்டிக்காரனா இருக்கின்ற நீங்கள் நாளைய தினம் உங்களுக்கு என்ன பாடலை நான் கடம்பத்தில் ஒளிபரப்ப வேண்டும்? வாழ்த்துக்கள் தானே. சரி, இப்ப நீங்கள் பெட்டியை திறக்கலாம் தானே, நீங்கள் ஒரு பெட்டியை திறக்கலாம். சாளரத்தை வைத்து ஒரு வினா தொடுத்து விடுங்கள். சாளரம்
2: அப்படிங்களா,
0: ஒரு வினா.
2: சரிங்கப்பா, கேக்குறேன்பா. நவீன காலத்தில் சாளரம் எந்த உலோகத்தால் செய்யப்படுகிறது?
0: ஐயா, அது பல உலோகத்தாலையும் செய்யப்படுறானே.
2: அப்படி
0: இருக்கோம்ல, இருக்கு அயனில இருக்குது, மரத்தில இருக்குது, பல இதுல செய்யறாங்க தானே ஐயா.
2: சரிப்பா, சாளரம் பொருள்படுற ஒரு பாடல்.
0: சார், சாளரம் என்று வராமல் ஜன்னல் என்று பெறலாம் தானே. ஜன்னல் தான் அது பேச்சு வழக்கில் ஜன்னல் என்பது அது ஒரு போர்த்துகீச சொல்லு மொழி. போர்த்துகீச ஆண்ட காலத்தில் விட்டு சென்ற சொற்கள் ஜன்னல் என்பதும் ஒன்று. அதை நாங்கள் தெங்கு நாவலை அமைத்து ஜன்னல் ஜன்னல் என்று பழகி பட்டி தொட்டியெல்லாம் ஜன்னல் என்பதும் கூறுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரிவதை. சாளரம் என்பதுதான் சரியான தமிழ் பதம். அதுக்கு சாளரம் உங்கள் மக்கள் உபயோகிக்கின்றார்கள் சாளரம் என்ற பதத்தை. கிராமப்புறங்களிலே நாட்டுப்புறங்களிலே சென்று பாருங்கள், அழகாக சாளரம் என்று கூறுவார்கள். சாளரம் நான்கு எழுத்துக்களை கொண்டு சாளரம். அப்ப சாளரம் என்ற கருத்து வரக்கூடிய ஒரு பாடலை கூறுங்கள் என்று உங்க ஃபாரூக் அவர்கள் கூறுவார். அப்ப என்னல் என்று வரலாம் இல்லையா? அப்படியா இல்ல சாளரம் என்ற பதத்தில் பாடல்
2: இல்ல இல்ல இல்ல பொருள் தான்.
0: சாளரம் என்ற பொருள்பட கூட வரும் ஒரு தேவைப்பட பாடல் கூறுங்கள் என்று அவை தருகின்றார். சொல்லுபவர்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். அடுத்து இன்னொரு வினா, அது மகப்பேறு சம்பந்தமாக லெனின் வந்து கேட்பார். நீங்கள் இப்பொழுது ஒரு பெட்டியை திறக்கும் பாக்கியம் பெற்று ஒரு பேரு பெற்றிருக்கிறீர்கள்.
2: அப்ப ஒன்பது
0: நீங்கள் ஒன்பதா வேண்டுமா? சரி, ஒன்பதாக சொல்லும்போது ஒன்பது
2: ஆகா
0: ஐந்து எழுத்துக்களுக்கு வெகு சுலபமான ஒரு பதம் ஐயா, மிகவும் சுலபமானது. ஐந்து எழுத்துக்களை கொண்டது. இது விவசாயிகள் கூடுதலாக உபயோகிக்கும் ஒன்று. பொருட்களை எல்லாம் வைத்து எடுப்பார்கள். பொருட்கள் எல்லாம் விவசாய, அதாவது விவசாயத்தில் வரும் எப்படி அறுவடை செய்த பின்பு அதை அதற்குள்ளே போட்டு வைப்பார்கள். அப்படி ஒரு பாடலும் இருக்கின்றது அந்த பதம். சரியா, ஒரு பாடலும் அந்த பதம் வருகின்றது. ஐந்து எழுத்துக்களை கொண்டது. பெருந்தொகையான பொருட்களை அவர்களை போட்டு வைப்பது. பக்குவமாக, பாதுகாப்பாக, வருடக்கணக்காக, பழுதடையாமல் இருப்பதற்காக வைப்பு வைத்து உபயோகிப்பது அநேகமாக கிராமப்புறங்களிலே ஒவ்வொரு இடங்களில் இருக்க. அடுத்த வல்லவர் வந்து அடித்துக் கொண்டிருக்கின்றார், விரைவாக சொல்லுங்கள்.
2: மண்குருதை.
0: மண்குருதியா? நீங்கள் சொல்வது எனக்கு புரியல. குதிர் என்று சொல்ல பார்க்கிறீர்கள், குதிர் அல்ல. உங்கள் சந்தர்ப்பம் வந்து ஒரு புள்ளி கிடையாது, மீண்டும் வர வேண்டும். என்ன சரி நல்லது வந்தவர் எங்களுடைய அன்பு சவாரி குதிரை எங்களுடைய தானா வந்த சந்தனம் என்னுடைய நாகப்பன் அவர்கள் வந்திருக்கார். வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே.
3: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம். உங்களுடைய சந்தர்ப்பம் கிடைத்து விட்ட இந்த இந்த ஒரு ஒரு அழைப்பு ஒரு ஐந்து புள்ளி சேர்த்து போட வேண்டும் சரியா? அப்படி
3: நன்றாக இருக்கிறேன்யா. நீங்களும் நலமாக இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கின்ற ஓடி வந்து என் குரல் காட்டுவதற்கு குறுங்கள்.
3: ஜன்னலுக்கு பக்கத்துல சின்ன ரோஜா,
0: ஜன்னலுக்கு பக்கத்துல சின்ன ரோஜா சரியாக இருக்கும் என்ன பாருக்கு அதை அனுமதிப்பார். உங்களுக்கு ஒரு புள்ளி வருவேன் ஜன்னல் வந்து
3: அதை வச்சுக்கிட்டேன். இல்லன்னா ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடுவான்.
0: ஜன்னல் வச்சு என்ன ஜன்னல் உரம் என்ன ஒரு பாட்டு ஜன்னல் உரம் கொண்டு ஒரு பாட்டு இருக்குது என்ன உரம் அப்படி ஒரு பாட்டு இருக்கு. இல்ல போயிருக்கின்றார். சரி உங்களுக்கு ஒரு படம் எந்த இப்பொழுது ஐந்தாவது ஒன்பதாவது இலக்கம் எனக்கு ஒன்பது, நான் ஒன்பது என்று கேட்டிருந்தார். அவர் ஒன்பது என்று சொல்லி நினைத்துக் கொண்டு அவருக்கு ஒரு பெட்டியை திறந்தோம். ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் வந்திருந்தது. அவர் மண்குருது என்று போய்விட்டார். வக்கோல் போர் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அதை அல்ல அதனுடைய தரவுகள் விவசாயிகள் தங்களுடைய விளைவு விளைந்து வந்து அறுவடை செய்த வீடுகளை வைப்பார்கள் பாதுகாப்பாக. நீண்ட நாளைக்கு அது பாதுகாப்பாக இருக்கும். நிறைந்த பொருள்களை அதுக்கு வைக்கலாம். அதுதான் அதனுடைய பதம். அது எதுவாக இருக்கும்? ஐந்து எழுத்துக்களை கொண்டது.
3: குதிர்னு சொல்லுவாங்க.
0: இன்னொரு பதம் இருக்கு தானே ஐயா, குதிர் என்பதோட இன்னொரு பதம் குதிர் நல்ல பதம் மூன்று எழுத்து அல்லவா? இது ஐந்து எழுத்து. ஒரு திரைப்பட பாடல்ல இருக்கின்றது. மனசுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கு இந்த பாடல்ல.
3: மனசுக்கு
0: ஆமாமா அதுவே ஒன்று வரும். மனசு பூராக மனதத்தால் அதை குறிக்குது. பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் என்ற மாதிரி.
3: யோசனை செய்துதான் வரணுமே.
0: சரி யோசித்து கொண்டு வாருங்கள். இப்ப நீங்கள் சொல்லாத முடிஞ்சது உங்களை பெட்டுகிற கேளாதே.
3: ஆமா அடுத்து
0: மந்திரத்தை ஒரு முடிவு எடுத்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: ஆமா
0: நாளைய தினம் பாடலையும் மீண்டும் சொல்லுவீர்கள் தானே? அழைத்திருந்தீர்கள். பாலசாமி அவர்கள் அழைத்திருந்தார். இந்த நாளின் நாயகன் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் மகிழ்ச்சியோடு அழைத்திருந்தார். பால் அருள்சாமியா இல்ல மோனிஷாவா தெரியவில்லை. மீண்டும் அழைக்க வேண்டும். இது மொபைல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சென்னையில் நானும் இருக்கின்றேன், நீங்களும் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு நேரம் இப்பொழுது 10:37 நிமிடம், எங்களுக்கு 11:37 நிமிடம். அப்படி உங்களுக்கு 10:07 நிமிடம், நான் 30 நிமிடத்தை கூட்டி விட்டு பார்த்தீர்களா? நானும் விரைவாக போக பார்க்கின்றேன். 10:07 நிமிடம் வந்து காட்டுகின்றது. இரவு நேரம், நள்ளிரவு நேரம், நத்தார் பெருநாள், நல்ல பண்டிகை நாள் வருகின்றது. உலகெல்லாம் சமாதானமாக இருக்க வேண்டும், சுபிக்ஷம் பெற வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்து சென்ற இயேசு பகவான் அவர்களால் அவர்கள் பிறந்த நாள் என்று கூறுவார்கள். எல்லோருடனும் எல்லா நாடுகளிலும் இந்த தினம் மிக சிறப்பாக மகிழ்வாக எல்லா இனத்தினரும் கூட கொண்டாடப்படுகின்றன. மகிழ்ச்சி என்பதற்கு தீபாவளி எவ்வளவு மகிழ்ச்சியை தருகின்றோ அது போன்று அவர்களுக்கும் தரும். அதுவே அந்த மதத்தினர்கள் மத பிரியர்கள் ஒரு புண்ணிய நாளாகவும் கருதுவார்கள். வருகின்ற அந்த உறவு. வணக்கம் வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே.
4: நலமாக
0: இருக்கிறேன்.
4: அனைவரும் கீழும் சேர்ந்து நலமா இருக்கிறேன் ஐயா.
0: கிளி, அந்த கிளி தன்னுடைய நலம் கூறிவிட்டது. ஆனால் இப்பொழுது பொக்கிஷத்திலே ஒரு பெட்டியை திறந்திருக்கின்றார் ஃபாரூக் வந்து அதை திறப்பதற்கு முயற்சித்தார், கண்டுபிடிக்க முடியவில்லை. நாகப்பெரும் என்றார் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கா? ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம், ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம், இது ஒரு பெரிய பொருள். இதற்குள்ளே அறுவடை பொருட்களை கொண்டு வந்து தானியங்களோ என்னவோ அதற்குள்ளே போட்டு பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள். அதை குதிர் என்று கூறினார்கள். ஆனா குதிர் வந்து மூன்று எழுத்து, இது வந்து
4: அது வந்து அது பேர் வந்து பத்தாயமையா.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான பதில். பத்தாயம் என்பது சரியான பதிலை தந்தொரு புள்ளியை பெற்றுக் கொண்டீர்கள். நீங்கள் மட்டும் இந்த பெட்டியை திறந்து கொண்டா ரெண்டு பெட்டியிருக்கு. பத்தாயம் ஒரு பாடலே வரையில் இருக்கின்ற அல்லவா, வச்சிருக்கும் பத்தாயிரத்தை போது என்ற ஒரு பாடலும் இருக்கு அல்லவா, நல்லது. வாழ்த்துக்கள், சிறப்பு. அந்த பெட்டியை திறந்த பெட்டிக்கு பதவி கூறி புள்ளியை பெற்றுக் கொண்ட ஜெகபிரசாதிக்கு வாழ்த்துக்கள். இப்ப இந்த பத்தாயிரம் பெறக்கூடியதாக ஒரு வினா ஒன்று தொடங்கி பார்ப்போம், கேட்போம். பத்தாயிரம் பாதுகாப்பாக இந்த காலம் வைத்திருக்கின்ற ஒரு பொருள், அது சம்பந்தப்படக்கூடிய பண்ணுங்கள். இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டியை திறக்கலாம். இலக்கம் ஐந்து உங்களுக்கு வேணும். ஆஹா ஆஹா, சிரமம் நல்லது. பதம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம், நீங்கள் உடனே கூறுவீர்கள் எனக்கு தெரியும். இந்த இடம் எல்லா இடமும் இது இருக்கின்றது. இப்படியான இடம் எல்லா இடங்களும், எல்லா வீடுகளிலும் கடைகளிலும் கோயில்களும் எல்லா இடம் இருக்கின்றது. ஆனால் இது இது இதுக்குள்ளே இருக்கிற பதம் மட்டும் ஒரு விசேஷமானது, அந்த இடத்துக்கு மட்டும்தான் கூறப்படுகிறது. இப்படி எங்கே ஒரு விளையாட்டு போட்டியிலே எங்களுடைய மரபு விளையாட்டுகளிலே ஒன்று, வீர விளையாட்டுகளிலே ஒன்று, ஆண்கள் மட்டும் விளையாடும் விளையாடுகளிலே ஒன்று, ஒரு இடம். அந்த விளையாட்டை ஆரம்பிப்பதற்கு உள்ள இடம் நான்கு எழுத்துக்களை, ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து எழுத்துக்களை கொண்டது.
4: சரிகளம், ஆடுகளம், ஆடுகளம்,
0: ஆடுகளம் அல்ல. உங்களுக்கு இன்னும் ஒரு உலகமாக தருகின்ற முற்றாகத்தான் இருக்கிறது. இந்த விளையாட்டு தனி மனிதர்களால் விளையாடுவதல்ல, மிருகங்களோடு விளையாடுவது. இலகுவான பதம் நான் கூறும் தரவு சுற்றி வளைத்து உங்களை சிந்தனைக்காக கொண்டு வருகின்றேன். இதுதான் தமிழ். ஆனால் அந்த இடம் அப்படி இடம் எல்லா இடம் இருக்கிறது. ஆனால் இந்த இந்த விளையாட்டிலே மட்டும் ஆரம்பிக்கும் அந்த அது மிகவும் முக்கியமாக அந்த பதம் அங்கேதான் உபயோகிக்கப்படுகிறது. வீர விளையாட்டுக்கள், மரபு விளையாட்டுக்கள், வருடத்தில் ஒரு தடவைதான் வருவது உண்டு, மூன்று தடவை வருவது. இதற்கு பெயர் போன இடங்களுக்கு பெயர் பெற்றிருக்கின்ற இந்த விளையாட்டுக்கு ஆண்களினால் மட்டும் விளையாடப்படுவது, மட்டும் ஆண்கள் அல்ல, மிருகங்கள் இணைந்து விளையாடுகின்றது.
4: ஜல்லிக்கட்டு
0: அங்கேதான் நிற்கிறீர்கள். ஆனா இந்த இடம் அங்கே இருக்கு, ஜல்லிக்கட்டு இந்த இடம் அங்கே இருக்கின்றது. நீங்கள் எல்லா இடம் இருக்கின்றது இப்படி இடம், ஆனா இந்த இடத்தை மிக முக்கியமாக கூறுகிறார்கள். வந்துவிட்டீர்கள், நெருங்கிவிட்டீர்கள், இலகுவாக இன்னும் ஒரு தரவு தருகின்றேன். இந்த இடத்துல என்ன ஆரம்பிக்கும் அந்த விளையாட்டு, அந்த விளையாட்டை செய்ய உடனே இந்த இடம் போயிடும். இதுக்கு அதுதான் ஆரம்பம்.
4: அழைப்புகள் சரியா, சிந்திக்கிறியா, சிந்தி சரியா
0: சொன்னால் ரெண்டு புள்ளி. அந்த இடத்திலே இருந்துதான் அந்த விளையாட்டு ஆரம்பிக்கும். சரியா, மிருகத்தோடு சேர்ந்தது நீங்கள் சொன்ன விளையாட்டு தான் எங்கே இருந்து ஆரம்பிக்கும்? இந்த விளையாட்டு ஆரம்பிக்கும் எங்கே இருந்து? மக்கள் வெளியில் இருப்பார்கள், நாங்கள் பார்த்துக் கொண்டெல்லாம் வீரத்தில் தோணிப்பார்கள். அங்க மரபிலே இருக்கின்றது மிருகம், அது வந்தால்தான் விளையாடலாம். அந்த வருமிடம் சிவா, அந்த அது வருமிடம் வெளியே பரிசுரமமான படம் முன்பு இது வந்திருக்கின்றது பிறகு நாகப்பன் அடிக்கின்றார் தெல்ல போகின்றார் நீங்க சொன்னார் ரெண்டு பள்ளி இப்ப கோவிலுக்கு போனா அங்கே உள்ளவர்கள் எதாலே போகிறீர்கள் வாசலாலே போகிறீர்கள் கோவில் வாசல் கோபுர வாசல் வீட்டு வாசல் கடை வாசல் பல பல அதெல்லாம் இங்கேயும் உண்டு அது எல்லா இடமும் இந்த இடத்துல இருக்கின்றதுக்கு ஒரு பெயர் உண்டு சரியான இடத்துல நிற்கிறீர்கள் அந்த பழத்தையும் அது அநேகமான இன்னொரு சொல்லுவார்களே அடங்கப்பா அதுல இருந்தா அந்த விளையாட்டு ஆடி வரும் பத்தாயிரம் கண்டுபிடித்த உங்களுக்கு இதை கண்டுபிடிக்க முடியாது
4: பத்தாயிரம் வந்து சில சோழ வார்த்தைகள்
0: இது சாதாரணமான ஒன்று நல்லதே மீண்டும் நேரம் பிடித்து விட்டது மீண்டும் பாருங்கள் என்ன பாடல் நாளை நல்லது நாளை என்ன பாடல் தர வேண்டும்
4: எனக்கு வந்து அருணோதயம் அப்படி பிறகு முத்து பவளம் முக்கணி சர்க்கரை மூடி வைக்கலாமா
0: வைக்கக்கூடாது ஐயா முத்து பவளம் இதெல்லாம் மூடி வைக்கக்கூடாது இல்லையா
4: வீட்டுக்குள்ள
0: முத்து பவளம் முக்கணி சர்க்கரை ஐயா எவ்வளவு சிரமமானதா இன்னொரு கேடு இது என்ன திரைப்படம் முத்தாள முத்தல்லவா
4: இல்ல அருணோதயம்
0: அருணோதயம்
4: திரைப்படம்
0: நல்லது இந்த பார்வை உங்களுக்கு கிடைக்கும் நாளைய தினம் இப்பொழுது சிந்தித்து மீண்டும் வாருங்கள் புள்ளிகளை பெறுங்கள் இப்பொழுது உங்களுக்கு ஒரு புள்ளி இருக்கின்றதோ அடுத்த புள்ளியை பெறுவதற்கு வாருங்கள் இப்ப அடுத்தவரை வருகின்ற அவரிடம் செல்கின்ற மீண்டும் வாருங்கள் நன்றி ஜெகபர் அவர்களே வணக்கம் வணக்கம் மகளே உமையால் வாருங்கள் உமையால் வர வேண்டும் வணக்கம் வணக்கம் நன்றாக இருக்கின்றேன் நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா கட்டி காரிய கண்டுபிடித்து வந்தது சரி இப்பொழுது என்ன வேற என்ன பதம் கொண்டு வந்தீர்கள் வாடிவாசல் என்பது சரியான பதம் ஒரு புள்ளி உங்களுக்கு கிடைக்கின்றது வாடிவாசல் என்பதான் மரபு மனிதனும் மிருகங்களும் இந்த விளையாடுவது வீர விளையாட்டு மரபு விளையாட்டு அந்த அந்த மிருகம் உள்ளே இருக்கும் மக்கள் வெளியே இருக்கு அது திறந்து வரையும் நடந்தான் வாடிவாசல் அதுல இருந்தான் ஆடு வேறும் இந்த மாடு அதுல இருந்தான் ஆரம்பிக்கும் விளையாட்டு சிறப்பான பாடம்
5: ஜல்லிக்கட்டு
0: ஜல்லிக்கட்டை கூறின வரைக்கும் இது கூற முடியாமல் போயிடுது இல்லையா வாழ்த்துக்கள் இப்பொழுது நீங்கள் வாடிவாசல் என்ற பதம் என்ற பதம் வரக்கூடியதாக ஒரு வினா ஒன்று தாருங்கள் யாராவது கூறினால் புள்ளி கிடைக்கும் அவர்களுக்கு
5: வாசல்ன்ற இது பார்த்திருக்கும் இல்லையா அது சொல்ல
0: சொல்லுங்களேன் வாசல்
5: வாசல் என்கிற வார்த்தையில வர பாடல்
0: ஓகே வாசல் என்ற வார்த்தை வரக்கூடிய ஒரு பாடல் தாருங்கள் என்று உமையால் அவர்கள் வினா வைக்கின்றார்கள் யார் கொடுத்து ஒரு புள்ளி பெறப்போகின்றீர்கள் என்று கேட்போம் நல்லது வாழ்த்துக்கள் இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டி திறப்பதற்கு அனுமதி பெற்றிருக்கிறீர்கள் என்ன இலக்கம் வேண்டும் இலக்கம் ஏழு லக்கி செவன் நல்லது பாடி வாசல் என்ற அற்புதமான பதத்தை கொண்டு வந்து இது எங்களுடைய தமிழ் சொல்லு எல்லோரும் உபயோகிக்கும் சொல்லு வாழ்த்துக்கள் உங்களுக்கு அடுத்து வாசல் என்று பதம் வரக்கூடிய வாசல் என்ற பொருள் வரக்கூடிய பாடல் என்று கூறுங்கள் என்ற வினாவை தந்திருக்கின்றீர்கள் இப்பொழுது இலக்கம் ஐந்து பெட்டியை திறந்திருக்கு இல்லை இலக்கம் ஏழு பெட்டியை திறக்கின்றீர்கள் ஏழாவது பெட்டியை சென்று எடுத்து வந்து பார்ப்போம் ஆஹா அற்புதமான அழகான பெட்டியாக இருக்கின்றது இருக்கு கட்டி இருக்கின்றது வாசமாயிருக்கிறது அந்த பெட்டி அது ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதமாக இருக்கிறது நான் திறந்து பார்த்த பொழுது ஐந்து எழுத்துக்கள் அதுக்கு பொறிக்கப்பட்டிருக்கின்றது இது வந்து எல்லா இடத்திலும் கிடைக்கும் இது ஒரு உணவு அது நீராக இருக்கலாம் உணவு மட்டுமல்ல நீராக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் அணிந்த பொருள்களாக இருந்தால் அதாவது வந்து சின்னங்கள் அதாவது சிவ சின்னங்கள் போன்ற அல்லது கிறிஸ்தவ மதங்கள் எல்லா மதத்திலும் இருக்கின்றது இதை இப்படி சொல்லுவார்கள் இதே அந்த மத குருவு வந்து கொடுப்பார் முக்கியமாக மத குருவினால் கிடைக்கப்படுவது சில பல தொண்டர்களும் கொடுப்பார்கள் ஆலயங்களிலே ஐந்து எழுத்துக்களை கொண்டது அஞ்சலத்து நாங்கள் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு முடிந்தால் இது கிடைக்காமல் போக மாட்டோம், இதற்காக இருப்போம். இறைவனை வேண்டிக் கொண்டு ஐந்து எழுத்துக்களை உடைய வாழ்த்துக்கள் அடுத்தவரோட செல்வோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் ராமன் அவர்களே, உண்மையான நீங்கள் பாடல் கூறவில்லை, நீங்கள் பாடல் கூறவில்லை, மீண்டும் வந்து கூறலாம் நாளைய தினம் பாடல். ராமன் வணக்கம்.
6: வணக்கம், நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நீண்ட நாள் கண்டு வாழ்த்துக்கள். நலமா இருக்கணும். மகள் எப்படி இருக்கிறாள் இப்பொழுது? என்னுடைய பேத்தி
6: இன்னைக்கு போய் பாத்து வந்தாங்க
0: ஐயா, டாக்டர் போனாங்க,
6: கேட்டேன்.
0: அப்படிங்கப்பா,
6: இங்க ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாங்க, சளி அதிகமா இருக்குன்னு பாத்து போயிருக்காங்க.
0: அவர்கள் இந்த கபம் கூடுதலாக இருக்கின்றது இல்லையா? சளித்தன்மை பிள்ளைங்க ஏன் மகளுக்கு அப்படி பிள்ளாதான் சளி கவனம் எடுத்துக்
6: கொள்ளுவாங்க.
0: சரி, இப்ப ஒரு வினா ஒன்று இருக்கின்றது ராமன் அவர்களை, நீங்கள் கேட்டிருப்பீர்கள். வாசல் என்ற பதம், வாசல் என்று வரக்கூடிய ஒரு பாடல் சொல்லுங்கள்.
6: வாசல் கருவேப்பிள்ளை அந்த பாட்டியா?
0: அது வாசம், அது வாச கருவேப்பிள்ளைன்னா வாசம் மனம், இது வாசல் வாசக்கருவேப்பிலை என்றால் ராமன் வாசம், வாசம் உள்ள கரவேப்பிலை. இதை சொன்னது வாசல் என்ற பாடி வாசல் என்ற பதம் தந்துவிட்டு வாசல் என்ற பதம் பெறக்கூடிய பாடல் இருக்கின்றதாம். அது என்ன பாடலாக இருக்கும்? அந்த மேலத்தில் என்றெல்லாம்
6: வாசலிலே பூசணிப்பு வச்சு அந்த படம் சொல்ல.
0: நல்லது, வாழ்த்துக்கள் சொல்லணும். அது உண்மையான வாசல், ஒரு புள்ளி உங்களுக்கு கிடைக்கின்றது உண்மையால் தந்தபடியா? சரி, இப்பொழுது உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது, ஒரு பெட்டி திறப்பதற்கு. எந்த பெட்டியை திறக்க போன்றீர்கள்? திறந்த பெட்டி கூறு. இல்லை இல்லை, திறந்த பெட்டி ஒன்று இருக்கின்றது. ஐந்து எழுத்து கொண்டு கொண்ட பெட்டி ஆலயங்களிலே சென்று நாங்கள் வழிபட்டு விட்டு அது கிடைக்காமல் செல்ல மாட்டோம். அது எது? அது கிடைத்தவுடன் செல்லலாம். பிரசாதம், சரியான பதம் பிரசாதம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு புள்ளியை தருகின்ற, நீங்க உடனே சொல்லியிருந்தால் உங்களுக்கு ரெண்டு புள்ளி. நீங்கள் உடனே சொல்லவில்லை தானே? எப்படியும் ரெண்டு புள்ளிகளை சேர்த்து காட்டிக்கார். நாளைய தினம் அவருக்கு என்ன பாடல் வேண்டும் ராமன்?
6: கண்ணன் வருவான் மாய கண்ணன் வருவான் அந்த பாட்டிய, கண்ணன் பாட்டு.
0: கண்ணன் வருவானா கண்ணன் வந்தானா?
6: கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான்.
0: மாய கண்ணன் என்றால் இப்படித்தான் வரும். கண்ணன் வந்தான் மாய கண்ணன்,
6: மாய கண்ணன்,
0: கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்து. சரி, இப்ப நீங்கள் பதில் கூறியபடியால் ஒரு பெட்டியை திறக்கலாம். என்ன செய்யப்படுது இந்த பாடல்?
6: பாத்துக்கையா, படம் தான் தெரியல.
0: டிவியில ராம திரைப்படமா?
6: படம் கேட்டு நிறைய வாட்டி கேட்டிருக்கேன்.
0: படம் பாத்துருக்கீங்களா? அந்த காட்சியை பாத்துருக்கீங்களா?
6: நான் பாத்துருக்கேன்.
0: காட்சியில யார் வரு? ஜெமி கணேது, ஒரு குழந்தை, இங்க ஒரு ஆலயம், ஆலயத்தில் நாகையா இருந்து பாடுகிறார். அப்படித்தானே?
6: ஆமா, அதேதான்.
0: தற்கொலை கண்டு போனவர் திரும்பி வருவார் பாட கேட்டவுடன் இல்லையா? கண்ணன் வந்தான் மாய, கண்ணன் வந்தான் அங்கே, கண்ணன் வந்தான். அதான் அந்த பாடல், அந்த பாடல் ராமு திரைப்படம். நல்ல உங்களுக்கு அந்த பாடல் நாளைய தினம் வலியுறுப்பாகும். இப்போது ஒரு பெட்டியை திறவுங்கள். அந்த காகசும் அபு காகசும் நினைத்துக் கொண்டு
6: மூன்று பதம்
0: மூன்று சேர்ந்து விட்டது. அதுதான் சாளரம், அற்புதமான தமிழ் பதம் சாளரம். அந்த பதத்தை வைத்துக் கொண்டு உண்மையால் ஓடி வந்தா கிடைக்கவில்லை. கூறுங்கள்.
6: சரி சரி சரி சரி, ஏழு திறக்கலாம்.
0: ஏழு தானே இப்ப நீங்க திறந்தீர்கள். பிரசாதம்
6: அப்ப நம்பர் ஆறியா?
0: ஆறாவது இலக்கம். வாழ்த்துக்கள், சிறப்பான ஒரு பதம் வரும் என்று எண்ணுகிறது என்றால் இருக்கிற இடம் அப்படியான இடம். எங்கேயோ எட்டி பிடித்து தொட்டு பார்ப்போம். பாரமாக இல்லை, நிலவு வகை இருக்கின்றது. கொண்டு வந்து வைக்கின்றேன். அவருக்கு இன்னும் பெட்டியை அவிழ்த்து திறந்து பார்க்கிறேன். ஆகா, நான்கு எழுத்துக்களோட அழகாக காட்சியாகின்றது. இது உலகளாக சென்று வந்த ஒரு விடயம் என்றும் இருக்கின்றது. அவரை கொண்டு செல்லும் ஆக்கள் இல்லை, சரியா? ஏனென்றால் இலத்திர நியல் வந்துவிட்டது, கணனிகள் வந்துவிட்டது. குலமலர் ராகை திரைப்படத்திலே ஒரு பாடலை பற்றி ஒரு பாடல் இருக்கின்றது. இதனுடைய தமிழ் சொல்லு. புளி எடுக்கின்றேன், சாம்பல் எடுக்கின்றேன், தண்ணீர் எடுக்கின்றேன், விளக்கு வந்தேன் போட்டு இப்பொழுது நல்ல தெளிவாக இருக்கின்றது. இதில் வந்து செய்திகள் தான் கூடுதலாக இருக்கும், கட்டளைகள் கூடுதலாக இருக்கும், அறிவிப்புகள் கூடுதலாக இருக்கும். இதை கொண்டு வந்து உங்களிடம் வந்து என்னிடம் தருவது, என்னிடம் தரும் விடயம் அது. ஆனால் இப்பொழுது அதை மக்கள் கொண்டு செல்வதில்லை. முன்பு மக்கள் கொண்டு வந்து கொடுப்பார்கள், மக்களால் விநியோகப்பட்டு கொண்டிருக்கும். இப்பொழுது மக்கள் தேவையில்லை, கணனி மூலமே வந்துவிடும். நான்கு எழுத்துக்களை கொண்டது கனடாவில் இருக்கும் எனக்கு, தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் செய்திகளை எனக்கு தரலாம். இதை இப்படி கூறுவார்கள். இந்த நான்கு எழுத்துக்களை வைத்து ஒரு திரைப்படம் வந்திருக்கின்றது, ஒரு இலக்கத்தோடு கண்டுபிடியுங்கள். தமிழுக்கிலே சுற்றா நீண்டி அடிக்க வேண்டும், அதனால தான் இப்படி சுற்றி விளைச்சு கொண்டு வருவேன். இதுதான் பொருள்.
6: எல்லாத்தையும் சுற்றிட்டு தான் போறேன், எனக்கு பிடிவிட மாட்டேங்குது.
0: பிடிவரம் பிடிவரம் மூன்று வினாடிகள் தருகின்றேன். உங்களுக்கு இருக்கும் ஒரு புள்ளி கிடைத்திருக்கின்றது முதல்ல பாடல் ஒன்றை கூறி.
6: ஆமா ஆமா,
0: இரண்டு புள்ளிகள் கிடைத்திருக்கின்றது ராமன். உங்களுக்கு கொண்டு பாருங்கள்,
6: போயிட்டு வர்றையா
0: சென்றுதான் பெற வேண்டும். அப்படிதான் பெற வேண்டும். நல்லது, வணக்கம்.
6: செய்தித்தாள் ஐயா,
0: செய்தி தாள் ஐந்தெழுத்து அல்லவா?
6: ஐந்தெழுத்து.
0: வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம். சென்று விட்டார் நாகப்பன், பதவி வைத்துக் கொண்டு வந்திருக்கின்ற துடிக்கின்றார். பெற வேண்டும் பெற வேண்டும். தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சபை, கனடாவின் நேரம் 11:55 நம்ம முற்பகல். இன்னும் 5 நிமிடங்களில் நண்பகலாகிவிடும். மீண்டும் உமையால் வந்துவிட்டார். வணக்கம் உமையால், கொண்டு வாருங்கள் உங்கள் கேள்வி. பதில் வந்துவிட்டது
5: அஞ்சல்.
0: அஞ்சல் சரியான பதம். அஞ்சல் என்பது சரியான பதம். தந்த ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டால் மகள் உமையால் அவர்கள் வாழ்த்துக்களம்மா. நீங்கள் கடந்த முறை வந்து செல்லும் பொழுது நாளைய தினம் என்ன பாடல் வேண்டும் என்று கூறவில்லை, கூறுங்கள்.
5: ஐயா தப்பா நினைக்காதீங்க, ஒரு பாட்டு அடி போடி பைத்தியக்காரி அறியாதவளா.
0: அற்புதமான ஒரு பாடல் அம்மா அந்த பாடல், அடி போடி பைத்தியக்காரி.
5: ஆமா, நான் பிரசாதம் சொல்றதுக்கு பஞ்சாமிர்தம் சாரி
0: ஐயா. பஞ்சாமிர்தம் அம்மா தனியா, பஞ்சாமிர்தம் வந்து பிரசாதத்தில்
5: பிரசாதம். ஆமாங்க ஐயா, அதுதான் பிரசாதம்ன்றதுக்கு பஞ்சாமிர்தம்
0: சொல்லிவிடுங்க. பாத்தீங்களா, அரிபொடி ரெண்டு புள்ளி சரியாக நினைத்தேன். அதனால் எங்கள் சிந்தனையை தூண்டி சரியான நிலைக்கு கொண்டு வருவது. திருமதி சந்தனம் தீர்த்தம் பஞ்சாமிர்தம் பழம் மாம்பழம் தேங்காய் முடி எல்லாம் பிரசாதம் தான். ஆனா எப்படி இல்லாதான் எப்படி கூறுவது பிரசாதம். ஒரு திருநூறு தந்தாலும் பிரசாதம் தான் சொல்லுவோம், பஞ்சாமிர்தம் தந்தாலும் பிரசாதம் தான். நல்லது. இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டீர்கள் கட்டிக்காரி, நீங்கள்
5: சொல்லிட்டாங்களா?
0: பிரசாதம் என்று கூறிவிட்டீர்கள் தானே. அஞ்சல் அஞ்சல் அஞ்சல் அஞ்சல் அஞ்சல் அஞ்சல் தான் ஒரு சரியான பதம். கடிதம் என்பதற்கு அஞ்சல் என்று அஞ்சல். அஞ்சல் பெட்டி 522 அஞ்சல் பெட்டி 522 திரைப்படம் வந்தது. அஞ்சல் அஞ்சல் என்பது சரியான தமிழ் சொல். அஞ்சல் அனுப்பியிருந்தேனே, பதில் தரவில்லை, எனக்கு அஞ்சல் கிடைத்திருக்கிறது. ஆனா இப்பொழுது மக்கள் கொண்டு வந்து தபால்காரன் கொண்டு வந்து தருவதில்லை, தபால் என்று கூறுவார்கள். அதை விட அஞ்சல் தான் சரியான பதம். இப்பொழுது கணனி தான், கணனி இவர் உடனே சொல்ல சிறப்பு. நல்லது. சரி, இப்ப நீங்கள் வட்டியை திறக்கலாம் தானே.
5: பத்து,
0: 10வது இலக்கம் வாழ்த்துக்கள். பத்து தானே?
5: ஆமாங்கய்யா,
0: இலக்கம் 10. இலக்கம் 10 பெட்டியை சென்று பார்ப்போம். ஓ சரியான பாரமா இருக்கும் அந்த பெட்டி. ஓ அங்கே திறப்பும். அட, மூன்று எழுத்திலே தான் இருக்கின்றது பாரமான பெட்டியல். புதிதாக மூன்று எழுத்திலே வரும், மூன்று எழுத்திலே தான் இருக்கின்றது. அந்த மூன்று எழுத்து ஒரு மிருகத்தை குறைக்கின்றது. வனத்தில் வாழும் மிருகம் சுலபமாக்கி விடுகிறேன். வனத்தில் வாழும் மிருகம்,
5: மயில்.
0: அது மிருகமா? அது பறவை இல்ல மகளே.
5: மயில் ஐயோ பறவை சொல்றேன் சொல். சிங்கம் புலி கரடி?
0: கரடி அல்ல, பொருந்தவில்லை. இரண்டு பதில் கூறிவிட்டீர்கள், மீண்டும் சிந்தித்து வரும். உடனே கூறினால் இரண்டு புள்ளி. நீங்க கடந்த வாரம் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் தருவது, இன்னும் ஒரு வர முயற்சியுங்கள். இரண்டு புள்ளியை இழக்காதீர்கள்.
5: அது மிருகம் இல்லையா?
0: மிருகம் இல்லம்மா.
5: மிருகம் மிருகம் மூன்று எழுத்து வரும்.
0: மூன்று எழுத்துக்களை கொண்டது. நன்றி, மீண்டும் வாருங்கள், சிந்தித்து வாருங்கள். உங்கள் புள்ளி உங்களுக்கு. நீங்கள் அந்த இருக்கூறியவர்கள் தானே அஞ்சல் என்று கூறியவர்கள், அஞ்சல் என்பது வரக்கூடிய ஒரு வினா தொடுத்து விட்டு போங்கள்.
5: அஞ்சலுக்கு என்ன பாட்டு ஐயா இருக்கு?
0: ஏதாவது
5: ஆமா வினா தானே
0: கேட்டீங்க.
5: அஞ்சலி பாட்டு கூட ஒண்ணு
0: இருக்கேன்
5: ஜெய்சங்கர் பாட்டு சொல்லிடுங்க.
0: அஞ்சல் என்று வரக்கூடிய பாடலா?
5: ஆமா ஆமா.
0: அஞ்சல் என்று வர எழுத்து, அஞ்சல் என்ற பதம் வரக்கூடிய ஒரு பாடல். அப்படிதான்
5: ஜெய்சங்கர். ஆமாங்கய்யா,
0: ஜெய்சங்கர் அந்த அஞ்சல் என்ற பதம் ஜெய்சங்கர் நடிக்கப்பட்டு குழந்தையின் தெய்வம் திரைப்படுத்தி பாடல் என்று கூறுகிறீர்கள். மிகவும் சுலபமா சுலபமான தரவு கொடுத்து விட்டீர்கள்.
5: வாழ்த்துக்கள்.
0: சிறப்பு சிறப்பு மாலை சிறப்பம்மா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவாக இங்கே அழைச்சிருப்பவர் ஜெகதர் சாதிக் அவர்கள். வணக்கம் ஜெகதர். கொண்டு பாருங்கள். நீங்க அந்த பதம் கேள்வி கொண்டு வந்தீர்களா இல்லையா? என்ன வினா கொண்டு வந்த
4: சொல்லுங்கயா?
0: என்ன வினா? உங்களிடம் குருமி ஒரு வினாத்தோடு விடுங்களா? சொல்லிவிட்டீர்கள். சரி வாஸ் சார். இப்பொழுது அஞ்சல் என்ற பதம் தரக்கூடிய பாடல் இருக்கின்றதாம். அதுவும் ஜெய்சந்தர் அவர்கள் நடித்திருக்கின்றார்களாம். குழந்தையின் தெய்வம் என்ற படத்திலையாம். அது என்ன பாடல்?
4: அஞ்சல் என்ற பதம்.
0: அஞ்சல் என்றால் என்ன என்று தெரியுங்களா? இப்பொழுது கேள்வி, அஞ்சல் என்பது தபால் கடிதம். அப்படி வரக்கூடிய வரக்கூடிய குழந்தையின் தெய்வம்
4: சொன்னால்
0: ஒரு புள்ளி, சொன்னால் ஒரு புள்ளி.
4: குழந்தையின் தெய்வம்
0: என்று அவர் கூறியிருக்கின்றார்.
4: அன்பு அன்புள்ள மன்னனே ஆசையில் ஓர் கடிதம், அன்புள்ள மாண்பினியே ஆசையில் ஓர் கடிதம் அப்படிங்கிற பாருங்கய்யா.
0: வாழ்த்துக்கள். சரியான பாடலா இருக்கு, உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கின்றது. இப்போது நீங்கள் ஒரு பெட்டியை திறக்கலாம். திறவுங்கள்.
4: 12
0: இலக்கம் 12
4: அவக்கம்
0: இல்லை. இங்க ஒரு கேள்வி இருக்கின்றது. 10வது இலக்கைய 10வது இலக்க பெட்டி பொக்கிஷத்திலிருந்து எடுத்து பார்த்த பொழுது 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு வன விலங்கு, வனத்தில் வாழும் மிருகம் தன்னுடைய பெயர். இப்படித்தான் அடிப்படை அழைப்பார்கள். 3 எழுத்துக்கள்.
4: வனத்தில் வாழும் ஒரு மிருகம்,
0: மிருகம் எதுவாக இருக்கும்? தாமதம்
4: நாய்.
0: ஓ நாய் அல்ல அல்ல. இன்னும் ஒரு முயற்சி. மீண்டும் பெற வேண்டும் ஜெகபர் சாதிக் அவர்களே. வினாடி நின்றுவிட்டது, சென்று வாருங்கள். எங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? 2-3 உறவுகள் அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இது முன்னெடுத்து கொள்வாங்க. 24 மணி எங்களுடைய வெற்றிக்கு உறவு வந்துவிட்டாக. 40 அவர்களே கொண்டு வாருங்கள். எத்தனை பேர் கொண்டு வந்தீர்கள்?
7: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்.
7: இன்னும் என்ன வினா ஐயா?
0: அந்த 3 எழுத்துக்கள்
7: சரியான ஈஸியான கேள்வி எல்லாம் கேட்ட போது எனக்கு
0: இணைப்பு பதவியை கொண்டு வந்து கிடைக்க முடியவில்லை எனக்கு உங்களுடைய இணைப்பு. ஒரு பெரிய நீங்க கூறக்கூடிய பதவிகள் போல வந்தன. சரி, இதுவும் உங்களால் முடியும். 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு வன விலங்கு, மூன்று எழுத்துக்களால் ஆனது.
7: கரடி
0: சொன்னாங்க அது இல்ல, அது சுரம் தானே, இல்லாதது இருந்து கொண்டால் இருக்கிறதுக்குள்ளே ஒன்றை கொண்டு வரலாம் தானே ஐயா.
7: ஆமா ஆமா ஆமா.
0: ஓநாய் சொன்னார்,
7: எழுத்து பதம்
0: ஓநாய் சொன்னார், அதுவும் பொருந்தவில்லை.
7: மூன்று எழுத்து பதம்
0: தாமதிக்கின்றீர்கள்.
7: முதலை,
0: முதலை வந்து மிருகம் இல்லையே ராசா, வனமில் அங்காவது, அது தண்ணீர்களையும் இருக்கும், மண்ணிலையும் இருக்கும், காடுகளையும் இருக்கும். முதலை காடுகளையும் இருக்கும், முதலைக்காரர்கள் அநேகமாக தண்ணீர், தண்ணீர் இல்லாமல் வாழாது. மீண்டும் பாருங்கள். நன்றி நாகப்பன் அவர்களே. மனித தமிழ் வாரொலி 24 மணி நேர தமிழ் செவைப்பால் அருள்சாமி அவர்களுடைய இலக்கம் இங்கே தென்பட்டது. ரேவதி உங்களுடைய இலக்கம் தென்பட்டது. உடனடியாக அழைத்தால் ஓடி வந்து விடலாம். பாருங்கள், இது மனித தமிழ் வானொலியின் புதிய நிகழ்விலே கலம்பத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு நேரம் 10:34 நிமிடமாக காட்டிக் கொண்டிருக்கிறது. இரவு நேரம் ஓடி வாருங்கள். பாரத நாடு கனடா நாட்டில் 12:04 நிமிடம். நண்பர்களை தாண்டி 4 நிமிடங்கள் தாண்டி விட்டோம். பிரித்தானிய நாட்டில் இப்பொழுது 5:04 நிமிடம். வளைகுடா நாட்டில் மாலை 7:04 வந்துவிட்டார். வளைகுடா மன்னர், சவுதி மன்னர் வந்துவிட்டார்.
8: வணக்கம்,
0: வணக்கம். குதிரை நாட்டிலே வாழுது, வனத்துல வனம் என்பது காடு இல்லவா? குதிரை அல்ல அரபு நாடுகள்லாம் கழுதை கூட இருக்கின்றது. இப்பதும் குதிரை நடத்தில் இரண்டு தடவை முயற்சித்து விட்டீர்கள். நன்றி. மீண்டும் ஓடுவாருங்கள். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நாகப்பன் அவர்களே, கொண்டு வாருங்கள்.
7: வணக்கம் ஐயா, மீண்டும் வணக்கம். மந்தி,
0: மந்தி தனியே காட்டில மட்டும்தான், வனத்தில் மட்டும் வாழவில்லை, வேறிடங்களும் வாழவில்லை. மந்தி என்றும் உங்களுக்கு மிருகம்தான். நன்றி உங்களுக்கான. அது அல்ல என்னிடம் இருக்கும் பொருள். இன்னும் ஒன்று கொண்டு வாருங்கள்.
7: களிறு,
0: களிறு, களிறு அல்ல, களிறு என்னிடத்தில், அதே மரத்தில் வாழ்பதுதான், அதுவும் அல்ல. கண்டிக்காரன் யோசனை நல்ல யோசனை, அதே போன யோசனை இன்னும் ஒரு முறை வந்திருக்கிறது. வேறு முதலே வேறு. நன்றி, நன்றி, நன்றி. ஐயா ரேவதி மகளை, ரேவதி அழைத்து வந்தீர்கள், வர வேண்டும். இது வந்து வணக்கம், வணக்கம் குரலை கொண்டு போகிறேன். வணக்கம், வணக்கம். மனிஷா பாலகன் சாமி இருவர்கள், ஒருவர் தான் தருவீர்கள். வணக்கம், வணக்கம். முதலாம் முறை வணக்கம், இரண்டாம் முறை வணக்கம், மூன்றாவது முறை வணக்கம். அருள்சாமி அவர்களே, பால் அருள் போல் அருள்சாமி அவர்களே, வணக்கம்.
8: வணக்கம் அப்பா, வணக்கம் அப்பா. குதிரை இல்லைன்னு சொல்லிட்டீங்கப்பா.
0: ஆமா, முதற்கம் எங்களுடைய குதிரை அல்லது வனத்தில் வாழும் ஒரு மிருகம். மூன்று எழுத்துக்களால் அழைக்கப்படக்கூடிய ஒன்று, மிகவும் அரிதானது, சிறப்பான பதம். எங்கே கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். ஒரு பதில் தந்துவிட்டீர்கள், அது பொருந்தவில்லை. இன்னொரு பதில் தரலாம். அதற்கிடையே உங்களுக்கு எங்கள் அனைவருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் குரல் வழியாக நேரடியாக உங்களுக்கு கூறுகிறேன். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி பெற்று வாழ வேண்டும். நன்றி. அப்ப குதிரை சரிவரவில்லை, வேறு என்ன தருவீர்கள்?
8: வணக்கம், வணக்கம். நன்றி,
0: நன்றி. இன்னும் ஒரு
8: பதம்.
0: தாமதிக்கிறீர்கள். மூன்று நாடு எது?
8: முயல், முயல் வருமா?
0: முயலும் அல்ல, முயலும் அல்ல, அதுவும் பிறந்ததில்லை. இரண்டு பேரும் வந்துவிட்டீர்கள். மீண்டும் பாருங்கள். நாளைய தினம் என்ன பாடல்கள்
8: ஒளிபரப்ப வேண்டும்?
0: நாளைய தினம் என்ன பாடல் தர வேண்டும் மாணி?
8: மேம்பாலம் படத்தில் இருந்துதான் என்னே விழுந்த மழை துணியே இத்தனை நாளா எங்கிருந்தேன்.
0: யாருன்னு தெரியாது, அது சொல்லாம கொள்ளாம வருது ஐயா. இந்த மழை துணி இல்லையா?

0: பாடல் மானே நாளைக்கு மீண்டும்
1: உனக்கும் தானே நானே
0: அது சொல்லி
1: அதுதானே
0: கண்ணுகளை நிறுவதில் இருக்கும் நிலையத்தில் வாழ்த்துக்கள் தொடர்புகள் அடுத்தவரோடும் தொடர்ந்து மீண்டும் பாருங்கள் மீண்டும் பாருங்கள் இந்த பதத்தை கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். நன்றி. அடுத்து ஜெகபிரசாதிக் அவர்கள். வணக்கம் ஜெகபிரசாதிக் அவர்களே. வணக்கம்
2: ஐயா. இந்த வளவிலங்கை பேர்
0: சொல்றேன் பொறுமை
2: சொன்னால்
0: வேண்டை வந்தது. ஆனா அது எல்லாம் என்னிடம் இருக்கின்றது. வேண்டைக்கு வேண்டை எனக்கு பிறந்ததில்லை என்னிடம் இருக்கு. நீண்டத்துக்கு உண்மையால் ஆயுதமாக இருக்கின்றால் கூறி புள்ளி எடுப்பதற்கு
2: சரி
0: வெற்றியோடு பின்வாங்குகிறீர்கள். வணக்கம் உமையால், உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. வாருங்கள் உமையால். பாந்தா என்பது ஒரு இனம், கரடியில் இருந்தும் அது வந்து ஆசிய நாடுகளிலும் அது இல்லைத்தான். பாந்தா என்று இங்கே பொருந்தவில்லை. அந்த பெரு நல்ல ஒரு மிருகத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துவீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு நல்ல சொல். ஆனா அது அல்ல என்னிடம் இருக்கும். நன்றி. இன்னொரு தடவை அடுத்த தடவை ஒருவர் பதிலை வைத்துக் கொண்டு வருகின்றார். பிரித்தானியாவில் இருந்து மகானவர்கள் வருகின்றார். குறுங்கள் இன்னும் என்னம்மா
3: அதுதான் யோசிக்கிறேன் மீண்டும் யோசித்து வாருங்கள்.
0: வணக்கம் வணக்கம் மகான் ஐயா அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா?
4: ஓம் நலமா இருக்கிறோம். நீங்கள் இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கின்றோம் ஐயா. என்னையா பெரிய பாரதமான பயங்கரமான செய்திகள் கிடைக்கின்றோம்.
4: எல்லோருக்கும் வணக்கம்.
0: எல்லோருக்கும் உங்களுடைய வணக்கம் செல்கின்றது. எல்லோரும் உங்களுக்கு வணக்கம் கூறி வரவேற்கின்றார்கள். முன்னியல் தமிழ் வானொலியில் உங்களுடைய நாட்டினுடைய செய்தி எங்களை எல்லாம் ஒதுக்குகிறது ஐயா.
4: ஓம் ஓம் ஓம் ஓம்
0: பாரதமாக விளைவு, பாரதமான விளைவு என்று அறிந்தேன். உண்மைதானே? கவனமாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் தடுப்பு மருந்து
4: எடுத்திருக்கின்றீர்கள்.
0: ஆனால் அந்த மூன்றாவது தடுப்பூசி எடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றது. பலவந்தப்படுத்துகிறார்கள். கண்டிப்பாக நீங்கள் அணிய வேண்டும் என்று இல்லை, அதை எடுக்க வேண்டும் என்று. ஆனால்
4: அந்த ஊசி போட்டுட்டேன் இப்ப கடந்த மூன்று வாரங்களுக்கு
0: முன்னாடி. சந்தோஷம். கவனமாக இருக்க வேண்டும்.
4: அது கொஞ்சம் தாக்கமாயிருந்தது. ஓரளவுக்கு
0: இருந்தது,
4: இருமல் இருந்தது, கொஞ்சம் அந்த பலவீனமாக இருந்தது. ஓகே ஆகி கொண்டிருக்கிறது.
0: புத்தாக குணமடைய வேண்டும், நீங்கள் பலமடைய வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் வேண்டிக் கொள்ளுகின்றோம்.
4: நன்றி.
0: சரி, வினாவில் இருக்கின்றோம். ஒருவராலும் கூற முடியாமல் இருக்கிறது. மகானவர்கள் கூறுவார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு வன விலங்கு இப்படி அழைப்பார்கள். மூன்று எழுத்துக்கள் என்பது இங்கே எல்லா விலங்கும் பறவைகளும் வந்துவிட்டது. நீவாளும் முதல கூட வந்துவிட்டது. சரி வரவில்லை. ஆஹா, நாங்கள் பாடத்திட்டங்களை படித்து வருகின்றோம். மூன்று எழுத்தை கொண்டு அழைக்கப்படுகின்றது அந்த மிருகத்தை. வேறு பதம் இருக்கின்றது அந்த மிருகத்துக்கு. இப்போ என்ன விழாவாக்கி
4: இருக்கின்றேன்.
0: மந்தி என்றா குரங்கு இருக்கின்றது, சாட்டான் அப்படி எல்லாம் இருக்கின்றது. அதே போன்று இதுக்கும் இந்த இனத்துக்கும் வேறு பதங்களும் இருக்கின்றது. ஆனால் இதுதான் அரும்பதம். புத்தகங்களை படிக்கும் திரைப்படங்களில் இது வந்திருக்கின்றது. ஆஹா,
4: கரடி
0: அது கூறினார். அது பொருந்தவில்லை. உமையால் ஒரு தடவை கூறி யாரோ ஒருவர் கூறியிருந்தால் அது பொருந்தவில்லை மகான்.
4: ஆஹா,
0: பக்கத்துல பக்கத்தில் வேங்கையும் கொண்டு வந்தார். அது பக்கத்திலே அதுவும் அல்ல.
4: சிங்கம்
0: வாழ்த்துக்கள் வர வேண்டும் வர வேண்டும் வர வைக்கின்றோம்.

0: நன்றி தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சபை கதம்பத்திலே இருக்கின்றோம். கதம்பம் நலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பொக்கிஷம் என்ற பிரிவிலே பொக்கிஷத்துக்குள்ளே சென்று பல பெட்டிகளை அடுத்து வந்தேன். பலவல்ல ஒரு கொஞ்சம் 15 பெட்டி கொண்டு வந்து விட்டேன். கிட்டத்தட்ட இப்பொழுது 1, 2, 3, 4, 5, 6 பெட்டிகள் திறந்து பதம் கண்டுபிடித்து 7வது பெட்டிக்கு தடுமாறிக்கொண்டிருக்கின்றோம். 7வது பெட்டி 10ஆம் இலக்க பெட்டியை திறந்து பார்த்தபோது அண்டகாகசும் அபுகாகசும் திறந்தது சிசு என்று சென்று பார்த்தால் இலகுவான 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு பெரிய மிருகம் பாரமா இருக்கிறதே பெட்டி என்று தூக்கி பார்த்தேன். என்ன வந்து பார்த்தால் 3 எழுத்துக்கள் கொண்ட ஒரு மிருகத்தின் பெயராக இருக்கின்றது. அது எந்த மிருகம்? பல மிருகங்கள் வந்து பக்குவப்படவில்லை. யார் அதுக்கு சரியான பதத்தை கொண்டு வருகின்றது அறிய இருக்கின்றேன். அவளோடு ஓடி வாருங்கள், தாருங்கள், தந்தவர்கள் மீண்டும் பெற வேண்டும். இப்பொழுது அறிவர் நிச்சயமாக தருவார் என்று எண்ணுகிறேன். அன்புள்ள ஆனந்தன் அவர்கள், வடலூர் ஆனந்தன் ஐயா அவர்கள் வந்துவிட்டு. வணக்கம் ஆனந்தன்
1: ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நலமா இருக்கீங்க?
0: நலமாக இருக்கீங்க. எப்படி நீங்கள் இருக்கின்றீர்கள்?
1: நலமா இருக்கின்றேன்.
0: இந்த என்ன பல நேரெல்லாம் தடுமாறுகிறார்கள் அந்த பதத்தை கண்டுபிடிப்பீர்களா?
1: ஓனாயா இருக்கும் ஐயா? ஓனா
0: ஓனாய் வந்து ஜெகபர் சாதித்தவர்கள் கூறினார்கள். அது பொருந்தவில்லையா? அடித்து விரட்டி விட்டோம் அந்த ஓனாயை.
1: என்ன ஒரு காலையில விலங்குகள் தான் நினைவுக்கே வருது. என்ன செய்யறது?
0: இன்னும் நினைக்க வேண்டும், இன்னும் நினைக்க வேண்டும். நாளைய தினம் என்ன பாடல் வேணும்? தேவையான பாடலை கூறும்போது நினைவுக்கு வரலாம். என்ன பாடலாக இருக்கும்?
1: சும்மா சும்மான்னு சொல்லிட்டீங்க இல்லைங்களா?
0: ஆமா, அருமையா சும்மா என்று சொன்னேன். ஒரு பாடம் அதுக்கு எத்தனை சும்மா நீங்க பாதிப்பீர்கள் வாழ்க்கையில? சரி, அதுக்கு வருவோம்.
1: எங்க
0: சும்மா வந்தேன். அதே அவரோட முடியும் கேட்ட ஒரு எப்படி இருக்குங்க? என்ன விஷயம் பண்ணீங்க? சும்மா வந்தேன், சும்மா வந்தேன், சும்மா அங்க வந்து வந்தாப்பறம் சும்மா இந்த பக்கம் வந்து பாத்துட்டு போகலாம். சும்மா அந்த சும்மா என்ற இதே என்னுடைய நண்பர் ஒருவர் எனக்கு என்னுடைய பதவியில் தந்திருந்தார் புலனத்திலே. அதை படித்தவரோ என்னை அறியாமல் நான் சிரித்து என்னையே நான் கேள்வி கேட்டுக்கொண்டேன். சும்மா கேட்டு பார்த்தேன், சும்மா வருவது பதில்கள். என்ன சும்மா? சும்மா என்பது சும்மாவா? இது தமிழ் சொல் அல்லவா? தமிழ் சொல் என்றால் என்று நான் அவர் கேள்விந்தேன். சும்மா சும்மா வந்து சும்மா என்று கேட்டுவிட்டு சும்மா கேட்டீர்கள் தான். சும்மா நீங்கள் கேட்டாலும் என்ன சும்மாவா? இது தமிழ் அல்லவா? தமிழ் என்ன சும்மாவா என்று கேட்டு நான் எழுதிவிட்டேன் பதில். அவர் சிரித்து விட்டார். சரி ஆனந்தம், நாளை என்ன பாடல் உங்களுக்கு தோணும்?
1: அதான் சார்லி சாப்ளின் படத்துல இருந்து சார்லி சாப்ளின் பொண்ணு ஒருத்தி சும்மா சும்மா அந்த பாடல்
0: கொடுத்துருக்காங்க. சும்மாவில பாட்டு எடுத்து விடு. பொண்ணு ஒருத்தி சும்மா சும்மா
1: பாக்குறாரு. பாடல் சும்மா கேட்டு பார்ப்பேன்,
0: சும்மா கேட்டு பாக்குறேன். நான் சும்மா எழுதிடுறேன், சும்மா தேடி பாக்குறேன். நாளைக்கு வந்தா சும்மா பண்ணிட்டு போறேன். என்ன மிருகமாக இருக்கலாம் இப்பொழுது சிந்தனைக்கு வர வேண்டும் என்றேன். கூறுங்கள்.
1: சொல்லுங்க. அதே இந்த காரா இந்த 2-3 விலங்குகள் ஞாபகத்துக்கு வருது. அது என்னன்னு சொல்றதுக்கு பெரிய யோசனையா இருக்குது. மான் வருது, சிக்கை வருது, புலி வருது. சும்மா சும்மா நான் சும்மா யோசிச்சுட்டே இருந்து ஒன்னும் இந்த நாலஞ்சு விலங்குகள்லாம் திரும்ப திரும்ப நினைவு தருது. முதலையும் சொல்லிட்டாங்க, அது விலங்குல வரல. முதலையும் விலங்குல வரலீங்க. சும்மா சொல்கிறேன். சரி சரி, யோசிச்சு வரேன், யோசிச்சு வரேன். நானும் சும்மா தான் வந்தேன், யோசிச்சு. நன்றி நன்றி நன்றி.
2: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா அந்த வளமிடங்களை பேர சொல்றாங்க ஐயா. அரிமா அரிமா அரிமா அரிமா. ஆமா ஐயா, ஆமா ஐயா. ஆமாயா, ஆமாயா. ஆமாயா, ஆமாயா. அந்த வேங்கீர் வேங்கீர் சொல்லும் போதா சொல்லியிருக்கேன். நன்றி ஐயா. ஐயா, அதாவது இந்த சிங்கம் என ஆரம்பமாகவும் ஒரு பாடல் யாராவது சொல்ல சொல்லுங்க. சிங்கம் என்பவர் சிங்கம் என்று ஆரம்பமாக ஒரு பாட்டு. ஆமாயா ஆமாயா ஆமாயா, நிச்சயமா நிச்சயமாயா நிச்சயமாயா, கண்டிப்பா நிச்சயமாயா நிச்சயமா நிச்சயமாயா. பதினேழு ஓ மொத்தமாவா மொத்தமா வந்து பதினொன்னு. சரியா சரி சரி சரியா சரியா. நான் சும்மா சும்மா சொல்ல மாட்டேன், ஏதாவது காலை இருந்தாலும் சொல்லுவேன். ஆமையா ஆமையா சொல்லுவேன் சொல்லுவேன் சொல்லுங்கய்யா. எத்தனை எழுப்பு எத்தனை எழுப்பு

0: ஐந்து சார், ஐந்து இல்லையா? ஊர்வலம் நம்பி நம்பியா? ஆமாயா, ஆமா ஆமாயா. அது வந்து அதிகமா அந்த ஊர்வலம் பார்த்து கல்யாண ஊர்வலம்தான் வரும். அது நன்றி.
1: வணக்கம் வணக்கம் ஐயா. உங்களுடைய குரல் அழைப்பு வரவில்லை ஐயா, ஒளி வரவில்லை.
2: மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். இதுவரை என்னிடம் பேசுவது வரவில்லையா? அரிமா என்ற பதம் தந்து புள்ளி கட்டிவிட்டு மீண்டும் ஒரு பெட்டியை திறந்திருந்தார். அந்த பெட்டிக்குள்ளே இருந்தது நான்கு ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். அதையும் கூறியுடனே ரெண்டு புள்ளியை பெற்றுவிட்டார். அவர் வினா தொடுக்கும் போது தொடுக்காதபடியால் அவர் அடுத்த பெட்டியை திறவாமல் சென்று விட்டார். வினா ஒன்று இருக்கின்றது. இங்கே இரண்டு வினா இருக்கின்றது. ஒன்று வந்து சிங்கம் என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல் ஒன்று வேண்டும். இரண்டாவது
1: சிங்கப்பெண்ணு.
2: சரி, சிங்கப்பெண்ணு என்ற பாடல். நான் வாழ்த்துக்கள், உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கின்றது. நான் வந்து நிச்சயம் சிங்கம் வந்து புறப்பட்டது என்ற ஒரு பாடல் இருந்தது. அப்ப சிங்கம் என்று ஆரம்பிக்கலாம்
1: சொல்லலாம்.
2: வாழ்த்துக்கள், சிறப்புகள் உங்களுக்கு. இப்பொழுது அவர் பதினோராவது பெட்டியை திறந்து ஊர்வலம் என்ற பதத்தை தந்து சரியாக சொல்ல, நீங்கள் ஊர்வலம் என்பதை வைத்து ஒரு வினா ஒன்று தொடுக்க முடியுமா? நீங்க புள்ளி கேட்டீங்க.
1: ஊர்வலம்
2: திரைப்படம் எல்லாம் வந்திருக்கின்றது.
1: ஆமா, ஊர்வலம் வர்ற மாதிரி ஒரு திரைப்படம் இருக்கு. அந்த திரைப்படத்தோட பேர் சொல்ல,
2: அந்த திரைப்படத்தின் பேரு அவர் சொல்லணும். அது ஒரு வினா. இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டி திறக்கலாம் ஐயா.
1: பெட்டி திறக்கலாம். பெட்டி எண் நான்கு.
2: பெட்டி எண் நான்கு. ஆஹா, அற்புதமான ஒரு பதம் போல் தெரிகின்றது என்றால் அங்கே அந்த பெட்டியை சுற்றி நீர் பட்டிருக்கின்றது. ஒரு உடைத்து பார்த்தால் அதுக்குள்ள நான்கு எழுத்துக்களை கொண்டு ஒரு பதம் இருக்கின்றது. அது தண்ணீரோடு சம்பந்தப்பட்டது. அதனால் அந்த பெட்டி ஈரமாக இருந்திருக்கின்றது. நான்கு பத எழுத்துக்களை கொண்ட பதம் கண்டுபிடியுங்கள்.
1: கண்டுபிடிக்கு பயன்படக்கூடியது
2: பயன்படக்கூடியது சம்பந்தம் இல்லை. தண்ணீர் சம்பந்தப்பட்டது. தண்ணீர் தான், தண்ணீர் ஆரம்பம் அப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். தண்ணீர் என்பது ஆரம்பத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நான்கு எழுத்து வர வேண்டும். அதை நாங்கள் கண்ணாலே காணலாம். இந்த கிணறு இருக்கிறதுல, மக்களால் உண்டாக்கப்படுகிற கிணறு, அந்த கிணற்றினை நீங்கள் தூர் வாருவது என்பதில் இறைத்தல் என்று ஒன்று இருக்கிறது. அந்த பழைய தண்ணீரை இறைத்து வெளியே விட்டா பிறகு வரும். அடுத்து
1: நீரூற்று.
2: நீரூற்று சரியான பதம். இது உள்ள இடம் பார்த்து வீடு கட்டுகள் கவனமாக கட்டுவார்கள். நீரூற்று இல்லாதம். வாழ்த்துக்கள், இரண்டு புள்ளிகளை பெற்றுவிட்டீர்கள். சிறப்பு நாற்பது உங்களுடைய அழைப்பிலே இந்த இப்படிதான் நீங்க புள்ளிகளை சேர்க்க வேண்டிய நேரம். சரி, சினிமா பெட்டியை திறவாளன் உடனடியாக கூறியவர்கள் இன்னொரு பெட்டியை திறக்கலாம் நீங்கள்.
1: இரண்டு.
2: ஆஹா, இந்த இரண்டுக்கு நீங்கள் பொருத்தமானவர் அல்ல, நானும் பொருத்தமான அல்ல, இது பெண்கள் தான் பொருத்தப்படுவார்கள். ஏழு எழுத்துக்களை கொண்டார். ஏழு எழுத்துக்களை கொண்டது பெண்களை குறிக்கும். அவர்கள் இந்த ஸ்தானத்தை அடையும் பொழுது அப்படி குறிப்பிட்டா இன்னும் இலகுவாக இருக்கும். ரெண்டு புள்ளி சேர்க்கலாம் நீங்கள். இலகுவான பதம் ஏழு எழுத்துக்களை கொண்டது. ரெண்டு பிள்ளைகள்
1: திருமணங்களில் எட்டு எழுத்து இல்லை,
2: அது வராது, அது வராது. பெண்களை குறிப்பது,
1: பெண்களை குறிப்பது
2: திருமணமான பெண்களை. சரி, இப்பொழுது இன்னும் இலகுவாக இருக்கும். எல்லா பெண்களையும் அல்ல, இந்த பதவி அவர்களுக்கு கிடைப்பதற்கு அவர் திருமணம் செய்திருக்க வேண்டும்.
1: உடனடியா யோசனை வரவில்லை.
2: உயிர் எழுத்திலே ஆரம்பிக்கின்றது. ஏழு எழுத்தபடியால் ஒரு சுருக்கமான ஒரு தரவு தந்த ஏழு எழுத்துக்களை கொண்ட பதம் உயிர் எழுத்திலே ஆரம்பிக்கின்றது. நன்றி, மீண்டும் பெற வேண்டும்.
1: நன்றி.
2: சிங்கமா பாட்டு சொல்லிவிட்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் வாருங்கள். உங்களுடைய வினா ஊர்வலம் என்ற பெயர் வந்த ஒரு திரைப்படம் இது என்று கேட்டீர்கள். வாழ்த்துக்கள், நன்றிகள், நன்றிகள். அடுத்த உறவிடம் செல்கிறேன். வணக்கம், வணக்கம், வணக்கம,
3: வணக்கம் ஐயா.
2: வணக்கம், வணக்கம். அழைப்பில் இருப்பவர் வந்து வணக்கம், வணக்கத்தில் அழைப்பில் இருப்பதை கூற முடியுமா யார் என்று?
3: குருபாஸ்கர்.
2: குரல் சரியாக எனக்கு பிடிபடவில்லை, மன்னிக்க வேண்டும். குருபாஸ்கர் நலமாக இருக்கின்றீர்களா?